0: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
1: அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
0: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட்லி.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
2: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
0: உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் எல்லாம் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், இரண்டாம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனி நபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இபுத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். உம் சலமா, அபு சலமா என்ற இரண்டு தம்பதிகள், எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா, மக்காவை சார்ந்தவர்கள் இந்த இரண்டு நபர்களுமே. இரண்டு நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இரண்டு நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தார்கள். இரண்டு நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். நீங்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள். நாம் என்ன நினைக்கிறோம், சில சோதனைகள் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், சில சோதனைகளின் பொழுது அல்லாஹுவை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலா தை அஸ்மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யஸ்மிர் ரஹ்மத்தில்லா இல்லல் கௌமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டான், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு மூமினினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமினாக அவன் தன்னை இணைத்து கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு ஸலமா, அபு ஸலமா, ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள், ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள், ரெண்டு நபர்களும் ஒன்றாக ஹிஜரத்து செய்தார்கள் அபிசீனியாவிற்கு, பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லாஹ் இறக்கி விடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும், 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபு ஸலமாவும் உம்மு ஸலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு ஸலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபு ஸலமாவையும் உம்மு ஸலமாவையும் பிடித்து கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபு ஸலமாவிடத்தில் சொல்வார்கள், அபு ஸலமா சொல்வார், வேண்டாம் எனக்கு இந்த மனைவி, வேண்டாம் இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபு ஸலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபு ஸலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களா? இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள், இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம், என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தோம். ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து உம்மு சலமா நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள். தனது கை குழந்தையோடி 500 கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள் அந்த தாய். மதீனாவில் 2 நபர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும் மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து போராமைப்படுவார்களாம். ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும். உம்மு சலமா சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார், எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், எனக்கு உலகம் அவர் மட்டும்தான், அவருக்கு உலகம் நான் மட்டும்தான், நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள், எங்களினுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள். ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே 2 நபர்களும் 2 உலகமாக, நான் அவருக்கு உலகம் அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய கணவர் அபு சலமாவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு சலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள், அவரினுடைய உலகம் இந்த அபு சலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, இன்றைய தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவில் இருக்குகிறார். ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள், அபு சலமாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கபூரிலே அபு சலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உம்மு சலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது முஸ்லிமில், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வ ஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபு சலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீக்குவாயாக. இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை, இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வ ஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா, இந்த அபு சலமாவோடி நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிழவியான ஒரு தாய் இந்த உம்மு சலமா. ஆனால் பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அபு சலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு. மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம், வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார், மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார், எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபு சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லாஹ் என்று நான் உம்மு சலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது. அபு சலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை பெண் பேச வேண்டுமையானாலும் ஆளை அனுப்பி பெண் பேசுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாஹ்வின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழுகிறார்கள். ஹதீஸில் வருகிற, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும், நானும் வயது முதிர்ந்த கிழவன்தான். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹுவின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபு சலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபு சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால். அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹுலுஃபுலி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: العاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى أيضا أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم الله بن الذي يارخلي அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய, ஒரு முஃமீனுடைய, ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக மீங்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு, ஏனென்றால் மனிதனுடைய இயக்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்களை உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லம் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லம்

சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள். சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது. வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன்? காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு. உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்கு ஒரு வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம், கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டோம் அது தெரியும், ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸுடைய வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணி பூமி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், 2வது 3வது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுபஹான் அல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக, மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா?
குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உறவு எப்படி இருக்க

0: குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்க பார்க்கலும் எங்கட சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர்? நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா, சர்வதிகார போக்குடையவர்கள். சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும். வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா, அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க, உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானது, எதுக்குமே இல்லை. புள்ளேட விருப்பம், வாப்பட விருப்பம். புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்குடையவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார், எதெல்லாத்தையும் கொடுப்பார். எதை பத்தியும் வளர்த்தி கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு? பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யார திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யார சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா, பிள்ளைகளுக்கு சுபஹானல்லாஹ். அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா, பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா, அவர் எப்படிப்பட்டவர்ண்டா, எங்கட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும், எங்கட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்கட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி வாப்ப கொண்டுமே தெரியாது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போன, அதான் பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்ப பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு, கல்வி, நடவடிக்கைகள், தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக, நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள், அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா, பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கதைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், ஆனா பிந்தினோர்கள் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்ச பேரு தான். என்ற அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்மளுக்கு கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கும், எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க, தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை, என்று அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுமகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள எம்மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிறீன், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் தந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுபகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு பிள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? எந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? எந்த பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என்னோட வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையில் இருந்து ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகிவிட்டால் சர்வாதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான். இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசி இருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். ஃபஃ வ குல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ ஃபஹம்னாஹு சுலைமான். குர்ஆன் சொல்லுகிறது, இது குர்ஆனுடைய கதைகள் இல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம், பிரின்சஸ் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நீங்களும் நாடுங்கள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம் காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: அதேண்ட புள்ள கொடுக்குமா, அதேண்ட புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுபஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பர் உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்கள் ஆக்காம இருப்பானாக. அவங்க அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளருடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான் யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுப்ஹானல்லாஹ், வாப்பாவோட கதைக்கிறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. இவன் வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு. ஏ மகனே, என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குரான் சொல்லுது, அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனே என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுபஹானல்லாஹ், அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், உன் பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன், முகத்தில் முழிச்சாதே முழிச்சாம தொலைஞ்சி பெய்த்திடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்தில் முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுபஹானல்லாஹ், இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எப்படிப்பட்ட வாப்பா, எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு. ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் பேசுறாரு, கனவு கண்டு சொல்றாரு. வாப்பா மகனே, இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வாசி, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சித வரும். சுபஹானல்லாஹ், இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ், ஒவ்வொரு வகையான அட்வைஸ், கண்ணூத்த பத்தி அட்வைஸ் பண்றாரு. யா புனையல தத்குலு மின் பாபின் வாஹித், ஒரே கதவுக்குள்ளால நுழையவானம், நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. கண்ணூத்த பத்தி பேசுறாரு. குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாமுடைய வாப்பாவாக வச்சு முழு உம்மத்துக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் வாப்ப இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாமுடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, வஜாஉ அலா கமீஸிஹி வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டு அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த ஐக்கு இது எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி. பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது போய் ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோன, ஏண்ட மகனை ஓனாய் சாப்பிட்டு இருக்குது ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸ்பரும் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும்? இங்க குர்ஆன் சொல்றது சபுர் அல்ல, சபுரும் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும்? கொலை செய்து விட்டு வராங்க இந்த யூசுப், எங்களுக்கு வானம், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய, சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி, தம்பிய தூக்கி ஒரு பால் கணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. சபரும் ஜமீல், அழகான பொறுமை. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு இன்னொருத்த சொல்லா சுப்ஹானஹு தஆலா. இரண்டாவது கட்டமாக ஒரு முறை லைஃப்ல யூசுஃபை இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறை படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் ஹு, சுப்ஹானல்லாஹ். கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுது அழுது, அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸ்பரும் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுஸுக்கும் அம்ரா ஃபஸ்பரும் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ, சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க பொறுமை தான், பொறுமை, பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்லுது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்துர் ரஅத், சூரத்துர் ரஅத். குர்ஆனை படியுங்கள். சூரத்துர் ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தெரியுமா, வல்லதீன ஸபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வ அலானியதன் வ யத்ரஊன பில் ஹஸனத்திஸ் ஸய்யிஅ أولئك لهم عقب الدار جنات عدن تجري من تحتها الأنهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுறான், நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்க லோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உம்மா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிற்கிறாங்க, முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிற்கிறா, இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேர புள்ள எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்தில் காண இயலாது. பேர பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம். பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள், கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சிய சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். ஒமன் சலஹமின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாஇகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. உண்டு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்கட இபாதத்தை வச்சு, எங்கட வணக்க வழிபாட்டை வச்சு, எங்கட தொழுகைய வச்சு, எங்கட தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க. திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோம், அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உங்களை மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா, உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு பைத்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்ல என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. உன்ட நாசத்துக்கு, உன்ட அழிவுக்கு, உன்ட மூதோவித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். ரியாது ஸாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது, சுப்ஹானல்லாஹ், ஸஹீஹான ஹதீஸ் இது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா, அது உன் குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, குழந்தைகளை பாலாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல. திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காக செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல. அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு, ஆனா தந்த குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை, அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தார். இப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், உனக்கு பெரிய பிச்சம் பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம்? அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாழாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில ரெண்டு புள்ளைய பெற்றெடுத்துட்டாங்க, நாளைக்கு அந்த புள்ள எப்படி வளர்க்கப்பட போகுது? நாளைக்கு இந்த புள்ளக்கு என்ன வாழ்க்கை? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம். அடுத்த தலைமுறையின் குலம் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லா வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பத்தான் சூரத்து ராதுடி ஆயத்து ஒமன் சலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம். ஏண்ட பரம்பரை, ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணமுண்டா? ஏண்ட புள்ளைய நான் நல்லா வளர்த்துட்டாத்தான் ஏண்ட புள்ள அவண்ட புள்ளைய நல்லா வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லா வளர்ப்பாரு. எனவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்லரா இன் ஹதீஸ் இது. ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தராஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதுக்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். இதை பாதுகாத்தானா, இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஸ்அல ரஜுல அன் அஹ்லி பைத்திஹி, தன் குடும்பத்தை பத்தியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்குண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஸிர் அஷீரதக்கல் அக்ரபீன், உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய நாலு வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று மூணு வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன். நாலாவது ஒரு வகையான பெற்றோர்கள் யாரு தெரியுமா? குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள். எதையும் என்னுடைய குழந்தைகளுக்குடன் கலைக்க முடியும், பேச முடியும். எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு? ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள். அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் சுஹதா இஸ் ஹதர யஅகூப் அல் மௌத், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யூசுப் அலை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய உறவாடக்கூடிய அளவுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பாடல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வானாக. அவனுடைய வழி நடந்து குழந்தைகளின் ஊடாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளூடாக பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதியை புத்தியாக்கி வைப்பானாக. வலா தக்னது வலா தயஸு இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன். நேரம் இடம் கொடுக்காத்தினால் முடித்துக் கொள்கின்றேன். புள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவற்று போய்விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். உங்களுடைய வேலையை நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிக்கு திரும்பி வரும் என்பதையும் சூரா யூசுஃப் அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் சூரா யூசுஃபை முடித்திருக்கின்றார். إنه لا ييأس من روح الله إلا القوم الكافرون ولا لا تيأسوا. நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கோ தேடி பாருங்கள், வாழுவோம் என்று சொல்லி பாசிட்டிவாக பேசின உரையாடலை குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபிக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக, பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சே நசீபாக்குவானாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பானாக. சூனலோகத்தில் பெற்றோர்களுடன், மனைவியுடன், குழந்தைகளுடன், பேரப்பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்
5: நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தானே அருள் மழை பொழிந்து விடும்.
6: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
7: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
6: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம்.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
8: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் உம்மு ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி அவங்க கடைசியாக தொழுவிச்ச தொழுக மஹ்ரிபுடைய தொழுக. நபி அவங்க கடைசியாக தொழுவிச்சது மஹ்ரிப் தொழுகதான். ஏன்னா இஷா தொழுக நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மயக்கம் வந்துட்டு மூணு தடவை குளித்தாங்க, மூணு தடவையும் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ மஹ்ரிப் தொழுகதான் கடைசியாக தொழுவிச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஹ்ரிப் தொழுகையில் இந்த சூராவை தான் ஓதினாங்க, சூரா முர்சலாத். இந்த சூரத்துல் முர்சலாத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியை நரைக்க வச்சுட்டு ஓதிட்டு போகலை. நரைக்க வைச்ச முடி சூறாக்கல்ல இது முக்கியமான சூறா. இது இறங்கினது எப்பண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது. அப்துல்லா மசூத் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த சூறாவை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்தே படித்தேன், நேரடியாக படித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாய் காயல் அதுக்கெல்லாம் படிச்சுட்டேன். நபி அவங்க ஓதுவாங்க, நான் பாடமாக்கிட்டேன். ஏனெண்டா இதில் பாருங்க, பத்து தடவை அல்லாஹ் ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி கொண்டு வரான். என்ன வார்த்தை அது? وَيْلُ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ. உலகத்தில் உள்ள எல்லா பொய்யர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். யார் அல்லாஹ்வை மறுக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம மறுக்கிறாங்களோ, அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் 10 எச்சரிக்கை சொல்லியிருக்கிறான். இதில் இதில் அல்லாஹ் 3 கேள்வி கேட்குறான் எங்களை பார்த்து. இது குர்ஆன் வந்து சஹாபாக்களுக்கு இறங்கினது மட்டும் இல்லை, எங்களுக்கு சேர்த்தார். தற்காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆனுக்கு இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பதில்? இருக்குது. அந்த தீர்வை தேடி எடுக்கிறது யார்? இதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் 10 லட்சம் முஸ்லீம்களை சேர்த்து நீ ஒரு கேள்வி ஒன்று கேளுங்க, யாராவது ஒரு ஆள் எழும்புங்க பார்ப்போம். 10 லட்சம் பேரில் முழு குர்ஆனும் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்க. ஃபோன் லேப்டாப் ஒன்றும் இருக்கப்படாது. என்ன இருக்கப்படாது? ஃபோன் இருக்கப்படாது, லேப்டாப் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் இதுவரைக்கும் 50 வயது 60 வயது குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்கண்டா எழுப்பாற்ற கஷ்டம்தான். கஷ்டமா லேசா சொல்லுங்களே. நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் தலையில் ஏற்றின ஒரு ஆள் உங்களுக்கு தேடுறது கஷ்டம். ஏன்னா குர்ஆன் லேப்டாப் அழிஞ்சிடும், ஃபோன் இதெல்லாம் போயிடுமே. குர்ஆன் ரெக்கார்டு இங்கே தான், இங்கேயும் இங்கேயும் தான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்த முறை அதுதான். குர்ஆன் எங்கட கல்பில் தலையில் ஓடிட்டுருக்கணும் குர்ஆன். அதனால தான் இந்த சூரத்துல் முர்சலாத்தையாவது இந்த ஒரு மணி தியாலத்துக்கு பிரயோஜனப்படுத்துங்க. என்ன பயான இதால் கேட்டு இதால் விட்டுட்டு போய்த்துருவோம். இந்த குர்ஆன் உடையலாது, குர்ஆன் உடையலாது. எங்கட கடைசியாகவும் இதை ஓதிட்டு மௌத்தாயிட்டோம்னா பாக்கியசாலி ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகையில் ஓதின சூரா பாருங்க, வல் முர்சலாத்தி உர்ஃபா ஓதுங்க. ஃபல் ஆஸிஃபாத்தி அஸ்ஃபா வன்னாஷிராத்தி நஷ்ரா ஃபல் ஃபாரிகாத்தி ஃபர்கா ஃபல் முல்கியாத்தி திக்ரா عذراً أو نذراً إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
9: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அந்த காத்தெல்லாம் குர்ஆன்ல இருக்கு. சபான்னு ஒரு காத்து இருக்கு. சபா அல்லாஹ் ஆத் கூட்டத்தை அழிச்ச தப்பூர் என்ற காத்தால, காத்துடைய வகைகள் சரி. அதில் அல்லாஹ் நாலு அஞ்சு வகையான அல்லது நாலு வகையான காத்தில் சத்தியம் என்றான். இதில் சத்தியம் செய்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், வாக்களித்ததெல்லாம் நடக்கும். இன்னமா துவாதுன லவாக்கையா, அல்லாஹ் வாக்களிச்செல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த நட்சத்திரத்துக்கு ஒளி இல்லாமல் போகுமே. فَإِذَا النُّجُومُ طُمِسَتْ وَإِذَا السَّمَاءُ فُرِجَتْ, வானம் வெடிக்குமே. அப்போ எப்போ? எதிர்காலத்தில் நடக்கிறத குர்ஆன் சொல்லியிருக்கு. பயத்தாட்டு. நட்சத்திரம் ஒளியிலந்து போகும், வானம் வெடிக்குமெண்டா யாருக்கு பயம் வராது? அடுத்தது وَإِذَا الْجِبَالُ نُصِفَتْ, மலைகளெல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துடும். அப்போ நடக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறார். ரசூல்மார்கள் எல்லாம் வார நேரம் அது. குர்ஆன் இஸ்லாம் அல்லாஹ் பொய் என்று சொல்கிறவங்க முழிக்கிற நேரம். அல்லாஹ் சொல்கிறான், எந்த நாளைக்காக அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறார்? அதுதான் என்ன நாள்? தீர்ப்பு வழங்குற நாள். குர்ஆனில் கியாமத்துடைய நாளைக்கு 30 பேர் இருக்குது. எத்தனை பேர் இருக்குது குர்ஆனில்? துன்யாவுக்கு ஒரே ஒரு பேர் தான், துன்யா தான். கியாமத்துடைய நாளைக்கு எத்தனை பேர் இருக்கு குர்ஆனில்? ஏன்? அது வந்து லேசான நாள் ஒன்று இல்லை. இன்றைக்கு உலகத்தை எவ்வளோ பேசுகிறோமோ அந்தளவு கூட கியாமத்தை பேசுகிறது இல்லை. அது பெரிய ஒரு ஃபங்க்ஷன். அது கியாமத்துடைய ஃபங்க்ஷனில் முழு உலக மக்களும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஹுசைன் ரதி அல்லாட தலையை வெட்டினாங்க, வெட்டி பிளேட்டில் அனுப்பினாங்களே இல்லையா? அல்லாஹ் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டானா கொடுக்கல? அண்ணம் கொடுத்துட்டானா கொடுக்கல இல்லையா? கொடுக்கல. அல்ல ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை தெரியும் உங்களுக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டு கேட்டு கிடைச்ச புல்லு. பாப்பா உமானும் தொழுதுட்டு இருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில். கடைசி காலத்தில் அல்லாஹ் சொன்னான், பிள்ளைய தாரன் நான் தான் பேர் வைக்க போகிறேன். யஹ்யான்னு அல்லாஹ் தான் பேர் வச்சது. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான், இவருக்கு பெண்களுடைய ஆசை இல்லை. இவர் ஹசூர், இவருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய தேவை இல்லை, ஹசூர். ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெண் இவரை விரும்பினான், இவரை முடிக்கணும், அவருக்கு ஆசை இல்லையே. அந்த பெண்ணு அந்த நாட்டு மன்னன் விரும்பினான், அவன் முடிக்கணும். அப்போ அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைக்கு ஒன்று. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் தொழுதுட்டுருக்குறாங்க, பின்னால் வந்து தலையை வெட்டிட்டு போயிட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க, மகண்ட தலையில் எப்படி இருக்கு? தலையை ஒட்டேல் மாது போகிறோம். அல்லாஹ் இதுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. தீர்ப்பு இருக்குது. இப்போ எங்களோட காலத்தில் எத்தனை விஷயத்தை பார்த்துட்டோம் நாங்கள்? எவ்வளோ அநியாயம் நடக்குது, நடக்குதா இல்லையா? அநியாயம் அநியாயத்தை கேட்கல, அப்படி அநியாயம் நடக்குது. அப்போ இதுக்கு தீர்ப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் பதில் சொல்கிறேன். அதுதான் பதில் சொல்கிறேன். ஹுசைன் ரதியல்லாட தலையை வெட்டினத்துக்கு அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை வெட்டினவனுக்கே தீர்ப்பு கொடுக்கல. மையத்தை பத்த வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். மையத்தில் பத்த வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். தீர்ப்பு இருக்குது, இது தீர்ப்பு அல்ல. இதெல்லாம் பள்ளி உடைச்சவனுக்கு தீர்ப்பு இருக்குது. நாங்கள் அப்போ இருந்தே அதானே சொல்லிட்டு வரோம், தீர்ப்பு இருக்குது, அவசரப்படாது. எப்ப? லியௌமில் ஃபஸ்ல். ஒமா அதிராக மாயவுமுல் ஃபசில், தீர்ப்புடைய நாளண்டா என்ன? மா அதிராக கேள்விப்பட்டீங்க, மா அதிராகன்னு குர்ஆனில் வருதா? லைலத்துல் கத்ருடைய சூறாவிலையும் இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் ஒமா அதிராக அல்காரியா மல்காரியா குர்ஆன்ல 13 ஒமாதிராக்கரி. ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா, ஓதக்குள்ள கொஞ்சம் நோட்டை விட்டு ஓதுங்கன்னு சொல்றேன். சும்மா அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிச்சிடாதி. குர்ஆன்ல 13 ஒமாதிராக்கு இருக்குது, அதில் ஒன்று தான் இது. ஒமா அதராக மா யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்புடைய நாளண்டா என்ன? முதலாவதரம் அல்லாஹ் சொல்றான், வைலு யௌம இதில் லில் முகதிபீன், அந்த நாள் பொய்யர்களுக்கு நாசம் கிடைக்கிற நாள் அந்த நாள். முதலாவதரம் இது மாதிரி சகோதர சகோதரிகளே, 10 தடவை இந்த சூராவில் பின்னால் வருது, அந்தந்த இடத்துல நித்தாட்டினால் பாருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் முதலாவது கேள்வி எங்களை பார்த்து கேட்குறான். எங்களை பார்த்து முதல் கேள்வி பாருங்க என்ன ஓதுங்க, அலம் நுஹ்லிகில் அவ்வலீன் ஓதுங்க, ثم نتبعهم الآخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين. இவ்வளோ கேள்வியை கேட்டுட்டு அல்லாஹ்ட விட இதான் என்ன கேட்குறான் அல்லாஹ், ஹிஸ்ட்ரி படிச்சு தானே எங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியெல்லாம் 60 வருஷம் 70 வருஷம் தான். ஆஹா, எங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பிறக்கக்கூட ஜேஆர் ஆண்டார், அமெரிக்காவை டபிள்யூ புஷ்ஷாக இருந்தார், நாங்கள் பிறக்கிற நேரம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அல்லது ஈராக்கில் சதாம் இருந்தார், லிபியாவில் கதாஃபி இருந்தார், இப்படி தான் எங்கள்ட ஹிஸ்ட்ரி தெரியும். அல்லாஹ் சொல்லித்தாரான், இந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி என்ன கேட்குறான், அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களை நான் அழிக்கலையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட இப்போக்கு 6000 வருஷத்துக்கு முந்தி, ஃபிரௌன் நம்ரூத் இவங்களாம் அழிக்கலையா? நான் சும்மனு துபிஉஹுமுல் ஆகிரீன், அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு சமூகத்தை அவனை அழிச்சேன், அல்லாஹ் தான் அழித்தது. எங்கட காலத்தை நாங்கள் கண்ட அழிவுண்டா எதை கண்டோம்? சுனாமி. சுனாமி அழிவா ரஹமத்தா? முஸ்லீம்களுக்கு ரஹமத், காஃபிர்களுக்கு அதான். அல்லாட அழிவோண்ட கண்ணால் கண்டோம் நாங்கள் சுனாமி. அல்லாஹு அக்பர், நடந்துடப்படாத அப்படி. எத்தனையோ பூமி அதிர்ச்சியை பார்த்துருக்கிறோம். நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு நாட்டில் நான் தஹஜ்ஜத்துக்கு ஒரு சத்தம் ஒன்று, தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டோம் சத்தத்துக்கு ஒரு நாட்டில், 2000 ஆண்டு இருக்கும் பொழுது சுபவுல கேள்விப்பட்டு அந்த ஊரே எல்லாம் அழிச்சிட்டேன். காலையில் போய் பார்க்குறோம், அந்த ஊருக்கு மேலே தண்ணி ஓடு இல்லை, ஊர் இல்லை. 20 இன்ச்சு ஊர், 2 மலை அந்த ஊரை சுற்றி, 2 மலையில் இடி உளுந்து 2 மலையும் அப்படியே ஊரில் உளுந்துட்டு, கண்ணால் கண்டம் இது, தண்ணியோடு அவ்வளோ பேரும் சரி ஊரே. அல்லாவுடைய எச்சரிக்கை, அல்லாஹ் சொல்ல அழித்தோம் என்று சொல்லிட்டு ஒரு வாக்கு தாரான், கதாலிகன ஃபாலு பில் முஜ்ரிமீன், இப்படித்தான் பாவிகளைக்கு நாங்கள் அழிப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதை பொய்ப்பிக்க போகிறீங்களா? அதான் அல்லாட பதில் இல்லை. இதை பொய்ப்பிக்க போகிறீங்களா என்று கேட்டுட்டு எத்தனாவது தடவை? 2வது தடவை, வைலு யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே அந்த நாளில் உங்களுக்கு நாசம்தான். எந்த நாள்? எந்த நாள்? கியாமத். அப்போ எங்கட குர்ஆன் வந்து விளையாட்டு அல்ல, சும்மா அந்த தடம் படம் கடங்கண்டு ஓதிட்டு ஓடுறதுக்குள்ள ஒன்று அல்ல. நீ இந்த நோன்புல மிஞ்சி இருக்கிற 15 நாளும் இந்த முருசலாத்தையாவது ரிப்பீட் பண்ணு, ரிப்பீட் பண்ணு, ஒன்று சார், உருப்படியாக ஒன்று சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் குர்ஆன் கையில் இருக்க இல்லையே, எழுத்தில் இருந்துச்சா? சிலருக்கு சில சூரா தெரியும், சில ஜுசு தெரியும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையை மாற்றிட்டேரி. சரி, ரெண்டாவது தடவை இது. அடுத்த கேள்வி கேட்குறான்லாம் ஒவ்வொரு என்ன உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன கேள்வி? அலம் நஹுலு ஓதுங்க, அலம் நஹுலு கும் மிம்மா இம்மஹீன் ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன் إلى قدر معلوم فقدرنا فنعم القادرون ويل يومئذ للمكذبين. எத்தனை தடவை வந்திருக்குது? மூணாவது தடவை. என்ன கேட்கிறான் அல்லாஹ்? எங்கட ஒவ்வொருத்தர பார்த்து இந்த கேள்வி வருது. இது சமூகத்துக்கு இல்லை. அலம் நஹலுக்கும் மிம்மா இம்மஹீன், உங்களோட ஒவ்வொருத்தரையும் அற்பமான தண்ணியால் நான் படைக்கலையா? எப்படி அல்லாட கேள்வி? மஹீன் இந்திரியம் நாங்கள் கழுவிடுவோம், ஸ்பெர்ம் நாங்கள் கழுவிடுற தண்ணி அது, அதால் தான் உங்களை படைச்சு அல்லா சொல்கிறேன். ஏன் அல்லா இதை சொல்லணும்? இப்படி எங்களுக்கு பெருமை வரப்படாது, எங்களுக்கு என்ன வரப்படாது? அல்லாஹ்கிட்ட பணிஞ்சு சுஜூத் செய்யோ. அலம் நஹ்லுக்கும் மிம்மா இம்மஹீன், அற்பமான தண்ணியால் உங்களை படைக்க இல்லையா? சரி, அந்த தண்ணி எங்க ஃப்ரிட்ஜில் வச்சதா எங்க கொண்டே வச்சது? ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன், பாதுகாப்பான உங்களோட உம்மாவுடைய கற்பு இருக்குதே வகுத்துக்குள்ளே, அதுக்குள்ளே கொண்டு வச்சோம். எவ்வளோ காலம்? இலா கதரிம் மஅலூம், குறிப்பிட்ட காலம். 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு உயிர் வந்துச்சு. ஃபகதருன்னா, உங்களை செஞ்சது நாங்கள். ஃபனிஅமல் காதிரூன், உங்களை எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு கடவுள் வாதாடேலுமா? தாயுடைய வயிற்றுக்குள்ள உங்களை உருவாக்கினது நான் என்று யார் ஒத்தர புத்தகத்திலிருந்து காட்டுங்க பாப்பேலுண்ட? எந்த மதத்துடைய புத்தகத்தில் காட்டுங்க ஏலுண்டா? எதை நாங்கள் சொல்கிறது காஃபிர்களை பார்த்து? ஏலும்டா காட்டுங்க பாப்பா. இந்த ஒரு ஆயத்து போதும் நீங்கள் திருந்துறது இஸ்லாத்துக்கு வாரது. எங்கட அல்லாஹ் எவ்வளோ தெளிவா. இப்போ விஞ்ஞானமெல்லாம் வந்து இன்றைக்கு தாரு, இது இறங்கி 1400 வருடம். அப்போ 1400 வருடத்துக்கு முன்னால் இதை சொல்லணுமெண்டா எவ்வளோ அல்லாட உண்மை விளங்குது. இன்றைக்கு இந்த கனடாவில் உங்களுக்கு தெரியும், கனடா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போச்சு. இங்கே தான் இருந்தார் இந்த சயின்டிஸ்ட் ஆக பெரியவர், அவரோட பேர் ஞாபகம் வருது இல்லை. இன்றைக்கி டிவி ப்ரோக்ராம் செஞ்சிட்ருக்கும் பொழுதே இவர் கலிமாவை சொன்னார். ஏன்னா இதை தான் பேசினது. பேசிட்டு போகக்கொள்ளே இன்டர்வியூவில் கேட்டாங்க, சரி அப்போ நீங்கள் ஈசாவை ஏற்றுக்கொள்கிறீங்களா ஜீசஸை? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் பாஸ் அவுட் தானுண்டார். என்ன சொன்னார் அவரோட பாசையில்? ரெண்டு பேரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜீசஸும் ஒரே காலேஜிலேருந்து வந்தார்கள் தான். ஏன்? படித்தவங்களுக்கு எல்லாம் விளங்கும். இதை இந்த சூராவை படித்தா விளங்கும். அது அப்புறம் இஸ்லாத்தை அல்லாஹ்வை மறுக்கையில் ஒருத்தர் அல்லாஹ் அதை சொல்லிட்டு 3வது தடவை சொல்கிறான் பாருங்க. வைலு யௌம இதில் முகதிபீன், இதையும் மறக்க போகிறீங்களா? அவளும் நாசம். இது 3வது பாயிண்ட் போர்டர். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா أحياء وأمواتا வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாதின்

எத்தனாவது போர்டர்? நாலாவது வை. இது என்ன ஆயத்து தெரியுமா? ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆள் கத்தினாரே, குர்ஆன்லே இல்லை மையத்தை அடக்கிறதுக்கு ஆதாரம் என்று. பார்லிமெண்ட்டில் ஒழுங்கான குர்ஆன் தெரிஞ்ச ஒருத்தரை நாங்கள் அனுப்பலையே, நாங்கள் செஞ்ச மிஸ்டேக்காக தான். குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பலை, சும்மா அந்த பேர் ஆஃபீஸெல்லாம் அனுப்பி வச்சோம். ஒழுங்கான குர்ஆனை தெரிஞ்ச ஒருத்தனை அனுப்பியிருந்தால் எழும்பி சொல்லியிருப்பான், குர்ஆன் உனக்கு தெரிய நாங்கள் படிச்சுட்டார். சொல்யூஷன் கொடுக்க ஆக்கள் இல்லையே பார்லிமெண்ட்டில். அல்லாஹ் பூமியில் அடக்கணும்னு சொன்னதுக்கு ஆதாரம் இதுதான். என்ன கேட்குறான் அல்லாஹ்? அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா, பூமியை ரெண்டு தட்டாக நாம் ஆக்கலையா? பூமி எத்தனை தட்டு? ரெண்டு தட்டு. இதில் அஹ்யா மேலே உயிருள்ள நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம், கீழே அம்வாதா மையத்துக்கு என்ன செய்யுது? தூங்குது. என்ன செய்யுது? தூங்குது.

0: எத்தனாவது தடவை வருது?
1: அஞ்சாவது.
0: இது முக்கியமான ஆயத்து. இதுதான் சல்லல்லா அலைஹி வஸல்லம் உடைய முடிய நரைக்க வச்சது முக்கியமான ஆயத். ஏ இந்த இன்தலிகூ ரெண்டு தடவை வருது பாருங்க. இன்தலிகூ கியாமத்தை நாம் எல்லாம் அல்லாஹ்கிட்ட எழும்புவோம். எழும்புவோமா இல்லையா? இன்ஷா அல்லா. எங்கடா சூரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான், எடுத்து வாய்ச்சி பாருங்க. ரெண்டாவது சூரை பற்றி தனியாக பேசணும். அது வாய்ச்சி பார்த்தவங்களும் தெளிவோடு கிடைக்கும். இங்கே இருக்கிட்டோம் ஒஷாவால் இருக்கு சூர், தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் வாய்ச்சி பாரு. இந்த சூர் ஊதப்படுறது எப்படி? இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்குது. சூரை ஊதினத்தோடு எழும்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ், எழும்பிடுவோம். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டிப்போம் என்ன, நைட்டுக்கு மழை பெஞ்சால் ஒரு தாவரம் ஒன்று காலையில் முளைச்சிருக்கும். என்ன அது பேர் என்ன சொல்கிறேன், உதாரணமும் சொல்லுவாங்களே. அவசரமாக துள்ளினா நேற்று பெஞ்ச மழைக்கு இன்றைக்கு முளைச்ச காளான்பாங்க. யார் சரி ஒரு ஆள் தடமாடுறாரு பேசுகிறாரு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன நைட் பெஞ்ச மழைக்கு காலையில் முளைச்ச காளான். ஏன்னா காளான் வந்து இரவு மழை பெஞ்சிருக்கும், காலையில் முளைச்சிருக்கும். இதே மாதிரி தான் மழை பெய்யும், நாங்கள் கபறுகள்லேருந்து முளைச்சிருப்போம். எப்படி அல்லாட உதாரணம், ஒரு ஆள் மறுத்தா எப்படி வித்து விழணுமே மேலே வரணுமே? எலும்பினத்தோடு அல்லாஹ் ரூஹ் அனுப்புவார். ரூஹ் உடம்புக்கு வந்ததோட அல்லாஹ் சொல்லுவான் காஃபீர்களை பார்த்து, இன்தலிகூ போங்க, நடைய கட்டுங்க, எங்கட பாச நடைய கட்டுங்க, போங்க எங்க, இலாமா குந்தும் பிஹி துகதிபூன், எந்த நரகத்தை பொய்ப்பித்தீங்களோ நரகத்து போங்க. திரும்ப இன்தலிகூ பாருங்க, அதே சொல் திரும்ப ரிப்பீட் ஆகுதா இல்லையா? நடங்க நடக்கும் பொழுது நரகம் மூணா வெடிக்கும். எத்தனை வெடிக்கும் நரகம்? மூன்றாக வெடிக்கும் நரகம். நரகத்தில் நிழல் இல்லை. நரகத்துக்கு நிழல் இருக்குதா? இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணுமானா நிழலுக்கு போகும். லா தலீல், நிழல் இல்லை. லேடிஸும் குர்ஆன் எடுங்க, பேசிட்டீங்கன்னா பணியை போங்க தயவு செஞ்சு. லா தலீல், நிழல் இல்லை. வலா யுகுனி மினல் லஹப், லஹபன் என்ன தெரியுமா? லஹபுன்னு ஒரு பேர் இருக்கு, யார் பேர் சொல்லுங்க பாபு? அபுலகம், லகபண்டா என்ன, நெருப்பு கங்கு. நெருப்பு கங்குகளை விட்டு தப்பேல, அவ்வளோ நெருப்பு. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் தாயை விட இறக்கமுடையவன். கேள்விப்பட்டிருப்போம் தானே? உண்மை. எப்போ தெரியுமா? மௌத்துக்கு முன்னால் தான். கபிரில் அல்லாஹ் தாயோட இறக்கம் உள்ளவன் என்பது போய் அங்கே அல்லாஹு அக்பர். அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அது இல்லை, அது குர்ஆன் சரியாக விளங்கல்ல. கியாமத்தில் அல்லாஹ் தாயோட இறக்கம் இல்லை, அல்லாஹ் கடின வேதனை செய்கிறவர். உலகத்தில் இறக்கம் அல்லாஹ். கண்ணை பொத்துறதுக்கெல்லாம் களிமாவை சொல்லிடுவோம், திருந்திரோம். கண்ணை பொத்தினத்துக்கு போகிற கிடைக்கிற ஒரு அடி போதும். கபருடைய ஹதீஸுகளை பாருங்க, சக்கராத்துடைய ஆயத்துகள் எடுத்து பாருங்க. ஏழு ஆயத்தை குருவா இல்லை சக்கராத்துடைய ஆயத். இந்த முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிர் எடுக்கும் பொழுது மலக்குகள் கன்னத்திலையும் பித்தட்டிலையும் அடித்து அடித்து தான் உயிர் எடுக்கிறது, சும்மா எடுக்கிறல்ல உயிர். இது யாரோட கோபத்துக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறோம். முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிரையும் எடுக்கிற எப்படி அல்லாஹ்? யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், கன்னத்தில் அரைகிற சில மலக்குகள் பித்தட்டில் அடிச்சடிவா வெளியே வா. அல்லாஹ் இறக்கமுள்ளவனா? அப்போ இறக்கமுள்ளவன் எங்கே? உலகத்தில் உலகத்தில் இறக்கம். கபரில் கொண்டு போய் மூணு கேள்வி தான், ரப்பு யாரு, தீன் என்ன, ரசூலுல்லா. எங்களுக்கு நாலு கேள்வி, முஸ்லீம்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் சொல்லாட்டி முதல் கொடுக்குற அடி இந்த தலையில், அது மட்டும் போதும். அப்போ இதை விட்டு பாதுகாக்கத்தான் மனித சமூகத்தை நாங்கள் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் விளையாட்டும் இல்லை, பொய்யும் இல்லை இது. அப்போ அல்லாஹ் சொல்லுவான்னு, இங்கே நிழலும் இல்லை, நெருப்பு கங்குகளை விட்டு தப்பவும் முடியாது. இன்னஹா தருமி பிஷரரின் கல் கசுர், நெருப்பு பத்துமம் கோட்டையை போல, கசுரண்டா கோட்டை. அல்லாஹ் சொல்றான், இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? வயிலு யௌம இதில் முகதிபீன், எத்தனாவது தடவை? அஞ்சாவது தடவை. பொய்யர்களே, உங்களுக்கு நாசம்தான் வயில். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, ஹாதா யௌமு லா யௌதிகூன் வலா யுஸனு லஹும் فَيَعْتَذِرُونَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ. எத்தனாவது தடவை? உங்களோட கூட குர்ஆன் இருந்தால் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு மார்க் பண்ணீங்கன்னா மவுத் வரைக்கும் விரிக்கும். அது தனியாக குர்ஆன் ஒன்று இருக்கும் உனக்கு கையில், ஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி, வாகனம் இருக்கிற மாதிரி, வைஃப் இருக்கிற மாதிரி குர்ஆன் ஒன்று இருக்கும். அந்த குர்ஆனில் எழுதும் சைடில், மௌத்துடைய நேரம் அதை வாரிசாக கொடுத்துட்டு போகணும். ஹதீஸில் வருது, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸவ், அந்த குர்ஆன் தான் தூக்கி மகனுக்கு கொடுக்குறேன். மகன் வச்சுக்க, மகன் பார்ப்பார், வாப்பா எழுதி வச்சுக்க. இப்படி குர்ஆன் மதீனாவில் இருக்கு. மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு, அந்த மியூசியத்தில் போய் பாருங்கள், நூற்றுக்கு மேலே குர்ஆன் இருக்கு. அதிகமான குர்ஆன் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எழுதின குர்ஆன் தான் இருக்கு. தங்கத்தால் எழுதிக்கா குர்ஆன், ஏன்னா பெருமதி தானே, பொறுமது. என்கிட்ட ஒரு குர்ஆன் ஒன்று இருக்குது, தர்கா டவுன்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் வேறு அட்டாலச்சியில் ஒரு குர்ஆன் ஒன்று இருக்கு கையால், அவர் பிரின்சிபல், ஷர்கி பிரின்சிபல் இருந்தார், அவர் எழுதினார் கையால் குர்ஆன். முந்தி எங்களோட அப்பா மாரெல்லாம் குர்ஆன் கையால் எழுதி வச்சுருந்தாங்க, ஒரு குர்ஆன் அதில் எழுதி வைப்பாங்க, ஷார்ட் நோட், அதை கொடுத்துட்டு போவாங்க வாரிஸ், ஒவ்வொரு நம்பரை போட்டு வைக்கணும். அப்போ இப்போ எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரமலான்லேயோ எப்போ ஓதினாலும் சிந்தனை இருக்கும், உங்களுக்கு சிந்தனையில் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரியும், உஸ்மான் ரதியல்லாட குர்ஆன் இருக்கா இல்லையா துருக்கியில். உஸ்மான் ரதியல்லாஹுவான் கடைசி நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே நான் இரவு அபுபக்கர் உமர் ரதியல்லால கனவுல கண்டேன். சொன்னாங்க அபுபக்கரும் உமரும் என்னை பார்த்து, உஸ்மான் இந்த இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப்தாருக்கு ஷஹீத் ஆகிடுவாங்க. அசர் நேரம் குர்ஆன் எடுத்து ஓதிட்டுருக்குறாங்க, பின்னால் வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க, அந்த ரத்தம் அந்த குர்ஆனில் விழுந்துச்சு. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு குர்ஆன், அந்த குர்ஆனை தான் துருக்கியில் வச்சுக்காங்க. இன்னும் இருக்குது, ரத்தத்தோடு இருக்கு குர்ஆன். இப்போ எத்தனை வருஷம்? 1300 குர்ஆன் இன்னும் இருக்கு. இங்கே அகாக்கான மியூசியம் ஒன்று இருக்கு, போய்ப்பீங்களோ தெரியா, நான் ஃபுல்லாக பார்த்தேன். நான் இதில் போய் சும்மா பாருங்கள், அகாக்கான் கொண்டு வந்திருக்கிற குர்ஆன்களை, கிதாபுகளை, இதெல்லாம் பழைய கையெழுத்துகள் முஸ்லீம்களுடைய. இவருக்கு எப்படி கிடைச்சோ தெரியா ஹைர். அல்லாஹ் சொல்கிறான் இதில், ஹாதா யௌமு லா யௌதிகூன், கியாமத்துடைய நாள் இருக்குது, யாருக்கும் பேசலாத. அப்போ என்ன, அல்லாஹ் தீர்ப்பை தருவான், பேசுகிற இடம் இல்லையே. வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கும் அனுமதி இல்லை. எப்படி? அப்போ தான் எல்லாம் மன்னிப்பு கட்டுருவான், என்னுடைய குடும்பம், பிள்ளை, சொத்து, அதால் குர்ஆன படிய கிடைக்கல, இஸ்லாத்த தழுவ கிடைக்கல. வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கு கூட அனுமதி இல்லை அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு வயிலு யௌம இதில் முகதிபீன், ஆறாவது தடவை பொய்யர்களே, இன்று உங்களுக்கு நாசம்தான். அது பொருள்லா போதுங்க. ஹாதா யௌமுல் ஃபஸ்ல் ஜமஅனாகும் வல் அவ்வலீன் ஃபஇன் கான லகும் கைது ஃபகீதூன் வைலு யௌமஇதில் லில் முகதிபீன். எத்தனாவது தடவை? ஏழாவது தடவை. இப்ப சொல்றான் ஹாதா யௌமுல் ஃபஸ்ல், இன்னைக்கு தான் தீர்ப்பு தரப்போறேன். அப்ப தீர்ப்பு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு இருக்குது. எல்லா அநியாயத்துக்கும் தீர்ப்பு வரும். ஜமானாக்கும் வல் அவ்வலீன், உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் இவடத்தை சேர்த்திருக்கிறேன். நல்லா சொல்ல, எங்களோட வாப்பா வாப்பாட வாப்பா ஆதம் அலை இஸ்லாம் இருப்பார், அவடத்து எல்லாரும் இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு சவால் ஒன்று விடுவா, என்ன தெரியுமா? ஃபஇன் கான லகும் கைதுன் ஃபகீதூன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யலும்னு செஞ்சுவார். யாருக்கு செய்ய சூழ்ச்சி? அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கைதுன்னா என்ன? சூழ்ச்சி செய்யலும்னு செய்ய பார்ப்போம்னு என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஏழாவது தடவை வைலு யௌமஇதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்கிறார், முத்தகீன்களை பற்றி போதுங்க. இன்னல் முத்தகீன ஃபீ திலாலின் வஅயூன் وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا

أولئك نجزي المحسنين. ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை? எட்டாவது தடவை. அல்லாஹ் சொல்கிறான், தக்குவா உள்ளவங்க நோன்பு பிடிச்சி, தக்குவாக தான் நோன்பு பிடிச்சோம், நோன்பு பிடிச்சா அது தான் தக்குவாக்கு தான். குர்ஆன் இப்போ ஓதிட்டிக்கோம் என்னத்துக்கு? டைம் பாஸிங் பண்ணு. அசரத்துக்கு டைம் இருக்கு, டைம் பாஸ் பண்ண பயம் பண்ணுறாரா? இல்லை, ஒருத்தரும் டைம் பாஸிங் இல்லை இடத்துல, எல்லாம் தக்குவாவாடே. நோம்பால தக்குவா, ஹஜ்ஜி செஞ்ச என்னத்துக்கு? நாங்கள் ஹாஜின பேர் எடுக்கவா? தக்குவா. தொழூர் என்னத்துக்கு? தக்குவா. அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீன்கள் சொர்க்க நிழல்களிலும் ஊற்றுகளிலும் இருப்பாங்க. சொர்க்கத்தில் ஊற்றுகள் இருக்கு. பழங்கள் இருக்கு, விருப்பமான பழம். என்ன பழம் வேணும் உங்களுக்கு? சொர்க்கத்துடைய பழம் தான் முக்கியம். அல்லாஹ் சொல்லுவான், பேர் இது அவங்க பிள்ளைகளுக்கு ஹனியாண்டு பேர் வைப்பாங்களே, ஹனியாண்டு அதான் ஹனி, இந்த ஹனி தான் அது. சாப்பிடுங்க குடிங்க சந்தோஷமா. ஏன்? பிமா கும் தாமலூன். உலகத்தில் நோம்பே நீங்கள்லாம், உலகத்தை சாப்பிடல குடிக்கல நோம்பு, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடல, எல்லாம் குடிக்க இங்கே சாப்பிடுங்க குடிங்க, இதுதான் ஜோப் உங்களோட. குலு வஷரபு ஹனி அம்பிமா கும் தாமலூன். இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன். நாங்கள் இப்படித்தான் நல்லவங்களுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்லிட்டு அல்லா இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? வயலு யௌம இதில் முகதிபீன். எத்தனாவது தடவை? எட்டாவது தடவை. பொய்யர்களே, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, உலகத்தில் காஃபிர்கள் முஸ்லீம்களோட நல்லா அரிக்காங்களே, ஜொலி அரிக்காங்களே, முஸ்லீம்களே கவலை தானது? முஸ்லீம் நாடுகளை பார்த்தா எல்லாம் வங்குரோத்தில் இருக்குது, எல்லா முஸ்லீம் நாடுகளுடைய பணத்தை பார்த்தா கீழே இருக்குதே, என்ன சொல்கிறது? இதுதான் அல்லாஹ் பதில் சொல்கிறார். உலகத்தில் அல்லாஹ்வ ரசூலை மறுக்கிறவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஓதுங்க, குலு வ தமத்தாஉ கலீலா இன்னகும் முஜ்ரிமூன். வைலு யௌம இதில் முகதிபீன். ஒரு ஆயத்து தான், ஒரு ஆயத்தோட பதில் வந்துட்டு. குலு வ தமத்தாஉ, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அனுபவிங்க. தமத்தான்னு என்ன தெரியுமா? தமத்தோட வார்த்தை அரபில் பாவிக்கிற மாடு ஆடை மேய விடுற, நல்லா மேயுங்க. குழுவ தமத்தாவு, அதுக்கப்புறம் என்ன வார்த்தை இருக்கு? கலீலா. அரபில் கலீல தானே, கொஞ்சம் நல்லா விலகி கொள்ளுங்க. தங்கத்தால் ஊடு கட்டி உலகத்தில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் தான். எதால் ஊடு கட்டி வாழ்ந்தாலும்? கனடாவில் தங்க ஊடுன்னு கட்டியிருக்கார் ஒரு ஆள், அதுவும் அவர் கொஞ்சம் தான். ஏன்? ஆகரத்தை வச்சு பார்க்கும் பொழுது. குலு வ தமத்தாஉ கலீலா. ஏன்? இன்னகும் முஜ்ரிமூன், நீங்கள் பாவியலே, கொஞ்சம் அனுபவிங்க உலகத்தில் என்று சொல்லிட்டு அல்லா ஒன்பதாவது தடவை, வைலு யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அதுபோல் அல்லாஹ் ஓதுங்க.

0: ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை? பத்தாவது தடவை. அல்லாஹ் சொல்கிறான், வஇதா கீல லஹும் ருக்அஉ, அவங்கள பார்த்து தொழுங்கப்பா ருக்கு செய்யுங்கன்னு சொன்னால், லா யர்க்அஉ, தொழமாட்டார்கள். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க, கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்க. வஇதா கீல லஹும் ருக்அஉ லா யர்க்அஉ. அல்லாஹ் பத்தாவது தடவை சொல்றான், வைலு யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஓதுங்க, ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யூமினூன். இதுக்கு பிறகு எதைத்தான் உனக்கு சொல்லி நீ நம்ப போகிறாய்? இதை சொல்லி எல்லாம் முடிக்கிறேன். இந்த பத்து தடவை எச்சரிச்சிட்டேன், இதுக்கு பிறகு நான் எதை சொல்லி தான் நீ நம்ப போகிறா என்று சொல்லி அல்லாஹ் என்ன சூரா முடிக்கிறான்? சூரத்துல் முர்சலாத் அல்லாஹ் முடிக்கின்றான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவை மவுத் வரை மறந்துடப்பட மறக்குமா? மறக்குமா? மறக்காது இன்ஷா அல்லாஹ், மறக்கக்கூடாது. இதை மக்களுக்கு சொல்லும், அதுதான் உங்களை குர்ஆன் எடுத்து உங்களை படிக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு இந்த சூறாவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, விளங்கி இருந்தால் சந்தேகம் வரும். இதுக்கு மேலே நீ பேச இயலாது. இந்த சூறாவுக்குள்ளே ரங்கலஞ்சால போய் தராதிங்க. இந்த சூறா முர்சலாத்துக்குள்ளே உங்களுக்கு இது விளங்கல்ல அப்படின்னா கேளுங்க. எல்லோரும் விளங்கிட்டாப்ப, கூடுதலாக விளங்கிட்டா இவன், சந்தேகம் இல்லை. இப்போ மக்களுக்கு இதை மக்களுக்கு சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ், மனைவிமாருக்கு சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கூட்டாளிமாருக்கு சொல்லுங்கள். முர்சலாத் இந்த ரமதானில் 15 நாள் மீதமாக இருக்குது, திரும்ப திரும்ப எந்த நாளும் ஓதி பாருங்கள், அப்போ நிற்கும் சந்தேகம். இனித்தான் வரப்போகுது, இனித்தான் சந்தேகம் வரப்போகுது. பத்தையும் மார்க் பண்ணுங்கள் குர்ஆன், 1, 2, 3 மார்க் பண்ணுங்கள், ஓதிட்டு வாங்க. அப்படி பாடமாயிரும் உங்களுக்கு, உங்களுக்கும் அல்லாட பயம் கூடிடும், அச்சம் கூடிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்கிறவங்களோட கூட்டத்தை அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. கடைசி பத்து வருது, இத்திகாஃபுடைய அமல், சதக்காவுடைய அமல், குர்ஆனை விளங்கி ஓதுகிற அமல்களில் அல்லாஹ் எங்களுக்கு நேரத்தை செலவழிக்க தௌஃபிக் செய்வானாக. வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லா வமன் யுளில் ஃபலா ஹாதிய லா. வஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மன்னரையை நோக்கி மனித வாழ்வு என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம் முஸ்லீம்கள், அல்லாஹனுடைய வேதத்தையும் அல்லாஹனுடைய தூதரையும் இறந்த பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை அனைத்தையும் நாமெல்லாம் நம்பியவர்கள்தான். நம்பியவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தலைப்பு பேசப்பட வேண்டிய அவசியம், நிறைய மனிதர்கள் மரணத்தை குறித்து கபருடைய வாழ்க்கை குறித்து அலட்சிய போக்குடையவர்களாக மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம்தான். நம்மவர்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை வரை இந்த உலகத்தில் வாழ வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தின் மூலம் ஒரு இறுதி முடிவையும் வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மரணத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவோ தத்துவார்த்த ரீதியாகவோ விளக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் அன்றாடம்
3: நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகளிலே, அன்றாடம் நம்முடைய கண் எதிரே எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிட்டிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. சென்ற மாதம் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர்கள் எல்லாம் அல்லாஹு நிச்சயித்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். நாமெல்லாம் அப்படி செல்ல போகிறவர்கள். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் இதே போன்றது ஒரு நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் வைத்து, தமிழகத்திலே இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்திலே வைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமாக வீடியோ பதிவு செய்கிற என்னுடைய நண்பர், நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை அவரிடத்திலே கூறி கேமராவுடன் நாளை லொகருக்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் தொலைபேசியிலே பேசினேன். காலை 10 மணிக்கு கேமராவை எடுத்தார். அதை சிறிது சார்ஜில் இடுவோமே என்று சார்ஜ் இட்டார். சார்ஜ் இட்டவருக்கு திடீரென நெஞ்சிலே ஒரு வலி. தொலைபேசியிலே மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். உடனடியாக மருத்துவரை அணுகி தீவிர சிகிச்சை பெற்று, நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ உடனே வாருங்கள் என்றேன். அடுத்து வருகிற தொலைபேசி நண்பர் இறந்துவிட்டார். அவருடைய வயது வெறும் ஒரு 20-22 வயது தான் மதிக்கத்தக்க வயதாக இருக்கும். ஏன் நான் இதை உங்களை மத்தியில் இந்த நேரத்தில் பரிமாறுகிறேன் என்றால், அல்லாஹ் நிச்சயித்து அந்த தேதி வந்துவிட்டால் அந்த மௌத்துக்கு, அந்த மரணத்திற்கு வயது வரம்பு கிடையாது. முதிய வயதோ இளம் வயதோ இப்படி வயது வரம்பு மரணத்திற்கு கிடையாது. மரணத்திற்கு நோயும் ஆரோக்கியமும் மரணத்திற்கு ஒரு தடையில்லை. மரணத்திற்கு சொந்த ஊர், வெளியூர், வெளிநாடு, இடம், பொருள், ஏவல் எல்லாம் மரணத்திற்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயித்த தேதி வந்தால் உடனடியாக அந்த மலக்கு பிடித்து விடுவார், அவ்வளவுதான். அதே போன்று அண்மையில் நாகர்கோவிலே நடந்த ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய ஒரு சான்று. பள்ளியினுடைய பொறுப்பு அந்த சகோதரர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அவர் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் பள்ளியை திறந்து, பள்ளியை சுத்தம் செய்து, ஒலு செய்வதற்கான தண்ணீர் வசதி ஏற்பாடுகள் செய்து, தகஜுத்தும் தொழுதுதான் வாங்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் வாங்கு சொல்லி இக்காமத்துக்காக வேண்டி மக்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்து ஜமாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர் முகத்தினாக அந்த பணியிலே பணியெடுக்கிற சகோதரரை தொடும் பொழுது அத்தையத்தில் இருந்து அப்படியே முகத்தாய் போய்விட்டார். இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி நம்முடைய தனி மனித வாழ்வில் எத்தனையோ உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், நேற்று வரை பேசியிருப்பார்கள், அடுத்த நாள் வருகிற தொலைபேசியிலே அவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் யாரை எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்லுவான் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மரணம் என்பது தவிர்க்க முடியாத சகோதரர்களே. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஒளிந்தோடினாலும், அந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு வரும். மன்னரை வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களானாலும் அல்லாஹுவே இல்லை, மறுமை இல்லை, மன்னரை வாழ்வு இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் அந்த மரணத்தையும் அந்த மன்னரை வாழ்வையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹலாலான அடிப்படையில் வாழ்கிறோமோ அதே போன்றதொரு சந்தோஷமான ஒரு வாழ்வை நமக்கு மன்னரையிலும் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மையமாக வைத்துதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயணம் எதை நோக்கி அமைக்கப் போகிறோம், அடுத்த கட்ட பயணம் தாயினுடைய கருவறையில் முதல் பயணத்திலே இருந்த நாம் இந்த பூமிக்கு பயணமாக இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்தொரு வாழ்க்கை வாழப்போகிறோம். அதுதான் வமிம் வரா இஹிம் வருஷ உன் இலா யோமை யுபாசூன். ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனால் திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் மன்னரையை குறித்து பேசுகிறான். இது நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வு. நான்காவது நம்முடைய வாழ்வு உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி விசாரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறானே, அது நான்காவது வாழ்வு. நாம் ஒரு இரண்டாவது வாழ்விலே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்றவாறுதான் நம்முடைய கபருடைய வாழ்வு அமையும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அன்பார்ந்த சொர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்வு, இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு பளிச்சென்று தெரியும். என்ன உண்மை? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக மக்கள் உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எதை செய்தாலும் அந்த மன்னரை வாழ்க்கையில் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்துத்தான் செய்வார்கள். எதை செய்தால் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை குறித்து மறுமையை குறித்து பல கட்ட உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பிரத்யேகமாக இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுது பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் தேம்பி தேம்பி அழக்கூடியவராகவே இருப்பார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், மறுமையினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கபருடைய வாழ்க்கையை வைத்துதான் இருக்கிறது. கபருடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம். மறுமையினுடைய துவக்கம் தான் அது. ஆகவேதான் அந்த கபருடைய வாழ்வு குறித்து சொல்லும்பொழுதெல்லாம் அதிலிருந்து பாதுகாப்பு, சிறந்த ஒரு வாழ்வு அந்த கபருடைய வாழ்வில் கிடைப்பதற்காக வேண்டிதான் நான் என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சொர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் தந்திருக்கிறான். நன்றாக உண்ணுங்கள், ஹலாலானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நல்ல நல்ல ஆடைகளை அணியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். எல்லா சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனுமதித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற அல்லாஹுவால் விருப்பப்படுகிற மனிதனாக நாம் வாழ ஒவ்வொரு மதங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முற்றிலும் நீங்கள் துறந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் முடிக்கக்கூடாது, நல்ல நல்ல ஆடைகளை அணியக்கூடாது, இந்த உலகத்தினுடைய எந்த இன்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்பங்களை ஆசாபாசங்களை முற்றிலும் வேறறுத்து துறவரம் மேற்கொண்டால் தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பிரமதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய கோட்பாடு.
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள், தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அந்த கவுடைய வாபாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உழைப்புகளை வைத்து அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் சொர்க்கத்து பூங்காவாக கூட மாற்றலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நடப்பதை பொறுத்து தான் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பொறுத்தவரையில் பாருங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் முதல் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாகினும் நாம் ஏற்றாக வேண்டும் என்கிற துடிப்பை சஹாபாக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த முஸ்லீமான மரணம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்தால்தான் கபருடைய வாழ்வு வெற்றி அடையும் என்பதிலே சஹாபாக்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திண்ணை தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பளம் அன்றைய உணவு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உணவு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேரித்தம்பளத்தை அன்றைய உணவாக கொடுத்தார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துடைய உணவை மட்டும் உண்டு பாக்கி இருக்கிற அந்த பேரித்தம்பளத்தை சட்டை பையக்குள்ளே போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, உங்களுக்கு தந்த அந்த உணவை சட்டை பையக்குள் போட்டு பாதுகாக்கின்றீர்களே, அந்த உணவு யாருக்காக வேண்டி பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயோதிக பருவத்திலே வீட்டிலே இருக்கிறாள், தாய்க்கு கொடுக்கவே நான் பத்திரப்படுத்தினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு 5 பேரித்தங்கனியை கொடுத்து, இதை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த பேரித்தங்கனியை பெற்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் உண்டு, நான் தினந்தோறும் அதை நினைத்து சங்கடப்படுவதுண்டு. என்ன அபு ஹுரைராவே என்றார்கள், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்திற்கே வரவில்லை, நான் பல முறை என்னுடைய தாயிடத்திலே பேசி பார்த்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னுடைய தாய்க்கு இஸ்லாம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி ஹிதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேர்த்தங்கனியை எடுத்து வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய முற்றத்திலே நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். நீண்ட நேரம் கதவை திறக்கப்படவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து தாய் வெளியே வந்தார். தாயிடத்திலே ஏதோ ஒரு மாற்றம். அபு ஹுரைரா உன்னிப்பாக பார்த்தாராம். குளித்து தூய்மையான ஆடையெல்லாம் அணிந்து தாய் தன்னுடைய கண் எதிரே நிற்பதை அபு ஹுரைரா அவர்கள் பார்க்கிறார். தாய் மகனை பார்த்து சொன்னார்களாம், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆச்சரியம் தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றார்களாம், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்களாம், அடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வீர்களா யா ரசூலல்லாஹ்? என்ன அபு ஹுரைராவே, என்னை எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு என்னோடு நடக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயோடும் எல்லா மக்களும் நேசம் வைக்கவும் நீங்கள் துவா செய்யுங்கள் யாரோ சொல்லலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். உண்பதற்கு உணவில்லாத காலகட்டத்தில் கூட, உடுப்பதற்கு உடையில்லாத காலகட்டத்தில் கூட, தங்குவதற்கு வீடில்லாத காலகட்டத்தில் கூட, அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பார்த்தால், எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் வந்தால் எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது, யாரும் நம்மை காப்பாற்றவும் முடியாது, யாரும் நமக்காக வேண்டி எந்த ஒன்றையும் செய்து அனுப்பவும் முடியாது. ஆகவே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்துகிறவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அது நன்றாக அமைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், அதற்கேற்ப முயற்சி செய்கிறோமா என்றால் முயற்சியிலே தோற்று போய் விடுகிறோம். அந்த தோல்வி வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை பல முறை இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எத்துணை இடங்களில் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன காரணம்? மனிதர்களாய் நாம் எல்லாம் மறதிக்கு உட்பட்டவர்கள். இனி ஒரு பாகத்தை பாருங்கள். நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இந்த உலகம் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட உலகமாக மாறி வருகிறது என்றால், பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ அவைகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வீட்டினுடைய வாசலுடைய கதவை தட்டுகிற காலம் இந்த காலம். பெரும்பாவங்கள் விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ பெரும்பாவங்கள் என்று, அதை செய்தால் அல்லாஹ் ஆச்சரியப்படுவார், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களின் மீது இறங்கும், இதை செய்தால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் பேச மாட்டான், கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரண காரியங்களை சொன்னார்களோ அந்த பெரும் பாவங்கள் எல்லாம் நாமும் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக அமைப்பு முறை இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன? சட்டம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பெரும்பாவங்களை எல்லாம் அரசாங்கமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு முன்னேறி இருக்கிறது. அரசு அனுமதி கொடுத்து நடக்கப்படுகிற பெரும்பாவங்கள், அந்த பெரும்பாவத்தில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நண்பர்களுடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஊராருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், குடும்பத்தாருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டு நம்மோடு ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய கண்ணை உங்களால் மறைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருந்து விடுவீர்கள். இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதை சஹாபாக்கள் இழக்கவே மாட்டார்கள். அதற்காக வேண்டி உயிரை பறி கொடுத்தாலும் சரி. உதாரணத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார். அந்த விபச்சாரத்தை சாட்சி பூர்வமாக யாரும் குற்றம் நிரூபித்து கையும் காலமாக பிடிக்காத குற்றம். மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சட்டம் அமுலுக்கு இருக்கிறது? திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம், மரண தண்டனை. நேரடியாக வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார், யார சூழல்லா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், யார சூழல்லா, எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யார சூழல்லா. இந்த உலகத்தில் வரலாறுகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதிலிருந்து இனி இந்த உலகம் அழிகிற காலம் வரை இப்படி ஒரு சமுதாயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். ரசூலல்லாஹ் என்னை கொல்லுங்கள், நான் கொலை குற்றத்திற்குரிய காரியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்று தனக்கு தோழராக கிடைப்பது அரிதாக இருந்த காலம் அந்த காலம். ஆனால் தோழர் வந்து என்ன சொல்கிறார், என்னை கொல்லுங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி விடுகிறார். எங்க அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பினாரோ அந்த இடத்துல போய் நின்று கொண்டு, யார ரசூலுல்லாஹ், நான் சொன்னது உண்மை, எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறை முகத்தை திருப்புகிறார். அங்கே போய் நின்று கொண்டு எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷ் அவர்களை நீங்கள் செல்லுங்கள் வீட்டுக்கு. மாயிஸ் அவர்களை அனுப்பிவிட்டு இரண்டு நபி தோழர்களை அழைத்து, மாயிஸ் ஏதோ புத்தி குளறுபடியில் பேசுகிறாரா, மாயிஸுக்கு என்னானது என்று பார்த்து வாருங்கள் என்கிறார். சென்ற இரண்டு நபி தோழர்களும் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களோடு தங்குகிறார்கள், பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். பிறகு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யார ரசூலல்லாஹ், மாயிஸ் அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார், புத்தி கூர்மையோடு தான் பேசுகிறார், அவர் செய்த காரியம் உண்மைதான் யார ரசூலல்லாஹ் என்று நிரூபணமாகிறது. அந்த மாயிஸ் ரலியல்லாஹனுடைய நிலையை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனக்கண்ணீர் சிறிது ஓட்டி பாருங்கள் என்பாந்த சொர்களே. அந்த குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை, யாரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் புகார் மனு கொடுக்கவில்லை. அவரேதான் தனக்கு மரண தண்டனை வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த மாயிஸ் ரலியல்லாஹன் அவர்கள் தன்னோடு தொழுது அந்த தோழர்கள் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி. இந்த இஸ்லாத்திற்குள் வந்ததிலிருந்து இந்த தோழர்களோடு சேர்ந்து எவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய குடும்ப பாரம்பரியம் என்னானது, நமக்கு எவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு ஒரு தலை குனிவே என்றெல்லாம் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திக்கவே இல்லை. இந்த மக்கள் தானே நம்மளை கேவலமாக பேசுவார்கள், இந்த மக்களை விட பல கோடான கோடி மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் கண்டுபிடித்து விசாரித்தால் எது பெரிய கேவலம், மறுமையில் ஏற்பட போகிற கேவலம் தான் பெரிய கேவலம். அது மட்டுமல்ல, அடுத்து வாழப்போகிற மன்னரை வாழ்க்கை நமக்கு நாசமாகிவிடும் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் தோழர்கள் என்ன நினைத்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துடைய மானம் மரியாதை எப்படி வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம், அல்லாஹ்வுடைய கையிலே ஒப்படைத்து தூதரத்திலே வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கழுத்துயர குழி வெட்டி குழிக்குள் இறக்கி கல்லால் எறிந்து எல்லோரும் கொன்றார்கள். அடுத்தது என்ன நடந்தது தெரியுமா, சஹாபாக்கள் எல்லாம் இவ்வளவான இவ்வளவு மோசமான ஒரு இழி செயலை செய்தாரே என்றெல்லாம் ஏசினார்கள். கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் கல்லால் எரித்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் மூர்க்கத்தனமாக எரிந்து கொண்டார்கள். எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். மரணித்தவுடன் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்களை வெளியே எடுக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நின்று தொழுகை நடத்துகிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கோபம் வருகிறது, யார ரசூலல்லாஹ், பெரும் பாவங்களில் ஒன்றான, சமூக கொடுமைகளில் ஒன்றான, மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அவருக்கு நீங்கள் போய் துள வைக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து என்ன பதிலை சொன்னார் தெரியுமா, என்னுடைய மாயிஸ் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு முன் வந்து அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த தௌபா இருக்கிறதே தௌபா, மதீனா நகர் முழுக்க பிரித்து கொடுத்தாலும் தாங்காது உமர் அவர்களே என்றார்கள். என்ன காரணம், அவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம், நமக்கு அந்த வாழ்வு நஷ்டமடையவே கூடாது. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், தண்டனைக்குரிய குற்றத்தை உலகத்தில் நீங்கள் பெற்றால் மறுமை நாளில் அல்லாஹ் அது குறித்து விசாரிக்கவே மாட்டார். உலகத்தில் தண்டனை பெற்ற குற்றங்கள், திருடுகிறான் கை முறிக்கப்படுகிறது, விபச்சாரம் செய்கிறான் திருமணத்திற்கு முன்னதாக 100 கசியடி கொடுக்கப்படுகிறது, திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்கிறான் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த குற்றம் மறுமையில் விசாரிக்கப்படவே மாட்டாது. அதையும் மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகவேதான் மக்களை எல்லாம் காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வேண்டும், நமக்கு அந்த மன்னரை வேண்டும், நமக்கு அந்த மறுமை வாழ்வு வேண்டும் என்பதிலே எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இஸ்லாமிய அந்த குற்றவியல் சட்டம், சிவில் சட்டம் என்று சொல்கிறோமே, அந்த குறுமினர் சட்டம் சிவில் சட்டத்திற்கு மக்கள் பயப்படுவதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு பயந்தார்கள், மரணத்தை பயந்தார்கள், கபருடைய வாழ்க்கை அந்த மக்கள் பயந்தார்கள். அடுத்தது வாழப்போகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை, எந்த நேரம் மரணம் நமக்கு பிடிபடலாம் என்பதிலே அந்த மக்கள் எந்த அளவுக்கு கண்ணுங்கருத்துமாக இருந்தார்கள் பார்த்தீர்களா? நாம் ஒரு பாவத்தை நினைக்கும் பொழுது, ஒரு பாவத்தை செய்ய இந்த உள்ளம் தூண்டும் பொழுது, சைத்தான் தூண்டும் பொழுது, அடுத்த கட்டம் நாம் நினைக்க வேண்டியது, அந்த பாவம் செய்கிற நிலையில் நாம் மரணித்தால் நமக்கு எல்லா வாழ்வும் நாசமடையும், மீதி உள்ள இரண்டு வாழ்வும் நாசமடைந்து போய்விடும். அன்பான சகோதரர்களே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமே ஒரு ஹிதாயத் என்கிற விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அந்த ஹிதாயத் நமக்கெல்லாம் இருக்க போய்தான் இந்த நல்ல நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்ன உடனே பல பாகங்களிலிருந்தும் திரளாக இங்கே வந்து நீங்கள் குழுமுவதற்கு என்ன காரணம்? பயா நிகழ்ச்சிக்கு வந்தால் யாராவது காசு பணம் கொடுக்க போகிறார்களா? அல்ல, இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உரையை நீங்கள் கேட்பதற்கு என்ன காரணம்? ஹிதாயத்து தான் காரணம். அந்த விலை மதிக்க முடியாத அந்த ஹிதாயத்தை எதற்காக வேண்டியும் இழந்து விடாதீர்கள். ஒரு அசிங்கத்தை செய்தோ, ஒரு பாவமான காரியத்தை செய்தோ, மரணத்தை மறந்து, கபருடைய வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்தில் நடந்தோ அந்த ஹிதாயத்தை இழந்து

பெரிய தந்தை மரணிக்க போகிற நேரத்தில் லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள், திருக்களிமாவை சொல்லுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டால் அல்லாவிடத்திலே மன்றாடுவேனே மன்றாடுவேனே என்று துணியாய் துடித்தார்கள். ஹிதாயத் அவருக்கு கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்க முடிந்ததா? அல்ல. ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ்வே, எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீ ஹிதாயத்தின்பால் உறுதிப்படுத்திய பிறகு, எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்த பிறகு, அந்த ஹிதாயத்திலிருந்து நாங்கள் தடம் புரண்டு செல்லாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹிதாயத்தோடு நாங்கள் வாழ வேண்டுமானால் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையினுடைய இதாயத்திற்கு எவ்வளவு போராடினார்கள், கொடுக்க முடிந்ததா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மாமனிதர், தன்னுடைய மனைவிக்கு அந்த இதாயத்தை கொடுக்க முடிந்ததா? அவருடைய மகனுக்கு கொடுக்க முடிந்ததா? அல்ல. இனி ஹிதாயத்திற்குரிய மக்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொன்றான் ஃபிரௌன். ஆனால் அவனோடு படுக்கை அறையில் படுக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். வித்தியாசம் புரிகிறதா இல்லையா? யாரெல்லாம் ஹிதாயத்துடையவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பார்க்கிற இடத்திலெல்லாம் கொல்ல உத்தரவிட்டான், கொன்றான் அந்த பாவி. அல்லாஹ் என்ன செய்தான்? அவருடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நாம் எல்லாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோமே இந்த ஹிதாயத், இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? மௌத்தா போகும்போது அந்த மரண நேரத்தில் தெரியும் அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு. மலக்குமார்கள் வந்து அமர்ந்து நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்மிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய உயிரை கைப்பற்றும் பொழுது, மலக்குக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலும் பொழுதுதான் இந்த ஹிதாயத்துடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. ஆகவே நாம் பெற்ற இந்த ஹிதாயத்தை மரணம் வரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நாம் பெற்றிருக்கிற இந்த ஹிதாயத்தை உலக ஆடம்பரங்களை உலக ஆசாபாசங்களை கொண்டு இந்த ஹிதாயத்தை நீங்கள் நாசப்படுத்திவிடக் கூடாது. பறிபோனால் திரும்ப கிடைப்பது மிகப்பெரிய கஷ்டம், இழந்தால் திரும்ப நமக்கு கிடைக்காது, பாதுகாப்பது நம்முடைய கடமை. இதெல்லாம் நம்முடைய வீட்டை காட்டிலும், நாம் பெற்றிருக்கிற வாகனங்களை காட்டிலும், நாம் சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்களை காட்டிலும் விலை உயர்ந்தது இந்த ஹிதாயத். 600 கோடி மக்கள் இந்த உலகத்திலே உண்டு. அதிலும் குறிப்பாக இணை வைத்தல் இல்லாமல், பித்ரத் இல்லாமல், அனாச்சாரம் இல்லாமல், மூட பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லாமல், மார்க்கம் என்றாலே அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்கிற ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலோடு உள்ள ஒரு ஹிதாயத் இருக்கிறது. இது கொஞ்சம் பவர் கூட. 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. 600 கோடி மக்களிலும் கணிசமானவர்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருப்பதாக புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறார்கள். அந்த முஸ்லீம்கள் எல்லாம் யார்? சியாக்கள் முஸ்லீம்கள், காதியானிகளும் முஸ்லீம்கள், அகலுல் குரானுடையவர்களும் முஸ்லீம்கள், பலதரப்பட்ட முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் உண்டு. மெஜாரிட்டி முஸ்லீம்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களை வணங்குகிற முஸ்லீம்கள். குறிப்பாக குறிப்பாக மீண்டும் மீண்டும் அதிலே சுருக்கி சதவிகிதம் சுருக்கி பார்த்தால், ஏகத்துவத்தை பின்பற்றி குரான் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்கிற மிக அழகான பியூரான அல்லாஹ் நேரடியாக விரும்புகிற அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த சமூகமாக இருக்கிற இந்த ஹிதாயத் இருக்கிறது. இது காசு கொடுத்தால் கிடைக்காது, இது விலை மதிக்க முடியாதது. இந்த ஹிதாயத்தை அந்த மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு அடிக்கடி இந்த மனித சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்த சோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணித்தால் உங்களோடு அந்த வாழ்க்கை இருக்கிறது கபருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உங்களோடு சேர்ந்து 3 காரியம் உங்களோடு வருகிறது. ஒன்று, உங்களை அடக்குவதற்கு உங்களுடைய உறவினர்கள் வருகிறார்கள், உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது. மற்றொன்று, நீங்கள் செய்த நன்மையான காரியம். உன்னை கொண்டு போய் கபரிலே கொண்டு அடக்கினால் உறவினர்கள் எல்லாம் உன்னை விட்டு

0: வந்து விடுவார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தை சொத்துனெல்லாம் பூமியில தங்கிவிடும். உங்களோடு இருப்பது எது மிச்சம்? இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இதற்கு அல்லாஹ் ஒரு சதவிகித கணக்கின் அடிப்படையில் நன்மை எழுதுவானே, இவைகளெல்லாம் தான் அந்த கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கையில் இவைகளை வைத்துத்தான் அல்லாஹ் மதிப்பெண் போடுகிறான். இவர் நபியினுடைய மனைவி ஆயிற்ற என்பதற்காக வேண்டி உறவு முறையை வைத்து அல்லாஹ் மதிப்பு போடுபவன் அல்ல, பரிந்துரையை வைத்து மதிப்பு போடுபவன் அல்ல. யார் யார் எந்தெந்த அளவுக்கு அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை செலவு செய்தார்களோ அதற்கேற்றவாறு அந்த வாழ்க்கை அமையும் என்பதுதான் யதார்த்தம். அன்பார்ந்த சொற்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குரிய ஒரு வீடு குளிர்சாதன வசதியோடு, அழகான ஒரு பஞ்சுமத்தையோடு, உறங்குகிற எல்லா சௌரியங்களோடு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று விரும்புவது யதார்த்தம், இயற்கையானது. அதை அடைந்தவர்கள் கூட இருப்பார்கள். அதே போன்று கியாமனால் வரை குல்லுமன் அலைஹான் வயபுக்கா வஜுஹு ரப்பிக்கதுல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹுவை தவிர அனைத்தும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நீண்ட கபருடைய வாழ்க்கையிலும் இது போன்றது ஒரு சொகுசான ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று விரும்புபவன் புத்திசாலியா இல்லையா? அவன் தான் புத்திசாலி. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபரிலே கொண்டு போய் நல்லடியானை வைத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விட சொல்லுவானாம். சொர்க்கத்தினுடைய நறுமண காற்று அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம், கபரு விசாலமாக்கப்படுமாம். அந்த அடியான் ஒரு புது மணமகனை போல உறங்குவானாம். இந்த வாழ்க்கை உலகத்திலே நாம் விரும்புகிறோம், அழகான வீடு, அருமையான மனைவி, சுகமான உறக்கம், நல்ல அருமையான சுவாசிக்கக்கூடிய காற்று, எல்லாம் உலகத்திலே விரும்புகிறோம், அடைகிறோம், முயற்சி எடுத்தோம், அடைந்த உண்மைதான். அதே போன்றது ஒரு வாழ்வு அங்கேயும் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாழ்வு அடைந்து அதில் வெற்றி அடைந்தால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்காக வேண்டி இம்மை வாழ்வை தயார்படுத்துங்கள் அன்பான சொற்களே. இந்த உலகத்தில் நாம் எல்லாம் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள். பொருளாதாரம் சம்பாதிக்கும் பொழுது நாம் நிறைய திட்டங்களோடு பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், ஏமாந்து போய்விடக்கூடாது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கையேந்தக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக்கிவிட்டு செல்லாதீர்கள் என்றார்கள். மக்களுக்கு வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த அளவுக்கு நாம் செலவு செய்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உபகாரம் செய்கிறோம், சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை எந்த அடிப்படையில் செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்து கூட அந்த மன்னரை வாழ்வு நமக்கு அமையும் என்பார் சொல்கிறார்களே. ஒரு மனிதன் இப்படி இருக்கிறான், சம்பாதித்தான், சேமித்து வைத்தான், தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என்று குறுகிய வட்டத்தை அமைத்துக் கொண்டான், மரணித்தான், என்னானது? அவன் சம்பாதித்த சொத்துக்களை அவனையே அனுபவிக்க முடியாமல் அல்லாஹ் ஆக்குவான் ஒரு சில நேரத்தில். நிறைய வசதி படைத்தவர்களுக்கு தான் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை டஜன் நோய் இருக்கிறது. வசதி படைத்தவர்களுக்கு தான் நான் பார்த்தவரை ஒரு ஆறுக்கு மேற்பட்ட நோய். காலை 6 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சுகர் பேஷண்ட். நினைத்து இதெல்லாம் உண்ணக்கூடாது, உண்டால் உடனடியாக பிரஷர் கூடிவிடும், அவருக்கு இருதய நோய். அவர் உணவு உண்ணும் பொழுது ஏதாவது சிறு சர்க்கரையை சேர்த்துக் கொண்டால் அதற்கு ஒரு தனி மாத்திரை அருந்த வேண்டும், உப்பு கூடினால் அதற்கு ஒரு மாத்திரை அருந்த வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டவர் ஒரு கறி மாதிரி ஏதாவது ஒன்றை உண்டால் அதற்கு ஒரு மாத்திரை உண்ண வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால், கபருடைய வாழ்க்கையை மறந்து பொருளாதாரத்தை திரட்டினால் அனுபவிக்க விடாமல் அல்லாஹ் ஆக்குவான், அது வேற விஷயம். இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு நாம் சம்பாதித்த பொருளாதாரம் எல்லாம் என்ன ஆகிறது? நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பங்கு வைத்து விட்டு எடுத்து விடுவார்கள். நம்முடைய குடும்பத்தார்கள் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்தால் அதற்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும்.
1: அதான எதார்த்தம். அப்படியானால் என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி ரூபாயை வைத்து நான் நினைத்தால் அந்த மன்னரை வாழ்க்கையும் மறுமையிலே சொர்க்கத்தையும் அடைய முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி செலவு செய்கிற புத்திசாலியா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்தார்கள். காசு இருக்கிறது அவங்களிடத்திலே, நிறைய பொருளாதாரம் உண்டு அவங்களிடத்திலே, உங்களுக்கு ஒரு வழிமுறையை நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாரி வாரி கொடுங்கள். ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற வகையிலே மரங்களை வளர்ப்பது, கல்விக்கூடங்களை நிறுவுவது, கிணறுகளை வெட்டி கொடுப்பது, இப்படி பொது காரியங்களில் நிறைய செலவு செய்யுங்கள். நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு, தாவா பணிக்கு, அழைப்பு பணிக்கு வாரி வாரி நீங்கள் கொடுங்கள். அப்படி செய்தால் என்னாகும் தெரியுமா? நீங்கள் மரணித்து போனால் கூட அந்த வாழ்க்கைக்கு, கபருடைய வாழ்க்கை.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: தாத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மீண்டும் 1000 முறை சூடேற்றினானாம், அது கருப்பு நிறமாக மாறியதாம். மீண்டும் 1000 முறை சூடேற்றினானாம், அது வெண்மை நிறமாக மாறியதாம். 3000 ஆண்டுகாலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூடேற்றிய அவனுடைய நெருப்பு, அந்த நெருப்பு, அதை தாங்குகிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. அன்பார்ந்த சுவர்களே, அப்படி நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. ஏகத்துவத்தை பின்பற்றி இருக்கிற நாம் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றி கபருடைய வாழ்க்கையிலும் சொர்க்கத்துடைய வாழ்க்கையிலும் உன்னதமான இடத்தை அடைய நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அசிங்கங்கள் செய்தால், இந்த உலகத்தில் பாவமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டால், அத்தோடு நீங்கள் மரணிக்கும் பொழுது அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும் தெரியுமா? மலக்குமார்கள் வருவார்களாம், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய வேதம் எது, உன்னுடைய தூதர் எது என்றெல்லாம் மலக்குமார்கள் மரணித்த மனிதத்திலே கேட்பார்கள் என்றும் அதற்குரிய பதிலை தப்பும் தவறுமாக அந்த அடியான் சொல்லுவான் என்றும், அதை தொடர்ந்து அவனோடு கியாமனால் வரை இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனை அனுப்புகிறானாம். அந்த மனிதன் பார்ப்பதற்கே அசிங்கமாக இருப்பானாம். தோற்றமெல்லாம் அருவருக்கத்தக்க தோற்றமாம். இதுவரை இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்களாம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அருவருக்கத்தக்க அசிங்கமான தோற்றத்தையுடைய அந்த மனிதனை பார்த்து இவன் கேட்பானாம், நீ யார்? உன்னை நான் எங்குமே பார்த்ததில்லையே, நீ யார் என்று பதறி போய் கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், உலகத்தில் வாழும் பொழுது வெட்கக்கேடான பாவமான அசிங்கமான காரியத்தை எல்லாம் செய்தாயா இல்லையா? அதைகளை எல்லாம் அல்லாஹ் என்னுடைய உருவத்தில் மாற்றி கியாமனால் வரை உன்னோடு இருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுவானாம். பார்த்தீர்களான் பாந்த சொர்களே, கபருடைய வாழ்க்கை என்பது நாம் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும் சரி, நம்முடைய பெயருக்கு முன்னால் எவ்வளவு பட்ட பெயர்கள் இருந்தாலும் சரி, நாம் மரணித்தால் நம்மை மையத்து என்பார்கள், தூக்கி கொண்டு போய் அடக்கிவிட்டு எல்லோரும் ஓடி வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அந்த 6 அடி குழியில் நாம் மட்டும் தனியாகத்தான் இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டாலோ, இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ, கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ உதவி செய்வதற்கோ மக்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையில் யாருமே உங்களுக்கு கிடையாது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு துணை நிற்பதெல்லாம் உங்களுடைய நன்மையான காரியம்தான். யார் நன்மையான காரியத்தை செய்தாரோ அவரை அல்லாஹ் ஒரு சந்திர முகத்தை போல ஒரு மனிதனை அல்லாஹ் மாற்றுவானாம். பார்த்தால் பிரகாசமாக இருப்பானாம். அவன் வந்து அவனுக்கு அருகிலே அமருவானாம். நீ யார் என்று கேட்பானாம். நீ உலகத்தில் செய்தாய நல்ல நல்ல காரியம், அதை அல்லாஹ் என்னுருவில் அழகாக மாற்றி கியாம நாள் வரை உனக்கு எதிராக உனக்கு அருகிலே அமர வைத்திருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வாழ்க்கையிலும் பாதுகாப்பு, அந்த வாழ்க்கையிலும் நமக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே அடங்கப்பட்ட அந்த அடியானிடத்திலே வந்து மலக்குமார்கள் கேட்பார்களாம், உன்னுடைய வலது பக்கம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்றும் சொல்லுவார்களாம். அந்த அடியான் திரும்பி பார்ப்பான், இடதுபுறம் நரக நெருப்பை பார்க்கிறான், நரக நெருப்பை கபரிலே வைத்து அந்த அடியான் பார்க்கிறான். பார்த்தால் அப்படியே கூப்பாடு போடுகிறான், இதுவா எனக்கு மறுமையில் கிடைக்க போகிறது என்று கதறுகிறான். மலக்குமார்களுடைய வலதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லுவார்களாம், வலதுபுறம் திரும்பி பார்ப்பான், சொர்க்கம் காட்சி அளிக்கப்படுமாம். மலக்குமார்கள் சொன்னார்களாம், இடதுபுறம் பார்த்தாயே நரக நெருப்பு, உலகத்தில் பாவம் செய்தவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற கொடுமையான ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு அதுதான் உமக்கு விதியாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீ செய்த நற்கர்மங்களின் காரணமாக, நீ செய்த நல்ல நல்ல இபாதத்துகளின் காரணமாக அல்லாஹ் உனக்கு இந்த சொர்க்கத்தை தந்திருக்கிறான் என்று நற்செய்தியும் சொல்லப்படுமாம். உறக்கம் எப்படிப்பட்ட உறக்கம்! நம்முடைய வீடுகளில் உறங்குகிற உறக்கம் அல்ல மன்னரை உறக்கம். கியாமனாலே அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டினால் மணமகனை போல உறங்குகிற அந்த நல்லவர்கள் எல்லாம் மறுமையில் பேசிக் கொள்வார்களாம், நாம் ஒரு நாள் உறங்கி இருப்போமா? நாம் ஒரு அசரிலிருந்து மாயிரை வரை உறங்கி இருப்போமா என்று ஒரு நாளை, ஒரு அரை நாளை அவர்கள் பேசுகிற அளவுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அப்படிப்பட்டவரிடத்தில் போய் அதைத்தா இதைத்தா என்று பேசுகிற கேட்கிற அறிவில்லாத சமூக நம்மிடத்தில் உண்டு, அது வேறு காரியம். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே அந்த மக்களுக்கு தெரியாது. எத்துணை நாள் உறங்கினோம் என்று தெரியாது, எப்பொழுது எழுப்பப்படுகிறோம் என்றும் தெரியாது. எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் அது ஒரு புது உலகம், அவ்வளவுதான், அது ஒரு புது உலகம். அப்பொழுதுதான் எல்லோத்தையும் பார்ப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரையும் யாரும் அந்த நாளில் விசாரிக்க மாட்டார்கள். அது உலகம் அல்ல, வெளிநாட்டில இருந்து வந்த உடனே எப்பொழுது வந்தா என்ன ஏதென்று விசாரிப்பதற்கு, அது என்னுடைய நீதிமன்றம், அது ஒரு கோர்ட், அது என்னுடைய நீதிமன்றம். அந்த மன்றத்தில் மனிதன் காலடி எடுத்து வைக்கிற ஓசையை தவிர எந்த ஓசையும் அந்த மறுமை நாளிலே நீங்கள் கேட்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது இந்த மன்னரையில் உறங்கினார்களே மணமகனை போல, மன்னரையை அல்லாஹ் சுகமாக ஆக்கி கொடுத்தானே நல்லவர்களுக்கு, அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு நாள் உறங்கி இருப்போமோ, ஒரு அரை நாள் உறங்கி இருப்போமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மன்னரை வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அன்பான்ற சொர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு மன்னரையை தாண்டினார்கள். மன்னரையை தாண்டிய உடனே அந்த கழுதை மிரண்டு அல்லாஹ்வுடைய தூதரை கீழே தள்ளிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடனே கேட்டார்கள், இந்த மன்னரையில் யாரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு யூத பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவளுக்கு அந்த கபரில் கொடுக்கப்படுகிற அந்த வேதனையை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி உங்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் நீங்கள் எல்லாம் மௌத்தாய் போய்விடுவீர்கள். கபரிலே இருக்கிற அந்த அலறல், கபரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை, அதற்காக வேண்டி அவர்கள் ஒப்பாரி வைத்து அழுகிற அந்த சப்தம், அவர்கள் போருகிற முறையீடு, அவர்கள் ஓலமிடுகிற அந்த ஒரு ஓலம், அவர்களுடைய அந்த அலறல் சப்தம், இவைகளை நான் கேட்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ், எனது சமூக மக்கள் திருந்தி வாழ்வதற்கு அந்த சப்தத்தை கேட்கவே யா அல்லாஹ் என்று துவா செய்ய நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் அதை கேட்கிற சக்தி உங்களுக்கு இல்லை, நீங்கள் மரணித்து போய் விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நரக நெருப்புக்கு முன்னதாகவே பலவேறு தண்டனைகள் அந்த கபருடைய கபருடைய வேதனையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நச்சு வாய்ந்த, நீங்களெல்லாம் கற்பனையே செய்திராத மிகவும் நச்சு வாய்ந்த பாம்புகள் உங்களுடைய கபரை நோக்கி வரும். இரும்பு சுத்திகளை கொண்டு வந்து மலக்குமார்கள் உங்களுடைய தலைகளிலே அடிப்பார்கள். இந்த வேதனை ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அல்ல, உலகம் அழிகிற நாள் வரை இந்த வேதனை இருந்து கொண்டே இருக்கும். ஒருபுறம் விஷஜந்துக்களுடைய வேதனை, ஒருபுறம் கபருனுடைய நெருக்கம், இந்த பூமியினுடைய நெருக்கத்துடைய வேதனை, இன்னொரு புறம் சுத்தியினால் அடிக்கப்படுகிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் நரக நெருப்பை அல்லாஹ் துறக்க சொல்லுவான வாசலை, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்றை அந்த கபரை நோக்கி அல்லாஹ் வீச செய்வானாம். இவ்வளவு கொடுமையும் அந்த ஆறடி குழிக்குள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்பா அந்த சொர்களை கெட்டடியான். அல்லாஹுவை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் உலகம்தான் நமக்கு என்ற அடுத்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்தார்கள். அவர்களை அல்லாஹ் விடமாட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வரை அல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? நீங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். உங்களுக்கு இந்த வானத்தை தந்து, மழையை தந்து, சூரியனை தந்து உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தருவது அவனுடைய கடமை. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழு. ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், முஸ்லிம்களாகிய என்னுடைய மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக என்னை நிராகரிப்பாளர்கள் என்று இல்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மூமின்கள் எல்லாம் என்னை நிராகரித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி இல்லாவிட்டால் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வீடுகளை எல்லாம் தங்கமாக மாற்றியிருப்பேன். இவர்கள் ஏறி செல்கிற ஏணிப்படிகளை தங்கம் வெள்ளியாக மாற்றியிருப்பேன். அவர்களுடைய வீட்டினுடைய முகடுகள் கதவுகளை தங்கமாக நான் மாற்றியிருப்பேன். ஏன் செய்யல? மூமின்கள் நிராசை அடைந்து விடுவார்கள். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாம் மறுமையை ஒப்பிருக்கிறோம், நமக்கு தராமல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டானே என்று நீங்கள் என் மீது நிராசை அடைந்து விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் கொடுக்காமல் இருக்கிறேன். இல்லாவிட்டால் அதையும் இந்த உலகத்திலே கொடுப்பேன். எதற்காக? இதற்கு பிறகு வரப்போகிறார்களே மன்னரை வாழ்க்கைக்கு, அங்கே அவர்களுக்கு அதற்குரிய பரிசுகள் இருக்கும். வருவார்களே அந்த மறுமை நாளில், அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான நரகவாசி என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு அந்த நரகவாசியை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உலகத்தில் வாழ்ந்தாயே, அந்த உலகம் முழுக்க நான் தங்கமாக தந்தால் இந்த நரக நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற அபராதமாக நீ செலுத்துவாயா? அல்லாஹ் கேட்பானாம், அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இரண்டு பூமி தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்க நான் உனக்கு அபராதமாக தருவேன் யா அல்லாஹ் என்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், அதற்கொண்டும் அவசியமே இல்லையே, உலகத்தில் வாழும் பொழுது அதைவிட சிறிய ஒன்றைத்தானே கேட்டேன், என்ன அல்லாஹ் நீ கேட்டாய், எனக்கு இணை வைக்க கூடாது என்று தானே சொன்னேன். தௌஹீத்வாதியாக வாழ், குரான் சுன்னாவை பின்பற்றி வாழ் என்று தானே நான் சொன்னேன். அதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத பொக்கிசத்தை கொடுத்து அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. அப்படி நீ வாழ்ந்திருந்தால் உனக்கு அதுவும் அந்த சொர்க்கம் கிடைத்திருக்குமே. அப்படி நீ வாழாத காரணத்தினால் உனக்கு நரகம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இருக்கிற காசு பணமோ வசதி வாய்ப்போ கபருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தாது, மறுமையுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து அன்பார்ந்த சொர்களே. ஆகவே அல்லும் பகலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தனையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு ஒரு உபதேசம் செய்த அடிப்படையில் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு ஒரு உபதேசம் செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மரணிப்பதற்கு முன்னால் தினந்தோறும் படுக்க செல்லும் பொழுது உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், இன்றைக்கு நாம் குறித்த நேரத்தில் இபாதத்துகளை செய்திருக்கிறோமா, நமக்கு அல்லாஹ் தந்த பொருளாதார ஞாபகத்தை கொண்டு இன்றைக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமா, செய்த இபாதத்துகளை பாதுகாத்து வந்திருக்கிறோமா, அழித்து வந்திருக்கிறோமா, யாருக்காவது நாம் தீங்கிழைத்திருக்கிறோமா என்று தினந்தோறும் அல்லாஹ் மறுமையில் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு உபதேசம் அன்பார்ந்த சொல்களே. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் மரண சிந்தனையோடு இருக்கட்டும். எங்கு ஓடி ஒளிந்தாலும் தப்பவே முடியாது என்கிற நினைப்பு நமக்கு இருக்கட்டும். இந்த உலகமல்ல நம்முடைய வாழ்வு, மன்னரை வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்கிற சிந்தனை நம்முடைய இரத்த நாணங்களில் ஓடுகிற அளவுக்கு எப்பொழுதும் அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்று வர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற முடியும் என்பார்ந்த சொல்களே. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய கண்களை எல்லாம் மறைத்து நாடு விட்டு நாடு தேடி இறைவனுடைய நடுநிசை பொழுதெல்லாம் நாம் நினைத்தால் தவறுகளை செய்யலாம். கேட்பதற்கு கூட ஆள் இல்லாத உலகம் இந்த உலகம். நாம் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே வாழலாம். அந்த வாழ்வல்ல நமக்கு முக்கியம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூமின்களாகிய உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை தான், கட்டுப்பாடான வாழ்வு. இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை பேச வேண்டும், இதை சிந்தனை செய்ய வேண்டும், அதை சிந்தனை செய்யக்கூடாது என்கிற கட்டுப்பாடான வாழ்க்கைக்குரிய உலகம் மூமின்களுக்கு. இறை நிராகரிப்பாளர்களுக்கு இது ஒரு பூஞ்சோலை, எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்வார்கள், இந்த உலகம் அவர்களுக்குரியது. இறுதியாக ஒரு நபிமொழியை உங்களுடைய உள்ளத்தில் நான் ஆழமாக பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டினுடைய கலீஃபாவாக இருந்த நேரம், பைத்துல் மாலில் அதிகம் அதிகம் சொத்துக்கள் குவிந்திருந்த நேரம், அவரை பார்ப்பதற்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருந்தார். எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையிலே ஒரு தலையணை இருந்தது. அந்த தலையணை எதனால் தயாரிக்கப்பட்ட தலையணை? பேரித்த மரத்தினுடைய மட்டைகள் காய்ந்து கீழே விழுமே அந்த குப்பை கோலங்களை எல்லாம் எடுத்து நிரப்பி ஒரு தலையணை செய்திருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தலையிலே வைத்து கழுத்திலே இருந்து இடுப்பு வரை சின்ன ஒரு தன்னுடைய மேலாடையை எடுத்து விரித்து இடுப்பிலிருந்து கால் பகுதி வரை பச்சை பசேர் என்று அந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கிற புல்லுகளை எல்லாம் எடுத்து கீழே பதித்து அதில் காலை வைத்து உறங்குகிறார். தலைக்கு மேலே ஒரு தோல் பையில் தண்ணீர் தொங்குகிறது. யார் இவர்? அகிலத்தின் அதிபதி, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். அன்றைக்கு இருந்த ஆட்சி அதிகாரம் அன்றைக்கு அவருடைய கையில். அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுகுரல் சப்தம் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து பார்த்தா தன்னுடைய தோழர். என்ன உமர் அவர்களே என்றார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், கைசரும் கிசராவும் எப்படியெல்லாமோ இந்த உலகத்தில் ஆட்சி ஆண்டு வாழுகிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலையணையாவது வைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், கீழே ஒரு போர்வையாவது போத்தக்கூடாதா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் அவர்களே, கைசரும் கிசராவும் இந்த உலகத்தில் வாழ புறப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்வு கபருடைய வாழ்வு, மறுமையுடைய வாழ்வு அல்லவா? நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாழ்க்கையை சிறப்பாக்கி நிச்சயமாக வைப்பான். இந்த உலகம் நம்முடைய வாழ்வு, இந்த உலகம் நமக்குரியதல்ல. இந்த உலகம் இறை நிராகரிப்பாளர்களுடைய உலகம். ஆகவே மூமின்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை அந்த வாழ்வுக்காக வேண்டி தயார்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை இந்த நல்ல நேரத்தில், அமைதியான இந்த நேரத்தில் கூர்ந்து கவனிக்கின்ற உங்களுடைய சிந்தனையில் அந்த நபிமொழியை இறுதியாக நான் பதிவு செய்து, மன்னரையை நோக்கித்தான் நம்முடைய மனித வாழ்வினுடைய பயணங்கள் அமைய வேண்டும், அதில்தான் வெற்றி இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐஐடி நிறுவனம் மற்றும் பறக்கக தனியாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே வருகை தந்த உங்கள் அனைவர்களிடத்திலும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். எதை நாம் கேட்டோமோ, கேட்டதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற உள்ளம் மட்டும் நமக்கு இருந்தால் நாம் வெற்றியடைந்து விடுவோம். கேட்டதை வெறும் செவிகளிலே மட்டும் நிறுத்திவிட்டால் ஈமான் பலகீனமடைந்து விடும், ஹிதாயத் பறிபோகிவிடும். உபதேசம் என்பது மூமின்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நடப்பது அதைவிட முக்கியமானது. அந்த இரண்டும் தான் நம்முடைய ஈமானை, தக்குவாவை, இதாயத்தை பாதுகாக்கும். அப்படி பாதுகாத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
6: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது நண்பர்கள், அதே போல உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்கள். முஸ்லீம் வானொலியை நீங்கள் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே இணைந்து கொள்ளுங்கள் முஸ்லீம் வானொலியோடு.
7: Muslim Vanuli. You are listening to Muslim Vanuli.

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா

0: பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்க அறிஞர்களே, அமைப்பின் முன்னோடிகளே, வெகு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வருகை தந்து மாநாட்டின் முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே வந்தமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாநாட்டின் இறுதி அமர்வின் இறுதி பேச்சில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோமோ, வருகை தந்தோமோ, இந்த நோக்கத்தின் பலன்களையும் பயன்களையும் நலன்களையும் வளங்களையும் வளங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அறவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நான் நுழைகிறேன். அருமை சகோதரர்களே, மினத் துலுமாத்து இல நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற நம்முடைய மாநாட்டின் அழைப்பு, அதன் சங்கநாதம் சங்க ஒளி ஒலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோவை மாநகருக்கு வருகை தந்து மாநாட்டின் பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பிரயாண முன்பதிவு செய்தோம். மிகுந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல், எந்த விதமான இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல், பொருளாதார செலவினங்களை பற்றி பொருட்படுத்தாமல், அடிக்கின்ற குளிரையும் அடிக்கின்ற வெயிலையும் பற்றி பொருட்படுத்தாமல், அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் தூய வரிகளை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, குர்ஆனை கொண்டே இந்த மாநாடு துவங்கியது. குர்ஆனை கொண்டே இந்த மாநாட்டின் முதல் நாளும் நிறைவுறவிருக்கிறது. ஆம், அளவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள். மனிதனுடைய வாழ்வு அழுகையிலிருந்தே துவங்குகிறது. மனிதனுடைய வாழ்வு அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன் தாய் ஆரம்பம் முதலே அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுக்கிறான். அருமை தோழர்களே, ஆனால் அந்த அழுகை இன்றைக்கு உலகத்தம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நமக்கு வருகிறது. வறுமையை நினைத்து அழுகிறோம், பொருளாதாரத்தை நினைத்து அழுகிறோம், பண கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், மனக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், நோய் நொடிகளை நினைத்து அழுகிறோம், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் அடைந்த ஏமாற்றங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த தகுதித்தங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றோம். ஆனால் திருமறை வசனங்களை ஓதுகின்ற போதோ, மார்க்கத்தின் முத்தான வேத வசனங்களை படிக்கின்ற போதோ, மார்க்கத்தினுடைய வேதவரிகள் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதோ இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்குகிறதா என்றால் இல்லை. நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு மூழ்கி, உலகத்தினுடைய மோகங்களின் மீது மூழ்கி, ஹுப்பு துனியா என்கிற விஷயத்தினுடைய ஒடு, அந்த இரும்பு துரு நம்முடைய இதயத்தை பிடித்துவிட்டு பீடித்துவிட்டு, மறுமையின் சிந்தனை இல்லாமல், மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல், மறுமையின் அச்சம் இல்லாமல், இன்றைக்கு இயந்திரத்தனமாய் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அருள்மலையான் திருமறையில் தித்திக்கும் தேன்மறையில் திருமறை திருக்குர்ஆனில் குர்ஆனுடைய கனப்பரிமாணத்தை பற்றி என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய வசனங்கள் செவிகளிலே விழும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான். திருமறை குர்ஆனை பேப்பர்களாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை வாசகங்களாக வார்த்தைகளாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகமாக பார்க்கிறோம். ஆனால் அதே திருக்குர்ஆனின் வேதவரிகள், அதே திருமறையின் வார்த்தைகள், அதே திருமறையின் சங்கநாதங்கள், அதே திருமறையின் எழுச்சி வரிகள், அதே திருமறையின் முத்தான துளிகள் ஒரு மலையின் மீது பட்டால் மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். எப்படி? லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முதஸ்தியா. மனிதா, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால்,
1: ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால் வேத வசனத்தின் கனப்பரிமாணங்களை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சொல்கிறார். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்கிறான். மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால். ஆனால் மனிதன் யார்? மலையை விட கடுமையானவனா? மலையை விட சக்தி பெற்றவனா? மலையை விட ஆற்றல் கொண்டவனா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கைக்கு முன்னால் மனிதன் யார்? இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் மனிதன் யார்? மனிதா, நீ சக்தி உடையவனா? நீ ஆற்றல் உடையவனா? நாம் விரித்து வைத்திருக்கிற, நாம் படைத்து வைத்திருக்கிற வானம் மிகப்பெரியதா? அந்த வானத்தையே படைத்தவன் நான் என்கிறான் அல்லாஹ். இப்படி மனிதனுக்கு முன்னால் மனிதனை விட பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிற வானம், பூமி, மலை இவைகள் எல்லாம் வேதவசனங்களை கேட்கிற போது, வேதவசனங்களின் கனப்பரிமாணங்களை சுமக்குகின்ற போது, வேதவசனங்கள் ஏற்படுகிற தத்துவத்தின் தாத்பரியங்களை பார்க்கிற போது கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக சிதறுகிறது என்கிறான். ஆனால் உணர்வுள்ள மனிதன், இதயம் உள்ள மனிதன், ரத்தம் ஓடுகிற மனிதன், சதைகளையும் எலும்புகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தே காண்.
2: நேரம் சரியாக காலை 9 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் திருமறையை கேட்கிற போது நடுநடுங்க நேரம் வரவில்லையா? யாரை பார்த்திறங்கிய அவசரம் இது? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக எதையும் தாங்கியவர்கள், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதவசனம் உள்ளங்களை நடுநடும்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கவில்லையா? ஒமா அனசல மினல் ஹக்க, சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிற இந்த வேதவசனம் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இலக வைக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இலக வைத்தல் என்றால் என்ன? இறுகி இருக்கிற உள்ளத்தில், இறுகி இருக்கிற இதயத்தில், இரும்பை போல் இருக்கிற இதயத்தில் இருதயமாக இயங்க வேண்டிய இந்த இதயம் இன்றைக்கு இரும்பை போல் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அந்த உள்ளம் கொஞ்சமாவது இரக்க உணர்வை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது சிந்தனை தெளிவை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது உருகுவதற்கு, அந்த உள்ளம் படைத்தவனோடு ஒரு தொடர்பை வைப்பதற்கு, அந்த உள்ளம் மறுமையை நினைத்து நினைத்து பார்ப்பதற்கு, அந்த உள்ளம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே என்கிற மாண்புயர் சிந்தனைக்கு செல்வதற்கு இந்த வேதவசனம் தாக்கத்தையும் தாத்பரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் திருமறை குர்ஆனில் இன்னும் ஒரு திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னல்லதீன ஊதுல் இல்ம், இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கபலிஹி, வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், இதா யுதுலா அலைஹிம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யஹிருனலில் அதுகான், அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். சஜிதா செய்தவர்களாக அப்படியே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூய்மையானவன், இன்கான வஅது ரப்பினா மஃஊல மஃஊலா, எங்கள் இறைவனின் வாக்குறுதி உண்மையாலுமே நிறைவேற்றப்படக்கூடியது என்று மறுமையை யோசிப்பார்கள், மார்க்கத்தை நேசிப்பார்கள், மறுமைக்கு இருக்கிற வாழ்க்கைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள், இம்மையை மறுமைக்காக அடகு வைத்து மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வயஹிர்ரூனலில் அதுகான், வயஹிர்ரூனலில் அதுகான் யபகூன் வயஸீதுஹும் குஷுவா. திருமறை வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்படுகிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் கேட்கிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்கிற போது, திருமறை வசனங்களை சிந்தனையோடு அவர்கள் ஓதுகிற போது, அவர்கள் முகம் குப்புற கீழே விழுந்து சஜிதாவிலே விழுந்து அல்லாஹுவிடத்திலே அழுது அழுது தங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெருமக்கள் சஹாபா திருமக்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை வெறுமனை வார்த்தையாக, வெறுமனை வாசகமாக, வெறுமனை எழுத்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனை அவர்கள் வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை படிப்பினை தரும் பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தீர்க்க தரிசியாக பார்த்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். அருமை சகோதரர்களே, அதனால் தான் உருவா இபின் சுபைர், உருவா இபின் சுபைர், சுபைர் இபின் அவ்வாமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசு, இஸ்லாமியர்களின் எழுச்சி படை தளபதி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மார்க்கத்திற்காக பல சாதனைகளையும் பல சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் உருவா இபின் சுபைர் அவர்கள் தங்களுடைய பாட்டியார் அஸ்மாவின் தபி பக்தரின் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார், தன்னுடைய தகப்பனாரின் தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், கைஃப கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் இதா சமிஉல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற போது எப்படி அவர்கள் இருப்பார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை தொடும், அவர்களுடைய இருதயங்கள், அவர்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெறும். உடனே அஸ்மாவின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தஜ்மஉயுனுஹும், அவர்களுடைய கண்கள் குளமாகும், வதக்ஷஇரு ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும், கமா நஅதஹுமுல்லாஹ், அல்லாஹ் திருமறையில் வர்ணிப்பதை போல. ஆக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனைவியை மனைவியாக பார்ப்பதைப் போல், மக்களை மக்களாக பார்ப்பதைப் போல், பெற்றோரை பெற்றோராக பார்ப்பதைப் போல், உற்றாரை உற்றாராக பார்ப்பதைப் போல், திருக்குர்ஆனை திருக்குர்ஆனாக இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. வேதவசனங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும், திருமறை வேதவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய அந்த மலர்ச்சிகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அபூபக்கரின் சித்தீக் ஆரம்பித்து அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைசியாக ஏற்றவர்கள் வரை, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற போதும் ஓதுதலை கேட்கிற போதும் எப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அபூபக்கரின் சித்தீக் அவர்களுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அவர்களை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பதில் ஒன்று, கான பக்கான், எப்போதும் திருமறையை ஓதுகிற போது அழுவார், எப்போதும் ஓதுகிற போது அழுவார்கள். அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரண வாசலில் நின்று கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் வாழ்க்கையின் இன்னுயிரை இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்கிற விதத்தில் மரணத்தினுடைய கதவை இன்னும் சில தினங்களில் தொடப்போகிறார் என்கிற சூழ்நிலையில் இருந்த போது, முடியாத பருவத்திலும் கூட முடியாத நிலையிலும் கூட கைத்தாங்களாய் தொழச் சென்ற ரசூலுல்லா அப்படியும் தொழ முடியாத சூழ்நிலை வந்த போது, பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வந்த போது, தன் இடத்தில் இருந்து தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலில் ஏவியது அபூபக்கரின் சித்தீக். ஆனால் அதற்கு அந்த அபூபக்கரின் வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை, அந்த அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானாரின் அன்பு மனைவி கூட ஆதரவு கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாவிடத்திலே சொன்ன காரணம் என்ன தெரியுமா, நபி அவர்களே என் தந்தை அபூபக்கர் தொழுவதற்காக சென்றால் அவரும் அழுது தோழர்களையும் அழ வைத்து விடுவார்கள், அதனால் அவர்களை நீங்கள் தொழ அனுப்பாதீர்கள், தொழ வைக்க சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு திருமறை வசனங்களை அவர் ரசித்து ருசித்து புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நோய்வாய்ப்படுகிற போது, பொருளாதார கஷ்டங்கள் வருகிற போது, குடும்பங்களிலே சங்கடங்கள் வருகிற போது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத போது, எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்காத போது, எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்காத போது துவண்டு போய் விடுகிறோம், துன்பத்திலே உழண்டு விடுகிறோம். ஆனால் திருமறையை திறக்கின்ற போதோ திருமறையை ஓதுகின்ற போதோ என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமோ அந்த எண்ணங்கள், இந்த மாற்றங்கள், அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். உமர் என்று சொன்ன உடனேயே உறுதி மிக்கவர் என்று தான் பார்க்கிறோம், உமர் என்று சொன்ன உடனேயே கரடுமுரடானவர் என்று தான் ஆரம்பத்தில் அறிந்து வைத்திருப்போம், உமர் என்று சொன்ன உடனேயே அவர் கல்லஞ்சம் கொண்டவர் என்று தான் பார்ப்போம். ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிப்பவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனை ஓதுகிற போது வசனங்கள் சொல்லுகிற தத்துவங்களை, அந்த வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை தாங்கி நின்றவர்களாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சூரா யூசுஃபை சுபுஹ் தொழுகையிலே ஓதுகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற போது ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸி வஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த வயதில் மகனை தூக்கி வளர்க்க வேண்டுமோ, எந்த வகையில் எந்த வயதில் மகனுடைய அன்பும் அரவணைப்பும் தந்தை என்கிற ஸ்தானத்தில் அவர் இருக்கிற போது அவருக்கு கிடைக்க வேண்டுமோ, அந்த நேரத்திலேயே தனை என இழந்த துர்பாக்கியவதியாக அவர்கள் வாழக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பெற்ற பிள்ளைகளாலேயே தான் பெற்றெடுத்த இன்னொரு மகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், சங்கடங்களையும் நஷ்டங்களையும் அல்லாஹ்விற்காக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை, என் சங்கடத்தையும் என் கவலையையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்கிறேன். அந்த வசனத்தை, அந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிற போது அந்த வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம், அந்த வரலாறு அவர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம், நபியாக இருந்த அவரே அவர்களே இப்படி வாழ்ந்திருக்கிற போது ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்கிற அந்த உள்ளாந்த அர்த்தத்தின் அடி ஆழம் சென்று தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார். அந்த அழுகையின் வீரியம் எந்த அளவிற்கு கேட்கிறது என்றால், கடைசி சஃபிலே தொழுது கொண்டிருக்கிற தோழர்கள் செவியில் விடக்கூடிய அளவிற்கு அழுதார்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு என்பதை நாம் கொஞ்சம் படிக்க வேண்டும். அதனால் தான் திருமறையின் வசனங்கள் தோழர்கள் ஓதுகின்ற போது அழுகை அவர்களுக்கு வர வைத்தது. ஒரு நாள் தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ருஹ்பான்கள், துறவிகள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்று துறவரத்தை மேற்கொள்ளக்கூடிய துறவிகள் அவர்கள் இருக்கிற இல்லங்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது அவர்களுடைய நிலைகள் இவர்களுக்கு சிந்தனையில் வருகிறது. அந்த ருஹ்பான்கள் என்று சொல்லப்படக்கூடிய துறவிகளுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை யோசிக்கிறார்கள். அப்போது அவர்களை கடந்து செல்கிற போது அன்றாடம் ஓதக்கூடிய வசனம், அன்றாடம் ஓதக்கூடிய வசனம், ஹல் அதாக ஹதீஸுல் ஆஷியா, சூழ்ந்து கொள்ளுகிற வேதனையை பற்றி நபியே உங்களுக்கு செய்தி வந்ததா? உஜூஹும் யௌமைதின் ஹாஷியா, இந்த நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும், அச்சத்தோடு இருக்கும். யார் தெரியுமா? ஆமீலத்துன் நாசிபா, அவர்கள் தவறான காரியங்களை நல்லவைகள் என்றே நினைத்து அதிலேயே பிடிவாதமாக செயல்பட்டவர்கள். யார் அவர்கள்? ஆமீலத்துன், அமல் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தவர்கள். ஆனால் ஆமீலத்துன் நாசிபா, தவறென்று நல்லதென்று நினைத்து தவறுகளில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டெறிகிற நரக நெருப்பிலே அவர்கள் நுழையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். யோசித்து பார்க்கிறார்கள், அட பாவிகளா, அட துறவிகளா, உலகத்திலும் நீங்கள் மனைவியை இழந்து, உலகத்திலும் இல்லறம் எனும் பாக்கியத்தை இழந்து, உலகத்திலும் வாரிசு என்கிற பாக்கியத்தை இழந்து, உலகத்தின் இன்பத்தையும் இழந்து, மறுமையிலும் நீங்கள் பாவிகளாக, மறுமையிலும் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக நரகத்திற்கு நுழைய போகிறீர்களே என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு வர வரும்போது அழுதினார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள் என்கிற சம்பவத்தை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள், திருமறை குர்ஆன் அவர்களிடம் வாழ்ந்திருந்தது. சஹாபா பெருமக்கள் திருமறை குர்ஆனோடு வாழ்ந்தார்கள். வெறுமனே அவர்கள் பக்கங்களை திருப்பி படித்து செல்லவில்லை, மாறாக அந்த பக்கங்களில் குறிப்பிடப்பட்ட வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் வாழ்வின் வசந்தங்களாக, வாழ்வின் சம்பவங்களாக பார்த்தார்கள். அதனால் தான் திருமறை குர்ஆன் சமுதாயத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆரம்ப நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு சொல்லனா துயரங்கள் வந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தம் உயிரை பாதுகாக்க, தோழர்கள் தம் கொள்கையை பாதுகாக்க நாடு துறந்து செல்லுதல் என்கிற ஹிஜ்ரத் என்கிற கடமையை அறிமுகப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் தான் உலக வரலாற்றிலேயே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொள்கைக்காக பிரயாணம் செய்து போகலாம் என்கிற கொள்கை பிரயாணத்தை உலகத்திலே முதன் முதலாக பிரகடனப்படுத்திய தலைவர். அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஹபஷா மாநகருக்கு, அபிசீனிய மாநகருக்கு, இன்றைக்கெல்லாம் அபிசீனியா என்று சொன்ன உடனேயே காய்ந்த முகத்தோடும் உள்ளே சென்ற வதங்கிய வயிற்றோடும் தான் இன்றைக்கு நமக்கு சிறுவர்கள் காட்சியளிக்கப்படுவார்கள். அபிசீனியா என்று சொன்னவுடனேயே பட்டினி சாவுகளில் கிடந்த குழந்தைகளின் போட்டோக்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அபிசீனியா என்று சொன்னவுடனேயே தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோ, விஞ்ஞான சாதனங்களோ, அறிவியல் சாதனங்களோ எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை காடை போல் யோசிப்போம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானாரின் காலத்தில் ரோமாபுரி, பாரசீகம் என்கிற இருபெரும் வல்லரசுகளுக்கு சவால் விட்டு திகழ்ந்த ஒரு நகரம் அபிசீனியா என்கிற நகரம். அங்கே இருந்த சீமா நஜாஷி மன்னர் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் அநியாயங்களுக்கு துணை போகாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் நேர்மைக்கும் நீதிக்கும் தன் குரலையும் தன்னுடைய ஆதரவையும் தரக்கூடியவர். அதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் கூட்டத்தை இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த போது தெரிந்து கொண்ட பாவிகள் இஸ்லாமிய வளர்ச்சியை மலர்ச்சியை எழுச்சியை பிடிக்காதவர்கள் எப்படியாவது இந்த அபிசீனிய மன்னரை இஸ்லாத்திற்கு எதிராக திசை திருப்பி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திசை திருப்பி விட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இருவரும் வீரர்களை இருவரும் சூரர்களை இருவரும் தீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு கூட்டத்தை நஜ்ஜாஷி மன்னருக்கு எதிராக உசுப்பி விட திருப்பி விட தப்பும் தவறுமாக சொல்லித் தருகிறார்கள். இவர்களெல்லாம் புதிய மதத்தை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட நஜ்ஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்? உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொன்னார்கள், குன்னா நஅபுதுல் அஸ்னாம, நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம், எங்களை ஏக இறைவனை வணங்க வைத்தார், எங்களுக்கு இடையில் அடித்தும் பிரித்துக் கொண்டிருந்தோம், எங்களிடையே ஒற்றுமையை கொண்டு வந்தார், செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஆரோக்கியத்தை சாப்பிடும்படி சொன்னார், விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்களாக இருந்தார்கள், அவர்களிடத்திலே ஒழுக்கத்தை போதித்தார் என்றெல்லாம் இஸ்லாமிய செய்திகளை பட்டியல் போட்ட போது இஸ்லாமிய அதபுகளையும் மரபுகளையும் பட்டியல் போட்ட போது ஆச்சரியப்பட்ட நஜ்ஜாஷி மன்னர் அடுத்து கேட்ட கேள்வி என்பதனால் எதை சொன்னால் அவருடைய உள்ளம் உருகுமோ, எதை சொன்னால் கொள்கையின் தீவிரம் அவரிடத்திலே புலப்படுமோ உணரப்படுமோ, எதை சொன்னால் மார்க்கத்தின் சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அதை புரிந்து கொண்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிபின் ரழியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். எந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள்? எந்த சூராவில் அல்லாஹ் ஈசா நபியை பற்றியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஏன் நமது உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் எந்த சூரா பேசுகிறதோ அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். காஹா யா ஐன் சாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபியே நபியே, இது உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு அருளிய ரஹ்மத்தை பற்றியதாகும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள முருக இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை கொண்டு துவங்குகிற அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை, தாக்கத்தை, உருக்கத்தை இறைவனிடத்திலே வார்த்தைகளாக, வாக்கியங்களாக, பிரார்த்தனையாக எதை அவர் சொன்னாரோ அது குறித்து பேசக்கூடிய வசனங்களை இங்கே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, மென்மையான குரலில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டதே அல்லாஹ், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, பிரார்த்தனை செய்வதில் நான் இன்னும் சோர்ந்து போய்விடவில்லை, ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் இன்னும் நான் பாக்கியமற்றவனாக மாறிவிடவில்லை என்று உள்ள முருக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஆரம்பித்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமந்தார்களே, ஒரு ஆணுடைய கைப்படாமல் ஒரு தந்தையினுடைய உதவி இல்லாமல் இறைவன் நாடினால் தந்தை இல்லாமல் கூட குழந்தையை பிறக்க வைக்க முடியும்

தன் மன்னர் அழுவதை பார்க்கிற போது அந்த சபையே கண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவிற்கு, அவர்கள் கையில் வைத்திருந்த வேத நூல்கள் எல்லாம் நீரால் நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுத வரலாற்று சம்பவங்களையும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி அருமை சகோதரர்களே, வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள், ஒழுக்க ரீதியாக பண்பட்டவர்கள், இறைவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சேவைகளை செய்தவர்கள், இறைவனுடைய அன்புக்கும் உவப்பிற்கும் பாத்திரமானவர்கள், மறுமையின் பாக்கியத்தையே உலகத்தின் பாக்கியத்தை விட பெரிதாக நினைத்தவர்கள், இந்த திருமறை வசனங்களை கேட்கிற போது, திருமறை வசனங்களை படிக்கிற போது உள்ளத்திலே தாக்கம் ஏற்பட்டவர்கள். அதனால் தான் சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களையும் திருக்குறான் அட வைத்திருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, வஇன் துபுது மாஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா. சூரத்துல் பக்ராவில் அடிக்கடி ஓதுகிற வசனம், உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் அதை குறித்தும் அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்கிற வசனம் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவை திரும்ப திரும்ப ஓத வைத்து அட வைக்கிறது. அதே அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஒய்லுள்ளில்

வியாபாரத்தை பற்றி பற்றி பேசுகிற வசனம், வியாபாரிகளை பற்றி பேசுகிற வசனம், வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு முறையில் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இதக்காலு அலன்னாசியஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே நிரப்பி வாங்கும் போது, எடை போட்டு வாங்கும் போது நிறைவாக வாங்குகிறார்கள். வயதா காலூகும் அவ்வசனூகும் யுஹ்சிரூன், ஆனால் இவர்கள் விற்கிற போது, இவர்கள் எடை போட்டு கொடுக்கிற போது அவர்களதிலே மோசடி செய்கிறார்கள். அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எழுப்பி நிப்பாட்ட வைக்கப்படும் போது, லியௌமின் அதீம், மகத்துவமான நாளுக்காக, மகத்துவமான நாளுக்காக, யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முன் அவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற போது என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உடனே அவருக்கு மஹ்ஷரின் ஞாபகம் வருகிறது, உடனே அவர்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருகிறது, கேள்வி கணக்கு குறித்த ஞாபகம் வருகிறது, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எப்படி விசாரிப்பான் என்கிற ஞாபகம் வருகிறது. தேம்பி தேம்பி எழுகிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இன்னொன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேத வசனம் ஒன்றிலே, ஆஃபா மின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஹகூன் வலா தபகூன், மார்க்கத்திற்கு முரண்பட்டு வாழ்பவர்களை நேரடியாக பேசுகிற வசனம் தான் இது. மார்க்கத்தின் தர்மத்திற்கு நேரடியாக முரண்பட்டு வாழ்பவர்களை பற்றி பேசுகிற வசனம் தான் எது. இந்த வேதம் இறங்குகின்ற போது, இந்த வேதத்தின் செய்திகளை நீங்கள் கேட்கிற போது ஆச்சரியப்பட்டு உங்களுக்குள் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அழாமல் இருக்கிறீர்களா? கேள்வி இதுதான். இந்த வசனம் இறங்கிய உடன் அன்பு சகோதரர்களே, பகா அஹ்லு சுஃபதி ஹத்தா ஜரத் துமுஉஹும் அலா ஹுதூதிஹிம், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணங்கள் எல்லாம் தண்ணீரால் கண்ணீரால் நனையும் வரை அவர்கள் அழுதார்கள். அப்படியே சஹாபாக்களுடைய அழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற நாம், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாரும் பல வசனங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வசனத்தினுடைய அழுகையை நாம் நிறைய பயான்களில் கேட்டிருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தான் இன்று வரைக்கும் உணராமல் புரியாமல் இருக்கிறோம். எது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பிடித்தமான வழக்கங்களில் ஒன்று, அழகிய முறையில் திருமறை குர்ஆனை ஓதுபவர்களை தன் பக்கத்திலே அமர வைத்து ஓத வைத்து கேட்பது ரசூலுல்லாஹ்வின் வழக்கம். எப்படி? மாநாட்டின் துவக்கத்தில் அழகிய குரலில் நம் அன்பு மாணவர்கள் அவர்களுடைய இலகுவான மிருதுவான குரல் வளத்தால் திருமறை குர்ஆனை ஓதிய போது, இந்த உலகத்தையே மறந்து, நம்மை நாமே மறந்து, நம்முடைய கண்களில் வடிகின்ற கண்ணீரை பற்றி கூட யோசிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தோமோ? பேசி முடித்துவிட்டு, அவர்கள் ஓதி முடித்துவிட்டு மேடையில் இறங்கெங்கே போகும் போதே வயதான ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார், என் கையை குலுக்கினார். இந்த மாநாட்டிற்கு நான் எதற்காக வந்தேனோ அந்த பையன் எனக்கு இந்த அமர்விலேயே கிடைத்து விட்டது என்று சொன்னார் சகோதரர்களே. ஏன்? இந்த வசனங்களை ஓதக்கூடிய முறைப்படி ஓதும் போது, அது கேட்கிற போது உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அது. அதே போன்றுதான் இந்த வசனம் இறங்கிய போது

0: ஒட்டுமொத்த அஹ்லு சுஃபா யாரு சுஃபா அந்த திண்ணை தோழர்கள் அத்தனை பேரும் அழுதார்கள் என்று பார்த்தோமே. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழக்கம் தம் அல்லாத ஒருவரிடத்திலே ஓத வைத்து கேட்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அப்துல்லா பின் மசூத் ரதி அவரிடத்திலே ஓத சொல்லுகிறார்கள். உடனே அப்துல்லா பின் மசூத், யா ரசூலல்லாஹ் அத்லு அலைக் வ உன்ஜில பிக், உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா? உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆமாம், நாம் இன்னி உஹிப்பு அன் அஸ்மாஹு மின் கைரி, என் அல்லாத ஒருவரிடமிருந்து அதை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். உடனே சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். அதிலே வருகிறது, ஃபகைஃபா இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் நபியே, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு பொறுப்பாளரை கொண்டு வருவோம், உங்களை உங்களுடைய உம்மத்திற்கு நான் பொறுப்பாளராக கொண்டு வரும் போது எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற தன்னுடைய அந்த கடமை உணர்வை, தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். மறுமையில் மகசர் மைதானத்தில் தம் உம்மத்தோடு தாம் வருகிற போது இருக்கிற அந்த வாரதூரமான சூழலை யோசித்து பார்க்கிறார்கள். இப்போது கூட இந்த மாநாட்டினுடைய தேதியை அறிவித்ததில் இருந்து இந்த மாநாட்டினுடைய பணிகளுக்காக பம்பரமாக சுற்றிய பலருக்கு தெரியும். மனைவி சொல்லுவார், மனைவி சொல்லியிருப்பார், என்னங்க செக்கப்புக்கு போகணும், மாநாடு கழிச்சு பார்த்துக்கலாம். வாப்பா கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கணும், மாநாடு கழிச்சு பாத்துக்கலாம். பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருந்தீங்களே, இன்னும் கடையை துறக்கலையா, மாநாடு கழிச்சு திறந்துக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, மாநாடு கழிச்சு போய்க்கிறேன். ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, மாநாடு முடிச்சு பேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். எங்கே கன்னியாகுமரியின் கோட்டாறு முதல் கோயம்புத்தூரின் கோட்டை மேடு உட்பட சென்னையின் புதுப்பேட்டை வரை சகோதரர்களே, தமிழகத்தின் அத்துணை பகுதிகளிலும் மாநாட்டு தேதியை அறிவித்ததிலிருந்தே மாநாட்டின் பொறுப்பாளர்களும் அதற்காக வேலை செய்ய நினைத்தவர்கள் ஒவ்வொரு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் உட்பட இந்த மாநாட்டிற்காக வேண்டி அந்த எத்தனை விஷயங்களை நாம் பொருட்படுத்தாமல் விட்டோம், எத்தனை விஷயங்களை தியாகம் செய்தோம், எது இந்த உலகத்தின் ஒரு சாதாரண இந்த ஒரு நிகழ்வுக்காக. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கவிருக்கிற அந்த மிகப்பெரிய நிகழ்வை பற்றி அவர்கள் யோசிக்கிற போது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தங்களுடைய அழகிய குரலில் ஓதியதை அவர்கள் செவிமடுத்த போது தாங்க முடியாமல் அப்துல்லா பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கண்ணீரை விட்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அருமை சகோதரர்களே, காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எவ்வளவு கேட்டோம் என்பது பெரிதல்ல, அதை எப்படி கேட்டோம் என்பதுதான் பெரியது. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று ஒரு பத்தோடு பதினொன்னாக அத்தோடு இது ஒன்றாக இந்த மாநாட்டை நினைத்து விடாதீர்கள். இந்த மாநாட்டின் ஒவ்வொரு அமர்வையும் ஒவ்வொரு உரையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் இருந்து இன்றைக்கு இதோ இந்த இறுதி நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அல்லாஹ் மார்க்கத்தை பற்றியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பேசுவதோ கேட்பதோ பெரிதல்ல, ஆனால் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கேட்பவர்களாக இருந்தாலும் அந்த வசனம் நம்முடைய இதயத்திற்குள் நுழைந்து நம்முடைய இதயத்தை இயக்குகிற இயந்திரமாக மாறி இறையச்சம் எனும் மருந்தை நமக்கு நம்முடைய உணர்விலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய அத்துணை அம்சங்களிலும் அந்த இறையச்சம் என்கிற மருந்து நம்மோடு கலந்து நமக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அருமை சகோதரர்களே, எதையெல்லாம் நாம் சொன்னோமோ எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதை புரிந்து தெளிந்து உணர்ந்து மறுமைக்குண்டான ஒரு விளைநிலங்களாக அவைகளை பயன்படுத்தி உள்ளபடியே திருமறை குர்ஆனின் மூலம் என்ன ஒரு அம்சங்களையும் படிப்பினைகளையும் பாடங்களையும் உணர்வுகளையும் நாம் பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த உணர்வுகளை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியருளட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன்.
1: வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.

0: ஆட்சி வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 645. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் கழுத்தின் மீது ஓரப்பகுதி தடிப்பமாக இருந்த நஜரான் நாட்டு போர்வையை போட்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராம காட்டறுப்பி வந்து அவர்கள் மேல் இருந்த போர்வையை கடுமையாக.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitch.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitch.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitch.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0043.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-5-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த 1000 போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 100000 அப்படின்னு மனச ஆறுதல் அடைஞ்சிரும். இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் இருந்தா, இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க? அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்லாம போயிருங்க, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் ஒன், எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்துல போட்ட பேஸ்மெண்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கடா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். ரெண்டாவது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடியை கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே. 5 கோடி கையில வந்தா கவலை வரும். 5 கோடி கிடைக்கும் கேட்பீங்களே, அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நல்லா புரிச்சுக்கோங்க, இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட். நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க. உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாப்போம், சிரிச்சுட்டே இருப்பாங்க. மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதே நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்பயும் நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை நல்லா விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல், நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தர போறான் போலன்ற. ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பா எடுப்பா தருமா விடா, இதா ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன், தர போறான் மாஷா அல்லாஹ், ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் 1 மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது. அதே மனசுல நம்பிக்கையை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையினால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கட்கிழமை, இன்னொரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகுத்தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்புருவல் பூக்கிறார், ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோடு இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார், ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை, எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் இரண்டு தடவை வந்து விட்டார். இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள். எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார். இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்துகள் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு துளுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி, வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாவை பார்த்தேன். ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள். என் கழுத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே, கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது. கையும் விரலும் கண்ணும் மேலே குத்திக் கொண்டிருந்தது. ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன். அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலுல்லா, நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹும் மக்ஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது, ரசூலுல்லா எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வாள் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி, எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது, அவர் எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன், இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குறீர்களோ அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம், அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதிக்கார். காட்டினார். ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ்குத்தில நபியே, நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய்விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமலை குர்ஆனில் இருக்கிறது. உமர்களிடம் சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது. ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள். அந்த வேதனையை திருமறை குர்ஆன் அடக்கிறது. இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால், இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாஹ்வை இழந்த வேதனை, அதை விட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யவ மய்யிதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இறுக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதைவிட வேற இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்ப கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள். இது கதையல்ல, கப்சா அல்ல, இது கதையல்ல, நெஜம். அவர்களுடைய பயிர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான், பரக்கத்தால் நிரப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள். மதீனா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை, விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை. அபூ தல்ஹா சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் சங்கைப்படுத்துறேன். வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும், மனைவி உம்மு சுலைமை பத்தி உங்களுக்கு தெரியும். போனால் அபூ தல்ஹா, பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அவர்களை தூங்க வைத்து விட்டார். அபூ தல்ஹா உட்காருகிறார், லாம்பு பத்துகிறது, விருந்தாளி உட்கார்றார், சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபூ தல்ஹா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபூ தல்ஹா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார். இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும். அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள், ஜஸா கூலி கேட்க மாட்டார்கள், சுக்குர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள். இன்னமா நுத்யமுக்குல்லி வஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்குரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார், அபூ தல்ஹா ஃபில் ஜன்னா, அபூ தல்ஹா சொர்க்கத்திலே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஈச்சப்பழ 600 மரம் ஈச்சப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? ஓடி வருகிற நேரம் காபிர்கள் பேசுறார்கள், அபூதர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே, இதோ உங்க தூதர் சொல்லுகிறார், இதை விட கேவலம் உண்டா? ஓடி வருகிறார் அபூதர்தா, யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகி இறங்கியதா, ரசூலல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபூதர்தா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்லுகிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார், அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன், இந்த 600 பேரிச்ச மரத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறா, பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக.
8: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள்.
9: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
8: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு.
10: கேட்க தவறாதீர்கள்.
8: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
11: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது, அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான என்ன தெரியுமா, அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது, அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் இதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழை விடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கு ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடும் நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தமல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனயீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயதானதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொலாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
8: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
12: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபீன முஹம்மது வஅல ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்தா அலா இப்ராஹீம வஅல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மத் கமா பாரக்தா அலா இப்ராஹீம வஅல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும்.
3: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
13: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இருக்கும் ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூறாவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூறாக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூறாக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூறா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை ஆரம்பம் செய்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது. இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான். மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா. ஜல்ஸலா என்றால் ஜல்லா. சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஸலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல், அது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஸலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஸிலத்தில் அர்து. பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி? அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது. அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஜல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அஸீம். மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷை உன் அவீம், அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும். அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத். பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும். தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும் பயத்தால். பயம் ஏற்பட்டு குட்டி அது அதுவாகவே வெளியேறிவிடும். அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். வத்தரன்னாஸ சுக்காரா வமாஹும் வமாஹும் பி சுக்காரா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல, வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால்தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும், நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது. எப்படி? ஜில்ஸாலஹா. அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃஃஉல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்? அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக, பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும். ஜில்ஜாலஹா லஹா ஹா என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான், அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம், ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும். ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு, இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஜாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இஸ்ராஃபீல் சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவாரோ அப்போது ஏற்படும். சூரை ஊதக்கூடிய மலக்குடைய பேர் என்ன? பேர் என்ன? இஸ்ராஃபீல். சூரை ஊதக்கூடிய சாஹிபுல் சூர். அல்லாஹ் சொல்கிறான், வநூஃபிக ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படும் நேரத்தில், ஃபஸாஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று எமக்கு தெரியாது, ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம், மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிபிரிலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிகல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அதுபோன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும், மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஆனால் இது எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூர் எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் வந்து விட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக் சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாய் நுனியில் வைத்து வானத்தையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஹரஜ என்றால் வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅஹ்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை? அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை. சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி, அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும், அந்த நடுக்கம் ஏற்பட்டால், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றியிருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள். அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அஃலாத கபிதிஹா, அதனுடைய ஈரலை வெளிப்படுத்திவிடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ, அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சால் அல் உஸ்துவானி மின் ஸஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கவனியுங்கள். ஃபயஜி உல் காத்தில், கொலையாளி அந்த நேரத்திலே அதை பார்ப்பான், கொலை செய்தவன், இதற்காக தானே நான் கொலை செய்தேன் என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொல்லுவான், இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? இந்த தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், திருடியவன் சொல்லுவான், என்னுடைய கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக் கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், மூன்றாவது வசனம், வகால் அல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது, முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று. அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு உண்டாகிவிட்டது என்று கேட்பான். இந்த பூமி ஏன் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது? ஏன் இந்த நடுக்கங்கள் ஏற்படுகிறது? என்ன நடக்கிறது எம்மை சுற்றி என்று மனிதன் திக்கித்து நிற்பான். மறுமையில் எம் நிலையை அல்லாஹ் சொல்கிறான். யாரோ நிற்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. நான் நிற்பதை, நீங்கள் நிற்பதை அல்லாஹ் சொல்கிறான். மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில்? அல்லாஹ் சொல்கிறான், யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா. அல்லாஹு அக்பர். யௌமைதின், அந்த நாளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளில் துஹத்திது அக்பாரஹா, ஹதஸ என்றால் ஒரு செய்தியை பற்றிய நினைவை எமக்கு தருதல், ஒரு செய்தியை பற்றிய நினைவை தருதல். அக்பாரஹா, அந்த செய்திகளை அது வெளிப்படுத்தும், அதை நினைவுபடுத்தும். வஹ்ரஜத்தில் யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படும். எது அறிவிக்கும்? அக்பாரஹா, அந்த பூமி அறிவிக்கும். எந்த பூமி? எந்த பூமியில் நாம் வாழ்ந்தோமோ, எந்த பூமியின் மேல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் நம்முடைய வருமானத்தை நாம் ஈட்டுகிறோமோ, இந்த பூமி செய்தியை அறிவிக்கும். யாருக்கு செய்தி அறிவிக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள் ஒருமுறை. யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, ஓதிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா அந்த பூமியுடைய செய்தி என்னவென்று? எதை அறிவிக்கும் அந்த பூமி என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். فإن أخبارها أن تشهد على كل عبد أو أمة بما عمل على ظهرها. அந்த பூமியுடைய செய்தி அதன் மீது வாழ்ந்த ஒவ்வொரு அடிமையான ஆணும் ஒவ்வொரு அடிமையான பெண்ணும் எதை செய்தார்களோ அதை அந்த பூமி அறிவிக்கும். ஒவ்வொரு மனிதனும் அந்த பூமியின் மீது செய்த காரியங்களை அந்த பூமி பேசி அறிவிக்கும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்திலே வாழ்ந்தான், இந்த இடத்தில் வாழும் போது இவன் இதை செய்தான். சுப்ஹானல்லாஹ், இவன் இந்த இடத்தில் நடந்தான், இந்த நடை இதற்காகத்தான். யா அல்லாஹ், இந்த இடத்தில் இவன் சம்பாதித்தான், இதுதான் அந்த சம்பாத்தியத்துடைய நிலைமை. யா அல்லாஹ், இந்த தவறான செயலை இந்த இடத்தில் செய்தான், அதுதான் இந்த செயல். யா அல்லாஹ் என்று பூமி ஒவ்வொரு அடியானும் செய்த செயல்களை பற்றி அதுவே சாட்சி சொல்லும். யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா. இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், பூமிக்கு அல்லாஹ் நாவை கொடுப்பான். அந்த நாவை கொண்டு பூமி ஒவ்வொரு அடியானுடைய செயலையும் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்காக வைக்கும். சாட்சிகள் நிற்கக்கூடிய நாள் அது, கண்ணியத்துக்குரியவர்களே. எல்லாவற்றையும் அல்லாஹ் சாட்சியாக மாற்றுவான். அல்லாஹ் எதிலும் அநீதம் செய்ய மாட்டான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் சாட்சியாக மாற்றுவான். நாம் நடந்த பூமி சாட்சியாக மாறும். எம்முடைய தோள்கள் சாட்சியாக மாறும். எம்முடைய பார்வை சாட்சியாக மாறும். என்னுடைய கரம் சாட்சியாக மாறும். எம்முடைய நாவுகள், எம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சியாக மாறும். லிம ஷஹித்து அலைனா, தோலை பார்த்து அவன் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அந்த தோல் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்லஷை. யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச வைத்தானோ அவன் தான்

ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் பேசுவார்கள். மறுமையில் மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் தன் நாவை கொண்டு பேச முடியும், வேறு யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத்துடைய பாலத்தை நபிமார்கள் கடப்பார்கள், அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் நபிமார்களும் பேசுவார்கள், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. இதை தவிர நபிமார்கள் எதையும் பேச மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப பூமி பேசுவதற்காக காத்துக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்தவுடன் அதன் செய்திகளை எல்லாம் பூமி அறிவித்து விடும். அக்பாராஹா, அந்த செய்திகள் எல்லாம் நடந்தவை, புதிய செய்திகளை அறிவிக்காத பூமி. எது நடந்ததோ அந்த செய்திகளை எல்லாவற்றையும் அறிவித்து விடும். எதையும் யாரும் மறைத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அதே மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான், அந்த நாளில் யஸ்துருன்னாஸ், மனிதர்கள் திருப்பப்படுவார்கள். இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள், எதன் பக்கம் திருப்பப்படுவார்கள்? விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்று திருப்பப்படுவார்கள், அல்லது அவன் வாழ்ந்த பூமி மீண்டும் அவன் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அந்த பூமியில் திருப்ப கொண்டு வரப்படுவான். யௌமயஸ்துருன்னாஸ், மனிதர்கள் எல்லோரும் திருப்ப கொண்டு வரப்படுவார்கள், அல்லது விரண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். சூர் ஊதப்பட்டவுடன், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுந்தவுடன் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபல அன்ஸாப பைனஹும், சூர் ஊதப்பட்டால் எந்த உறவுகளும் இருக்காது. தந்தை என்றோ தாய் என்றோ மனைவி என்றோ கணவர் என்றோ பிள்ளைகள் என்றோ யாரும் உறவுகளை கொண்டாட முடியாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைமை, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம் மகளுக்கு நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எம்மால் தாங்க முடியாது. என் மனைவிக்கு ஏதாவது சோதனை என்றால், வேதனை என்றால் எம்மால் தாங்க முடியாது. அந்த நாளில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் பாதுகாத்து விடு போதும், என் மனைவியை வைத்துக்கொள், என் பிள்ளைகளை வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன வேண்டுமானாலும் செய்துகொள், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லுவான் மனிதன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், யௌமைதி யஸ்துருன்னாஸு அஷ்டாதா யஅனி முதஃபர்ரிகா, மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள், ஒன்று கூட்டப்பட்டு மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். இரண்டு கூட்டம் தான், ஒன்று வலதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம், இடதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம் என்று பிரிக்கப்படுவார்கள். மனிதன் ஒருவன் ஷக்கை, இன்னொருவன் சயீத், ஒருவன் மகிழ்ச்சியானவன், இன்னொருவன் துர்பாக்கியசாலி, ஒருவர் சொர்க்கவாதி, இன்னொருவர் நரகவாதி என்று மக்கள் அணி அணியாக பிரிக்கப்படுவார்கள். அங்கு ஏழை என்றோ பணக்காரன் என்றோ அதிபதி என்றோ ராஜா என்றோ மந்திரி என்றோ செல்வந்தவன் என்றோ பிரிவுகள் கிடையாது, ஒரே பிரிவு தான், ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டம். ஏன் பிரிக்கப்படுகிறது? லியூரவு அமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பதற்காக. மனிதனுடைய எல்லா அமல்களும் காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக்கிஹி வநுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த நன்மை தீமைகளை பதியப்பட்ட ஏடு அவரவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும், இக்ரா கிதாபக், என்ன சொல்லப்படும், என்ன சொல்லப்படும், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். எந்த புத்தகத்தை? நான் வாழ்க்கையில் செய்த பாவங்களை, நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகளின் புத்தகங்களை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படும். இக்ரா கிதாபக், நீ செய்த நன்மை படி, நீ செய்த பாவம் படி என்று சொல்லப்படும். மனிதன் படிப்பான், வலதுகரத்தில் ஏடு

0: கொடுக்கப்பட்டால், எந்த கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான், வலது கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான். அவன் மட்டும் படிக்க மாட்டான், உலக மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பான், இதோ என் புத்தகம் படித்து பாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ், இதோ என் தௌஹீத், இதோ என் தொழுகை, இதோ நான் செய்த நல்ல அமல்கள், இதோ நான் நடந்த நேர்மையான செயல்பாடுகள், யாருக்கும் இந்த பூமியில் அநீதம் அளிக்காத நன்மைகள், இதோ படித்து பாருங்கள் என்று அறிவிப்பான். யாருடைய கரத்தில், இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று ஒரா அவ்வஹரிஹி, தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்ளுவான். இந்த நேரத்தில் எமது புத்தகம் கொடுக்கப்பட்டால் படிக்க கொடுப்போமா மறைப்போமா? மனைவிக்கு சென்று இதோ என் புத்தகம் படித்து பார் என்று கொடுக்க முடியுமா? நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை காட்டி நம்முடைய பிள்ளைக்கு போய் உன்னுடைய வாப்பாவாகிய நான் செய்த அமல்கள் இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்று காட்ட முடியும்? அந்த புத்தகம் இறக்கப்பட்டால் இக்ரா கிதாபக், நீ படி, நீயே தீர்ப்பு செய்து கொள், அல்லாஹ் சொல்லி விடுவார். நீ படிச்சு பார்த்து நீயே உனக்கு தீர்ப்பு செஞ்சு கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை சொல்கிறான், உதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அது உள்ளவற்றை பார்த்து பாவி பயந்து நடுங்குவான். நான் செய்த சிறிய பெரிய எல்லாவற்றையும் இது விடாமல் பதிவு செய்திருக்கிறதே, நீ என்ன செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய், அல்லாஹ் உனக்கு அநீதம் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் செய்த நன்மை தீமைகளுடைய ஏடுகள் எமக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் செய்த பெரிய நன்மையாக எமக்கு நாளை மறுமையில் தெரியும். எதுதான் தொழுகைக்கு முன்னால் தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை, சமூகத்தார்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செய்த நன்மை பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகளாக மாற்றப்படும். சிஜில்லாத், 99 சிஜில்லாத்துகளாக, ஏடுகளாக அவையெல்லாம் மாற்றப்படும். ஒரு ஏட்டுடைய தூரம் ஒரு பார்வை இருக்கக்கூடிய தூரம் வரை, அவ்வளவு தூரம் அவனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், துன்கிரு மின் ஹாதா, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா என்று கேட்பான். நீ செய்த அமல்கள் தானே, எதையாவது மறுக்கிறாயா, அல்லது உனக்கு பதிவு செய்த அந்த மலக்குகள் எதையாவது அநீதமாக பதிவு செய்தார்களா என்று கேட்பான். தப்பா ஏதாவது மலக்குகள் பதிவு செஞ்சிட்டாங்களப்பா, இது நீ செய்த அமல்கள் தானே என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமா யா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, நீ கவலைப்படாதே என்று கூறி அந்த 99 ஏட்டில் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துமாறு சொல்லுவான். ஒரே ஒரு ஆவணம், அந்த 99 ஏட்டில் அந்த ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தராசை நிறுத்துங்கள் என்று. தராசை நிறுத்துங்கள் என்று 99 ஏட்டுடைய அமல்களும் ஒரு தராசில் வைக்கப்படும். அந்த ஒரே ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், 99 பாவங்கள் நான் செய்த ஏட்டில் இருக்கிறது, இதை நீ எனக்கு அநீதம் செய்யப்படாது என்று ஒரே ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தி இன்னொரு ஏட்டில் வைக்கிறாய், இன்னொரு தராசில். இந்த ஒரு ஆவணம் இவ்வளவு பெரிய பாவங்களின் நன்மைகளையும் என்ன செய்ய போகிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு அநீதம் அளிக்கப்படாது என்று. அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான். அவனுக்கு இருந்த தௌஹீத் அது எழுதப்பட்டிருக்கும். அந்த தராசு நிறுத்த
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: செய்த எதுவும் கூலி கொடுக்கப்படாமல் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீங்கள் உள்ளத்தில் ஒரு கருத்தை நினைத்தாலும் அந்த கருத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது நன்மையா தீமையா என்று பிரித்தறியப்பட்டு அது அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை எல்லாம் கொடுப்பான். அது அணு அளவு இருந்தாலும் அதனுடைய நன்மையை எல்லாம் கொடுப்பான். இதுதான் ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தின் மூலமாக, இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா. ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் நீதமளிக்க மாட்டான். அவன் செய்த நன்மை அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை கொடுப்பான். அவன் செய்த பாவம் அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூராக்களில் சூரத்து ஜில்ஜால் மிக முக்கியமானது. பூமி நடுக்கத்தால், பயங்கரமான நடுக்கத்தை கொண்டு நடுங்கக்கூடிய நேரத்தில், பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும். அதனுடைய சுமைகள் என்றால் அதில் மரணமானவர்கள் அல்லது அதனுடைய கஜானாக்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். மனிதன் கேட்பான், என்ன ஆகிவிட்டது என்று. அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். ஏன் அந்த பூமி செய்திகளை அறிவிக்கும்? அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ் அதற்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையின் மூலமாக அந்த பூமி செய்திகளை அறிவிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் அது நடக்காது. பி அன்ன ரப்பக அவுஹாலஹா யௌமைதி யஸ்துருன்னாசு அஷ்தாதா. மனிதர்கள் எல்லோரும் பிரிவாக ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? லியூரவ் அமாலகும், அவரவர்களுடைய அமல்களை அல்லாஹ் காண்பிப்பதற்காக. கூலி கொடுப்பதற்காக. அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் விசாரணையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. மறுமையின் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்முடைய ஏட்டை வலதுகரத்தில் தருவானாக. அல்லாஹ் மறுமையில் வரக்கூடிய எல்லா இழிவுகளை விட்டும் கேவலங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை தூரமாக்குவானாக. அகூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்களே, இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
5: முஸ்லிம் வானொலி .com.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகி இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஃபன் கதக்கும் மின்ஹா, நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவில இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகள் எல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாம் எல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபர்ஸக்குடைய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும், நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும், ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாமெல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது? அவருடைய குடும்பம் எது? எத்துணை மக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு? அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன? எதை நம்மிடத்திலே அல்லாஹுடைய ரசூல் எது பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம்.
7: அந்த திருக்குறானை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குறான் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணெதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ, கபருடைய வாழ்வை குறித்தோ, மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவும், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும், நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழுகிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி சிராத்தில் நாக்கிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களாகத்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டு விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள், அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும். தோழர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறது அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு. உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும், நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு. அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள். தோழர்களே, ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல்லதீனா அமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்ஸுரு நஃப்ஸும்மா கத்தமத்தில் யகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில்? நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபிரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மண்ணறை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள். உத்தம தோழர்கள் ஆகவே தான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்ன ஆனது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் அவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இரையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹு இறக்கினான். சாத் பின் முஆதே உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபிய் ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون. 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சாத் பின் முஆதே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை அழைப்பதைப் போல நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்துணை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார். யா ரசூலல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ். இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவம் உடையவர் சாபித் பின் கைஸ். வருத்தப்படுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி.
1: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: விடமாட்டேன், அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனை எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாலா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்களுடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை பாருங்கள் தோழர்களே. மக்காவில் இருந்து தோழர்களோடு ஹிஜ்ரத்து சென்றவர்களில் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற நன்மைக்குரிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மதீனா சென்ற சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்க படுக்கையாக விழுந்து விடுகிறார். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு சாத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, யா அல்லாஹ், சாத் பின் அபி வக்காஸுடைய ஆயுளை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம், அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் என்ன தூண்டும் தோழர்களே, அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே நானும் மறுமையை நம்புகிறோம், நாமும் மறுமைக்கு உரியவர்கள் என நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதாது தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். யார் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவுக்கு நாயக தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்த பொழுது குறைசிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் இந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் பேச்சு சாதுரியத்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அம்ர் பின் ஆஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொல்லுகிறார், மரண நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அழுதுவிட்டு தனது முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி விட்டு படுக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு கதறி கதறி அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய நற்செய்திக்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியிருக்கிறார்கள், என்ன நீங்கள் அழுவதற்கு காரணம் என்று கேட்டபோது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் மறுமையை நம்பிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பு. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்துகளில் ஒரு சொத்து என்னவென்றால் மகனே, அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த ஏகத்துவ கடிமா எனது வாழ்வில் நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதற்காக வேண்டி நான் அளவில்லை. நான் எதற்காக வேண்டி அழுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்வில் மூன்று கட்டங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் நினைத்து நினைத்து பார்த்து நான் அழுகிறேன் என்றார்கள். எனது வாழ்வில் நடந்த முதல் கட்டம், இரவு பகலாக நான் அல்லாஹ்வுடைய ரசூலை கொள்வதையே லட்சியமாக கொண்டு மக்கத்து பெருவீதியில் அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் போல, அவருடைய மார்க்கம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகமோ வெறுப்புக்குரிய மார்க்கமோ எனக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையில் முதல் கட்டமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது வாழ்வு மறுமை நாளில் நரகத்திற்குரியதாக ஆகியிருக்குமே, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கட்டங்கள் வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கிற பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி பிறந்தவர்கள் அல்ல. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே குரான் சுன்னாவின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என உறுதி எடுத்து வந்தவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்தால் அதிர்ந்து போகிறது உள்ளமெல்லாம். கடந்த காலங்களை நாமும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டோம். சூதாட்டங்களும் விபச்சாரங்களும் மதுபானங்களும் சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்விலும் வந்து போனதுண்டு. அதே காலத்தில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று என்றைக்காவது பள்ளியில் சுஜூதிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது நினைத்து நாம் அழுதிருப்போமா தோழர்களே? அல்லாஹுவே, அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அல்லாஹுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன? எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ர் பின் ஆஸ். இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நான் சென்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிற தகுதி இல்லாதவனாக அன்றைக்கு நான் இருந்தேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை நீட்டினார். நான் உடன்படிக்கை செய்யாமல் எனது கரத்தை நான் மடக்கிக் கொண்டேன். அம்ர் பின் ஆஸ் அவர்களை என்ன காரணம் என்றார்கள். நான் ஒரு சில நிபந்தனைகளை இடப் போகிறேன் என்றார்கள் அம்ர் பின் ஆஸ். என்ன நிபந்தனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் ரசூலே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் செய்த எல்லா அநியாயங்களுக்குரிய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான். இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன். மகனே, அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம். அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன். அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை. மகனே, கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இனி எனது வாழ்வு கபருடைய வாழ்வு, இனி எனது வாழ்வு மறுமையுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்து போகிற நான் அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன் மகனே என்றார்கள். எனது மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள் மகனே. உறவினர்களே, கபரில் என்னை கொண்டு போய் அடக்கிவிட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை, அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை ஆகவேதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தால் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம். நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்கிறோம். முஸ்லீம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லீம்களுடைய யதார்த்த வாழ்வு, பெயர் முஸ்லீம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லீம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது, இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள், அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களே, வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மகரிபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் உதவி செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டென பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னான். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லீம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா, நான் தொழுதாத்தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லீம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல் படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள் பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல் படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசாத்துடைய பள்ளிக்கு எடுத்துச் செல்லும் பொழுது மேல் படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான், கேட்டால் தொலை தெரியாது என்கிறான். தன் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள். எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிறது நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து, நான் முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுயில அன் இல்மின் ஃபக்கத்தமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமின் மினன்னார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹுடைய நீதி மன்றத்தில் அல்லாஹு நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாமெல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெற்றுவிடக் கூடாது. நல்லவர்களுடைய அணி, சஹாபாக்களுடைய அணி, சகாபாக்களுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய அணி, முத்தக்கீன்களுடைய மணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன். யார சூழல்லாம், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யார சூழல்லா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபு ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபு ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபு ஹுரைரா வெளியேவே நில் என்றால். சிறிது நேரம் பொறுத்து கதவு திறக்கப்பட்டது. அபு ஹுரைராவுடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்தேன் என்று சொன்னால், மகனே, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபு ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். அபு ஹுரைராவை, என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹ், எனது தாய் நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வே, உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து, மக்களை அவர்களும் நேசித்து, அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு? நமக்கு என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரமில்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை, நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்த்தி ஆளாக்கிய, பாசத்தை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை அல்லவா, கோயில் பூசாரியாக பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கடங்கள் அல்லாஹ் தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாதே என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபு ஹுரைராவுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை, அந்த கண் தெரியாத அந்த தந்தை மறு அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபுபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லியிருந்தால் நாம் போய் உன்னது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை

அழுகைக்கெல்லாம் காரணம், அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் இதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாலாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு இதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய்விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளினுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா, இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்க பணி ஆற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள், அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ். மறுமையில் உங்களை உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அழுகிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், உமன் யுத் இல்லாஹ வர் ரசூல் உலாயிக்க மஅல்லதீன அன்னம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்கின்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹுவே, சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே, நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே. அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம், 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்லுகிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில் மிஸ்தகை என்கிற ஒரு நபித்தோழர், பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் வேண்ட விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தக். மிஸ்தக் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ரு போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத்து செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்ந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊரில் அவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தக் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன, அல்லாஹுமே சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் எந்த உபகாரமும் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன? தனது மகள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய், எப்படி நீ பேசலாம், இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான், ஏழைகளுக்கும் முஹாஜிரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான்?
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தக் அவர்களுக்காக வேண்டி அபுபக்கர் சித்தீக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபுபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான்.

0: பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்புன அன் யஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தகுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெருந்தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குறானிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678 நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு அழகான துணைவியரை நான் ஏற்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு நான் தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு பேர் செல்வம் போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு நான் வசப்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த நாளை என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை யா அல்லாஹ் என்று பதில் சொல்கிறான். உலகத்தில் என்னை மறந்ததைப் போல இந்த நாளில் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே, என்னை மறந்தவர்களை, என்னை மறந்தவர்களை, இந்த நாளை மறந்தவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். தோழர்களே, மறுமையினால் மறுமையினால் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபயக்குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ், அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் தஜக்கர வஜாஅக்கு முன்னதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உனது வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும் பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இருந்த கரம் ஏந்தி நான் உன்னிடத்தில் வாக்கு தருகிறேன், உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன், நான் மட்டுமல்ல குடும்பம் குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் ரெண்டு நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்தோம் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டும் தூரமாக்கி அருள் செய்கிற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மலக்குமார்களை நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் விசாரணைக்கே அந்த பாவங்கள் வராத அளவுக்கு உலகத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்து வாசிகளோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த மாநாட்டுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் இகலாசாக உழைத்த அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: தயவு செய்து யாரும் மண்டபத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவு செய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் எஸ்.எச்.எம். இஸ்மாயில் சலஃபி அவர்களை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துவாவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ஒழிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம் 1வது தீர்மானம் அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய சிறுக்கை ஒழித்து தொகுதியை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிதுஅத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து அநாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி வரதட்சணை மது சூது கொலை கொள்ளை ஆபாசம் விபச்சாரம் சிறுவர் துஷ்பிரயோகம் போதை பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்கள் இருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்கஸ்தலங்களை உடைக்கும் அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படும் சமூக துரோகிகளுக்கு எதிராக இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. முஸ்லிம்கள் தம் உயிரிலும் மேலாக மதிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சினிமாவை தயாரித்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அமெரிக்காவையும் அதன் முன்னோட்டத்தை வெளியிட்ட யூடியூப் இணையதளத்தையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை இம்மான இந்த இத்திருமணத்துக்கு இத்திரைப்படத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புத்த சாசன அமைச்சை இம்மாநாடு பாராட்டுவதுடன் நன்றியுடன் நினைவு கூறுகிறது. கொள்கை சகோதரர்கள் அனைவரும் சகோதரத்துடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும், ஏனையோர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு கோருகிறது. பகுத்தறிவை கொன்று குர்ஆன் சுன்னாவை குறை காண்போர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், வஹி என்கிற வேத வெளிப்பாட்டின் அடிப்படையிலே எமது கொள்கைகள், எமது நடவடிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இம்மாநாடு சகோதரர்கள் அனைவரையும் உறுதியுடன் வேண்டிக் கொள்கிறது. அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர். நேர்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
1: இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வனஸ்தயீனுஹு வனஸ்தக்ஃபிரு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும் என்னென்ன பகுதிகள் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷாலா தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படின்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும் அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னா இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை அந்த நாட்டுடைய வளமை இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்ருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை அது இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான் பழமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை வரையறுத்திக்கிறாங்க. இது பிழை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன் நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளமும் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடிக்கன்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க. இப்போ நமது அதாவது தமிழ் உலக வளமையில் இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாடு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும்தான் அனுசரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கும் முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும் இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு என்ன செய்வாங்க அந்த சொல்லுவாங்க. அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழை இல்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் தான் கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலே கொண்டு வைக்கிறது. இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது, நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும், தாக்கமாக. இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது, இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்கரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டல்ல. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலேக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி அந்த அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளக்கொடி ஏற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நினைச்சோ, அதே போல் இதாக இருக்கிற பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே, இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதவுடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும், அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த இடத்துல சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, இந்த மருதாணி மாதிரி. மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக இந்த மருதோணி சாப்பாடு எப்படின்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள், நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்கரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு, அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது நம்ம அஜ்ரபி மஹரமியுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வதை மார்க்கரீதியாக என்ன செய்யலாது, எந்த தடையும் செய்யலாது, பிழையும் சொல்ல முடியாது. அது அலங்கரித்தல் அடங்கும். தாராளமாக என்ன செய்யலாம், யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில். ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம். அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கறதே அது என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்திலையும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்திருக்கணும். ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான். அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களோ மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கோ உட்படாமல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசிலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இது அலங்கார அந்த ஆடை, அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கோளாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம், அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது இந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குறாங்களே, அல்லாவின் தூதரே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரத்துல் முமின் இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னா பெண்களுடைய இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது யுர்ஹீன ஷிப்ரன், ஒரு சான் அவர்கள் இழுத்துக்கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது கெண்டை கரண்டைக்கு வரைக்கும் வந்துடும். அப்போ சொல்கிறாங்க, இதன் தன்கஷிஃபு அக்தா முன் அப்படின்னா அவங்க பாதங்கள் விளங்குமேனாங்க. அப்படி என்று சொன்னால் ஃபயூர் ஹீன திரா அன், ஒரு முளம் என்ன செய்யட்டும் இழுத்துக்கொள்ளட்டும், வலா எசிதினா அலைஹா, அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம்னாங்க சொல்லலாம். அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாமல், ஏன்னா பாதம் வரைக்கும் மறைகிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, நிலத்தெல்லாம் இழுபட்டுக்கலாம். அது இன்னும் சில பிடிச்சிட்டு போகிற பாட்டியில் மிக பின்னாலே இப்போ விளங்கிட்டா, அது ஒரு என்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு மீட்டர் இருக்கீங்க, இவர் பின்னால் பிடிச்சிட்டு போகிறாரு. கேட்டால் வந்து அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான், இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ளை பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வாக இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகள்லாம் இருக்குது, அது அப்படி எங்கள் சமுதாயத்துக்குள்ளே தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காகவே இன்றைக்கு செய்கிறது தான் என்ற அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டோன்ற இல்லை, வீண் விரயத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும் நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலான காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி அப்படி அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும், மாறிக்கொண்டே வரும். வசதி வர வர மாறிக்கொண்டே வரும். எந்த அளவுக்குண்டா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ, அவர்கள் என்னது அழகாக வருவதோ மார்க்கறதே எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள, ஆண்கள் ஆண்களுக்குள்ள என்ற அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்று ரசூலுல்லாஹி சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாம் என்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும். அதில் எப்படி வருதுன்னா, அன்னா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள்னு வரும். மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள், அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த சகோதரிடம் இருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காத என்று சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன, அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னதுக்கு, அது மாதிரி காட்டுறது, தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன் காட்டுறது, கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை, ஒரிஜினலாக போட்டு வரணும் பிரச்சனை தானே, ரெண்டு ஒன்று மாறிக்கிறது, ரெண்டுமே உண்டாகிறதுல அவன் பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது. ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு, இவர் சாதாரண மோட்டில் போட்டியா, ரெண்டு ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை. மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம், போடலாம், பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம், இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம், அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். இடத்துக்கு இந்த செய்தி என்ன, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், சஹீஹ் அல் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது. அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை ஐமன் வழியாக, தஹல்து அலா ஆயிஷா, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட்ட போனேன், வாலைஹா திரு உக்கித்ரின், அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு, ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது, சமனு ஹம்சதி தராஹிம், அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம், அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு. அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான், 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை. அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி, அவர் சொல்கிறாரு இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க, அவ வந்து அடிமை பெண், சரியா அடிமை பெண்ணாக ஐக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்கிறான்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள், ஃபின்னஹா துஸ்ஹா அண்ட் தல்பசஹு ஃபில் பைத், இதை வீட்டில் உடுக்கலான்றா, இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான் யார், அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம், அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி இவங்க பார்வை, லோ கிளாஸ் மாதிரி அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். ஒக்கது காணலி மின் ஹுன்ன திரவுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிற காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முந்தானே, ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இலைய தஸ்தாயிருஹு, மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள், திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோ அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூல்லாங்கட காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முன்னானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக அப்படின்னு சொன்னால், ரசூல்லாங்கட காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம். இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உடுப்பட்டக்கூடிய மணப்பெண்ணுக்கு உடுப்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்வாங்க, சிலர் வாங்க மாட்டாங்க. அது அமௌண்ட் பெருசாகிட்டால் ஒரு டைம் தான், ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க, சிலவங்க வாங்கிடுவாங்க. வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம். பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறது இல்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த மாதிரி என்ன, இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா சொல்கிறாங்க. அது 5 திருஹத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், 1 திருஹத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு அந்த திருஹத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். உண்டு, ஆயிஷா ரதியல்லாஹுன்னா தனக்கு கீழுள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, ஃபமா கான திம்ராத்துன் துகையனு பில் மதீனா, மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது. அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு, அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா, வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளை கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்யுது இரவல் வாங்கப்படுது. அப்போ அது பார்க்குறோம். மூணாவது, இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி. அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது, அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது, இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அபுதாவுதில் 3903வது இலக்கம், அராதத் உம்மி அன் துசம்மினி லி துஹூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது. அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை, செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராச் சவுண்ட் கேட்டுட்டீங்கடா. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னி அல் கிஸ்ஸா அபிர்ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய் சரியா, அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ள அந்த இது சொல்கிறேன் கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதுதான் சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த அந்த உணவை என்ன செய்கிறாங்கன்னு அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே இதையும் மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர் சரியா, இது ரெண்டு அதை அந்த குளிர்தன்மை உள்ளது அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபஸ் அமீன் துக் அலைஹி அஹ்சனிசமினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான், நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷார்லாம் சொல்கிறான். மணப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான் தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முகமது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பாளர் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசுத் அல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதி சஹியால் சஹி என்ன செய்கிறார், இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்ட ரீதியாக நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷாவோட தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்துக்கிறாங்க. அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸுகள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா, ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷாவோன்னா, கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா உம்மு ரூமான் நினைக்கிறாங்க. சரியா, இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பலான்னா சலஃப்களுடைய நூல்களில் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்களில் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும், எது பாதிக்காது, இது சம்மந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது, நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூலுல் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுதூல் இல்ம்னா இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி. இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றதை நம்ம இதில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹீஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷா ரழியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாங்க, தசவ்வஜனியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின்து சித்தி சினீன், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள் அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃப கதிம்னல் மதீனத்தை மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். ஃபனசல் நஃபி பனில் ஹாரிதிபுன் ஹசரஜ், ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த பிரதேசத்தை அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம் வந்து இறங்கினோம். ஃபு ஃபத்தமர்ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளி பள்ளிக்கு பக்கத்தில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடம் வந்து இந்த ஹாரிதிபுன் ஹசரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர்ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதீனா ஆரம்பத்தில், என்னை முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாலே என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்திலே வந்தாங்க. இந்த ஹதீஸ்லே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்ன செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உருஜுஹா, நான் ஊஞ்சல் ஆடிக்கின்றிருந்த நேரத்தில், நான் ஊஞ்சல்ல ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வ மஐ சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃபசரஹத் பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க அழைத்தார்கள். ஃப அத்தை துஹா, நான் போனேன்.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஹைர் பரக்கா அடுத்த அலா ஹைரி தாயிர். இந்த தாயிர்ன்றது சகுணம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்று சொன்னால், நல்லதே நினைச்சேட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. அஸ்லமத்தினி இலகின், என் தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மனப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃபஅஸ்லஹ்ன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மனப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வு மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலாங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியுல்லான்னு ஒரு மனப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு இப்படி என்ன செஞ்சது, திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதி அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தந்தையே தான், என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குதேன், அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூக்கரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது, ஒரு அதாவது திடுக்கிட செய்து, அஸ்லமத்னி இலைஹி வன யௌம இதின் பின் துத்தி சசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லாஹ், அப்புறம் உம்மு குர்சூம் ரதி அல்லாஹ், அதே போல் சல்மா பின் து உமேஸ், அஸ்மா பின் துமேஸ் சகோதரி சல்மா பின் துமேஸ்ல மகள், ஹம்சா ரதினாவோட மகள், அவங்க இப்படி நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை. அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்ல, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டதுதான் இல்லைன்னு சொன்னால், நம்ம பார்க்குறோம் ஆயுஷாரம் யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தான்றதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருந்தால் பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அந்த அதாவது பாலிய வய திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்டவற்றை திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை, அதாவது அலி ரலி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்ல, விரும்புறது இல்லை. மாதக்கணக்கெல்லாம் பார்க்குற கணக்கு, 1 மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேருந்தாலே முடிக்கிறதில்ல. 90 நீ வந்து நான் 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்களை என்ன செஞ்சாங்க, முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது, அது அந்த இது நடந்தது. இது சுன்னத்தெல்லாம் இல்லை, அதையும் புரிஞ்சுக்கணும், இது சுன்னத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை, சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம், அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க, அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்து இடத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம், இந்த இதே ஊஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கு என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்மு ரூமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது, அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும், அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு 2 நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாள், அதுதான் டிஃப்ரெண்டே தவிர, ஏண்டா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்த அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்குறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை, அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு, மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மனப்பெண்ணை, மனசா அல்லது மினசா, அதாவது மனப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்க்கிற ஸ்டேஜ், இதுக்கு சொல்லுவாங்க சரியா. ஃபலம்மா நுசத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது, அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம். ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால. அன்றைக்கு நம்ம இதுகளில் மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மனப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான். ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா இடத்துக்கான எந்த ஒரு தனியான தெளிலும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம், வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளியில் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து எடுத்து பார்க்கும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம். அஸ்மா பின்து அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரான். ஃபகாலத் இன்னி அன் கஹ்து இபினத்தி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்கள், அன் கஹ்து நிக்காக நடந்துட்டு, அக்கது நிக்காக தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவளுக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு. ஃபதமர்ரக ரஸ்வா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு. ஜவுஜுஹா யஸ்தஹிஸ்துனி பிஹா, ஆனால் அவருடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமாக, வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலுர் அசஹா, ஒட்டுமுடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறாங்க, திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின்ன பாருங்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹத்து இப்னத்தி, என் மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இதுலேருந்து இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது, என்னை மகளை நான் முடித்து வச்சேன், அது வளமையாக அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. இப்போல்லாம் சொல்கிறது முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப அசிலூர் அசஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்ப ரசூலுல்லாஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள். அல் வாசிலத்தை வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வுன்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணுமென்ற ஒரு நிகழ்வு, அதாக இருந்தாலும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியும் வந்து என்ன, அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள், மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கெண்டே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கெண்டே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள், மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா, இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும், முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம் ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படி என்று நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்களை ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபிக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லி துரருசனியா ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும், அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவம் உள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படி என்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையல்ல. அது அல்லாமல், அதாவது என்ன, மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய் மூக்குன்னு அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது, என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக, பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது. எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு மேல் கரண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டைக்கு கீழே என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டை.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுடிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்பஸுஹா லில் வஃபூதி வயௌமுல் ஜும்மா. ஜும்மா தினத்திலும் தூதுவர் குழு வருகின்ற நேரத்தில் சந்திப்பதற்கும் இந்த ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுப்பார்கள், அணிந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்ற இந்த செய்தி. அப்ப இந்த செய்தி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு, அதே போல் என்ன அதாவது புதிய நபர்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் ஜும்மா போன்ற நிகழ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆடை என்ன செஞ்சிருந்தீங்க வைத்திருக்கிறார்கள்ன்றதுலேருந்து திருமணம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு, எத்தனையோ விஷயங்களை ரசூலாங்க எடுங்கன்னு சொன்னதில் அப்போ இதுவும் அடங்கும் என்றதுனால அண்டைக்கு ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகிறது, ஒரு நல்ல இதாக போட்டுட்டு போகிறது, அதாவது அந்த சிறப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு விஷயம் நடக்குது, திருமணம் வந்து நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆள்கிட்ட தலையில் என்ன செய்யும், வந்து நிற்கும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும் வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண்விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பிறநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ் தைச்சிக்கிறா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண்விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளியுலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமா இருந்தால் அது ஹராமாகிரும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். ஏன்டா அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் எஹ்லால் பில் அதபண்டி, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்லை, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது இப்படி பார்க்குறது, இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்கிறது இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருங்க, எந்த நிமிஷம் என்ன செய்கிறது அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாது.

வேண்டிய இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம். கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம் மூணு விஷயம் போய் நம்ம மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு. ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான், ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக, வீண் விரயம் அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக, மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்தல், சிகை அலங்காரம் மணங்கிட்டா முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலையும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லுஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, பெண்களுடைய ஊசுகுன்ன க அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவருடைய தலைகள் நான் ரெண்டு சின்ஃபானி மின் உம்மத்து என் உம்மத்தில் ரெண்டு கூட்டத்தில் நான் இன்னும் காணலை, அதில் நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத் அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறதை குறிக்கல்லது, முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கல ஹதீஸில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ஊசு உன்ன அஸ்னிமத்தில் முக்தில் மாயிலான எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடிய என்ன செய்ய பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிடுறது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்ய வேண்டாம், ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்ய விளங்க, அதை எடுத்துவிட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுன்னா, இருக்கிற முடியை இதை மேலால் இப்படி கட்டினான், இந்த பக்கம் இல்லை, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால், சில அறிஞர்கள் அதை ஹராமன்றாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை, நம்மகிட்ட ஒரு முடி இருக்குது அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறதுக்காக, அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூலுல்லாஹ் தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டு முடி வச்சு ஒட்டு முடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடியை எடுத்து ஒருத்தர் மேலாக என்ன செய்கிறாரு, எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்கு தானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹூ ஆலம். தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு, ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கு. அடுத்த அலங்கார உணர்வு அதில் என்ன, அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மை உண்டு அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாது போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம், அதில் வரலாமன்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன, அதாவது முடியை அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம, அதாவது இந்த ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதியானது ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல, ரைட்? ஏன்டா அதையே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கும், அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி, அதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டுமுடியாக வச்சுருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முறைபாடு அதில் வருது, ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை, முடி முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும், இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க சேர்க்குறாங்க, அதாவது முடி அல்லது முடி போன்ற அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம், சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா, அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல,
அதெல்லாம்

0: முட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்யாது, வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம். இதில் என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் வந்து முட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து முட்டை அடிக்கக்கூடாது. காரணம், முட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோட் பண்ணலாம், இதுதான் சுருக்கம். ஆணுக்கு ஒப்பாகாத அளவு, இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ அது ஒரு நோய், ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாரது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி ஷோட்டாக முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்கன்னு என்ன செய்கிறான், முடியை கட்டிட்டு, அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழை அல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழை அல்ல. நீ அந்த லெவலுக்கு போகிறது, இவள் இந்த லெவலுக்கு வாரதுன்னா என்ன பிள்ளை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணை போல நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது, ஒரு ஆண் முட்டை அடிக்கலாம், ஒரு பெண் முட்டை அடிக்கக்கூடாது. ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து, பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலாண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம், ரசூலாங்கட மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வாரளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வர அளவுக்குன்னு முடியை ஷோட் பண்ணியிருந்தார்கள் அப்படின்ற ஹதீஸனை செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தமில்லை, சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடியை அப்படி ஷோட் பண்ணியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்கன்னா அந்த எந்த பேரை யூஸ் பண்ணிட்டா அது இதாக போய்த்துறா, இதுதான் ஹலால்னு சொன்னார் அப்படின்ற ஆயிரமனத்துக்கானு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சில பேர்கள் சொல்லவே இல்லாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான், இது வேணுமா இது வேணுமா இது வேணுமானு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடியை ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடியை ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும் எடுத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடியை ஷோட் பண்ண விரும்புவாங்க. ஆனால் அந்த முடியை ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயத்தை பார்த்துருணும், இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்கு நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும், அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும், எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது, வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சு வந்திருக்குன்னு விளங்கிக் கொள்ளணும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன்மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய ஏஎம்விஎஸ்எம் பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம், கணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நஃபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயகபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஜஅலுஹும் துக்ரானவ வைநாதா, சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை, வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா, அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாளுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள், கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க, லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் எல்லாமே பொறுப்புதாரிகள், நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடிய நம்மளாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. இப்போ ஒரு அடியான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானா? மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானா, ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கா. எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும். பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. இது ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதரசாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, 2-3 இடத்துல வருது. வவசைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா, வ வதஅத்துஹு குருஹா, வ ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா. அல்லாஹ் சொல்கிறான்ல, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால், 9 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கி கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குது, சரியான கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும்போது வஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஃசைனல் இன்சான் அபி வாலிதேஹி இஹ்சானா யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியச் செய்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகு அஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உகுக்குல் வாலிதேன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப் ஷிர்கு, அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் உகுக்குல் வாலிதேன் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் அது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கூ அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசிய செய்கிறான், அந்த வசியத்தை நாம் சிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தருவியாக கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவள் இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது? இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் பொழுது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க. நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன? ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்யுது? பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள் அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ரு செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும்? குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அல்லாஹும்மா ஹதிஹி லி அஹ்சனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை யா அல்லாஹ் இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா, அல்லாஹுமையா முக்கல்லிவல் குலூப் சப்பித் கல்பஹு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த குழந்தையை என்ன அவன் அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பஹு அலா தாஅதிக்க, உள்ளங்களை திருப்புபவனே அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துவா செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்டா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க. தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்னு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுபோல வஜ்ருபுனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைங்க நாம் வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சிருக்காங்க? வஜ்னுபுனி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி ஒமின் துர்ரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவன் கேட்டதுவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒமின் துர்ரியத்தி என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சுருக்கான் பாருங்க. வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு. குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முகீம ஸலா தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கு என்று துவா செஞ்சிருக்காங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை. சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذكر رحمتي ربك عبده زكريا اذ نادى ربه نداء خفيا ابن عربيكم உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூராவில் அல்லாஹ் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க. قال ربي اني وهن العظم مني வஷ்தஅல ரஸு ஷைபா வலம் அக்கும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா. எப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க. ரப்பிட்ட கேட்கும் போது எப்படி தான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒன்று தேவை அல்லாட்ட வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இன்னி வஹனல் அவுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிடுச்சு. அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிடுச்சு, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது.
1: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
2: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா. வ ஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகா அருமையான துவா. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுக்கு எதன் ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துவா செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும். அதுதான் அஸ்திவாரம், பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு. பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குரானில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. 12 சகோதரர்கள், யூசுப்பிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுப்பை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்? தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுப்பிட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை. அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹித தண்டு. கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம், மூணு கல்யாணம், நாலு கல்யாணம் சாதாரணம் இல்லை. அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்று தான், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் நாலு பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுண்டா இன்னொரு மனைவிக்கு அது, ஒரு மனைவியோட ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கணும். அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் வெயின் ஹிப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன், உங்களால் நீதம் நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க. அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுற, நல்லா இருக்கிறாரு, அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்ட்டு. அப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்தில் ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. நீதம் இல்லாட்டி அவன் என்ன பண்ண பெற்றோர் சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நுஅமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தன்னுடைய தந்தைக்கு. அப்போ தலபத் உம்முஹு ஐஷத் அலா தாலிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க, போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபலம்மா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவங்க கேட்குறாங்க, அகுல்லு உலா அகுல்லு வலதிக்க நஹல் தஹு மிஸ்லஹாதா. அந்த ஒரு இடத்துல வாலிதுன்னு எழுதி, ஒரு இடத்துல வலதுன்னு எழுதியிருக்கு. ஒரு குழந்தையினு மோச்சுக்குவோம், ஒரே ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லா பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா, அகுல்லு வலதிக்க நஹல் தஹு மிஸ்லஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்குறாங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலல்லாஹ், அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, அயசுருக்க ஐயக்கூணு இலைக்க ஃபில் பிர்ரி சவான், அயசுருக்க ஐயக்கூணு இலைக்க ஃபில் பிர்ரி சவா உன் கேட்குறாங்க. உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. கால பலா அவர் ஆமாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படிதான் நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும் அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. இதுவும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உள்ள அஸ்திவாரம், அன்பாக இருக்கணும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இருக்காங்களா, அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹசன், யார் ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஹசன், ஹசனை வந்து முத்தமிடுறாங்க. இப்போ முத்தமிடக்கூடிய அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கின்ற ஒரு தோழர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோழர் சொல்கிறாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ள ஹசனை முத்தமிடுறாங்க. முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது ஃபநதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால மல்லா இர்ஹமு லா யர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்குறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை அது. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது, அந்த பெற்றோருக்காக துவா செய்யுது, ரப்பிர்ஹம் முகுமா கமா ரப்பயானி சகீரா. என்ன எப்படி சின்ன பிள்ளையில என்ன எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லா இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா. அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரா, யா அல்லா என்ன உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு எதுவுமே இல்லை அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு போகிறார், சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது, யா அல்லா எனக்கு எப்படி இந்த தரஜா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா இந்த உயர் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவானாம், லிஸ்திக்ஃபாரி வலதிக்க லக, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்கிறான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின் ஒ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குறது நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது, அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமானு கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம்லி குலக்க அன்னஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சின்ன பிள்ளையில் என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும், நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும், நிறைய நசிஹத்துகள் செய்யணும், பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும், இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளை இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி, லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்றாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வச்சிராத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்றாங்க. அப்ப அவர்கள் அந்த லுக்மான், இந்த சூரா லுக்மான்ல வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்கிமி ஸ்வலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் என்றைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆகா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது, முரஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும், தொழச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வகும் அபுனாவு சபாசினீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், 7 வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான், பயிற்சி 7 வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். வகுரி பூகம் அலையா வகும் அபுனாவு அஸ்ரீன், 10 வயசு வரும்பொழுது பிள்ளைங்கள அடிக்கணும் தொழுவைக்காக, தொழுவில்லைன்னா அடிக்கலன்னா வேகமாக அடிச்சிடறதில்ல, சும்மா லேசான முறையில். அப்போ 3 வருட இடைவெளி கொடுக்குறாங்க, 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயானில் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும் பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இது போன்ற நல்ல சபைகள், இது போன்ற மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து 4 விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன 4 சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. ரஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத்

மார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது, இப்போ கல்யாண காட்சி அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோடு போகிறோம், எல்லாரும் போகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்த சபை இது மாதிரி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக வரக்கூடிய இந்த சபை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான்கு விதமான சிறப்பு அதுக்கு சொல்கிறாங்க. அதுபோல பிள்ளைகளுடைய அஸ்திவாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில், நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆற்றுக்கு குளிக்க போகிறான், கிணத்துக்கு குளிக்க போகிறான், கடலுக்கு குளிக்க போகிறான்னு சொல்லிட்டு எவனையா போய் அதை தள்ளி விட்டு வந்துடுறானுங்க, கடைசியில் பிணமாக தான் வெளியில் வருது. இப்போ நண்பர்கள், நண்பர்கள் சேரக்கூடிய நண்பர்கள், சில பேர் என்ன பண்ணுறான், நல்ல உயர்தரமான பைக் வாங்கி வச்சுக்கிறானுங்க, பைக் ரேஸ், மூணு பேர் நாலு பேர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கடைசியில் பைக்கும் உடஞ்சி போய் பிள்ளைகளும் உடஞ்சி போய் சின்ன பண்ணாமல் போய் எல்லாமே ஜனாசாவை தான் தூக்கிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ நண்பர்களை வந்து சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மசலுல் ஜலீஸ் ஸாலிஹ், நல்ல நண்பருடைய உதாரணம், வல் ஜலீஸ் ஸூயி, கெட்ட நண்பருடைய உதாரணம், கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி, கஸ்தூரியை வைத்திருப்பவனும் நெருப்பை நெருப்பை ஊதக்கூடியவன், அதாவது கொல்லன் நெருப்பை ஊதி தயார் பண்ண நெரு அதாவது இரும்புகளை தயார் பண்ணக்கூடியவன், இந்த ரெண்டு பேருக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு. ஃபஹாமிலுல் மிஸ்க், அந்த வாசனை திரவியங்களை வைத்திருக்கக்கூடியவன், இம்மா ஐ யுஹ்தியக வ இம்மா அன் தபுதா அமின்ஹு, ஒன்று அவன் உனக்கு அந்த வாசனை திரவியத்தை உனக்கு கொடுப்பான், அல்லது அவனிடத்திலிருந்து நீ விலைக்கு வாங்குவாய், ஒய்மா அண்ட் தஜித மின்கு ரீஹன் தொய்யிபா, அல்லது அந்த வாசனையாவது உனக்கு வந்து மூக்கில் வரும், அழகாக அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வாய். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, வாசனை திரவியத்தை வைத்துக்கொள்ள, ஒரு அத்தர் வியாபாரின்னு வச்சுக்கோ, ஒரு சென்ட்டு விற்கிறோம்னு வச்சுக்கோ, சென்ட்டு ஒன்று உனக்கு ஒரு பாட்டு சென்ட்டு கொடுப்பார், அல்லது அவரிடத்திலிருந்து நீ வாசனையை நீ வாங்கி கொள்ளுவாய், அல்லது அந்த வாசனையாவது நீ நுகருவாய், ஒய்மா அண்ட் தஜித மின்கு ரீஹன் தொய்யிபத்தன், ஒரு நல்ல ஒரு வாசனை உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அந்த நெருப்பை இரும்பை உருக்கக்கூடிய அவனை கொல்லன், கொல்லனை உதாரணமாக சொல்கிறாங்க, இம்மா ஐ ஹரிக சியாபக, ஒன்று உன்னுடைய ஆடையை அவன் எரிச்சிருவான், பக்கத்தில் போய் இந்த என்னாவும் நெருப்புப்பட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு போயிடும், அல்லது ஒய்மா அன் தஜித மின்கு ரீஹன் ஹபீசத்தன், அல்லது அவனிடத்திலிருந்து ஒரு கெட்ட வாசனையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதான் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் வந்து நண்பர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் தான் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் தொழுகையாளி நண்பர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சேர்ந்து தொழுவும், தான் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருந்தார்கள் இந்த பிள்ளை என்ன பண்ண அதோடு போய் சேர்ந்துடும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல நறுமணம் வேணால் நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ போதைப் பொருள்கள்லாம் வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க, கல்லூரி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணம், கூட நட்பு. இப்போ பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாங்க, யாரோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள் என்றதையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் பொறுப்புதாரிகள், வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம போய் நாளைக்கு போய் நம்ம கையை தூக்கிட முடியாது, அல்லாட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது, உனக்கு குழந்தைய நான் கொடுத்தேன், ஒரு அமானிதம் சொல்லும், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். பிள்ளைகள் வந்து ஒரு அபானிதம், பிள்ளைகள் ஒரு ஹிபா, ஒரு அன்பளிப்பு, இந்த அன்பளிப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல் யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், உங்கள் ஒருத்தர் யாரோடு சேருவது என்பதை அவர் சிந்தனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இப்போ சேர்ந்து இருக்கிற ஒரு

0: வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், பள்ளிவாசலுக்கு போகிற ஒருத்தரோடு சேர்ந்தனா அவர் பள்ளிக்கு அழைச்சிட்டு வருவார், கடைவீதியில் உட்காந்துருக்கவரோடு பேசினா கடைவீதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். அதுதான் உதாரணம். அப்போ பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். முன்மாதிரியாக இருக்கணும் பெற்றோர்கள், வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் அப்படி செய்கிறதில்லை, குதுவாம்பாங்க, குதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரி, முன்மாதிரினா என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கை சொல்லிக் கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தர்பியா செய்கிறது, இது வந்து பெற்றோர்களுக்கு கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவனை செய்ய வேணாம்னு நம்ம செஞ்சுட்டு உட்காந்தோம்டா, அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிள்ளைக்கு ஒரு தடை செய்யும் பொழுது நாமும் நம்மை தடை செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிட்டு நாம் செய்யாமல் இருக்காது. இப்போ வந்து பிள்ளைய பார்க்குறான், ஒரு சகோ ஒரு தகப்பன், எப்பா நீ சிகரெட்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்கிறாரு பிள்ளைய பார்த்து. இவர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார், அப்போ எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார்? இப்போ இவர் முதல்ல என்ன பண்ணணும், விடணும், விட்டுட்டு பிள்ளைக்கு சொல்லணும். நல்லா சொல்கிறான், லிமத்த கூலூட மாலா தஃபாலும், செய்யாத ஏன் சொல்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் செய்கிறத தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ பிள்ளைக்கு மட்டும் ஒன்றை சொல்லிவிட்டு பெற்றோர் வந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்காது. அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, முன்மாதிரியாக பெற்றோர்கள் திகழ வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை செய்யணும், அதாவது நன்மையான காரியத்தை செய்யணும். அதுமாதிரி தீமையை தடுக்கணும், பெற்றோர்களும் அந்த தீமையை தடுத்து விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் இருக்க முடியும் என்ற செய்தியை நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குறளில் வசனம் சொல்கிறான், அத்தமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூன அல் கிதாப். அல்லாஹ் கேட்குறான், மக்களுக்கு நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் உங்களை மறந்துட்டு அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ தாவா பிரச்சாரம் பண்ணுறவங்க, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை முதல்ல பணி செய்கிறவங்க அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும், அதுக்கடுத்து தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். முருகன்னாச பில்பிர், மக்களுக்கு பிற நன்மையை ஏவிட்டு ஓ தன்சௌ நாம் ஃபுசக்கும், நம்மளை நாம் மறந்தோம் என்றால் அதை விட குற்றம் வேறு எந்த குற்றமும் இல்லை உலகத்தில். வாழ்த்தும் தத்லூனல் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டு என்று அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தில் கேட்குறான். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான முறையில் சொல்லணும், அவர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க, ஒமா உரீது அன் முஹாலிஃபக்கும் இலாம அன்ஹாக்கும் அன்ஹு, எதையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்தேனோ அதன் பக்கம் நான் சொன்னதுக்கு மாற்றமாக நான் ஆட மாட்டேன். மா உரீத நுகா, உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்ப மாட்டேன். இல்லாமா அன்ஹாக்கு மனு, எதை நான் உங்களுக்கு தடுத்தனும், இப்போ உங்களுக்கு நான் எதை தடுத்தனோ அதில் நான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், நானும் என்னையும் தடுத்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு அன்போடும் அரவணைப்போடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கும் பொழுது சமமான முறையில் கொடுக்க வேண்டும், இன்னும் சொத்து பங்கீடு செய்தாலும் சமமாக செய்யணும், பிள்ளைகளுக்கு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளோடு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு முக்கியமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கேன். உங்கள் பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், செயல்பட மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு ஆயுதம் என்ன, துவா தான். ஏன்னா தந்தை தாய் செய்யக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும், பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா, அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய துணைவியர்கள் மூலமும் நம்முடைய சந்ததிகள் மூலமும் நமக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களுக்கு தலைவராக அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: سبحان الله بحمدي سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب.
2: இதுவரை நேர்மும் விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இந்த விசேட மார்க்க சொற்பொழிவானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா புப்ளிங்கன் என்ற நகரில் அமைந்திருந்த பள்ளிவாசலிலிருந்து நேரடியாக முஸ்லிம் வானொலியில் அஞ்சல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக விசேடமாக எங்களுடைய அழைப்பின் பேரில் பிரான்சிலிருந்து வருகை தந்திருந்த பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் பசீர் அபு நஃபீஸ் மிஸ்பாஹி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த CMF உடைய அனைத்து அங்கத்தவர்களுக்கும், குறிப்பாக சகோதரர் ஃபைசல் மௌலவி மற்றும் தொழில்நுட்பத்தில் என்னோடு உதவிகள் செய்திருந்த சகோதரர் மிஸ்ரின் மற்றும் ஸ்டார்எஃப்எம் மற்றும் முஸ்லீம் வானொலியுடைய ஜெர்மன் விரிவாக்கல் பிரிவைச் சேர்ந்த சகோதரர் அஸ்லமுக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இனிய சலாம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று அன்புடன் ஈஎல் நௌஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
2: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நஃபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimvanoli.com
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقى الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுகனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும் வா இஹ்வானுக்கும் வா அஸ்வாஜுக்கும் வா அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் உட்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளையெல்லாம் விட எல்லாருக்கும் இதுல பிரியம் இருக்கும் இல்லையா. அல்லாஹ் அந்த பிரியத்தை எல்லாம் சொல்றான்,
5: யாரின் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க? உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம். எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்குமியானால். அல்லாஹ் ஒரு கைதுறான், இதெல்லாம் பிரிய வைங்க, பிரிய வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும்? எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது. அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆகிவிடக்கூடாது. அப்ப முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும்? உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன். அவன் ஒரு அடியார் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியம் வைத்த அந்த அடியாரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால் வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரிய வைப்பார். மேலும் அவர் செய்வார், வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள், அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரிய வைத்திருக்கிறார், எனவே வானவர்களான நீங்களும் பிரிய வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியார் மீது பிரியமைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான்? வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியான் மீது பிரியம் வைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து, இந்த அடியாரின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்ய அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். ஆனா மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது யாரு தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாருங்க முத்தகீன்களை? தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரியம் வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பலா மன் ஔஃபா பி அஹ்தீஹி வத்தகா ஃபைன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். பலா அவ்வாறு அல்ல, யார் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ, அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறளில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால், இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்க சொன்னா சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் அல்ல, சுமார் 258 இடங்களில் இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில் பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்கள்ல அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீனா ஆமனு இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாணுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணையிடுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம் பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன? தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விக்காயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில. ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்வா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்வா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையான தக்வாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு காஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைத்து கேட்பார். உபை இப்னு காஃப் அவர்களே, மத் தக்வா, தக்வானா என்னன்னு கேட்பார். தக்குவா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்ப உபை இப்னு காஃப் சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா, கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்றிருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க, அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடியெடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு, அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களும் அங்கே இருக்குமையானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேன். அப்போ உபை இப்னு காஃப் சொல்லுவாங்க, தில்கஹிய தக்வா, அதுதான் தக்வா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழ்வாகிவிடாமல் அவனுடைய ஈமானும் பாழாடி விடாமல் அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாலாகி விடாமல் அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாலாகி விடாமல் சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடியெடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்வா. தக்வா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்வா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்வா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு தக்வா என்றால் எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்வாதாரி, அவர் ஈமான்தாரி என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்வா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும், பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதுதான் தக்வாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரத்தை செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி வரப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரே, யாருங்க, யாருக்காவது அந்த பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து யா ரசூலல்லாஹ் தஹீரினி அப்படின்னு ஒரு சஹாபி, யாருங்க, மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார், யா ரசூலல்லாஹ் தஹீரினி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம், ஆனால் அவர் பாருங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள், அவரை அனுப்பி பார்ப்பார்கள், சாட்சி கிடையாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை, ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதை நம்ம சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனி அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்லுகிறார், தஹீரின் யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம் அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இவர் செய்த இந்த தௌபா, இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறதே, ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வு தான், அந்த உச்சக்கட்ட பயம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தால்.
7: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால் இந்த இறை எச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்ப அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அல்லாஹுடைய திருத்தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? இன்னஹா ஹுப்லா மினஸ் ஜினா, ஜினாவின் மூலமாக என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மறக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? பால் குடி மறக்கடிக்க செய்துவிட்டு கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மறக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டையும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இளையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவலாம். அதனால தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான்? அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 நேர தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத் கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல், ஃப்ரிட்ஜில் அழகா ஆப்பிள் இருக்கு எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும்? தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்கே நினைக்கிறோம்? யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையும் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்கள்லையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்கள்லையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமியானால் அப்படிப்பட்ட நடவடிக்கையை தான் தக்குவா, அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 195 வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ், நன்மையை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன? அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்தில் 177 வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைசல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபல் அல் மஷ்ரிக் வல் மக்ரிப், புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பிக் கொண்டு தொழுவதில்லாம் இல்லை. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிக்கத்தி வல் கிதாபி வல் நபியின், புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல் வாசல் மாலல ஹுப்பிஹி தபில் குருபா, தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று அனாதைகள், மிஸ்கீன்கள், அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு நிப்பாட்டிக்கல, மறுமைய நம்புங்க, தொழுகுங்க, இதோடு அல்லாஹ் நிப்பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான்னு சொன்னா, வாசல் மாலலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று வஸாயிரின ஃபி ரிகாப், கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வாங்குகின்றார்களோ அவைகளெல்லாம் அதெல்லாம் நன்மை சொல்றாங்க. நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி. ஆனா பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறது இல்லை இல்லையா? பெருசா அதை நன்மையாக கருதுறது இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. அதனால்தான் நல்லா சொல்றான், வாத்தல் மாலலா ஹுபிஹிதவில் குருபா வல் யதாமா வல் மசாகின் வபன ஸபீல் வஸாயிரின ஃபி ரிகாப் وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ وَالْمُوفُونَ بِعَهْدِهِمْ إِذَا عَاهَدُوا وَالصَّابِرِينَ فِي الْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ وَحِينَ الْبَأْسِ أُولَئِكَ الَّذِينَ صَدَقُوا وَأُولَئِكَ هُمُ الْمُتَّقُونَ. الله பேசுறா, நன்மையான காரியங்கள் என்ன என்பதை அழகாய் இரண்டாவது அத்தியாயத்து 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க. 2177 கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறான். வெறுமென தொழுகை, நோன்பு, இவைகளை மாத்திரம், வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணை கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தனர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம்? தொழுதோ நோன்பு வச்சோம், அது ஒரு பக்கம், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம்? சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன்? அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுகர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையே அவங்களுடைய உடலில் தெரிந்தது. அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க. பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னாலே அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை, அல்லாஹ் நம்மின் மீது, அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால் பெருமான அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்டா அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான், யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்ன அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவா உடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். முஹ்ஸினீன், நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரே அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று சொல்றான், தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க? தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களை அக்குள்ளு பணி ஆதம ஹத்தாவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க, அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபாய நம்ம சும்மா அஸ்தகஃபிர்லா அஸ்தகஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம், பாவமன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவமன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் ஃபைன் காலத்தில் மாசியத்து பைனல் அப்தி வ பைன் அல்லாஹி தஆலா லா தத்அல்லக்கு பிஹக்கி ஆதமி ஃபலஹா தலாசத்து ஷுரூத். உலமாக்கள் சொல்கின்றார்கள், பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமே ஆனால் அது, ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கிறோம். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா அய்யுக்குலி அனில் மாசியத்தி, மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்து விட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய் விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மையை வச்சுக்கணும். வசானி இரண்டாவது, ஐயந்தம அலா ஃபாலிஹா, அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது, அந்த ஒரு செயலை செய்யறமா இல்லையா, அந்த செயலை செய்ததற்காக கவலைப்படுறது. இரண்டாவது, ஒரு ஒரு ஒரு தீமையை செய்து விட்டோம், அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிடணும், ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது சருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவற்றை குறித்து கவலை பண்ணணுமா, இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை இருக்கும் என்று சொன்னால் தான் அடுத்த தடவை அந்த பாவத்தில் போக மாட்டோம். அதை மறந்துட்டோம்னு வச்சுங்க, இந்த பாவத்தை செய்ததையே நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதனால என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பாவத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கை செய்து போயிட வேண்டும், இது மாதிரி செஞ்சுட்டுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னா, அய்யாசிம அலா அல்லா யஊத இலைஹா அபதா, எக்காலமும் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இனி எக்காலமும் இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி பூண்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை வைத்து மனிதன் தௌபா செய்தான் என்று சொன்னால், அப்படி செய்வதுதான் அவன் மீது கடமை, அப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த தௌபாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா. நாம வெறுமனே தௌபா செஞ்சுட்டேன் சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த செயலிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொல்கிறான் சொன்னால், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் என்று சொன்னால், அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தௌபாக்களை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதில் எந்த விதமான கிஞ்சிட்டும் சந்தேகம் இல்லை. ஆனா அதிகமா தௌபா செய்யணும். நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், ஏன்னா தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான், அதுவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள்ல வருது, பல ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு பாலைவனத்தில் காணா போல அந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருக்கு அதில் தான் இருக்குது, அவர் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள், அவர் அடுத்த வேலைக்கு உடுத்தக்கூடிய உணவு, அதை உடை தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஒரு அசதிக்காக ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்குறாரு, தூங்கி கண் விழித்து பார்த்தா அந்த ஒட்டகம் இல்லை, தூங்கி கண் விழித்து பார்த்தா ஒட்டகை, பாலைவனம் சாதாரண ரோடு கிடையாது, பாலைவனத்தில் யாரும் கூப்பிட்டா வர முடியாது, யாரையும் அழைக்க முடியாது, அப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நினைப்பார் அவர், இப்போ என்ன நினைப்பார், நம்ம கதி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கும், பசி கொஞ்ச நேரம் தாங்கும், தாகம் கொஞ்ச நேரம் தாங்கும், அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் கண்டுகொள்ள முடியாது, எதையும் வாங்கி சாப்பிட முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு உயிர் இருக்கும், அதற்கு பின்னால் அவன் போய்விட வேண்டியதுதான் என்ற ஒரு நிலையில் அவன் எவ்வளவு கவலையில் உள்ளாக்கப்படுவான். அந்த கவலையிலேயே அவன் தூங்கி விடுகிறான், அசந்து விடுகிறான். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு கவலையில் இருக்கின்ற பொழுது காணா போன ஒட்டகம் அந்த வாகனம் திரும்பவும் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சல்லல்லாஹு ஊமையை சொல்றாங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஒரு அடியான் தவறை செய்து விட்டான், ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதே, அல்லாஹ் இந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மை மறுமையில் பிடித்து விட்டால் நம்முடைய கதி என்ன ஆகுவது, நம்முடைய மறுமை நிலைமை என்ன ஆகுவது என்ற அந்த உணர்வினால அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இப்படி நான் பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏறி விட்டான் என்று சொன்னால், பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த அடியானை பார்த்து எப்படி காணா போன ஒட்டகம் வாகனம் திரும்பவும் அவனுக்கு ஒரு அடியானைக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷம் அடைவானோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹு ரப்பு, அதைவிட பன்மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹு ரப்புல்லா.

இப்படிப்பட்ட தௌபாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள், அவர்களை விட அல்லாஹுவை பயந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நூறு தடவை அல்லாஹ்விடத்திலே நான் என்ன செய்யறேன், இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க, நமக்கு ஒரு பட்டியல் போட முடியுமா? அப்படியே செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான், நீங்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்து விட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாள் ஒன்றுக்கு 100 விடுத்தும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறானா இல்லையா, தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறானா இல்லையா? அதனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இஸ்திக்ஃபார் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னு ஹதீஸ் எல்லாம் வரல, இதனால் தான் அவங்க இஸ்திக்ஃபார் செய்தார்கள் சொல்ல ஹதீஸுகள்லாம் வரல. நாம் என்ன செய்யறோம், அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை விரும்புகின்றான், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்போ மூன்று விஷயங்கள், என்னென்ன விஷயம் சொன்னோம், தக்குவாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இரண்டாவது நன்மை செய்யக்கூடிய இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விருப்பப்படுகின்றான், மூன்றாவது தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்ததாக பாருங்க, அதிலேயே வருது இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பரிசுத்தவான்களை தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான். இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம கேட்கணும் சொன்னா, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் முத்தக்கின் ஆள வாழ்கிறேனா, நான் நன்மையை செய்கின்றேனா, நான் வந்து அதாவது தௌபா செய்கின்றேனா, நான் பரிசுத்தமானாக இருக்கின்றனா, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி நான் பரிசுத்தமானாக இருக்கின்றேனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அத்துஹுரு ஷத்ருல் ஈமான் சொல்றாங்க, அத்துஹுரு ஷத்ருல் ஈமான், ஈமானின் ஒரு பகுதி, பாதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமானுடைய பாதியாகவே அந்த சுத்தத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ இவைகளையும் இப்படிப்பட்ட மக்களையும் அல்லாஹ் செய்கிறான், விரும்புகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அடுத்ததாக யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் நீதியாளர்களை நேசிக்கிறான். எல்லாத்திலையும் நீதி இருக்கணும் இல்லையா, ஆனா ஆளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆளை பார்த்தா ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு ஆளுக்கு வேற மாதிரி பேசுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீர்கள் என்று சொன்னால் நியாயமான முறையிலேயே அவர்களிடத்தில் தீர்ப்பளியுங்கள். நீங்கள் யாருக்கு தீர்ப்பளித்தாலும் நியாயமான முறையில் தீர்ப்பளியுங்கள். ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இப்படி நீதியாக நடப்பவர்களை நீதியாளர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொறுமையாளர்களை சகித்துக் கொள்வரை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க சகித்துக் கொள்வர்னா, யாரு பொறுமையாளர்கள், சாபிரீன்கள், பொறுமையாக யார் இருக்கிறாங்களோ தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்தது, இது
அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது.

0: மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நாம புலம்பாமல் அல்லாஹ்வுடையதில் இருந்து இது வந்தது, அல்லாஹ்வுடைய விதியின் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை நான் பொறுமையோடு எதிர்கொண்டேன் என்று சொன்னால், சகித்து கொண்டேன் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் கூலியை எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலியை நாம் கொடுப்போம். கணக்கு வழக்கே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சோதனையின் பொழுது யாரெல்லாம் பொறுமை காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கில்லாமல் நாம் என்ன செய்கிறோம், கூலியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும். பொறுமை.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்லப்பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: தாங்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் வானலையில்
4: ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: சூரத்து நிசா 48 வசனத்திலே, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அயுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன். மேலும் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே யுட்டி கட்டி விட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48வது வசனமாக இருக்கும். ஆக நாம் எல்லோருமே அல்லாவுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான், அதை விட்டுட்டு இனிமேல் நான் அல்லாஹ் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னு நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சொல்லி காட்டுறாங்க. மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத் ஆகிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை, பாவம் செஞ்சுக்கிறாரு, ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்ற பாவங்கள் அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறான். ஆனால் தௌபா செய்யணும், நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது, தௌபா செய்யணும். அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் இப்போ எஃபிரமா தூனதாலிக்கு இமயேஷா, அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் சிலையை வணங்குறது அதான் நல்லாக்கு இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம்ன்றால் அதான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும், இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்று எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃபுரு. அல்லாஹ்வையே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃபுரு. அல்லாஹ்வை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் அல்லாஹ்க்கு இணையாக்கிறோம். இணை வைத்தலுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே உலகின் சயல் தகும் அன் ஹலக்க சமாவாத்தி வல்லாறு. அந்த முஷிரிக்கைகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைச்சது யாரு என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. குலில் அல்ஹம்துலில்லாஹ் லயகூலுன்னல்லாஹ், அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மான்ல 25வது வசனம். சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சஅல்தஹும் மன் ஹலக்க சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், நபியே அவங்கள்ட்ட இப்போ திருப்பி கேளுங்க, அஃபராய்து மா தத்உன மின் தூனில்லாஹ், அப்போ அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் லுஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடி விட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கி விடுமா? அவங்க வணங்குறது யாரை? லாத்தி யஹூது சுவாய் நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த லாத்தி யகுது சுவாய் நசுரு வத்தி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்தில் சொல்கிறான், இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் லுஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அலைஹி யதவக்கலுல் முதவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சயல்தஹும் மன் ஹலக்க சமாவாத்தி வல் அர், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த முஷரிக்கீங்கள் அல்லாஹ் தான் படைச்சல் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்தில் ஓமம் பியதிஹி மலக்குத்து சமாவாத்தி வல்லார், அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க. அது பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர் மூன்றாவது வசனத்தில் சொல்றானால லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தன்னதல்லவா. வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே, அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா, இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லாஹ்னு சொல்லலைங்கிறோம். அந்த மகான்கள் லாத்தி யகுத் சுவாய் நசுர் வத்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, அப்போ சிலையாக வச்சிருந்தாங்க, இப்போ வளர்த்தாட்டி கபருக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மகான்கள் என்று தான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர்ல மூன்றாவது வசனத்தில் சொல்றான் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறான் என்றால் நாங்கள் அல்லாஹ்ன்னு சொன்னோமா, மகான்கள் இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரியாக பாருங்க அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லி காட்டுறான் வயஅபுதுன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லுவான், ஐயா கூலூன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா, ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹானத்தால என்னான் சொல்லி காட்டுறான். அப்போ இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லாவை மொத்தமாக நிராகரிக்கலை, அல்லாவை நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ்கிட்ட நெருங்குறோம், அல்லாஹ்கிட்ட தான் நெருங்க போகிறாங்க, யார் மூலமாக, இன்னொரு ஆள் மூலமாக. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்கிறோம், ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு, நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு கஅபத்துல்லாவை ஒருத்தன் அழிக்க வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நஜ்ஜா மன்னன் நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்கிறான், என்ன செஞ்சான்னு சொன்னால் எல்லா மக்களும் கஅபத்துல்லாவை நோக்கி போகிறாங்க, கஅபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு, அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாட பாப்பா அப்துல் முத்தலிப், அவர் தான் நிர்வாக தலைவர். அவர் மகன் பேர் என்ன, ரசூல்லாவுடைய வாப்பாட பேர் என்ன, அப்துல்லா, அல்லாவின் அடிமை, அல்லாவை நம்பியிருந்தாங்க ஆனால் சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஅபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டது, சிலையும் இருந்தது, இப்ராஹிம் நபியுடைய மதத்திலிருந்து சாயம் போய் அந்த கஅபத்துல்லாவை ஹஜ்ஜி மாதத்தில் வந்து வலம் பெறக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாவோட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம், அவருடைய படை தளபதி கட்டிட்டு இனி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்றான். இது கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன், இது இவன் என்ன இப்படி புதுசாக ஒரு கௌபாவை கட்டிக்கிறேன் ஆத்திரப்பட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னால் அதில் போய் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான். அதில் மலம் கழிச்சோன்னு ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமாக நாம் கட்டியிருக்கிறதுல மலம் கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி இது யார் செஞ்சேன்னா அரபியர்கள் தான் செஞ்சிட்டாங்க, இந்த கௌபத்துல்லாவுக்கு நிகராக நாம் கட்டினோன்னா பொறாமையில் பண்ணிட்டாங்க அப்படின்றோடனே மன்ன அந்த படைத்தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னால் நான் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் போகிறான், நான் கௌபத்துல்லாவை உடைக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி மஹ்மூத் என்கிற பெரிய ஒரு ஆணை இருந்துச்சு, பலம் பெருத்த பெரிய ஆணை அவர்கிட்ட இருந்துச்சு, அந்த ஆணையை தரணும் நீங்கள் அப்படின்னா அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வாரான், கஅபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு வந்துகிட்டிருக்கான். வந்துட்டிருக்கும் போது ரெண்டு இடத்துல ரெண்டு யுத்தம் நடந்து அதில் எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான். வந்து இறங்கி கஅபத்துல்லாவுக்கு பக்கத்துலேருக்கு ஒரு ஒரு இடத்துல முகாமிட்டு அந்த இடத்துல வெட்ட வெளியில் மேய்ஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான். 200 ஒட்டகத்தை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான். கஅபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கும், உங்களோடு யுத்தம் செய்ய வரலை, இங்கே இருக்கிற மக்களை கொல்ல வரலை, எங்களோட நோக்கம் கஅபாவை உடைக்கிற மட்டும்தான், பேசாமல் இருந்தால் உடைச்சிட்டு போயிட்டுருவோம், சண்டைக்கண்டு வந்தால் கொண்டுட்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறான். கொடுத்தோடனே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்கிறாரு, கஅபா உடைக்க வந்தேன் உடைச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு. இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் அவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்தாங்கங்கிறாங்க. அப்போ அவரை கூட்டிட்டு வந்து கஅபாவினுடைய தளபதி அதனுடைய தலைவர் அப்துல் முத்தலிபு வந்திருக்கிறாரு, உங்களோட பேச்சுவார்த்தை வைக்கணுமா அப்படின்னோடனே இவர் போகிறார். வரலாற்றில் என்ன எழுதிக்கிறானோ, அப்துல் முத்தலிப் நபி அவர்களுடைய உமாப்பா வாப்பட வாப்பா எப்படி இருப்பாருன்னு சொன்னால், உயர்ந்த திடகாத்திரமான உடம்புள்ளவராக இருப்பாராம். அவரை பார்த்தாலே ஒரு பெரிய தளபதியாக இருக்கும். அவர் ஊர் தலைவர் வந்தவொடனைய மேடையில் மேலே இருந்தவன் ஆபிரகாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், கீழே அப்படியே இறங்கி அவருக்கு சமனான சேரில் அப்படியே உட்கார்ந்து பேச்சுவார்த்தையை தொடங்குறான். அவர் என்ன நினச்சிட்டு வராண்டா, கஅபத்துல்லாவை உடைக்க வராங்க, உடைக்காதீங்கன்ட்டு காலை விழுவாங்க கெஞ்சுவாங்க, அதைத்தான் வாரான்னு நினச்சிக்கிட்டான். நினச்சிக்கிட்டு வந்து என்ன அப்படின்னோடனே, என்ற 200 ஒட்டகத்தை நீங்கள் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க, உடனடியாக அதை திறனுங்கிறாரு. அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு, என்னடா இது, நான் பெரிய படையை எடுத்துக்கிட்டு ஆணையை கூட்டிக்கிட்டு பெரும் பட்டாளத்தோடு வந்திருக்கிறேன், கஅபத்துல்லா உடைக்க வந்திருக்கேன், உங்களுக்கு ரோஷம் இல்லையா, உங்கள் கஅபாவை உடைக்க போகிறேன், அது சம்மந்தமாக பேச வரலையா அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்துல் முத்தலிபு, ஒட்டகத்துக்கு எஜமான் நான், என்ற பொறுப்பில் இருக்கிறது ஒட்டகம், அதை கேட்டு வந்திருக்கிறேன், கஅபாவுக்கு எஜமான் அல்லாஹ், நீயும் அல்லாவும் போங்க, அல்லாஹ் உன்னை விட்டா உடைச்சிட்டு வா, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒட்டகத்தாகண்டார், ஒட்டகத்தை வாங்கினார், அவர் போய்த்தார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வுல எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்திருக்கிறாங்க, அப்போ அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், கஅபத்துல்லாவை நீங்கள் உடைக்க முடியுமா, நெருங்க முடியுமா, அது அல்லாட அல்லாவோடு யுத்தம் செய்யலாமா, நீங்கள் 7 மண்டா உடங்க பார்ப்போம் அப்படி என்று அல்லாவில் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க முஷிரிக்கு சிலையை வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க தான் முஷிரிக்குகள். அப்போ இவன் படையெடுத்துட்டு போகிறான். போகும்போது அது பெரிய வரலாறு, கஅபத்துல்லாவினுடைய எல்லைக்கு போகும்போது யானை மாட்டேன்ட்டு படுத்துட்டு அதை எழுப்புறதுக்கு வாழை முறைக்கிறாங்க, வீட்டியால் குத்துறாங்க, அசைய மாட்டேன்ட்டு. திருப்பி இந்த பக்கம் வச்சோம்னா உஷாராக வந்துச்சு, மறுவாணி பாட்டி மொத்த கஅபத்துல்லா பக்கம் வேணா அப்படியே படுத்துட்டு, அப்படி அவங்க கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு அந்த ஆணையை தண்டிச்சு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் போது அபாபில் பறவை வருது. அந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆணைப்படையோட கஅபாவை உடைக்க வாரான்னு அவங்களோட ஈமான் எப்படி பவராக இருந்துச்சு தெரியுமா, தேன்கூட்டில் கல்லறியிறாங்க, நான் சொல்கிறேன், தேன்குறியில் கூட்டில் கல்லறியிறாங்க, இவங்களை விரட்ட போகுது என்று நாம் நினைக்கிற மாதிரி கஅபாவை உடைக்க வந்திருக்கிறாங்க, அழிய போகிறாங்க, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று கஅபாவினுடைய பலைச்சு சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் மீது ஏறி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடக்குது. அபாபிலுங்கிற பறவை ஒவ்வொரு பறவைகளும் 3 கற்களை கொண்டு வந்தது, 2 கால 2 சொண்டில் உண்டு, 3 ஒவ்வொரு பறவைகளும் அந்த 3 கற்களை கொண்டாந்து விரட்டி விரட்டி அவங்க மேலே போட்டுச்சு. கல் சின்ன கல் தான், விழுந்தோடனே சப்பி துப்பப்பட்ட வைக்கல போல் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அலம் தர கைஃப ஃபால ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீலுங்கிற அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவையே நிராகரிச்சுட்டு போகிறதில்லை, அது குஃப்ரு. அல்லாவையும் நம்பிட்டு அல்லா மாதிரி இவர் பார்ப்பார், இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம், அவர்கிட்ட நம்ம உணவு தேடலாம், இவர் வந்து நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால், அவன் தான் முஷிரிக்கு. அல்லாஹ் பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா, அல்லாஹ் கேட்பவன் நாம் கேட்குற மாதிரியா, அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம் லைஸ கமிதலிஹி ஷயுன், அல்லாஹ்வை போன்று என்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் சமீபம் பசியும், அவன் பார்ப்பவன் அவன் கேட்பவன் அவன் பார்ப்பவன்கிற அல்லாஹ். அப்போ கேட்பவன் அவளும் கேட்பான் தானே, நம்மளை மாதிரி அல்லாஹ் கேட்பானா, நான் முழிச்சுக்கிட்டு இருந்தால் தான் கேட்க முடியும், எனக்கு தெரிஞ்ச பாசையை தான் என்னால் கேட்க முடியும், நான் தள்ளி நின்றால் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் நல்லா கேட்பான், நீங்கள் மனசுக்குள்ளால துவா கேட்டாலும் நல்லா கேட்பான், இப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன? இங்க ஒருத்தன் கீழே விழ போறான், யா முஹிதீன் அப்படிங்கிறான். பக்தாதுல ஈராக்கில் அடங்கப்பட்ட உயிரோடு இருந்தாலே கேட்காது, அவர் மௌத்தா போயிட்டாரு. உயிரோடு இருந்தாலே ஈராக் கேட்குமா? கேட்காது. அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனவர் கேட்டு காதில் விழுந்து அவருக்கு கீழே விழுறதுக்கு இடையில் ஒரு செகண்டில் உடனே வந்து தாங்கி பிடிச்சிடுவார் அப்படி என்று நீங்கள் நினைச்சா அல்லாஹ் இணையாக்குறீங்களா இல்லையா? மஹிதீன் அப்துல் கலீலா நீ இணையாக்குறீங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாஹிலிய கால திரும்பிட்டாங்க. அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினாங்க, அனுப்பப்பட்டார்கள். நபியர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா, அல்லாவை மட்டும் மட்டும்தான் வணங்க. வஅபுதுல்லாஹ வஜ்தனிபு, நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்குங்க, மற்றது என்ன அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க. வஜ்தனிபு தாகூத், இந்த தாகூத்துக்களை விட்டு விடுங்கள். அப்படித்தான் எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு மனித சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக அதைத்தான் சொன்னார், இறுதியாக அதைத்தான் சொன்னார். இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழையபடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அல்லாஹ்வை வணங்குறோம், மகான்கள் பெரியார்கள்ட்டையும் போய் துவா கேட்குறோம், அவர்கள் மூலம் நாங்கள் உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்குது. இன்னைக்கு பார்க்கலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யப்படுதுன்னா, மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க, பச்சை கொடி ஏற்றுறாங்க, குத்துவிளக்கு ஏற்றுறாங்க, தவாபு நடக்குது, அவங்கள்ட்ட போய் கண்ணில் ஒத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்குறாங்க, அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது. அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ரப்பி லா தஜ்அல் கப்ரி வதன யுஅபத், யா அல்லாஹ் சக்கராத்துடைய நிலையில் கேட்டார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே அப்படின்னு சக்கராத்துடைய நிலையில் சொன்னார்கள். மக்களே, உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சவிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள். நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். கபூர் இருக்கிற பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறது அதுதான். இப்போ கபூர்கள் இருக்குது, அந்த கபூரில் பிரார்த்தனை நடக்குது, பெரிய பள்ளியாக இருக்குது, ஒன்றுக்கு போகலாம், தொழ புகையில் மைய தொழுகைக்கு போகலாம். ஏன்னா மைய தொழுகிறது கபூர்ஸ்தானத்துலேயும் தொழலாம், அல்லாஹ்வை சுஜூதி செய்கிற இடம். அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இடத்துல அல்லாஹ்க்கு சுஜூதி செய்ய முடியுமா? கபூர் இருக்கிற பள்ளியில் தொழலாமா? கூடாது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும். ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை. ஏன் அது தடை? சூரியனை வணங்கக்கூடியவர்களுடைய நேரத்தில் அல்லாஹ்வை வணங்காதீங்க. நேரத்தில் கூட அல்லாஹ்வை வணங்காதீங்க என்றால் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படும் இடத்தில் அல்லாஹ் வணங்கலாமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படும் இடம் என்றால் என்ன? ஃபீஸ் அவுலாவது அப்பாவே, சின்ன மௌலான் அப்பாவே. இப்போ பள்ளிகள் இருக்குது, சின்ன மௌலான் அப்பா ஒரு பள்ளியில், ஃபீஸ் அவுலாவுலியா ஒரு பள்ளியில், அந்த பள்ளியை கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிய பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் பைக் எடுத்து ஒரே மிரி மிரிச்சா பார்க்கலாம், ஜும்மா முடிய கபரை சுற்றி கொஞ்சம் பேர் கையேந்திக்கு நிற்பாங்க, சின்ன மௌலான் அப்பாவே பிள்ளைகளை பாவத்தை பண்ணிச்சு, பிள்ளைய பா எக்ஸாம் எழுதுகிறான் பாஸ் ஆக்கிடு அப்படிங்கிறான், எக்ஸாம் எழுதுகிறோம் பிள்ளைய பாஸ் ஆக்கிடுங்கிறான். அப்போ ஆறு செய்யணும், இது அல்லாஹ் தானே செய்யணும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கின்றார்களே, அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய தொழுகை தொழுவது தல்லா அல்லாஹ் தாவுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வை வணங்குவதை தடுத்தார்கள். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், பவானா என்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேற்றை வைத்திருந்தேன், இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்போ அந்த நேற்றையை நிறைவேற்றலாமான்னு கேட்குறார். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னே அல்லாஹுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன், அதுவும் பவானாங்கிற இடத்துல பலியிடுறேன்னு கேட்டுட்டாங்க, நேற்றை வச்சுட்டாங்க. இப்போ ரசூல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல நேற்றையை நிறைவேற்றலாமா அப்படின்னு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை கேட்டார்கள், அந்த பவானாங்கிற இடத்துல ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்கே உண்றா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்துல எப்பவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியான இடம் இல்லாது, அப்போ நீங்கள் நேற்றையை நிறைவேற்றுங்கண்டாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாஹ்வுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடாது, அப்போ கபர் வைக்கிற பள்ளியில் தொழக்கூடாது. இன்னைக்கு கபரை வச்சே பள்ளி பிரபல்யமாகுது, கபரை வச்சே பள்ளி என்ன செய்யப்படுது, பிரபல்யமாகுது. என்ன கொடியேற்றமா? போன திங்கக்கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன, எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்குதானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன், கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு விரட்டி பாருங்க. இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்டா, ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா, அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்கே இருக்குது, அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுறாங்க, பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அற்புதம் காட்டினார், தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில வகுத்துக்குள்ள மூணு மாசமா இருக்கும்போது அவ கிணற்றில தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான். அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும் போது அந்த பிறக்கிற ரூம்ல ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹுதுர் அலை சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹுதுர் அலி இஸ்லாம் காதுல பாங்கு சொன்னாராம். இலியாஸ் நபி அந்த குழந்தைய அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் இருக்கிற அற்புதம் ஹியாலாமதி வலியுல்லா. அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர், முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில் குளிக்கணும். அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், அஞ்சு நேரம் தொழக்கூட தொழுவுரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு உடம்புல மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன் பணி நீங்கி உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான். கண்ணை முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு, கண்ணு முழிச்சு அவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாமல் போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, அன்றைய பள்ளியில் கல்முனையில் இருந்த ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் இவர் நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்களெல்லாம் வந்தார்களாம், கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது, அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க. நான் கேட்குறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் வருமா? கனவின் மூலம் சரி. அவர் ஷாவுல் அமீதுன்னு சொன்னா, உலகத்தில் எவ்வளோ ஷாவுல் அமீது இருக்குது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாவுல் அமீதா. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமீதர கபுரு. அவருக்கு அங்கே ஒரு கபுரு, இங்கே ஒரு கபுரு. நீங்களே முடிவெடுத்துக்கோங்க என்னென்று. அங்கே ஒரு கபரு, அங்கே அவருடைய உடம்பு இருந்த கபரு, இங்கே அவர் கனவில் வந்த கபரு. மண்ணை கூட்டி வச்சுக்க இங்கே ஒரு கபரு. ஒரு ஆளுக்கு 2 மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 பொண்டாடி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாவுல் ஹமீது வலியுல்லாக்கு 2 கபரு, அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு 2 கபரு, ஜெயிலானில் எங்கே ஈராக்கில் 1 கபரு, இலங்கையில் ஜெயிலானில் 1 கபரு. அவர் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்காராம், ஆனால் இலங்கையில் கல்முனைக்கு வந்ததுக்கு 1 கபரு ஒரு அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வஹி வருமா? கனவின் மூலமாக ஷைத்தான் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன் ஷைத்தான லா யதமஸலு பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கனவில் உண்மையாக என்னுடைய தோற்றத்தில் கண்டு விட்டால் நீங்கள் என்னை கனவில் கண்டுவிட்டீர்கள், வேறு எந்த தோற்றத்திலும் ஷைத்தான் வருவான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றம் எடுத்தும் ஷைத்தான் கனவில் வருவானாம். அப்புறம் கபரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தலை பிரபல்யமாக்குறதுக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான். இன்றைக்கு இல்லை இந்த கனவு வந்தது, அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாகத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நூஹு நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதை உண்டு போய்விட்டது. மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினான் தெரியுமா? எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டிருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான். பாப்பட கனவுலையும் வந்து, உம்மட கனவுலையும் வந்து, புள்ளட கனவுலையும் வந்து, எல்லார கனவுலையும் வந்து உங்களோட வீட்டுக்கு வாசலில் ஒரு மகான்ற உருவம் புதைக்கப்பட்டிருக்குது, சில புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்ல என்னடா எல்லாருக்கும் கனவாக கிடக்கான்னு தோணுனாங்க. சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நெஜமன் நம்பிக்கிட்டாங்க, இது ஷைத்தானின் வேலை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை ஷைத்தான் என்றார்கள். அப்போ ஒரு ஷிர்க்க ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணா மண் குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள், நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாகிச்சான். அடிப்படையே ஆடி ஆடி போகுது, அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்ற நடக்கக்கூடிய ஒரு காரியமாக 203வது கொடியேற்றமா. இப்போ 200 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த முகமது தம்பிலப்பை என்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது என்ற வரலாற்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ் வணங்குற இடத்துல கபுரு இருக்கக்கூடாதுங்கிற கபுரை வச்சுட்டே வணக்கம் வருகுதே, அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்தர் கேட்க முடியுமா? அப்போ என்ன இதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்தெடுக்க இல்லையா, கஷ்டமண்டு வரக்குள்ள ஒரு ஆளுக்கிட்ட போய் உதவி தேட இல்லையா? அப்போ மனுஷனுக்கிட்ட போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே, மனிதர்களிடம் உதவி தேடலாம், மனிதர்களுக்கு முடியுமான உதவியை தான் மனிதர்கிட்ட கேட்கணும். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, திண்டு கழிச்சவன்ட்டா போகணும் சோத்து பிச்சைக்கு, உடுத்து கழிச்சவன்ட்டா போகணுமா உடு.
6: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: குணப்படுத்த இயலாமல் தான் மௌத்தாயிருக்கார். அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? அவரை வருத்தத்தையே அவருக்கு லேசாக்க இயலாமல் தான் மௌத்தாயிருக்கிறார். மௌத்தானத்தால தான் கபூர் உயிரோடு இருக்கிறவ என்ன புதப்பமா? மௌத்தானத்தாலான கபூர் அவரையே அவர் காப்பாற்ற முடியலை, உன்னை எப்படி காப்பாற்றுவாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யார் நஃப்ஸி எம்பாங்க, எங்களால் முடியாது முடியாது எம்பாங்க. நபிமார்களுக்கே முடியாதான் மகான்கள் கையப்பிடிப்பாங்களாம். இவன் சொல்கிறான், இவன் பயானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களாம். அவர் நிலைமையே அல்லாஹ் ஆலம். நபிமார்களே யார் நஃப்ஸி யார் நஃப்ஸிங்கிறாங்க. அந்த மஹ்ஷர் வழியில் ஷேக் நாயகத்தை எங்கே போய் பார்க்க, எந்த தொங்கலில் நிற்பார் அவங்க தங்கள்? அந்த மஷர் வழியில் உங்களோட தங்கள் எங்கே நிற்பார், எந்த தொங்கலை? முடியுமா அவரால்? இயலாத. அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய அரசியல் அவன் தலையை வச்சு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற ஹதீதையில் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கரையேற்றுவாங்களாம். இதில் இந்த சூபி மனுஷில் பைய செஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சில்சிலா கொடுப்பாங்க. சில்சிலாண்டா என்ன, இப்போ இருக்கிற ஷேகு அவருக்கு பையத்து கொடுத்த ஷேகு ஷேகு ஷேகண்டு வந்து அலி அலி அல்லா தலான்ட்ட போய் ரசூல்லா வரைக்கும் ஒரு பட்டியல் பேர் பட்டியல் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பையத்து எடுத்தா மவுத் ஆகும்போது கபனுக்கை வச்சு அதை அடக்கட்டும், கடுதம் முங்கர் நக்கிற்கு அது கடுதம், கபனுக்கை வச்சோன்னா அதை எடுத்து பார்த்துருவாங்களா முங்கர் நக்கீர். ஆ ரைட், அப்போ நீங்கள் பைய செஞ்சாக்கள் நேர சொர்க்கமாக. இது பயம் பண்ணி இந்த முட்டாள் சனங்கள் அவங்கள்ட்ட போய் 10 ரூபாய் காசை கொடுத்து கையை கொஞ்சி காணிக்க செஞ்சு காலை உளுந்து ஒரு தொட்டு கொஞ்சி அவன் எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க, சொர்க்கம் போகலாமண்டு. எவ்வளவு பெரிய ஒரு நம்பி, இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே அந்த காரியம் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் கபருக்கு போகக்குள்ள அந்த பேப்பரை நீங்கள்லாம் மவுத்தாகி கபருக்கு போவீங்கன்ன நம்பிக்கையா? ஏன் ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்போ எங்கே போகும் இந்த துண்டு? இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அப்போ அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மலக்குமார்களை வச்சுக்கான் நன்னதிமே எல்லாம் எழுதப்படும் உமையாமல் மிஸ்பால தர்றத்தின் ஹயர் ஐயரா, கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார் நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்கே? இவ்வளோ முட்டாள்தனமான நம்பிக்கை இந்த ஷேக் நாயங்கள் காப்பாற்றுவாங்களாம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், நபிமார்கள் மலக்குமார்கள் மகான்கள் பெரியார்கள் நம்ம சொல்கிறோம். ஆக பெருசு மலக்குமார்கள், அந்த மலக்குமார்கள் பேரை கட்ட நம்ம என்ன சொல்கிறோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படித்தான் மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்த பெரியார்கள் யாரு, நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் பேரை கேட்டாலே நபிமார்களுக்காக துவா கேட்கணும். அந்த நபிமார்களையே தலைவர் முஹம்மது நபி அவர் பேரு கிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அதுவும் துவா தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மகான்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க, துல்கர்னைன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியுடைய தாய் இவங்களுக்கெல்லாம் வஹி வந்துச்சு. அவங்கள பேரை கட்ட என்ன சொல்லலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு என்ன ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. சஹாபாக்களுக்கு பிறகு யாரு, தாபியீன் ரஹிமஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. தாபீன்களுக்கு பிறகு இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த இமாம்கள், அதுக்கு புற உள்ள பெரிய பெரிய தஃப்ஸீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக துவா கேட்குறோம். அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கேட்ட அவங்களுக்கு தான் துவா. எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கேட்ட வரலாறுகள் உண்டா? ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்கன்ட்டு எங்கேயாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேரில் கந்தூரி கொடுத்துருக்கானா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேரில் வெட்டுக்குத்து ராத்திரி நடந்திருக்குதா? நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா? நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கேட்டிருக்கோமா? எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவர். அல்லாதான் கொடுப்பவன், அல்லாவிடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அல்லாதான் நோயை கொடுப்பவன், அல்லாதான் நோயை தீர்ப்பவன், அல்லாதான் உணவு விஸ்திரம் செய்பவன், அல்லாதான் உயிர் காப்பவன். அல்லா கிட்ட தான் கேட்கணும். அல்லாவிடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவன் முஷ்ரிக். அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹிதீன் ஆண்டவர் என்கிறோமே. இங்க கடற்கரை பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளைட பாஸ் வாங்கணும், ஏ லெவல்ல கிளாஸ்ல பெஸ்ட் வரணும், ஓலை எடுக்கணும் என்று காணிக்க போட்ட. அப்ப அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு இருக்கான்? இப்போ ஒருத்தன் குமெண்ட் எழுதுறான், இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேரு முஜாஹிதான், குமெண்ட் எழுதுறான், எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று அழிக்கும். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். அவர் நிலைமையே என்னோன்றது கிடக்குது, அவர்கிட்ட போய் துவா கேட்கணுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா கேட்க முடியுமா? அப்ப இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்னைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். அங்க என்னத்துக்கு மக்கள் போறாங்க, எதுக்கு போறாங்க? அங்க பெரிய ஒரு ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்குவாவை பத்தி பேசுறாங்க, விவாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும். அப்போ இங்கேருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தாவை கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்கே எவனோ இறக்கி விட்டத்தை உரச போகிறாங்க, அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமாம்பங்கள்லாம் வந்து போகிறாங்க, கலர் கலராக பல்பு போட்டிருக்கிறத பார்க்க போகிறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்கக்கூடாது. அல்லாவோட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்கே போனால் வியாபாரம் வைப்ப, நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன், லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்போ செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சமம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தஅவுன் அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அதுக்கு ஹையர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம், கொடியேற்ற பள்ளிக்கு ஹையர் வருது. 1 லட்சம் ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்ம பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது, அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. ஹையர் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசி விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்கப்படுறோம்னா அதுக்கு உதவி செய்கிறோம். பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ளே கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி? அறக்கூடு நாடாக விற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன். இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கிறான்? அல்லாஹ் கேள்வி எனக்கு கூட இதை சொல்லலாமா? இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்கள் 5 நேரம் தொழுறோம், நாங்கள் வணங்கல, நாங்கள் பூஜை செய்யலை, ஆனால் பூஜைக்குரிய சாமான விற்கும், நாங்கள் அறக்கூடு விற்கும், நாங்கள் கட்டலை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். வாள் தான், கத்தி தான், கத்தி தான் யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போகிறான், விற்காத. சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காச்சவான்னு தெரிஞ்சால் விற்காத, ஹராம். அப்போ சீனி ஹலாலையே சாராயங்காச்ச பொருணண்டா கொடுக்கக்கூடாதா? தாயது தகடு எனத்துக்கு? தாயத்தை விட எனத்துக்கு? எதுக்கு அந்த நூல் பண்ணுறான்? கொடி கட்டுறதுக்கா? ஆட அல்லாஹ் இணை வைக்கிறதுக்கு தாயத்தை பூஜாரிக்கிட்ட போகிறான், நம்மளோட மௌலவி சாப்பிட்ட போய் நூல் கட்ட போகிறான், விற்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்கள் பூஜையோட பேரச்சனாலே சாமான் லிஸ்ட்டு நாங்கள் தருவோம், நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது, இது எல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை வித்து நம்ம கொண்டாட்டு விலை சொல்லணுமா? சொர்க்கம் போறோம் இல்லையா நாம, ஹராத்தை திண்டுதான் அந்த உடம்பை வளர்க்கணுமா? அது வித்தா தான் இருக்கிற மத்த ஜாமான் விற்கும் என்றால் நீங்க அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கல. நாம ஈமான் கொண்ட ஆறு அம்சம் அல்லாஹ்வை கொண்டு ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகர் வல் கத்ர் கைரிஹி வ ஷரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசுமார்களை கொண்டு, மறுமை கொண்டு, விதியை கொண்டு, விதியை கொண்டு நாம ஈமான் கொண்டிருக்கிறோமே. விதியை கொண்டு ஈமான் கொண்டிக்கும். சூரா ஹூத் ஆறாவது வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்துல் அன்னாம் 59வது வசனம், வமா தஸ்குத்து மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ் நாட்டத்தில் இல்லாம கீழே விழாதுங்கிறான். சூரா ஹதீத் 22வது வசனம், உங்களையும் இந்த வானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கபிலிய நபுரக நம்ம எழுதிக்கோம் என்கிறான். சூரா பக்ரா 216வது வாசனம், நீங்கள் வாசா தக்ரஹு ஷையன் வஹுவ கைரும் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதா இருக்கும், நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதா இருக்கும். வல்லாஹு யஅலமு வஅன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கறான். அப்ப கல்லா கதிரை நம்பி இருக்கிறோம், இதை வித்தா தான் மத்தது யாவார நடக்க வேண்டாம். நீ கல்லா கதிரை நம்பல, அல்லாஹ் உனக்கு எழுதின ரிசுக்கு நீ அமெரிக்காக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும், எழுதாட்டி கிடைக்காது. உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது, நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது. நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதப்பட்டது காலாடியை வந்து கிடக்கும். அல்லாவை நம்பணும், இதை விற்றா தான் வியாபாரம். இல்லை அதை விற்க மாட்டேன். எப்படி அல்லாவை நம்பின நான் அல்லாவுக்கு மாறு செய்கிற, அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு சாமானை நான் என் கையால் தூக்கி விற்று அதில் லாபம் கண்டு எந்த ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி? சுபஹானல்லாஹ், நியாயம் நல்லா இருக்குமா? இது மறுமையில் நாம் தப்பலாமா? அல்லாக்கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா? புரிஞ்சுக்கோங்க, இதில் பெருமை வேறு. அல்லாவுக்காக சில்லற கடை வச்சுக்கிறவங்க, தாயத்து தகடு, இசின் தகடு, அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதே ரேசருக்கு அடார் வைக்கத்தான். அதை கேரேஜுக்கு அறம் வேண்டுவேன், நீ விடு, நமக்கு தேவையில்லை. இசும் எழுதுறதுக்கு தகடு, தாயத்து, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இந்த கோயிலுக்கு விற்கிற என்ன அது வேற, அதுக்கு விற்கிற நெய் வேற, வேற ரேட்டில் தேனு, இந்த பூஜாரியில லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான், அந்த பூஜாரியில லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அத்தையா அது பாடமானு தெரியல, அவருக்கு பூஜையிட சாமான் எல்லாம் பாடமா? அத்தையா அது பாடமானு தெரியல, இதை வேற ஃபேஸ்புக்கில் வேற விளம்பரம், ஹராம். அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்த சாமான் விற்கிறவன் கடையில் எள்ளு கூட வேண்ட போகக்கூடாது. நாமளும் அதை நாம் புறக்கணிக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற பொருளை விற்கிறதுக்கில் துணை நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உழைப்பு ஹலாலாக இருக்கணும், ரத்தம் ஹலாலாக ஓடினால் சொர்க்கம் நுழையும், ஹராத்தில் வளர்ந்த மாமிசம் நரகத்துக்கு சொந்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
0: சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
3: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
0: தொடர்புகளுக்கு 0774906616.
4: You are listening to muslimvanoli.com.
0: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
5: ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும் ஆக. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, நிம்மதியை இழக்கச் செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்னா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அது சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம் என்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் உண்டு இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையுபஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசுகிறது. அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது.
4: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: காலத்துல மக்கள் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க? அரிசி தேவை என்றா நெல் குத்தணும். மிஷின் வந்தா, நெல் குத்துற மிஷின் வந்தா இல்லையே, நெல் குத்துற நெல் குத்துறண்டா கட்டாயம் ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடரும் கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையலாது. அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு, அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும். நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்க மாற்ற அவள் வர மாட்டாள். நெல் குத்துறண்டா உலக்க மாற்றி போடணும், ரெண்டு பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி எந்த வீட்டை நெல் குத்துறண்டா மூணு குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள்? ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்தில் கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்ட இப்போ அரிசியே தயாரிக்கிறான். அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான். அரிசி மாதிரி மாவால் உண்டை உருவாக்குறாங்க. அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் ஒன்று அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு நம்ம. எந்த வீட்டில் அரிக்கு மேலே அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்கு, எந்த வீட்டில் உரல் உலக்கு இருக்கு, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளையை தந்து சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க முடியாது இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும். கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறான், கிளினிக் மூணு மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும், அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும், ஊர்பட்டு டெப்லெட்டை கொடுக்குறோம் உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க ஏன் வெட்டணும். அப்போ இவ்வளோ நாளாக கிளினிக் போனேன், மருந்து கொடுத்துருந்தேன், என்ன நடந்தது எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா அம்புட்டு விட்டமின் டெப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டியை வேண்டி கொடுங்கம்மா. ஏ தாய்ப்பால் இல்லைங்க, என்ன நடக்குது? எல்லாம் இருக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க.

0: ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளா அரைச்சிருந்து கொச்சிக்காய் அரைக்கிது, காஞ்சி கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பான், நீ அரைச்சி முடிஞ்சோன்னா நான் அப்படியான். அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சு செஞ்சு, இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உறப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உரப்பா ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல், அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கோலை வெட்டி மடு வெட்டி, அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு புகை ஊதி தீவனம் செஞ்சு பலகாரங்கள் செஞ்சு பானை அடுக்கு இருக்கும் வீட்டில், வீட்டில் பானை அடுக்குகள் இருக்கும், அந்த பானை அடுக்குகளில் தீவனங்கள் செஞ்சு இப்படியெல்லாம் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலம். அந்த காலத்து பெண்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆண்களுக்கும் நேரம் இருந்துச்சு. என்ன நேரம் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை மதிக்க நேரம் இருந்துச்சு, உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு நெருங்கின உறவுகளை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாங்க, மகரி வட்டார் ரோட்டில் போனால் வீடுகளை ஓதி கொடுக்குற சத்தங்கள் கேட்கும், அப்படி ஓதி கொடுக்குற நேரம் இருந்துச்சு. இப்படி அப்போ இருந்தவங்களுக்கு எல்லா நேரங்களும் இருந்துச்சு, இந்த தீவனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. இதுபோக கலை நிகழ்ச்சிகள் எம்பட்டு, ஒரு மாப்பிள்ளை கூட்டிக்கு போகிறண்டா, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் சுருட்டு வாள் வீச்சு குதிரை ஊர்வலம், அந்த எங்கள் அம்மா அம்மாமார் சொல்லுவாங்க, நம்மளாம் அதை காணலை, நம்ம கண்டது சுருட்டு வாள் வீச்சும் பொல்லடியும் தான், ஆனால் அம்மா அம்மாமார் சொல்கிறாங்க அதுக்கு முன்னே குதிரையில் மாப்பிள்ளை எடுத்து ஊர்வலம், அதில் நாலஞ்சு கலைகள் சீனடி சிலம்படி சுருட்டு வாள் வீச்சு இதெல்லாம் ஆண்கள் படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உடம்பில் நோய்கள் குறைவு நேரங்கள் நிறைய இருந்துச்சு, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மின்சாரங்கள் இருந்துச்சா, விளக்கு எரிச்சு வாழ்ந்துக்கிருந்தாங்க, ஆமண மரத்தில் கொட்டையை எடுத்து வீட்டில் தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்களாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆமண மரத்தில் கொட்டையை ஆராத்தி மாதிரி காய் காய்ச்சிருக்கும் இல்லை ஆமணங்காய், அந்த கொட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க, பிள்ளைகளை கடைக்கு விட்றண்டா அதான் எங்கள் அம்மா சின்ன பருவத்தில் எங்கள் அம்மா அம்மா கொடுத்து அனுப்புவாங்களாம், ஒரு பச்சை ஈக்கில் ஒரு ஆமண கொட்டையை குத்தி விளக்கில் கொளுத்தி கையில் கொடுத்தா அதான் டோர்ச் லைட், கடைக்கு போயிட்டு வெறும் வரைக்கும் ஒரு கொட்டை போதும் பற்றிக்கிட்டு இருக்கும், ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்கிறது அதனால தான், ஆமணக்கு எண்ணெயை விளக்கெண்ணு சொல்கிறது விளக்கெரிக்கிற எண்ணெய்னு சொல்கிறது அதனால தான். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆடம்பரம் இல்லை ஆனால் நோய்கள் இல்லை, இறை தொடர்பு கூட அல்லாஹ்வுடைய நினைவுகள் கூட. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளரோடு பாடமாக்கியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை, 100,000 ஹதீஸை நாம் பாடமாக்கியிருந்தேன் அறிவிப்பாளர்களோடு சொல்கிறாங்க, விளங்கிட்டா. அப்போ அறி ஒரு ஹதீதை சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஆயிஷா நாயகி கிட்ட உருவாவுடைய வாப்பா கேட்டாங்க, உருவாவுடைய வாப்பா கிட்ட உருவா கேட்டாங்க, உருவா கிட்ட ஹிஷாம் கேட்டாங்க, ஹிஷாமுக்கிட்ட இப்ராஹிம் கேட்குறாங்க, இப்ராஹிம் கிட்ட இமாம் புகாரி கேட்குறாங்க, அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம ஹதீஸை சொல்கிறோம் இல்லை. அந்த அறிவிப்பாளரை ஒரு ஹதீஸை ரெண்டு ஹதீஸை நினைவு வச்சுக்கலாம், 100,000 ஹதீஸுகளை மனசுக்குள்ளேயே நினைவு வச்சுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட மார்க்க தொடர்புகளும் நினைவாற்றல்களும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளோட நிலைமை எல்லா மெமோரி சிப்புகளும் ஃபோனில் வந்திருக்குது, இல்லைங்களா, சின்ன ஒரு சிப் 18 GB இவ்வளவு, 18 GB என்ன இவ்வளவுக்கு, இவ்வளவுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க், இதுக்குள்ளே ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் இல்லையா, பத்தாயிரம் ஜிபி 1000 ஜிபி வருது. அதுக்குள்ள ஊட்பட்ட பயான போடலாம். அவ்வளவு குண்டைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிக்கான். ஆனால் இதுக்குள்ள என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று யாரோ சொன்னாங்க ஆள் மறந்து போச்சு. இதுதான் நிலைமை. நேற்று இன்றைக்கு இல்லை, நேற்று யாரோ சொன்னாங்க ஒரு கதை உண்டு, ஆனால் சரியாக ஆளை சொல்ல முடியலை. இதாண்ட நிலைமை. அன்றைக்கு 1000, 1 லட்சம் லட்சக்கணக்கான அதிசயங்கள் அறிவிப்பாளரோட, ஒவ்வொரு அதிசயக்கும் 4-5 பேர் அறிவிப்பாளர், இன்னாருக்கு இன்னார், இன்னாருக்கு இன்னார், இன்னாருக்கு இன்னார். நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள். வார்த்தை மிஸ் ஆகாமல் நினைவு ஆற்றல் இருக்குது, மார்க்க தொடர்கள் இருக்குது, அவ்வளோ அதிசய தேடி படிச்சிருக்கிறாங்க. நேரம் இருக்குது, காரணம் இறை தொடர்பு இருக்குது. இன்னைக்கு நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, யார் யாரோ மறந்து வச்சேன். என்னப்பா எங்கே போயிருக்கு நம்ம தொடர்பு? எனவே இறை தொடர்பு ரொம்ப குறைவு, ஆடம்பரம். இப்போ நாம் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் வந்ததுனால நிம்மதிகளை எப்படி இழக்கிறோம்? உண்மையாக பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் பார்க்காம சொல்ல தெரிஞ்சாக்க, கையை வைத்துங்க. இல்லை, பொண்டாட்டிய டெலிஃபோன் நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி பேரை போட்டு வச்சு, கோல் தேவைண்டா மை வைஃப், கோல் போகுது. ஆனால் இந்த ஃபோன் தொலைஞ்சா ஆத்திர அவசரத்துக்கு பொண்டாட்டிக்கு உன் ஃபோனை தான் கோல் எடுப்போமெண்டா எடுக்க ஏலாம். நம்பர் இஞ்சே இல்லை, இஞ்சே தான் இருக்குது. இன்றைய நிலைமை அப்படித்தான் இருக்குது நிலம். பொண்டாட்டியில் தான், பொண்டாட்டியில் தங்கச்சிற நம்பர் பாடம். அப்போ இப்படி நிலைமைகள் என்ன மாறிப்போயாச்சு, மாறிப்போயாச்சு. நிம்மதியை இழக்கிறான். ஆடம்பரம் கூடின உடனே என்ன நடக்குது, இவனை குறிக்கிற பவரை அப்படியே இறக்கி வைக்கிறான். அப்போ இப்போ எல்லாம் சுவிட்சை தட்டினா சோறு, எல்லாம் பக்கெட் பக்கெட்டாக வருது, கொச்சிக்கா துள்ளிடிச்சு தம்பது, பிரியாணி மிக்சிங் அது வேறையாக வருது. நீங்கள் இறைச்சி கறிக்கு ஒரு பக்கெட், மீன் கறிக்கு ஒரு பக்கெட், இறால் கறிக்கு ஒரு பக்கெட் வருது. இறைச்சி கொட்டுறது இறைச்சிக்குரிய பக்கெட்டை கொட்டினா இறைச்சி கறி. அதுக்கு நீங்கள் அந்த பழைய பெண்கள்ட்ட சமையல் ஓடர் ஒன்று இருக்கும் இல்லை, இறைச்சி கறி எப்படி ஆக்கிறது, முதல்ல தாளிக்கிறது, மர இறைச்சை கொட்டுறது, மர கொச்சிக்காயை கொட்டுறது, இப்படி அந்த ஓடர், அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை. இறைச்சை கொட்டுங்க, இந்த பக்கெட்டை கொட்டுங்க, முடிஞ்சு. அப்போ இப்படி சிம்பிளாக சமைக்க தெரியுது. இந்த புடைக்கிற அரைக்கிற இடிக்கிற குத்துற ஒரு வழக்கமும் தேவையில்லை, ஆ ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கி என்ன நடக்குது, வாழ்ந்துக்கிட்டு போகிறோம். அப்போ சிம்பிளாக எல்லாம் செய்யலாமட்டா, எவ்வளோ நேரம் மிச்சம் மறிக்கணும்? காலையிலேயே ஒழும்பி 8 மணிக்குள்ளே பகலைக்கெல்லாம் சமைச்சிட்டு உட்கார்ந்துடலாம் இல்லை. உட்கார்ந்தா எவ்வளோ நேரம் மிச்சம், அவ்வளோ நேரத்தில் எவ்வளோ குர்ஆன் ஓதலாம், எவ்வளோ ஹதீஸ் கிரந்தங்களை படிக்கலாம், எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம், மார்க்க ரீதியான அமல்கள் எவ்வளவு செய்யலாம். ஆனால் துஹா தொழுக நேரம் இல்லை, முன்பின் சுன்னத்து தொழ நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த அந்த அந்த ஒன் குயிக் சமையலுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன நடக்குது, நேரம் இல்லைன்னா என்ன நடந்து? அப்போ கொல்லி கொத்தி, கொச்சிக்காய் அரைச்சி, நெல் குத்தி, சோறு கறி ஆக்கி, பின்னரம் தீவனம் செஞ்சு, பானைக்கை வச்சு போட்டு, ஒரு 4 பேர் அப்படியே பொம்புளியல் உட்கார்ந்து தலை பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துச்சே. அப்பெல்லாம் இந்த பேன் மருந்து வந்தா அப்படியே லைனில் உட்கார்ந்து தலை பார்ப்பாங்க, அப்படியே லைனில். அதுக்கு நேரம் இருக்குது, தலை பார்க்கறது, ஓதி கொடுக்கறது, கல்யாணம் கந்தூரி, அவ்வளவு நடந்துச்சே. இன்றைக்கு தலைக்கு கொஞ்சம் கடிக்குதா, கொட்டி தேய்ச்சியாச்சு, பேன் மருந்து பாத்தியமா, பேன் மருந்து போடுவோம், முடிஞ்சு. இன்னொரு ஆள் தலைக்கு கை வைக்கிறல்ல, அதுக்குரிய சீப் இருக்குது, பேன் மருந்தை போட்டுட்டு ஒரே இழுவே ஷம்பு வருது, ஹலாஸ். அப்போ எங்கே அந்த நேரம், எங்கே எங்கே அந்த நேரம்? இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்துட்டு நம்மளை, இந்த ஆடம்பரம் வாங்கி எடுத்ததுனால அப்போ அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தாய்மார்கள் அந்த நேரம், அந்த ரசூலை சொன்னாங்கல்ல, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க நேரம் சுருங்குமண்டு. அப்போ நிலாக்கதை, நிலாக்கதைன்றது கேள்விப்பட்டிருக்கல, நிலாக்கதை, நிலாக்கதைண்டா என்ன? நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துறேன் பிள்ளைகளுக்கு, நிலவை காட்டி உம்மா சோறு தீர்த்துறேன், நிலா கதை சொல்லி சோறு தீர்த்துறேன். நிலாவை சொல்லி, அந்த கதை சொல்லி, நரிக்கதை சொல்லி, காகக்கதை சொல்லி, இப்படி நீதி கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உம்மா சோறு தீத்துவான். பாட்டி சொன்ன கதை என்ற சரித்திரமே அதாலாம் வந்துச்சு. அப்போ பாட்டி இருப்பா வீட்டில் உம்மம்மா, அது பிள்ளைகளுக்கு கதை சொல்லணும். பாட்டி கதை சொல்லுவா, உம்மா கதை சொல்லுவா, வாப்பா கதை சொல்லுவா, வாப்பா வீட்டை இருப்பார். இப்படி எல்லாரும் சொல்லி ஒரு பிள்ளை அப்படியே வளர்த்து அந்த பாசத்தில் அப்படியே வளருது. இன்னைக்கு எவ்வளவு குயிக்காக வேலை செஞ்சும் நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பிஸி. அம்பி காலையில் நேரத்தோட பிள்ளையை எழுப்பின உடனே சும்மா மெஷின் மாதிரி நிற்பாங்க, உம்மா வாப்பா எல்லாம் சும்மா ட்ரெண்டு வேலை நடக்கும். ஒரு ஆள் சும்மா கிச்சனில் நின்றுக்கிட்டு கடை கடை கடை கடை 100 ரூபாய் போட்டு பிறட்டி எடுக்கும். ஒரு ஆள் பிள்ளைக்கு ஷூவை போட்டு ஏன்னா டை ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்துருவேன் ட்ரெண்டு அப்படி வேலை நடக்கும். 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல் வேன் ஹோன் அடிப்பான், சொட்டா கொண்ட பிள்ளைய விட்டாச்சு பாய் அப்படின்ற. உம்மா ஒரு வேலைக்கு, வாப்பா ஒரு வேலைக்கு போய்த்துருவான். அந்த பிள்ளை ஸ்கூல் கலைஞ்சி வருது, 2 மணிக்கு வருது. அப்படியே வந்த உடனேயே திரும்ப அடுத்தது டியூஷன், மகன் டியூஷன் டியூஷனுக்கு போயாச்சு. அடுத்தது வருது, திரும்ப குருவா மைசா. அப்படியே போய் அந்த சரியான களைப்போடு வந்து உட்காந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த வீட்டு ஆள் வரும். சரி, அவனுக்கிட்டே இங்கிலீஷ் கிளாஸை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்திலேயே பொடியம் படுத்துருவான். கொண்டு போய் அப்படியே தூக்கி வேலை தட்டி விட்ருவாங்க. உமா பாப்பா தூக்கி வச்சு சந்தோஷமாக கதைச்சி பாசத்தை பகிர்ந்து கதை சொல்லி இல்லை முளைச்சி பிள்ளை பேச தொடங்கினா படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்ருவோம். நம்ம படிக்கும் என்னத்தை சாதிச்சிங்க நீங்கள், அந்த பிள்ளைகள்கிட்ட பாசத்தை மட்டும் இழந்திருக்கிறீங்க. கடைசியாக எங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க கவுன்சிலிங் பண்ணுங்க, என்னென்னா உம்மாவோட வாப்பாவோட இவன் பேசுகிறான் இல்லை, உம்மாவோட வெறுப்பறிக்கான், பிள்ளைகளுக்கு போட்டு அடிக்கிறான், இவன் வந்து என்னல்ல சமூக தொடர்பாடல் ரொம்ப குறைவரிக்குது, கடும் கோபம் வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாசத்தை சரியாக கொடுக்குற நேரத்தில் கொடுக்கலாட்டி அவன் ஒரு மனித உருவில் பேச தெரிந்த விலங்கு. அவனுக்கு எது நல்லதென்று படுதோ அதை செஞ்சுட்டு போகிறான். அப்போ பருவங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாட்டு சட்டத்தின்படியே இந்த மொண்டசிறிங்கிறாங்கல்ல, இந்த மொண்டசிறிங்கிறது ஒரு பெண்ணுடைய பேரில் வந்தது, மொண்டசிறி மேடம். அவள் தான் இந்த ஆரம்ப பாடத்தை ஆரம்பித்தான். அப்போ இந்த ஆரம்ப பாடசாலையில் பேனை கொடுக்கக்கூடாது, அதான் நம்ம நாட்டு சட்டமே. அவங்களுக்கு பேனை பென்சில் கொடுக்கக்கூடாது, எழுதக்கூடாது. அவன் அவங்களுக்கு விளையாட்டில் கல்வியை கொடுக்கறதான் மொண்டசிறி சிஸ்டமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, மொண்டசிறி டைமிலேயே மெட்ஸ் படம் படித்து கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு ஓவர்லோடு கூடாதுன்னு நான் சொல்லலை, அந்த ஓவர்லோட் ஆகிறத விளைவுகளை பாருங்கள். அப்போ பிள்ளைகள் பிஸி, இவங்களும் பிஸி, ஒரு தீவனமும் செய்கிறதில்லை. ஒரு வாழைமரம் வச்சு வாழைப்பழத்துக்கு புகை அடிக்கிறதே இல்லை. நம்ம கடையில் காசை கொடுத்து வாழைப்பழத்தை வேண்டும், அவன் மருந்து அடித்ததை வேண்டி திண்டு விட்டு மறுவா மருந்து வேண்டி உள்ளுக்கு அடிப்போம், அது போய் பழுதாக்கி போட்டோம். விளங்கிட்டா? நடந்துக்கிட்டு இருக்குது. மருந்தை விருந்தா பாவிச்சா, மருந்தை விருந்தா பாவிக்கிற ஒரு நிலைமை வருது நமக்கு. என்ன, எல்லா விருந்துகளும் மருந்தால் உற்பத்தி ஆகுது. ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ், மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், பெரிய கொச்சிக்காய், பெரிய புடலங்காய், பிராய்லர் கோழி, இதெல்லாம் என்ன உணவு? மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள், ஜிஎம் ஃபுட்ஸ், ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸ் மருந்தடித்து பழுக்க வைத்தப்பட்ட பழங்கள், இதெல்லாம் என்ன செய்யுது? ஒரு நஞ்சு, ஒரு மருந்து. அப்போ நாங்கள் அதை எப்படி சாப்பிட்றோம்னு சொன்னால் விருந்தாக சாப்பிட்றோம். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், விருந்தை மருந்தாக சாப்பிடு, இல்லை என்று மருந்தை விருந்தாக சாப்பிட வேண்டி ஏற்பட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற விருந்தெல்லாம் மருந்து தான், அதை கொஞ்சமாக தான் சாப்பிட வேண்டியிருக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கு நஞ்சாக இருக்குது, அதை சாப்பிட்றோம், மறுபடியும் மருந்து சாப்பிட்றோம், பிஸி, நமக்கு நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கணும், ஆனால் நேரம் இல்லை, என்ன அது? அதான் சடவாதம். இறைவனை நம்மளோட உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே நமக்கு சடவாதம் வந்துட்டு, நமக்கு தயமத்துக்கு சட்டம் தெரியா, குளிப்பாற்ற சட்டம் தெரியா, ஜனாச தொழுக சட்டம் தெரியா, பெருநாள் கொத்துப்பா சட்டம் தெரியா. எத்தனை தடவை நாம் ஜனாச தொழுக தொழுதுருப்போம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருத்தரும் சும்மா நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நீங்கள் எத்தனை ஜனாச தொழுகையில் கலந்திருப்பீர்? சும்மா ஒரு கணக்கு, ஓ ஒரு 15, ஒரு 15 ஜனாச தொழுகையில் அவர் கலந்திருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 10க்கு மேலே நாம் ஜனாச தொழுகையில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மையத்து வந்தால் எல்லாரையும் லைனில் நிப்பாட்டிப்பட்டு அசரத்தை சொல்லி கொடுக்கணும். ஜனாச தொழுகை 4 தக்பீர்களை கொண்டது, இந்த ஜனாசா மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லு கிஃபாயாவான தொழுகையை அல்லாவுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படும். ஆ ஓ, ரெண்டாவது தக்பீரில் சலவா திச்சலப்படும். ஆமாம் ஆமாம். மூணாவது தக்பீரில் துவா ஓதுகிற அந்த துவா அல்லாஹும் அஃபுல்லஹு ரஹம்ஹு ஆஃப். ஆஹா. நாலாவது தக்பீர் சலாம் கொடுக்கும். கரெக்ட். இப்போ தான் தொடரடி. நான் கேட்குறேன், இமாமு சொல்லலன்றி குழம்புறான மையத்து தொழுகை முடிஞ்சா தொழுக சட்டம் சொல்லல அப்படின்ட்டு ஆறுக்கு அடிக்கணும். எத்தனை தொழுகையில் கலந்திருக்கோம், ஒரு தடவை சொன்னால் போதாதா? இந்த ஃபோனை வேண்டினா இந்த ஃபோனில் ஃபோன் புக் எவ்வளோ தெரிக்கி, மெசேஜ் எப்படி அடிக்கிற, எப்படி ஒரு பேரை பதிகிற, எப்படி இதில் இன்டர்நெட்டை கனெக்ஷனை கொடுக்குற, எப்படி இது ப்ளூடூத்தில் எடுக்கிற, இதெல்லாம் ஒவ்வொரு தடவையுமா சொல்லி கொடுக்குறான்? சொல்லிக்கே கொடுக்க மாட்டான், எடுத்தே பழகிடுவோம் நம்ம. அப்போ சடவாதம் சரியாக இருக்குது, இறைவாதம் புழைச்சி போயிடுச்சு நமக்கு. என்ன காரணம்? இது வந்தோடனே அது வைத்திரும். ஒரே போத்தலில் ரெண்டு இருக்காது. ஒரு போத்தலில் தண்ணி இருக்கணும், இல்லாட்டி பழச்சாறு இருக்கணும். பழச்சாறும் தண்ணியும் இருக்கலாமா? சடவாதம் வந்தோடனே இறைவாதம் வெளியில் போகும், இறை நம்பிக்கை வெளியில் போகும். அப்போ ஆடம்பரம் உள்ளுக்கு வந்தால் ஃபைனலும் மனுஷத்தல் வன்கா, அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு ஆடம்பரம். அப்பெல்லாம் கடையில் சாமான் வாங்குறது எப்படி? உம்மா சொல்லித்தருவா. நாங்கள்லாம் சின்ன வயசில் உம்மா சொல்லித்தருவா. விளையாடிட்டு இருக்க நம்ம லஞ்சவா, இந்த பா காசைப்படி, நல்லா நினப்பு வச்சுக்கோ, கொச்சிக்காய் காய்க்கிலோ, வெங்காயம் காய்க்கிலோ, குறுக்காப்புளி 5 ரூபாய்க்கு, தேங்காய் ஹாபோத்தல், சீனி 1/2 கிலோ, தேயிலை குடிக்கிறதுக்கு முட்டாசி 10 ரூபாய்க்கு. இவ்வளோத்தையும் பாடம் ஆக்கிட்டு ஒரு டயரை உருட்டினோம்டா கிரண்டு ஓட வேண்டியதான் கிடைக்கும். இவ்வளவு நினைப்பு ஒரு தடம் சொல்லிட்டா சரி, அப்போ இருக்கிற நினைவு இப்போ இல்லை. ஆனால் அப்போ இருக்கிற அவங்களுக்கு படிப்பு வரல, நினைவாட்ட நல்லா தந்துச்சு, படிப்பு வரல. என்ன படித்து கொடுக்க தெரியல, அப்போ படித்து கொடுக்க தெரியல, அவ்வளோதான். அப்போ இருக்கிற பிள்ளை நல்ல கட்டியாக இருந்துச்சு. அப்படியே கடைக்கு போனால் கடைக்கு வெளியில் நின்று சாமானை கேட்போம். கடை அவன் கடைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவன் கேசிய முன்னுக்கும் இல்லாமல் நல்லா கம்பியை போட்டு கருவாட்டை ஓட்டி இழுத்துடாமல் எல்லாம் கவர் பண்ணிடுவான். முன்னுக்கும் முதலாளி நிற்பான், என்னடா வேணும் சொல்ல சொல்ல எல்லாம் சாமான் எடுத்து போடுவான். உள்ளுக்கு போவான், லாக்கையில் இருக்கும், அவன்கிட்ட பின்னுக்கெல்லாம் இருட்ட தண்ணி இருக்கு. போய் எடுத்து கொண்டு வந்து சாமானை தந்துட்டு கணக்கு எடுத்துகிட்டு மிச்ச காசு தரும். அப்போ நம்முடைய தேவையை வீட்டிலிருந்தே தயாரிச்சுக்கிட்டு போய் கடைக்காரர்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றிக்கு வந்தோம். நம்மளோட கையில் காசு மிஞ்சுது, மிச்ச காசு வருது. அப்போ நம்ம தேவைகள் 80%-ன்றத்தை அளந்துக்கிட்டு போய் அளவாக சாமானை வேண்டினோம், நிம்மதியாக சாப்பிட்டோம். இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த முதலாளித்துவம், இந்த வியாபார தொழில்நுட்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நுகர்வோருக்கு, நுகர்வோரண்டா கடையில் சாமான் வாங்குற ஆளுக்கு தேவைகளை அதிகரிக்க செய்தல், அதுக்கு சில ட்ரிக்ஸ்களை கொண்டு வராங்க. அது ஒரு கலை, அது ஒரு படிப்பு. கொமர்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், கொமர்ஸ் அதானே, கொமர்ஸில் அதை தந்தாங்க படிக்கிறது. எப்படி வியாபாரத்தை அதிகப்படுத்தி ஒரு முதலாளி லாபத்தை அதிகம் எடுக்கிற, முதலாளி லாபம் எடுக்கணும், அதை முதலாளித்துவம். அந்த முதலாளி லாபத்தை எடுக்கிறதா இருந்தால் மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொச்சிக்காயும் வெங்காயமும் குறுக்கா புளியும் உப்பும் தானே தேவைப்படுது, அதனால தானே இந்த கடையில் அவ்வளவு விற்கிது. உங்களுக்கு தேவையை கொஞ்சம் கூட்டினாதான் எனக்கு கடையில் நல்ல சாமான் விற்கும். மக்களுடைய தேவையை அதிகரிக்கிறது, அதிகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உளவியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்? சரி, கடைக்கு வெளியிலேருந்து சாமான் வாங்கினவனை கடையை திறந்து உள்ளுக்குட்டா அவன் சாமானை அதுக்கு வந்து தீர்மானிக்க போகிறான். இப்போ எப்படி கடை? கடைக்கு வெளியில் இல்லை, இப்போ கடையை திறந்து கெஷியர் வெளியில் இருக்கிறான். இப்போ வாங்குறாக்கெல்லாம் உள்ள வைத்திருக்க, அவன் வெளியில், அவன் வெளியில் துவாதையும் நாம நின்றுடத்த அவன் வந்துட்டான். அவன் மேசையை போட்டு உட்காந்துட்டீங்க, எல்லாம் கமரா சிசிடிவி கமரா போட்டுருக்கு, அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பருப்பு வாய்க்க போட இயலாது, எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்படின்னு. நீங்கள் அங்கேருந்து ஒரு சாமானும் வெளியில் கொண்டு போக முடியாது, எல்லாம் நீக் நீக் நீக் நீக்கிற கத்து. இந்த கெஷியர் மேசையில் வந்து மெஷினில் காட்டி போட்டு போனால் தான் அங்கே எல்லாம் முடியும். வணக்கம். யூரோப்பில் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கெஷியர் ஆளே இல்லை, ஆள் இல்லை. அப்படியே போய் ஃப்ரான்ஸில் ஒரு கடை ஒன்று இருக்குது, ஹைஸ்பீட் ரோட்டில், இடையில் மக்கள் குடியாட்டம் இல்லை, வாகனத்தை நிப்பாட்டி ஷாப்பிங் போனேன், சாமான் ஆட்டம் நானும் பார்க்குறேன், என்னோடய ஆளை காணலை. அது அப்படித்தான், நீங்கள் சும்மா வாங்க அசரத்தன் இல்லாங்க, அப்படியே பேக்கில் கொண்டு போய் கம்ப்யூட்டரில் நாம் அங்கே இப்படி பிடிக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் பிடிச்சோன்னா நீக் நீக் நீக்கணும், தூக்கி வச்சதுக்கு பிறகு அந்த காசையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பேக்கிறதுக்கு வெளியில் போனால் அந்த மிஷின் சும்மா இருக்கும். அதில் காட்டாமல் இல்லாட்டி காசை கொடுக்காமல் இந்த பேக்கிறதுக்கு வெளியில் போனீங்க இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்காரனை எல்லாம் கூப்பிட்டு எடுத்துருமே அந்த மிஷின். அந்த கற்று கற்று மானம் கப்பல் ஏறி அதனால் ஒருத்தரும் களவெடுக்கிற கடையில் ஆளே இல்லை. அப்போ கடைக்குள்ளே சனத்தை இறக்குறேன். அப்போ லிஸ்ட் எடுத்துக்கு போகிறோம்ல, இப்போ எப்படி என்ன ஷாப்பிங் போகிறோம், நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம், அம்மா நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வரோம், வீட்டில் இருங்க, என்ன ஷாப்பிங் போகிறோம்டா, என்னன்னு தெரியா போய்தான் முடிவு எடுக்க போகிறோம், என்னென்று தெரியா போய்த்தான் முடிவு எடுக்க போகிறோம், என்னென்று தெரிஞ்சால் தானே இந்த காசு வேணாம், இன்னும் பத்து ரூபா தாண்டு 40 ரூபா எடுத்துக்கு போகலாம், இவ்வளவு தான் வேண்ட போகிறோம்னு தெரிஞ்சால் 40 ரூபா எடுத்து போகலாம், என்னென்று தெரியுமா, தெரியும். தெரியாமல் நீங்கள் ஷாப்பிங் போக போகிறீங்க, அப்போ காசு கட்டோட போகணும், காசு கட்டு தேவையில்லை, அதான் நவீனத்துவம். நான் நவீனத்துவம் என்ன, சரி இப்படி கடையை திறந்து வச்சுட்டு பேங்கால் கூப்பிட்றேன், எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு உண்டு, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு, என்ன பேர், கிரெடிட் கார்டு, நீங்கள் இந்த கார்டில் சாமான் வாங்கலாம், உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான வேண்டலாம், நீங்கள் கிரெடிட் கார்டு எடுக்கும்போது 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கிரெடிட் கார்டை பேங்கில் வாங்கலாம், உங்களோட பேருக்கு அக்கௌண்ட்டை திறந்து வைச்சு, எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தான் அங்கே காட்டினா காட்டவேன், உங்கள்கிட்ட இப்போ காசு தேவை, உங்கள்கிட்ட யாரும் காசு கட்டு, நீங்கள் போய் சாமானை வேண்டி போட்டு அந்த மெஷினில் அந்த கார்டை இழுங்க, இழுத்த உங்களோட பட்ஜெட் எவ்வளோ 75,000 ரூபாய், 50 நாளைக்கு காசை கட்டுங்களேன், ஒரு வட்டியும் இல்லை, 40 நாள் சில பேங்க் என்ன 40 நாள், 40 நாளைக்கு காசு கட்டலாம், எப்படி புடுங்குறோம் பாருங்க, எவ்வளோ உதவி செய்யுது பேங்க்னு நம்ம நினைக்கிறோம், உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குது இல்லை. ஒருத்தர் ஒரு காட்டை தாரான், இன்னும் அந்த காட்டுக்கு சாமானை வாங்கி வேண்டுதா, வேண்டி எவ்வளவு வருது 40 நாள், ஒரு மாதிரி இல்லைதா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், கூப்பிட்டு கடன் கொடுக்குறோம், நீ உனக்கு எப்போ மூடு வருது அப்போ வாங்க, நீ எப்போ சாமான் வாங்குறோ அப்போ இருந்து எனக்கு பேங்குக்கு மெசேஜ் வந்துடும், இத்தனை அந்த கதி இத்தனை மணிக்கு வேறு கடையில் இவ்வளோக்கு சாமான் அடிக்கிற அந்த கடை, எங்களோட பேங்கால் அந்த கடைக்கு நாங்கள் உடனே காசு நெட்டில் பேய்த்துரும், அண்ணா விளையிட்டான் அப்படியே ஆன்லைனில் பேய்த்துரும், உங்களோட பட்ஜெட்லேயும் ஜெயிக்கும், 40 நாள் வெயிட் பண்ணும், 41வது நாள் நீங்கள் காசை பண்ண அந்த திரளாட்டி உங்களோட 40,000 ரூபாய்க்கு வட்டி வைப்போம். அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறான் என்ன, 40 நாளைக்குள்ளே நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன், ஒரு முஸ்லீம் சைன் வைக்கிறான் வட்டி கட்டுவேன், அல்லாவுக்கு எதிரான சைன், குர்ஆனுக்கு எதிரான சிக்னேச்சர் அது, கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா என்ன சிக்னேச்சர் அது, நான் 40 நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன், செய்யலாமா இது, செய்யலாமா இது, அலாலானத்தை செஞ்சாலே சொன்னாடி உழுது, கல்யாணம் பண்ணுறா ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் என்று சொல்லிப்பார், எம்போட்டு அடி உழுதுன்று, அது ஹலால், இது ஹராம், இதுக்கு சைன் வச்சு போட்டு வாரான் கொண்டாடி கட்டுக்கிறீங்க, அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே, நீங்கள் இல்லாத நேரம் நான் மூட்டெல்லாம் இல்லை அதுக்குள்ளே இந்த மிஷின். அப்போ என்ன நடக்குதுண்டா, நம்மளை மடையனாக்குறான், நம்ம காசை வெளியிலிருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமானை வாங்கினோம், இப்போ என்ன செய்யலாண்டா, கடையை திறந்து உள்ளுக்கிட்டான் போ, இப்போ தேவைகளை நாங்கள் உருவாக்குறோம், அங்கே போனோன்னு ஒரு கரத்தை வண்டியில் இருக்கு எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை, அந்த அந்த கடைக்குள்ளே போய் சாமான் வாங்குறது பெருமை, அந்த கடைக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படி சந்திக்கிறது, ஆ நம்மளை கண்டுட்டாங்க நாம் இஞ்ச சாமான் வாங்குறது, ஆ இப்போ அங்கே போனோடனே இனி லாக்கையிலேருந்து ஒவ்வொரு சாமான் எடுத்துவோம், இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்கும், பிள்ளைக்கு நல்லா இருக்குமே, ஆ எடு இவருக்கு தெரியாது எம்பட்டு வரப்போகுதுன்னு தெரியாது. இது இதை வெடுப்போமே கிச்சனில் அப்படி வச்ச சூப்பராயும் சரியாடு. மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினா கொச்சி கவிக்கலாம். ஒரு மரத்தை வேண்டி வச்சு தண்ணி ஊற்றினா அதிலிருந்து கொச்சி கவிக்கலாம், ஒரு பழத்தை பிக்கலாம். சரி, ஒரு ஒன்றும் அது தராத மரமாக இருந்தால் கூட லாபந்தான். ஏனென்றா அது ஆக்சிஜனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். அந்த மரம் ஆக்சிஜனை வெளியாக்குது, நமக்கு அந்த இடம் சுகாதாரமாகும். இப்போ வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மரம் வைக்கிறாங்க. மரம் இல்லை ஆனால் மரம் ஆப்பிள் காய்ச்சி கொலை கொலையாத்த இந்த மூளை காடு வத்திருக்கு, அப்படி கந்தடிச்சு கவர் அடித்து அதில் விழுது இறங்கி ஆப்பிள் பழுத்து ஒரேஞ்சு கொலை ஆடி அப்படியே நீர்வீழ்ச்சி உண்டு அதில் இறங்கி அதுக்கு ஒரு 27,000 ரூபா செலவழித்து அப்படியே ஒரு மூலையில் வச்சிருக்கு. இப்போ அதை துறைக்கணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ தொழுகல்ல முன்பின் சுண்ணத்தில் ஆடம்பரத்தை பாருங்கள், இதுக்கு டைம் ஒதுக்கணும். இப்போ நீ வேண்டி வச்ச மரம் புழுதி பிடிக்கும் தானே, ஒவ்வொரு இலையாக போய் துறைக்கணும். அங்கே புருஷன்ற ஷர்ட்டில் குளரில் ஊத்தரிக்குது, அதை கழுவுனா மிஷின் கழுவினா தான். இங்கே இலைக்கே ஊத்த எடுக்கா, ஒவ்வொரு இலையாக துறைச்சி ஒரு ஆப்பிளாக துறைச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணி வேலை மிச்சமாக. இந்த மரத்தை நீ வேண்டி வைக்காட்டி இவ்வளவு நேரம் உனக்கு மிச்சமா இல்லையா? குருவான் ஓதலாம் இல்லை, குருவான் ஓதலாம் இல்லை. சே குருவான் ஓதுற தவிடு. வீட்டை வந்த புருஷனோட கதை சீக்கிரிக்க பொண்டாடிக்கு நேரம் இருக்கா? ஏ சாப்பாடு எடுத்துட்டு டேபிளை வச்சுக்கிறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலையில் இருந்தவன் என்ன செய்கிறான், இலை துடைக்கிறான், ஃப்ளவர்ஸை தட்டுறான், துடைக்கிறான், அலங்கரிக்கிறான், கண்ணாடி துடைக்கிறான். ஒரு ஊர்பட்டது சும்மா இருந்த செவரை போட்டு என்னமோலாம் செஞ்சு வச்சுட்டு அதில் வேலை. புருஷனோட கதைக்கலாமா? இப்போ கதைக்கலாம், நீ கதைக்கல. அதுக்கு நான் அவன் ஆஃபீஸில் கதைச்சிக்கிட்டே நாம் கதைக்கலையே, நாம் கதைக்கல. அப்போ அங்கே ஆஃபீஸில் கதைச்சிருக்கேன், இப்படியோ கதைச்சிக்கிட்டு இருந்தா செடி தான் இப்படி நடக்கும். இப்போ நிம்மதி இழந்து போகுதா பாருங்கள், நேரம் இருக்குதா? மார்க்கத்தை விடு, பிள்ளைகளை கவனிக்க முடியுதா? நம்ம வீட்டில் ஆடம்பரமாக வேண்டி வைத்ததை நாம் சீர் செய்கிற நேரத்தை கழித்து பாருங்கள், நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம், நம்ம ஓதி கொடுக்கலாம், நம்ம மடியில் வைக்க தலையை அணைச்சி தூங்க வைக்கலாம், நம்ம சோளை போட்டு நித்திரையாக்கலாம். இல்லை பிள்ளைய நித்திரையாக்க நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை போய், நேரம் இல்லைங்கிற ஒரு நிலையை நாங்களாக உருவாக்கிட்டோம். டிவியை வேண்டி வச்சால், ரிமோட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது படம் சொல்லுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உழுவாட்டு சாமானை வண்டியில் நிரப்பும் போது விலை விளங்குறல்ல, இது நல்லம். இது நம்ம அந்த இதில் வந்து இந்த ஒசிங் பண்ணுற அந்த சிங்கை நம்ம பூட்டினோம் இல்லை, அந்த மூலையில் இதை வச்சு அப்படி நைச்சா அடி கையை கழுவலாம். சோப் வைக்க தேவையில்லை, இது ரொம்ப 100 ரூபாய்த்தான். அவனும் அப்படித்தான் செய்வான், 350 ரூபா அப்படி எழுதி அவர் வெட்டிப்பட்டு 319 ரூபா எவ்வளோ கூட குறைச்சிக்கான், 31 ரூபாவை குறைச்சதை பெருசாக காட்டிக்கான், கழிச்சு பாரு 31 ரூபா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 31 ரூபா ஆதாயம். 31 ரூபா ஆதாயம் இல்லை, 219 ரூபா நட்டம். ஏன் வேண்டின வேண்டாம போவேன். ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட இழைச்சி இழைச்சி வந்து சொன்னானா, என்ன கண்ணா 30 ரூபா ஆதாயம் முடி வேண்டாம், எப்படி என்ன ஆட்டாவுக்கு கையை காட்டினேன், பஸ்ஸுக்கு கையை காட்டினேன், நிப்பாட்டல பின்னாடியே ஓடி வந்துட்டேன், 30 ரூபா ஆதாயம். அவள் பல்லாரும் ஒரு அறை போட்டாளாம். அவள் ஏண்டி அறையிறண்டா, அநியாயமாக பஸ்ஸுக்கு பின்னால் ஓடி வந்தீங்களே, ஒரு ஆட்டாவுக்கு பின்னால் ஓடி வந்திருந்தா 1500 ரூபா லாபமாக இருந்திருக்கீங்க. பஸ்ஸில் என்ன 30 ரூபா எடுப்பான், ஆட்டா எவ்வளோ எடுப்பான்? இப்படி சும்மா ஒன்றுமில்லாத நட்ட கணக்கு பார்க்குறோம் நாம். அவன் விலையை 350 ரூபாண்டு எழுதி 219 ரூபாண்டு போட்டால் 30 ரூபா ஆதாயமா, 219 ரூபா நட்ட நமக்கு எதுக்கு வேண்டுற நீ, அதை உனக்கு தேவையில்லாத சாமி. அவன் என்னையாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் உண்ட, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரிங்க் போட்டல் உண்ட, விலையை குறைச்சி போடுவான். சரி, அவன் விலையை குறைச்சி சும்மா போட்டான், 1 ரூபா போட்டான், எதுக்கு உனக்கு அது? இவ்வளவு நாளாக சும்மா தானே சாப்பிட்ட நீ சோத்தை, இப்போ இதை குடிக்கணுமா? ஆடம்பரமாக இது இல்லையா? அப்போ பட்ஜெட் என்ன செய்யுது? ஆஜியாருக்கு கூடுது இங்கே. அப்போ வண்டியில் நிரப்பியாச்சா, நிம்மதி எப்படி இழக்குதுன்னு பாருங்கள். அப்ப சந்தோஷம், கொண்டாடிக்கின்ன சந்தோஷம், வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு அது இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
2: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
1: தொடர்புகளுக்கு 0774906016.
3: காச நோய்ங்கிறது பயப்படுறதுக்கோ மறைக்கவோ அவசியம் கிடையாது. என் குடும்பத்தாரும் நண்பர்களும் சேர்ந்து என்னை காச நோயில இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முறையான சிகிச்சை மூலம் தொடர்ச்சியாக மருந்துகளை பாவித்து காச நோயை முற்றாக குணப்படுத்தலாம்.
1: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம்.
0: வீட்டு நிறைய சாமான், ஃப்ரிட்ஜ் நிறைய சாமான், கிச்சன் நிறைய சாமான், பிள்ளைக்கு போனிக்கு அது இது வண்டியில் நிறைய அப்படியே தள்ளிக்கு வந்து அப்படி விட்டாச்சு. விட்டா அங்க இந்த விலை குறைச்சி நாம மார்க்கெட்டுக்குள்ள போய் இஞ்சப்பார் எவ்வளவு 30 ரூபா, ஏ 20 ரூபா அப்படின்னு சண்டை பிடிச்சி இல்லாஜியார். அது கோஸ்டே 30 ரூபா தான், நான் ஆதா இது விற்கல அப்படின்டே அந்த கதையை விட்டு 20 ரூபா தான் அந்த சண்டையெல்லாம் அந்த பூச்சி தீயில பிடிக்கலாமா? ஏ பிடிக்கணாண்டா, உங்க அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய நீ பாட்டிருக்கான்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 4:01.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
5: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அறிஞ்சிக்கிட்டு கொடுப்ப, ஓட்டி எழுத்து, பாஸ்வேர்ட் அடிங்க சார் அப்படின்னா இவர் பாஸ்வேர்ட் அடிப்பார். இதை தலையெழுத்து அடிக்கார். இவர் அவர் தலையெழுத்து அடிச்சு ஓகே பண்ணி விட்டா ஓடுவேண்டா அர்த்தம். இந்த செகண்ட்ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். அவள் என்ட்ரு பண்ணின செகண்ட்ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட். இவர் ஓடணும், 40 நாளைக்குள்ள ஓடி இந்த காசை கொண்டு போய் போடணும். இல்லாட்டி பேங்கில் ஹோல்ட் பண்ணி நான் ஓடி என்பான் அவன். நீ ஓடி காசு போடாட்டி அவன் ஓடி என்பான். அப்போ இந்த உமாவுக்கு சந்தோஷம்தான், அப்படியே கொண்டு போய் சோவா சாமான் நடிக்கக்குள்ள இவரை சிரிப்பு போலி சிரிப்பாகும். நல்லா இருக்குல்ல, என்னோடனே இவர் நடிப்பா சிரிப்பார். நல்லா இருக்கு, உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓம் நல்லா இருக்கேன். அன்றிலிருந்து இவர் கவுண்டிங் ஸ்டார்ட். அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை செய்வார். அப்போ சம்பளம் பத்தார், லஞ்சம் எடுப்பார், ஏமாத்த பார்ப்பார், ஃப்ராடு பண்ணுவார், டூப்ளிகேட் பண்ணுவார். எப்படியோ 40 நாளைக்குள்ள இந்த பட்ஜெட்டையும் போடணும், இந்த 12,500 ரூபாவையும் போடணும். இதுக்கடையில் புடவை கடையில் வேண்டினது அது இது என்று சொல்லி கிரெடிட் கார்டு தானே இருக்கு என்று ஓட்டு ஓட்டணும், ஓட்டி விட்டுருவான் கார்டு தானே கையிலே அப்படின்னு போட்டு போட்டு போட்டு பட்ஜெட் கூடி, பட்ஜெட் கூடி சரி அந்த போர்டரில் வந்து இன்றைக்கு 12 மணிக்குள்ள பேங்க் டைம் 3 மணிக்குள்ள 40,000 ரூபா காசு தேவை. 3 மணிக்குள்ள 40,000 ரூபா சொல்லிட்டா தேவை. அப்போ அந்த அந்த அந்த 2-3 நாள் அந்த பேங்க் டைம் அந்த 2-3 நாள் வேற முகத்தில் சிரிப்பு இருக்காது. பொண்டாட்டி ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு சண்டை வரும், ஸ்ட்ரெஸ், இங்கே ஸ்ட்ரெஸ், இங்கே நிம்மதி இல்லை. இவரை தலைக்குள்ளே எல்லாம் 40,000 ரூபா சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த உமாவுக்கு ஒன்றும் தெரியும். அந்த உமா அழகாக டீயை கொண்டாந்து டீ சாப்பிடுங்க கொடுத்தேன். அந்த ஆள் வெய்யி உடத்த அப்படியே வேறு டென்ஷன் வேறு. எப்படி இருக்கு நம்ம வேண்டின பால்மா? சூப்பருங்க அப்படியம்பா. எடுத்து சூப்பரா சூப்பர். இவனுக்கு வேற கடுப்பு, அந்த சூப்பர் தான் அவனுக்கு சூப்பராக இருக்காது. 40,000 ரூபா காசு தேவை, சூப்பரான் சூப்பரான கொப்புளிச்சு இதெல்லாம் ஒரு இன்னொரு நாளைக்கு இவள் இதை வேண்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஒரு ஐடியா பண்ணும். கொப்புளிச்சு தூக்கி ஊத்துட்டு எனக்கு ஒழுங்காக ஒரு பிளேன் ஊட்டி காடியம்மா, ஏ தேயிலத்தூளோட நிப்பாட்டணும். அப்போ இவ பாப்பா, ஹா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கண்ட, பாப்பா நல்லா இருக்கண்ட, நேற்று வந்த நானா நல்லா இருக்கண்ட, இவருக்கு நான் எந்த கையால் ஊற்றின நல்லா இருக்கலண்டா, இவருக்கு நம்மளோட இப்போ இறக்கம் இல்லை, ஏன்னா இப்போ 2-3 நாளாக நம்ம கிட்டே இம்பிரையும் இல்லை, டென்ஷன். அந்த ஆளுக்கு நித்திர இல்லை. 40,000 ரூபா சண்டை வந்துடும். சண்டை வந்தால் மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்க நம்மளை யாரோ பிரிவினைக்கு செஞ்சிட்டாங்க, ரெண்டு சூனியத்துக்கு வெட்டுறதுக்கு குறிசாத்திரத்துக்கு போடுவாங்க. அப்படி இல்லை, மூட நம்பிக்கை இல்லாட்டி சம்திங் ரோங், இந்த ஆளுக்கு ஆரோடையோ தொடர்பு வேண்டு சந்தேக கண்ணால் பார்ப்பாங்க. சந்தேக கண்ணால் போல் மேனேஜர் ஹோல் பண்ணி ஹலோ ஓ இன்ன வாரம் வெயிட் பண்ணுங்க என்று சொன்னாலும் எவள் அவள் இன்ன வாரம் நண்ட எவள் ரெண்டு இஞ்சி சந்தேகம் பெற குடும்பத்தில் நிம்மதி இல்லை. உமாவும் பாப்பாவும் இப்படி எதுகு எகு மோன மோகனையாக எதிர்த்து கதைக்கா பார்த்துக்கிருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை. ஒரு குடும்பம் தேன் கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி கலையுது. எதால? இவன்களோட சடவாத கொள்கையால். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன், கடைக்குள்ள விட்டான் பாப்பா, குடும்பம் வெளியில் கடைக்குள்ள விட்டுட்டா. அழகா நமக்கு தேவையானதை கணக்கு பண்ணி வேண்டின பண்ணா விஷயம் முடியும். அறிமுகப்படுத்துறான், டிவியை வேண்டி கொடுத்தோம், முடிஞ்சு அவ்வளோதான். டிவி 17,000 ரூபா தான், 20,000 30,000 அதுவும் கட்டு காசு அப்படி போடுவாங்க. நீங்கள் ஒரு 5,000 ரூபா இப்போ கட்டுங்க, மாதம் மாதம் வட்டி இல்லாமல் 2 வருஷத்துக்கு கட்டி முடிஞ்சோன்னா வெரி சீப் வேண்டிக்கொண்டே வச்சிருவோம். நீ மாதம் மாதம் கட்டாமல் 5,000 ரூபாக்கே உனக்கு டிவி தந்தாலும் உன்ட பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார். டிவியை வேண்டி வச்சுட்டியா? ரைட். டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தானே ஆகணும், இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டே ஆண்டனா கடனுக்கு தருவானா? அது கேசிக்கு வேண்டும். ஓடி திருத்தி ஆண்டனா வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு ஆண்டனா உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்கள எங்களை விட்ட கேடிவி வேலை செய்யுது. என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னே என்ன கேடிவி வரலையா? அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும், கட்டியாச்சு. அதுக்கு 20,000 ரூபா டிவி வெறும் 5,000 ரூபா தான், மிச்சம் காசு இன்னும் கட்டலை. இனி கேடிவி அது இது எல்லா டிவியும் வேலை சொன்னேன், எல்லா டிவிலையும் சேனலில் மாற்றி மாற்றி மாற்றி கடை வீட்டு வேலை நடக்குமா? இல்லை. காலையில் வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுறது, அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வெட்டி அப்படியே விரலையும் பெற்றுறது, எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்கலாம், வாங்க மாமி எப்போ வந்தீங்க வாங்க இருங்கன்னு. முக்கியமான கட்டம் கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுகிற கட்டம், நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகன், இத்துடன் என் வாழ்க்கையை முடித்து கொள்கிறேன். இவட வாழ்க்கை முடிய போகுது இப்ப இதை பார்த்துக்கிட்டு. வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடையில ஒரு விளம்பரம் போகும், அப்போ திரும்பி மறுவாங்க, எப்படி சோமா இருக்கீங்களா, எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு. விளம்பரம் முடிஞ்சோடனே நீ சோமா இருந்தா இரு இல்லாட்டி படு பாரு மிச்சட்டு பார்த்து வீட்டை வாராக. வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ குடிக்க கொடுக்க ஆள் இல்லை, வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை. ஃபுல்ல என்ன செஞ்சிருக்கான், கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா, இங்கே கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய் இந்த டிவியில் என்ன செய்வான் சொன்னா, இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு சமையல் சமையல் சனியன் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் சோறு கறியாக்கி திண்டுக்கு இருந்தாங்க. அந்த சமையல் சமையலில் அவள் வந்து புதுசாக ஒன்றை காட்டி விடுவான். என்ன செய்த, நீங்கள் வந்து இந்த பிஐயே எடுத்து இப்போ லிஸ்ட் எழுதப்படும் பிஐ, இந்த வீட்டில் பிஐயே இதுக்கு முன்னே வேண்டி இல்லை, பிஐ தேவையான பொருட்கள் பிஐ 200 கிராம் பிளம்ஸ் எதுக்கு பிளம்ஸ் அழியாச்சு, ஜெலிஃபிஷ் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுது படுச்சு, அப்பச்சூடா இப்படி வினாகிரி எல்லாம் அழுது, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாகிரி, ஒரு ஸ்பூன் வினாகிரி கடையில் கிடைக்குமா, ஒரு பொட்டலை வேண்டி மிச்சம் அப்படியே நாரும் அம்பட்டு பழ அப்படியே வேண்டி அடிக்கி டிஸ்டப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படி வெரி டேஸ்ட் அம்பல் டேஸ்ட் உனக்கு தெரியுதா, அவள் வெரி டேஸ்ட்னு சொன்னது மட்டும்தான் தெரியும், நாசமாக போனாலும் அப்படி தான் அவள் சொல்லுவான். ஏண்டா வீடியோவுக்கு முன்னால் போஸ்ட் கொடுக்கா, நல்லா இருக்குமா, இதையெல்லாம் வேண்டிதாங்க. அந்த லிஸ்ட்டு வேறு வேலை விட்டு வந்தோம்னா கையில் கொடுத்த உடனே அந்த லிஸ்ட்டு வேண்டணும், சம்பளம் காணுமா, ஒரு மாதிரியாக பொண்டாட்டி ஆசைப்படுறாளே, அதுக்குள்ளே டார்லிங் என்றாலண்டா கட்டாயம் வேண்டிட்டு வருவார், இதை வேண்டித்தாங்க டார்லிங் முடிஞ்சு ஆஜியார் வேண்டுவார், இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டப்பிடிச்சி போன செலவுலேருந்து மருந்து எடுத்த செலவு எல்லாம் 1000 ரூபா அது வேறு, இது வேண்டின வேறு வேண்டின சாமான் மிச்சம் அது வேறு. இப்போ இவன் என்ன செய்வா, புதுசாக ஒரு ஸ்வீட் ஒன்றை செய்ய பழகிடுவான், பழகினா நாம் திண்டோம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் புரிஜம் பொண்டாட்டி திண்டோம், எனக்கு தெரியுமென்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும். ஸோ உங்கள் உமாக்கு ஒரு பார்சல் கட்டணும், எங்கள் உமாக்கு ஒரு பார்சல் கட்டணும், மைனிமார் 3 பேருக்கு 3 பார்சல் கட்டணும், எல்லாம் ஒரு 5 பார்சல், 5 பார்சல்னு சொன்னால் நீங்கள் நாளைக்கு வரும்போது ஒரு 2 கிலோ மாவு லிஸ்ட்டு. ஆண்டவன் 5,000 ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம், 2 கிலோ மாவு இந்த ஆளுக்கு இந்த பட்ஜெட், விநாகிரி 2 போத்தல், பிஐ 1/2 கிலோ இந்த ஆளுக்கு, இதை எடுத்தா இதை சும்மா கொண்டு போகலாமா, அதோடு ஒரு வாழைப்பழம், அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ, அது அது ஒரு ஃபங்க், இப்படி போய் அதை கொடுத்து நாங்கள் செஞ்ச டிவியில் பார்த்து செஞ்சேன்னு சொல்ல, அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவு டைம் வேஸ்ட் அப்படி போகுது, டென்ஷன் ஆகுது. அப்போ இப்படி செஞ்சோன்னா வருமானம் போதுமா, வருமானம் போதாது. இனி டிவியில் காட்டுவான் ஷம்பு, உங்களோட முடியில் இருக்கிற சிக்கல் எடுக்கிறதுக்கு ஒரு ஷம்பு, முகத்துக்கு சோப் போடக்கூடாது, ஏன் உங்களுக்கு அழகு இப்படி அழகு விளம்பரம், அது நாங்கள் ஒரு நாள் முகத்துக்கு சோப் போடல, முகத்துக்குன்னு இன்னும் என்ன இருக்குது இந்த ஷம்பு இது இங்கே நோட் பண்ணிடுவான். அப்போ முகத்துக்கு போகிறதுக்கு கொண்டு வாய் ஒப்பளிக்கிறது கொண்டு, தலைக்கு போகிறது கொண்டு, உடம்பு கொண்டு, நகை பொலிஷ் அது உண்டு, கடைசியாக குளித்து முடிஞ்சு கிரீம் கொண்டு உதட்டு கொண்டு. சிலரை பாத்ரூமுக்குள்ளே போனேன், அந்த பாத்ரூமுக்கு போனால் சுவிஸில் ஒரு வீட்டில் போய் தங்கினேன் ஒரு பயானுக்கு போய். அப்போ அங்கே லேடிஸ் பாத்ரூம் ஒரு வீட்டுக்குள்ளே, ஒய்ஃபுக்கு ஒரு பாத்ரூம், பயானுக்கு வந்து கொஞ்சம் பேர் க்ரௌடு புது செய்யணும், என்ன ஒய்ஃபோட பாத்ரூமுக்கு போங்கன்னு விட்டுட்டேன். கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போய் தவறுதலாக பாமஸுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படி யோசிச்சேன். வனித வரி பாமசிக்க வந்த மாதிரி அம்புட்டு சாமான் அடுக்கி வச்சிருக்க, ஒரு அம்புண்டாட்டி கொண்டு ஒரு கொண்டாட்டி அம்புட்டு சாமான் அவனை கூப்பிட்டுட்டு, என்னடா இதுண்டா, அது எனக்கே புரியாது மௌலவி, இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாள், இது முடிக்காம அது நினைக்காம இது உதட்டுக்காம இது நாக்குக்காம் மூக்குக்காமன்ட்டு கால் விரல் விரைக்கும் நரிக்கு இந்த ஷோக்கேஸை அடித்து கொடுத்துருக்கு, இம்பட்டும் வேண்டி கொடுக்கணும், உழைக்க உழைச்சி தான் தம்பி. ஆடம்பரங்கள் கூட கூட என்ன செய்யுது, செலவு கூடுது. அவ்வளவுக்கு உழைக்க ஒரு ஆம்பளை கேளுமா, உழைக்க இயலாது, அவன் ஓடுவான். என்ன தலைக்கு மேலே செலவு, ஏண்டா செலவு, நம்ம யோசிக்கிறது இல்லையா. ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுட்டு ஒரு குடும்பம் நடக்குது, அந்த கடையில் இருக்கிற மொத்த சாமான் எல்லாத்தையும் தாடாண்டா 3000 ரூபா தம்பி. பொட்டி கடை நடக்குது இல்லை, ஒரு பொட்டி கடை வச்சுக்கிட்டு கொஞ்சாண்டு ஒரு டொஃபி, ஒரு பிரளிக்காயை ஊற வச்சு ஒரு போத்தலில் வச்சு அப்படியே ஒரு கொஞ்சம் பிரளிக்காய் அப்படி வெத்தில் ரோல் ஒரு 4 அம்பட்டு கச்சாங்கொட்டையை வறுத்து ஒரு பக்கத்து சின்ன பொட்டி கடை, அந்த கொழும்பு சைட்லாம் பொட்டி கடை, 2-3 பிள்ளைகள் கொண்டாட்டி பிடிச்ச மறந்துட்டு இருப்பாங்க. அந்த கடையில் போய் இவ்வளோத்தையும் கட்டு அப்படின்ற ஒரு 3500 ரூபா, சரி ஒரு 5000 ரூபா. அப்போ முதலே 5000 ரூபா ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மாதம் மாதம் 40000 ரூபா 50000 ரூபா எடுக்கும் பட்ஜெட் இல்லை. ஏன் இல்லைண்டா, நாம் டிசைன் பண்ணிட்டோம், ஆடம்பரத்தை கூட்டிட்டோம். கோழி இல்லாட்டி மீன் இல்லாட்டி இறைச்சி இல்லாட்டி முட்டை இல்லாட்டி சாப்பாடு இல்லை நமக்கு. ஆனால் சிங்களவர்களை பாருங்கள், வெறும் வெண்டிக்காய், இப்போ கத்திரிக்காய், ஒரு பருப்பு, ஒரு நெத்தலி கருவாடு, உப்பு கருவாடு துண்டோண்டு சாப்பாடு முடிச்சு, ஒரு விளையாட்டு சாரம், ஒரு சீட்டை முடிச்சு. நமக்கு திங்கிரண்டா பெரிய லிஸ்ட், அந்த கொக்கரக்கோவை திங்கிரண்டா ஒரு கொக்கொண்டு அடிக்கும். அப்போ கொக்கும் கொக்கரக்கோவும் இல்லாட்டி இறங்குது. பெப்சி இல்லாமல் சோறு, என்ன பெப்சி, பெப்சி இல்லாட்டி சோறு, அது யூதன்ட், அது யூதன்ட் ப்ராடக்ட், அது நெஞ்சு, அது நம்மளை சாவடிக்குது. அப்போ அது அடிக்கும். கோழி மீன் வாய்க்கு ஒரு துண்டு இறச்சி விரணும், இல்லை நமக்கு இறங்குது இல்லை, நம்முடைய சாப்பாட்டு பட்ஜெட் உயருது. கவர்மெண்ட் மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் திறந்திருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நின்று மருந்து எடுக்கிறவன் நாமையா, நம்முடைய சோநகர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று மருந்து எடுக்க வைக்க, நம்ம ஆட்டோ பிடிச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 550 ரூபா காசை கட்டி டாக்டரை சந்தித்து துண்டு எடுத்துக்க போய் ஃபார்மசியில் வேண்டணும். நமக்கு ஃபார்மசியில் மருந்து வேண்டும், இல்லாட்டி சில ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே இருக்கிற டாக்டர் மாதிரி அவனே மருந்தை கொடுத்து 500 ரூபா பில் தருவான். ஆட்டோ செலவு 300 ரூபா 800 ரூபா. எதுக்கு ஒரிஜினல் டேப்லெட்டு ஒரிஜினல் மருந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குது, அதுக்கு காசு நம்மள்கிட்ட இருந்தால் புடுங்குது. நாம் கட்டுற டெக்ஸி, நம்ம வாங்குகிற பால் மாவில் விலை, அடிக்கிற பெட்ரோல், இதில் எல்லாம் காசு கொடுங்குற நமக்கு மருந்து தரது. அந்த மருந்தை நாம் ஏன் பிரயோசனப்படுத்துகிறோம் இல்லை, நமக்கு ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏன் நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும், போட்டிருக்கு அதுக்கு டிக்கெட் குறைத்தான். நமக்கு சொகுசு தேவை, நமக்கு நல்லா சாப்பிடணும், நமக்கு லேசரிக்கணும், ஆடம்பரம், நமக்கு ஆடம்பரம் கூடினா பட்ஜெட்டு கூடும், பட்ஜெட்டு கூடினா பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை வரும். ஏன் வருமானம் பத்தலாட்டி சந்தோஷம் இல்லை, இவனுக்கிட்ட சந்தோஷம் இல்லையோ அவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு, இவனுக்கிட்ட ஆண்மை குறைபாடு இருக்குதோ அந்த குடும்பத்தில் சண்டை. மருந்து எடுக்கவா ஆண்மை குறைபாடாக இருக்குது, எப்படி ஆண்மை குறைபாடாகாமல் இருக்கும் யோசி. நான் ஒரு கவுன்சிலர், அதனால் நான் சொல்கிறேன், ஆண்மை குறைபாடுங்கிற ஒரு நோய் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. தாம்பத்திய உறவில் பிரச்சனைங்கிறது ஒரு நோய் இல்லை, அதுக்கு மனசு தான் காரணம். எவன் சந்தோஷமாக இருக்கானோ அவன்கிட்ட அந்த பிரச்சனை இருக்காது. ஆண்மை குறைபாடுன்ற ஒருத்தன் வந்தால் அவருக்கு ஆயிரத்தெட்டு சிக்கல் இருக்கின்றார் கொஞ்சம் வாங்கு, அதுக்கு மருந்தெடுப்போம் புறவும். உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? சிலர் பிஸ்னஸ் மேன் நல்ல கொண்டாட்டிக்கும் அவருக்கு மேலே இல்லை, பிரச்சனை இல்லை, நிம்மதி இல்லை இவருக்கு. பிஸ்னஸ் கோளுக்கு மேலே கோள், அங்கே சரக்கு போகுதுன்னு சொல்லி லொரியில் சாமான் பெறுது, வெளிநாட்டு சாமான் கொஞ்சம் வந்து சுங்கத்தில் பிடிபாட்டி இருக்குது, அதுக்கு போகணும், அதுக்கு ஆள் அனுப்பணும், இதுக்காக நண்பட்டு தலைக்குள்ளே இருந்தால் ஆண்மை குறைபாடு கட்டாயம் நிம்மதி. நாம தொழில் செய்யறதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான், அந்த சந்தோஷத்தையே இழந்த தொழில் நடக்கக்கூடாது. அப்ப பட்ஜெட் கூடுது, பட்ஜெட் கூடின அந்த ஆளுக்கு நிம்மதி இல்லை, உழைக்கிறது பத்தாவது உழைக்கிறது பத்தாதுன்னு கடைசியா ரெண்டு பேரும் கூடி ஒரு முடிவெடுப்பாங்க. என்ன ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, என்ன ஒவ்வொரு மாசம் நமக்கு கடன் ஏறிக்கிட்டு இருக்குது, எடுக்கிற சம்பளத்தை கடையெல்லாம் கொடுக்கணும், கூடு கட்டணும், என்ன செய்யறேன் என்ன செய்யறேன்டா, இருக்கிற ஆடம்பரத்தை குறைச்சோணும், தாராளமாக மிஞ்சும். நான் கேட்குறேன், ஒரு வீட்டில் அஞ்சு பேருண்டா, ஆறு ஃபோன் எதுக்கு? வீட்டில் அஞ்சு பேர், அம்மாவுக்கு ஒரு ஃபோன், பாப்பாவுக்கு ஒரு ஃபோன், மூத்தவனுக்கு ஒரு ஃபோன், இளையவனுக்கு ஒரு ஃபோன், மகளுக்கு ஒரு ஃபோன், குமனா ஒரு ஃபோன், அஞ்சு ஃபோன், அஞ்சு பேர், ஆறு ஃபோன். அந்த ஃபோன் சில ஃபோனில் ரெண்டு சிம், இதில் ஒரு ரெண்டு சிம், இதில் சிம், இதில் சிம், டொங்கல் நெட்டு தகுவல். இந்த ஃபோனுக்குள்ளே எவ்வளோ காசு கரையுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வழங்க மாட்டேங்க. நாம் ஒரு மெசேஜ் தானேன்றட்டோ, அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு? இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எதுக்கு? நீ சந்திச்சியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வந்துச்சு. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து வந்தேன் நான் சும்மரிக்கலாமா? என்னத்தை நினைப்பான், வலைக்கும் அஸ்ஸலாம், நீ ஒரு ரூபா நான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆறுக்கு போகுது அந்த காசு. நீ ஒரு அஸ்ஸலாமலைக்கும் ஒரு ரூபா, நான் ஒரு அஸ்ஸலாமலைக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா, அதே வெளிநாட்டுக்கு அடித்தா ஆறு ரூபா, நான் திருப்பி அடித்தா ஆறு ரூபா, பன்னெண்டு ரூபா, ஒரு சலாத்துக்கு பன்னெண்டு ரூபா. எத்தனை சலாம், எத்தனை நிக்கல், எத்தனை நெய்யாண்டி, எத்தனை கிண்டல், எத்தனை எம்எம்எஸ், எத்தனை சட், எத்தனை இன்டர்நெட் தொடர்பு, எத்தனை ஸ்கைப், எத்தனை ஃபேஸ்புக், எத்தனை வாட்ஸ்அப், எத்தனை வேதம், எவ்வளோ என்ன நடந்துக்கிட்டு? ஒரு ரூபா, அஞ்சு ரூபா, மூன்று ரூபா, நாலு ரூபான்னு ஒரு குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு எத்தனை நூற்று ரூபா, நூற்று கணக்கானது கரையுது. ரீலோட் ரீலோட் ரீலோட், பொண்டாட்டி சொல்கிறா எனக்கு ஏர்டெலுக்கு ஒரு ரீலோட், டயலாக்குக்கு ஒரு ரீலோட் போடுங்க அப்படின்னு. அதுக்கு நூறுரூவா, இதுக்கு நூறுரூவா, சிம்பிள் இருநூறுவா அப்படியே கொடுத்தான். நம்ம கொடுக்கும்போது நூறுரூவா, ஐம்பது ரூபா, இருநூறுவா தான், ஆனால் மாதம் முடிய பட்ஜெட்டு நாற்பதாயிரரூபா. எதுக்கு இந்த ஃபோன்? எதுக்கு மகளுக்கு ஃபோன்? எதுக்கு மகனுக்கு ஃபோன்? அந்த ஃபோனை கொடுத்தா அந்த கை சும்மா இருக்குமா? செவனை பிடித்தவன் கையும் செல்ஃபோன் பிடித்தவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கு தான் இருக்கும். அது சுரண்ட சுரண்ட காசு தான், இந்த காசு போயிட்டே இருக்குது, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஆடம்பரம் பாருங்க. இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் நடக்குது, ஒரு மௌலவிக்கு சம்பளம் நியாயமாக கொடுக்காதனால தான் மூணு மாதத்துக்கு ஒரு மௌலவி ஒரு பள்ளியில் நிற்கி. என்ன முதல் ஒரு மௌலி வந்ததில்ல, அவர் வெயிட்டர் என்ன போனண்டா, ஒழுங்காக சம்பளம் கொடுத்துருந்தா ஏன் போகிறார்? நீங்கள் அங்கால் அஞ்சால் ஒன்று படுத்து ரிசிட்டு கிழிச்சு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் என்று கடக்காரன் ஏசி மோதின்னு ஏறி இறங்கி உழைச்சிக்கு வந்து அங்கே இங்கேண்டு பார்த்து கரண்ட் பில்லு தண்ணி பில்லெல்லாம் கட்டி ஒரு பத்தாயிரரூபாவை சேர்த்து தலைவர் ஒரு ரெண்டாயிரரூபா வச்சு செயலாளர் இன்னொரு ரெண்டாயிரரூபா வச்சு அதில் உள்ள ஒரு பாப்பா நானும் ரெண்டாயிரரூபா தாரன்னு போட்டு ஒரு பதினாயிரரூபா சம்பளம் கொடுத்தா பதினாயிரரூபாய்க்கு அவரை குடும்பம் எப்படி ஓடும்? நமக்கு நல்லா விளங்குது இல்லை, முப்பது காணாண்டு அவன் நின்று நின்று பார்த்தோட்டு இது சரிவேதா, நாம் பேசாமல் ஒரு கடையில் போய் நிற்போம் ரெண்டு ஓட்டு பாய் காட்டி விட்ருவான் மௌலி, மறுறா இன்னொரு மௌலியை தேடுவாங்க. நாம் என்ன செல்ஃபோனுக்கு கொடுக்குற காசு இந்த பள்ளி உண்டியலுக்கு போடுங்க, ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளத்தை கொடுத்த ஒரு பள்ளியை வச்சு நான் சும்மா கம்பீரமாக போயிட்டிருக்கோம். என்ன பிரச்சனை? நம்மளுக்கு முடியாமல் இல்லை, முடியும், ஆனால் நாம் வேறு இடத்த முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மட காசில் எவனோ லாபம் அனுபவிச்சுட்டிருக்கான். ஒரு யூத நிறுவனம், ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் நம்மளோட காசில் பிடுங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு மொபைட்டல் பிடுங்குது, ஒரு டயலாக் கம்பெனி பிடுங்குது, ஒரு ஏர்டெல் கம்பெனி பிடுங்குது. ஒரு பணக்கார முதல்ல தான் ஒரு ஏழை குடும்பத்தின் ரத்தத்தை உறிஞ்சுது. நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. நம்ம எங்கே போட்டுட்டிருக்க நம்ம காசு? எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபோன் கால், எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மெசேஜ், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் ஒரு விஷயம், ஒரு பயான், ஒரு ஒரு ஒரு ஒரு மார்க்க விஷயத்தை நெட்டில் ஏற்றுறதுக்காக ஒருத்தர் வச்சுருக்காரு, அது வேறு விஷயம். சும்மா ஒருத்தம் பேசிக்கான், ஒன்றும் இல்லை அவனுக்கு, பிஸ்னஸும் இல்லை ஒன்றும் இல்லை. ஃபோன் ஒவ்வொரு தெருக்களையும் ஃபோன், இன்றைக்கு ஃபோனில் செலவழிகிற காசு மாதிரி வர எதுலேயுமே செலவில்லை, அம்பிட்டு போயிட்டு இருக்குது. தேத்தானி குடிக்காட்டியும் டீ குடிக்காட்டியும் ரீலோட் போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டை கறி வாண்டாட்டியும் அவன் ரீலோட் போட்டுருக்கிறான். சாராயம் குடிக்கிறவன்ற நிலைமையை விட ரொம்ப மோசமாக போச்சு இந்த ஃபோன் பாவிக்கிறவனுடைய நிலைமை. அதுலேயும் புது மெடல் வந்துட்டா பழைய மெடல் அறவிலைக்கு விற்கான். புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கிறான், அதில் சும்மா கமரா கிளியர்ண்டா, அந்த மாதிரி கிளியர் கிளியர் அந்த உனக்கு என்னடா. அப்போ 20,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்காம் விற்று அந்த 12 இன்னும் கொஞ்சம் காசை போட்டு புதுசாக வந்த ஃபோன் ஆதாயம்டா வேண்டாம். எல்லாம் வந்த கேஸ் தான், ஆதாயம் உண்டு வேண்டது இருக்கே, என்ன ஆதாயம் நட்டன்டா உனக்கு, உனக்கு புரிய மாட்டேங்குது. இது முதலாளித்துவம். இப்போ உள்ள கொமர்ஸ் பாடம் இருக்குது இல்லை, அதில் போட்டு ட்ரிக்ஸ் தான் இது. உனக்கு ஆதாயம் ஆதாயம் வேண்டு விளக்களி விளக்களி வேண்டு தேவையில்லாத சாமானை திணிக்கிறான். திடீரெண்டு ஃபேமன்ல ஒருத்தன் போட்டு விரிக்கிறான், 100 ரூபாய்க்கு 3 யார், 100 ரூபாய்க்கு 3 யார், 100 ரூபாய்க்கு 3 யார் என்றா என்ன அர்த்தம்? இங்க வந்து மடப்பட்டம் கேட்குற யார் என்ற அர்த்தம். நீ இதுவரைக்கும் சும்மா தானே இருந்த, உனக்கு சீலை தேவைப்பட்டா, எனக்கு சீலை தேவைப்பட்டா, ஒத்தருக்கும் சீலை தேவைப்படல, 100 ரூபாய்க்கு 3 யார் அழகான பூவும் ஆதாயம் ஆதாயம் உனக்கு என்ன? உனக்கு தேவை இருந்தா வேண்டு, அதான் வாழ்க்கை. தேவையில்லாத வேண்டி மூட்டை கட்டினா தேவையான ஒன்று ஒதுங்கி நிற்கும், ஊடுகாடா. ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? கழிவுப் பொருட்களை அகற்றுவது தான் காரணம். ஜப்பானுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன? கழிவுப் பொருட்களை அகற்றுவது. நம்மளும் முன்னேறதா இருந்தால் கழிவுப் பொருட்களை அகற்றணும். நம்மளோட வீட்டை போய் அலுமாரியை திறந்து பார்ப்போம். உங்களோட அலுமாரியை திறந்து இப்படி அடுக்கு அடுக்கி வச்சிருக்கலாம், அதில் எத்தனை உடுப்பு, உடுக்கிற உடுப்பு எத்தனை, யூஸ் பண்ணுற உடுப்பு எத்தனை இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னே உடுத்த போட வரைக்கு சின்ன வயசில் போட்ட ஷர்ட் இருக்குது, சின்னதாக கட்டையாகி போன அழகான பீத்தல் இல்லாத ஷர்ட், ஆனால் உடுக்கறதில்ல கட்டை. இப்போ கொஞ்சம் உடம்பு ஃபெட் ஆகிட்டு இடுப்பு காணாம், ஆனால் புது ட்ரௌசர் மடித்து இவ்வளோ உயரத்தில் அது ஒரு மூலையில் இருக்கு. அலுமாறி நிறைய இருக்கிற உடுப்பில் ஒரு 4-5 உடுப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற உடுப்பு, மற்றதெல்லாம் இருக்கு எதுக்கு?

0: போட்டுக்கிறது இவன், அல்லது கட்டி போட்டு கிஃப்ட் ஃபார் ஹிமன் முன்னு கழுவி விட்டுருவான், கிஃப்ட் ஃபார் யூ விரும்பினவன் வருவான், தேவைப்பட்டு வந்துக்கிட்டு போவான், தேவையில்லாதவன் இருப்பான், மெஷின் வரும் அள்ளி போட்டு விடுவான் அவன் போயிடுவான். இப்போ உங்களோட அலுமாரியில் அஞ்சு உடுப்பு தனிக்கு 25 நிமிஷம் தேவையில்லை, ஒரே செகண்டில் திறந்தாச்சு எடுத்தாச்சு அவன் போயிட்டிருக்கான், இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேவையில்லாத சாமானை அகற்றுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தேங்காய் வேணுன கலர், மீண்டின்னு கூட செட்டின், தயிர் வாங்கின போத்தல், தயிர் வாங்கின மண் சட்டி, டூத்பேஸ்ட் நெய்ச்சி விட்ட முடிஞ்ச அந்த நெஞ்சது, அதையும் தூக்கிறிய விருப்பம் இல்லை. அதுவும் பாத்ரூமுக்கு ஒரு குப்பை, ஷம்பு நெய்ச்ச பேப்பர் எல்லாம் அங்கே பாத்ரூம் உள்ள குப்பை, உடுப்பு காணாத உடுப்பு, கிழிஞ்ச உடுப்பு, அந்த உடுப்பு இது ஊடு காடாக இருக்கு. ஊடு காடாக இருந்தால் ஒன்று அழகில்லை, இன்னொன்று அது இன்ஃபெக்ஷன் ஆக்குது, நோய் கிருமிகளை கொண்டு வருது. அடுத்தது உங்களுக்குரிய சாமான உரிய நேரத்தில் எடுக்க இல்லாமல் டைம் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அது இடத்த பார்த்து டென்ஷன் வரும். எப்போவுமே ஒரு இடம் நீட்டாக நல்லா இருந்தால் ரிலாக்ஸாக அழகாக இருக்கலாம். நீங்கள் படிக்கிற ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற ரூமில் உங்களோட புக் ஒழுங்காக நீட்டாக இருந்து, நீங்கள் படிக்கிற மேசையில் படிக்க வேண்டிய நோட் புக் மட்டும் இருந்தால் உங்களுக்கு படிக்கிற மூட் வரும். இதில் 4-5 கொப்பி குமிஞ்சி, அதில் ஒரு 7-8 புத்தகம் அப்படியே அடைஞ்சி விரித்து உரகிழிஞ்சி கையெழுத்து கூடி கீறுப்பட்டு நீட் இல்லாத எழுத்தோட உங்களோட படிக்கிற ரூமை வச்சிங்கடா, நீங்கள் மார்க்ஸ் எடுக்கவும் முடியாது, உங்களால் படிக்க முடியாது, ஹோம்ஒர்க் செய்ய முடியாது, நீட்டாக இருக்கும். அப்போ ஜப்பான்காரனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக, அப்போ ஆடம்பரம் கூட அந்த ஃபோன் இந்த ஃபோனு இது சொல்லி குமிச்சு குமிச்சு குமிச்சு குமிச்சு வச்சுருக்கோம். செலவுகள் கூட, ஸ்ட்ரெஸ் கூடுது. இப்போ பொண்டாட்டியும் புருஷனை உட்காந்து யோசிப்பாங்க, நமக்கு இப்போ காணாதே இந்த வருமானத்தில் நாம் எப்படி பொம்பளை பிள்ளை, நான் பிறந்துட்டு நான் அவள் புள்ள வகுத்தில் வேண்டு, இனி இவ தான் ஸ்டார்ட் பண்ண, அவள் தான் நகை பொலிசு வேண்டி கெட்டதும் அவள் தான், டை வேண்டி கெட்டதும் அவள் தான், ஃபேர் லவ்லி வேண்டி கெட்டதும் அவள் தான். நான் கருப்பு வெள்ளையாகிறதுக்கு ஒரு மருந்து தாங்க, அந்த மருந்துக்கு 500 ரூபா 10 நாளைக்கு உண்டு, 30 நாளைக்கு 3,500 ரூபா மாதம். நீ வெள்ளையாகி யாரை கல்யாணம் பண்ண போகிறாய், நீ தான் கல்யாணம் பண்ணிட்டியே, அவன் என்ன தேவையில்லைண்டா, நீ கருப்பு உன்ன தேவையில்லைன்னு சொன்னா இல்லையே. இப்போ ஆறுக்கு அலங்காரம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டறிக்கக்குள்ள அலங்காரத்தை காணல, ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், புருஷன் பக்கத்தில் இருக்கக்குள்ள நல்லா உடுத்துட்டு மனம் இல்லாமல் நாத்தம் இல்லாமல் நல்லா உடுத்துக்கிட்டு நீட்டாக உடுத்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குது, வீட்டில் இருக்கக்கூட பழசு கிழிஞ்சி தச்சது, சாயம் போனது, தலை சீவுறல், பவுடர் பூசுறல், செண்ட் அடிக்கிறல, குதிகாலில் ஊத்தரிக்கும் வீட்டு. ஆனால் வெளியே போகும்போது சும்மா அப்படியே ஒரு நடிகை போகிற மாதிரி போகிறோம். அப்போ ரோட்டில் இருக்கிறவன் ஆசைப்படுறான், வீட்டில் இருக்கிறவனுக்கு ஆசை வராது, ஏனண்டா இதை பார்த்த கோலம் வேற. இந்த ஆளுக்கு இன்னொன்று கிளி மாதிரி தெரியும், அந்த கிளி வீட்டில் அண்டங்கா காயத்தான் இருந்திருக்கும். நடக்குது நடக்கு. அப்ப இன்றைக்கு நைட்டியை நல்லா வேண்டுறதுக்கு ஏன் மனசு வருதில்லை நமக்கு, இன்னொரு பொம்பளையில் ஒரு புருஷன் ஏன் ஆசைப்படுறான், அலங்கரிச்சுக்கிட்டு பாரத்தால் ஆசைப்படுறான், அவளை விட அழகானவளை தான் நம்ம பண்ணியிருக்கோம், இதை அலங்கரிச்சு பார். நாம பார்க்கறது தான் நைட்டி, ஒரு புருஷன் ரசிக்கிறது தான் நைட்டி. அந்த நைட்டி 150 ரூபாய்க்கு வேண்டுவார், அந்த நைட்டி அவர் பார்க்கறது 150 ரூபாய்க்கு. உடுத்துக்கு போக்குள்ள ரோட்டில் ஊரன் பார்க்குறானே அது சல்வார், அது சல்வார், அது 7,500 ரூபா. உனக்கு கொடுத்த மரியாதை இதானா நீ? நாம் என்ன சொன்னால், வெளியே பார்க்குறதுக்கு ஒரு கருப்பு கோட்டு, உள்ளுக்கு நீ ரசிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேஷனாக எவ்வளோ அழகாக உடுக்கலாம் அந்த சோட்டி, அந்த நைட்டி, வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு பேண்ட் போடுறண்டா போடு, டிஷர்ட் போடுறண்டா போடு, நீ உன்னுடைய மனைவியை அழகாக ரசித்து அனுபவி, குடும்பத்துக்கு சிக்கல் வராது. இதுக்கெல்லாம் ஆடம்பரம் பார்ப்பாங்க, ஆடம்பரம் நைட்டி 2,000 ரூபா வேணாம், டேய் 2,000 ரூபாய்க்கு வேண்டி கொடு, அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இது ஆடம்பரம் இல்லை, இது அனுபவிக்கிறது. ஆனால் நீ இன்னொருத்தன் அனுபவிக்கிறதுக்கு ஆடம்பரம் பார்க்கணும். இந்த வீட்டை கட்டுறோம், இப்படி கட்டுறதா இருந்தால் மேஷன் கூலி கேட்கான் 2,000 ரூபா, அதை அப்படி உருட்டி கட்டினால் 15,000 ரூபா.
1: நீங்கள் தொடர்ந்து முங்கொழில் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்று.

0: தலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
1: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
2: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: வெளிநாட்டுக்கு போறது கொடுக்கறதுக்கு வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏன் ஆசைப்பட்டேன்டா? ஆடம்பரத்துக்கு தான். வீடு கட்டணும், மாடி கட்டணும், நல்ல ஒரு கார் வேண்டணும் என்றதுக்கு தானே போத்துவங்கினேன். இந்த 1.5 லட்சம் ரூபா இருந்தா எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு போவான் தெரியுமா? மீனை வேண்டி ஊருக்கு விற்கிறவன்கிட்ட இந்த 1.5 லட்சம் ரூபா காட்டி என்ன செய்யலாம்ட்டு கேட்டுப்பார். டாடா 4 குடும்பத்துக்கு சோறு கொடுப்பேன் அப்படியம்மா. அந்த 1.5 லட்சம் ரூபா அவனுக்கிட்ட இருந்தா ஏன் நம்ம புரிய மாட்டேங்கிறோம்? நமக்குள்ள நிறைய சக்திகள் இருக்குது, நமக்குள்ள நிறைய பலம் இருக்குது. அந்த பலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வா அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ். அல்லாஹ் உனக்கு செஞ்ச அறுப்புடைய வெளியில பேசுங்கிறான். அல்லாஹ் உனக்கு செஞ்ச அறுப்புடைய வெளியில பேசுங்கிறான். நம்ம ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறோம், அல்லாவை மறந்துட்டோம், அல்லாவை மறந்துட்டோம். ரெண்டாவது, நம்ம வாயில் நல்ல வார்த்தைகள் வாரதே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு தெரியல, தெரியறது எப்போ நெகட்டிவ் இருக்குதா தான் பேசுகிறோம். ஒருத்தனுக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், இழப்புகள் லிஸ்ட்டு போட்டு பாருங்க, ஒரு பத்துக்குள்ளே முடியும் ஒருத்தன் பிரச்சனை. ஆனால் ஒருத்தன்கிட்ட இருக்கிற அருளை கணக்கு போட்டு பாருங்க. அவன் கண்ணு பார்க்குது, மூக்கு சுவாசிக்குது, தோல் உணருது, வயிற்றில் செமிக்குது, என்ன தலை அசையுது, விரல் நல்லா பிடிக்குது, நல்லா சிரிப்பு வருது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சொல்கிறதுக்கு தாய் தகப்பன் இருக்காங்க, வாழ்கிறதுக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, உறவு இருக்கு, நிலம் இருக்கு, என்ன உடம்புல எல்லா உணர்வுகளும் இருக்குது. அப்படி இப்படி என் லிஸ்ட்டை போட்டு போனால் முடியாதுங்க. உட்கார்ந்து ஒரு நாள் முடிஞ்சு நாளைக்கு வர மிச்சத்துக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லாம் அருள் தந்திக்கலாம். தந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ். அல்லாஹ் உனக்கு தந்த அருளை பேசுங்கிறான். நம்ம அதை மட்டும் பேசுகிறதில்லை, எப்போவாச்சும் நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிறோமா, அல்ஹம்துலில்லா உனக்கு நல்ல கண்ணை தந்திருக்கிறாயா அல்லா, உனக்கு நல்ல மூக்கு இருக்குதுயா அல்லா, உனக்கு நல்ல நாக்கு இருக்குதுயா அல்லா, நான் நல்லா எச்சு துப்புறேன், நல்லா யூரின் போகுது, நான் நல்லா சாப்பிட்றேன், எனக்கு நல்லா செமிக்குது, எனக்கு தங்குறதுக்கு ஒரு கூரை இருக்குது, போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் இருக்குது, உறவு என்று சொல்லிக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குது, நண்பர் என்று சொல்கிறதுக்கு ஒரு நண்பு இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிநேகிதம் இருக்குது, எம்பட்டு இருக்குது யாழ்லா அல்ஹம்துலில்லா என்று எப்போவாச்சும் உட்காந்து நன்றி செலுத்திக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன வாழ்க்கை இது, என்ன வீடு, இதம் நல்லா இருக்குது வீடு, என்ன வீடு எப்படிப்பா இருக்க சோமா இருக்கிய ஆண்டு கேட்ட உடனே மாதிரியாக கிடக்கும், நாக்கை புழுங்கிட்டு சாகனம் போல இருக்கு, என்ன நாடு என்ன உலகம் என்ன அரசியல் எல்லாம் விலையும் கூடிக்கிட்டு அதுக்கு தாண்ட இலங்கையில் பிறந்தோமோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க எம்புட்டு சொல்லி முடிக்கிறான். ஏன்டா நல்லா இருக்கிறையான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு என்ன பஞ்சமங்கிற இந்த நாக்கில் இருக்க வார்த்தை இங்கிலீஷில் கேட்டுப்பார், ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன் தேங்க் யூ, என்னடா அதுக்கு மட்டும் நல்லா இருக்குது. அதே ஆளுக்கிட்ட ஃபெஸ்ட்டுக்கு ஒருத்தனை விடுங்க, ஒரு ஆளுக்கிட்ட தமிழால் கேட்டுட்டு வா, எப்படிப்பா நல்லா இருக்கிறையா, என்ன நல்லா இருக்கிறாரு, நேற்று தான் ஒரு கடங்காரம் வந்து கத்திக்கிட்டு போகிறான், நல்லா இருக்கிறதா நல்லா அப்படின்ட்டு புலம்புவோம். அதே ஆளுக்கிட்ட நீ போய் ஹவ் ஆர் யூ, ஐ ஃபைன் தேங்க் யூ, என்னடா என்ன பாஷையிலேயே ஒரு பிரச்சனை. அரபில் கேட்டு பாருங்க, கைஃப ஹாலுக், ஹைர் அல்ஹம்துலில்லா, அரபியாவது வேற வார்த்தை சொல்றான்னு பாருங்க, அந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த பலா போன தமிழ் என்ன பாடுபடுத்துது தெரியுமா, அந்த லாங்குவேஜுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. லாங்குவேஜ் கலாச்சாரம் என்ன, நல்ல ஒரு சமூகம் என்ன பாஷை பேசியதோ அந்த பாஷையில் நல்ல பண்பு இருக்கு. நாம் பேசுகிற தமிழ் நல்ல கலாச்சாரம் உள்ளால் பேசினதில்லை, இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வரல இந்த தமிழ், அரபு வந்திருக்குது. கைஃப ஹாலுக்கு என்று கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறவங்க கூட ஹைர் அல்ஹம்துலில்லா அல்யோம் ஹைரும் மினல், அதாவது நாளைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றைய விட இன்றைக்கு நல்லம், நேற்றை விட ஹைர் மினல் அம்ஸ், நேற்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்கணும். நம்ம தமிழர்கள் கேட்டு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் படுக்கிறான்ட்ட எப்படிப்பா சோமா இருக்கேன், சோமா இருந்தால் இங்கே ஏன் வந்து படுக்கிறான்ட்ட நாய், ஏண்டா நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நிமிந்து உட்கார முடியுதுன்னு சொல்லலாம் இல்லை, சொல்லலாமா இல்லையா, வாயில் இருக்கு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்கிறோம் இல்லையே. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ், நமக்கு படிப்பு வரலை, நமக்கு இங்கிலீஷ் வருதில்லை, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், காசை கொடுத்து கண்ணாடியை வேண்டி மாட்டி வச்சிருக்கேன், அதில் போய் நின்றுக்கிட்டு கவலைப்படுறதுக்கு 1000 ரூபா கண்ணாடி, பெரிய கண்ணாடி 1500 ரூபா, காலையில் எழும்பி போயிட்டு முதல் கண்ணாடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இப்படி தான் பார்ப்போம், நல்லா இருக்கு, கண்ணை வளைச்சி கருப்பு ஓதடு, இந்த மூக்கு கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் என்ன அளவு பார்த்து இப்படி பார்த்து நாமளும் தான் இருக்கோம், வளரலையே அல்லது நம்ம கொழுப்பாக இருக்குதே நம்மளும் தான் இருக்கோம், இப்படியே உடம்புல குறைய பார்த்து பார்த்து காலையிலேயே கவலைப்பட்டுக்கு தான் வெளியில் போகிறான். ஏண்டா சந்தோஷப்பட வேணாமா, எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வர வர மனசில் இறுக்கம் கூடும், ஸ்ட்ரெஸ் கூடும், ஸ்ட்ரெஸ் கூடினால் சந்தோஷம் குறையும், சந்தோஷம் கூடினால் உங்களுடைய முயற்சி குன்றும், ஆற்றல் குறையும், உங்களால் சாதிக்க முடியாது. ஒருத்தன் சாதிக்கணுமெண்டா முதல்ல அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவன் சிரிச்சுக்கிட்டு போனால் தான் சாதிக்கலாம், மனசு நிறைஞ்ச சந்தோஷம், அவன் கவலைப்பட்டுக்கு போனால் அவனுக்கு வேகமாக ஓட முடியுமா? அதனால தான் அலா இன்ன அவுலியா அல்லா அலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று அல்லாஹ் சொல்கிறான், உண்மையான அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் பயம் இருக்காது, கவலை இருக்காது அவர்கள் மீது, பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலை எப்போ வரும், நடந்து முடிஞ்சதை நினச்சா வாரது தான் கவலை, ச நான் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டேனேன்றெல்லாம் கவலைப்படுவோம். பயம் எப்போ வரும், நாளைய நினைச்சால், நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ, எப்படி இந்த ஜப்பு ஜெயின் பண்ண போகிறோமோ, எப்படி இதை பேச போகிறோமோ, எப்படி இந்த வியாபாரத்தை முடிக்க போகிறோமோ, எப்படி இந்த விவசாயத்தை செய்ய போகிறோமோ, நாளைக்கு எப்படி நம்ம இந்த ஸ்பீச்சை செய்ய போகிறோமோ என்று நாளைய நினைத்தால் வாரது பயம், நேற்றைய இதை நினைத்தால் வாரது கவலை, ரெண்டுமே இன்றைக்கு வருது, நிகழ்காலத்தில் வருது. நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்திருந்தால் நம்ம மூஞ்சி சரியில்லாமல் இருக்கும், நம்மளால் எவ்வளவு தூக்க முடியும் அவ்வளவு தூக்க முடியாது. பயத்திலையும் கவலையிலையும் இருக்கிறவன் வளமையாக 30 கிலோ தூக்குறவன் அன்றைக்கு எல்லாம் 20 கிலோ தூக்கிடுவான், வளமையாக 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், 2 மணியோட ஓஃப் ஆகிடும், ஏ என்ன கிடைக்கிறேன், ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நிம்மதி என்ன வாழ்க்கை சாகனம் போல இருக்கு. ஏ இங்கே பயமும் கவலையும் இருந்தால் சாகனம் போலான் இருக்கும், பாலனும் போல இருக்குமா? இருக்காது. அல்லாவே குருவான் சொல்லலாம், ஒரு விசுவாசி பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். நடந்து முடிஞ்சது அல்லாட விதிடா, விதி கல்லாக்கதரை நம்பினவன்னா எதுக்கு கவலைப்படணும்? அப்படித்தான் அல்லாஹ், அப்படித்தான் இது உடையணுமெண்டு நாடித்தான் உடஞ்சி போச்சு. இப்போ என்ன செய்யும், காசாவில் அடி உள்ளணுமெண்டு அல்லாஹ் தானே அடினேன், என்ன அடி உழந்துட்டு இப்போ என்ன அகதியாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஓடணுமெண்டு அல்லாஹ் தானே அடினேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன ஒன்றுமில்லை, ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன பிக்சர் இருக்கம்மா, நல்லா தான் இருக்கும். 100,000 பேர் ஓடி வந்து என்ன பிக்சர் இருக்காங்களா? 100,000 பேர் நல்ல வசதியாக இருந்துக்கிட்டிருக்கான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் காப்பாற்றிக்கான். 20 வருஷத்துக்கு புறவு அடி உள்ள போது இப்போதைய ஓடன்று ஓட்டம் காட்டிக்கான். 2010 அடி உழுது நாம் சந்தோஷமாக இருக்கணும். அன்றைக்கு எல்டிடிக்காரன் 200 ரூபா காசை கொடுத்து விரட்டாட்டி அந்த யாழ்ப்பாணத்திலையும் மன்னார்லையும் இருந்துக்கிட்டு செத்திரிக்கணும். கடைசி யுத்தத்தில் நல்ல வேலை விரட்டி விட்டான், ஊடுவளவு போக உயிசம் மிஞ்சிட்டு எல்லாத்துலேயும் நிலவு இருக்குதுன்னு சிந்திக்கணும். நல்ல தோட்ஸ் வரும் எதிர்காலம். அல்லாஹ் எப்படி நாடணும்ண்டு நடத்தணும்ண்டு நாடித்தானோ அப்படித்தான் நடக்கும். எதுக்கு பயப்படணும்? இந்த தைரியத்தை வரவழைச்சு பாருங்கள், சந்தோஷம் இருக்கும். எனவே நாங்கள் பேசும்போது நல்லதை பேசணும். எனக்கு முடியும், என்னால் இயலும், நான் சாதிப்பேன், எனக்கு வெற்றி, நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படி நல்ல வார்த்தைகளை பேசினால் சந்தோஷம் இருக்கும். அப்போ ஆடம்பரம் கூடும்போது நம்மளால் முடியாமல் போகுது, முடியாமல் போனால் வேறு வழி கையாளும். இப்போ ஆடம்பரத்தை குறைப்போம், திரும்பிப்போம், பழைய வாழ்க்கை வாழ்வோம். தேவையில்லை, ஒரு சோப்பு போதும். இந்த சோப்பை தேய்ச்சிக்கிட்டு தலைக்கும் போட்டாக்கள் சாகல். சம்பு போடாமல் சோப்பை தலைக்கு போட்டவனெல்லாம் அந்த மொட்டையாக போய்த்தானா? இந்த சம்பு வந்தது பிறகுதான மொட்டை ஆனை, அதில் உள்ள விளக்கம் விலங்கு தான். அதில் முடி உதிர வச்சு போட்டு தான் முடி உதிர்வுக்கு இன்னொரு சம்பு விற்கணும். எல்லாம் ட்ரிக்ஸு தான், எல்லாம் ட்ரிக்ஸு தான். ஒண்டை ஒருத்தன் உடச்சி விளம்பரம் பண்ணுறான், இதான் நடந்துக்கிட்டு இருக்குதான். ரெண்டும் ஒரு கொம்பனி தான், ரெண்டும் ஒரு கொம்பனி. ரெண்டு சோப்பு கொம்பனி விளம்பரம் பண்ணும், ரெண்டும் ஒரு கம்பெனி தான். அதுக்காக இந்த சோப்பை இவன் நக்கல் பண்ணி விளம்பரம் பண்ணுவான், விளம்பரம் பண்ணி இந்த சோப்பை விற்பான். இது கொமர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், வியாபார தந்திரங்கள். ஒரே ப்ரொடக்ட் ரெண்டு பேரில் வர் கொக்கோ கோலாவும் பெப்சியும் ரெண்டு கம்பெனி. அவன் கொக்கோ கோலா, இவன் பெப்சி. அவன் கொக்கோ கோலா மட்டும், இவன் பெப்சி மட்டும் செய்ய வேண்டியதானே? இல்லை, இந்த பெப்சி கம்பெனிகளை 7-Up மெரிண்டா விமடித்தான். பெப்சி கம்பெனிக்குள்ள 7-Up மெரிண்டா. பெப்சியை கூட ஆனோடன 7-Up பற்றி கொடுப்பேன், மெரிண்டா. பெப்சி கம்பெனி தேவையில்லை, மெரிண்டா ஆகும். அது அதுக்குலாண்டா இருக்குது, அதுவும் அதுக்குலாம் இருக்குது. சரி, 7-Up கூட ஸ்ப்ரைட் ஆடி, அது கொக்கோ கோலா கம்பெனி கிளைக்கிறா? இன்னும் சொல்ல போனால் கொக்கோ கோலாவும் பெப்சியும் ஒரு கம்பெனி தான், அதுவும் ஒன்று. அப்போ என்னண்டா, பல பேர்களை வந்து ஒன்று ஒன்று உடச்சி விளம்பரம் பண்ணினா ரெண்டுமே வியாபாரம் கிக் ஆகும். என்றா பொசிட்டிவ் நெகட்டிவான விளம்பரத்தில் தான் மக்கள் பார்வை கூடுமங்கிறது ஒரு உளவியல் தியரி. ஒருத்தனே ரெண்டு கடை போடுவான், கீரை கடைக்கு எதிர் கடை வேணுமெண்டு ரெண்டு கடை போட்டு இவன் ஸ்வீட் பிள்ளைண்டு அவன் ஸ்வீட் பிள்ளைண்டு இவன் வியாபாரம் பண்ணா ரெண்டு பேருக்கும் வியாபாரம் போகும். இப்படி பிளான் பண்ணி செஞ்சிட்டிருக்காங்க. நாம் என்ன செய்யணும்? இந்த ஆடம்பரத்தை உடன் விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு வருவோம், செலவை குறைப்போம், ஃபோனை சுருக்குவோம். தேவையில்லாமல் ஃபோன் தேவையில்லை, சுருக்குவோம். தேவையில்லாமல் எஸ்எம்எஸ் தேவையில்லை, வீண் பிரியம் தேவையில்லை. வீட்டை கட்டி 4 ஓபிசம் அடித்து அதுக்கு மேலே 4 பல்பை போட்டு வச்சுக்கிறோம். 4 பல்பை போட்டு வச்சா இப்போ கரண்ட் பில்லு கூடிட்டு, யூனிட்டுக்கு 4 ரூபா கூடிட்டுன்றதுக்கு கவலைப்பட்டதும் ஆர்ப்பாட்டம் முறங்கினதும் வேதனைப்பட்டதும் கரண்ட் பில்லு கூடிட்டு என்று வேதனைப்பட்டது யார்? நம்ம முஸ்லீம்கள் தான். மற்ற 2 ஜாதி கவலைப்படலை. ஏனென்றா எவ்வளவு உயர்த்தினாலும் அவன் 40 யூனிட்டுக்குள்ள அம்பாதிப்பான், அவனுக்கு புரிஞ்சு தேவையில்லை. அவன் கோழியை அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணாமல் திம்பான், அவனுக்கு ஃபிடிங் அவிச்சு திங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டு தேவையில்லை. அந்த நன் ஸ்டீல் சட்டியை வேண்டி அதில் அப்படியே வாட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம கிச்சனுக்குள்ளேயே 1000 பேத்திரும் நிறைய சாமான்கள், இடியப்பத்துக்கொண்டு மாவு அடைக்கொண்டு இடிக்கொண்டு பழங்கள் அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், கொச்சிக்காய் வெங்காயத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர், புதுசாக வந்த ஒரு மெஷின், கோப்பி இடிக்கிற மெஷின், அந்த நன்னு ஸ்டீல் சட்டி ஒன்று வருது. மீனை பொறிச்ச உடனே கொஞ்சம் எண்ணெயில் பொறிக்கலாம், நல்லா ரோஸாகும். அது ஒன்று. கோழியை திருப்பி திருப்பி சுடுறது ஒன்று. திருப்பாமல் போட்டு வறுத்து எடுக்கிற மெஷின் உண்டு. இந்த மிஷின் எல்லாம் வைக்கிறதுக்கு 40,000 ரூபா செலவழிச்சு லாக்கை, அந்த லாக்கையிலெல்லாம் அதையெல்லாம் அடுக்கி வச்சு மிஷினை பண்ணால், கோப்பி இடிக்கிற மிஷினை வேண்டி, கோப்பி கொட்டை வேண்டி இடிச்சு, கோப்பி குடிக்காது எனத்துக்கு மிஷின், அப்போ அதை வேண்டி, கோழி பெரட்டி சூடுற மிஷினை வேண்டி வச்சுட்டு கோழி சூடாமல் இருக்கலாமா, அப்போ கிழமைக்கு ஒரு கோழி, அது பட்ஜெட். இப்படியே துண்டு கொளுத்து சத்து போகிறான் நாம். அவன் என்ன செய்கிறான், கோழியை வேண்டி அந்த மண்சட்டியில் வேண்டி ஆக்கி தின்றுட்டு போகிறான். அப்போ அவனுக்கு கரண்ட் பில்லு கூடினா கவலையே இல்லை. ஏன், 40-50 யூனிட்டுக்குள்ளே பாவிச்சா முடிஞ்சு. நமக்கு தான் ஃப்ரிட்ஜு வேலை செஞ்சுக்கிட்டிருக்கணும், கூல் தண்ணி தான் குடிக்கணும், அப்போ தான் நமக்கு நோய் வரும். நம்ம ஆடம்பரத்தை நிப்பாட்டணும். முட்டி மண் முட்டியில் தண்ணி வச்சு குடிச்சுப்பார், பழைய நிலைமை வரும், நோய் குறையும். எதுக்கு ஃப்ரிட்ஜ்? ஒரு கோழி உசுரோட காலைக்கு இருந்த விட, ஒரு கோழி உசுரோட காலைக்குள்ளே இருந்ததை விட அது செத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த காலம் கூட. அந்த கோழியைத்தான் திங்கும். அப்போ எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆக்கியிருக்கு, எவ்வளோ இன்ஃபெக்ஷன், அதில் எவ்வளவு நோய், சிந்திச்சு பாருங்க. ஸோ ஆடம்பரங்கள் கூட கூட நோய் கூடும், செலவு கூடும், நிம்மதி குறையும். ஆடம்பரத்தை குறைச்சிப்பார், நேரம் மிச்சம். இப்போ இஸ்லாம் நம்மள கையில் இருக்குது, இஸ்லாத்தை நம்மளால் படிக்க முடியும், ஒரு பயான் கேட்க முடியும், குர்ஆன் எடுத்து ஓத நேரம் இருக்குது, ஹதீஸ் பாடமாக்க நேரம் இருக்குது, மார்க்க சட்டங்கள் நேரம் இருக்குது. எனவே இந்த சடவாத கொள்கை தான் ஆடம்பரம். ஆடம்பரத்தை தூக்கி எறிந்தால் சடவாதம் கடவுள்வாதமாகும். கடவுளை நம்புவோம், இறைவனை நேசிப்போம், இறைவனுடைய தூதரை நேசிப்போம். குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை நமக்குள்ள வெறும் செலவு மிச்சம், நிம்மதியான வாழ்க்கை, மறுமையும் நிம்மதியாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வஆஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
6: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ர் நாட்டை அன்பான தாய்மார்களே, மிஸ்ர் நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்ல இருந்து, இராக்கில இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, பேர்ஷியர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரே பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும். அவனுக்கு ஒரு செய்தி பேத்து சேருது, இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படு, அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான், அவன் சொன்னான், அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா, நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க. இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மைய மறைச்சி வேறொன்று சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசை சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான், அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துவா புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர். திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை என்னுடைய உடம்பை என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யா அல்லாஹ் இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவருடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது, அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல, மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டுவா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃப்ல இன்னும் ஒன்று இருக்கிறது, நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடந்தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம், எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور ربها. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சூருதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேலே போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படல இன்னும், மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல் இல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், இன்றைய நாள் என்ற அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மூணு பொய்ய பத்தியும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில் செஞ்ச மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அதோட ஏத்திரால் எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்னை விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன, வர்த்தக நடவடிக்கைகள்ல வாக்கு மீறல்கள், அமானிடத்தில் மோசடிகள், சுபஹானல்லாஹ். என்ன சொல்லுவது? வர்த்தகம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிடம் பேசி பேணப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது. ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும். நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் யோசிக்க வேண்டும். என் கணவன், இது உங்களோட கடமை. நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
7: சிந்தனை. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள், பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா, ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளை முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லயுஅஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரதியல்லா அவர்களும் நானும் உமர் பின் கத்தாப் அவர் ரதியல்லா அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஓ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கும் மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபா?
0: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்குரிய நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு நாவும் நரகமும். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது. கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள், நாவு தப்பினால் நரகம் என்கிறது இஸ்லாம். சொல்லுவோமா இல்லையா? கரணம் தப்புனா மரணம். கரணம்னா என்னது? கர்ணம், கர்ணம் அடிக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மரணமே வந்துவிடும் என்கிற அளவிற்கு சொல்லப்படுவது. அதே மாதிரி தான் இந்த நாவு. இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால், இதை நாம் பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தினால், நிச்சயமாக நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் இந்த தலைப்பு மிக பெரும் கவலையோடு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவால் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம். அந்த பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தோ, பின் விளைவுகளை குறித்தோ சிந்திக்காமலேயே நம்முடைய நாவு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறது. நரம்பில்லாத நாக்கு என்பார்கள், நரம்பில்லாத நாக்கு என்பார்கள். அதனால் இஷ்டம் போல் நம்முடைய நாவை நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தி விடுகிறோம். என்னவெல்லாம் இந்த நாவு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது? பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ஆணவமாக பேசுவது, அவதூறுகள் பேசுவது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த நாவு செய்யக்கூடிய சேட்டைகளை பற்றி நிறைய பேர் அவனுடைய வாயாலேயே தான் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையை இழக்கிறார்கள். இப்படிதானே யாரையா பற்றி கமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கி எப்படி சொல்கிறோம், பரவாயில்ல தான் நான் வாய் தான் கொஞ்சம் நீளம் அப்படிம்போம். அவரு நல்ல மனுஷன்தான், வாயை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கிட்டாருனா அவர் நல்ல மனுஷன்தான். இப்படி நிறைய பேரை பற்றி நாம் சொல்லுவதை கேட்போம். குறிப்பாக பெண்களை பற்றியும் இந்த விமர்சனங்கள் அதிகமாக சொல்வதுண்டு. உங்களை நல்ல பொம்பளை தான்ப்பா, ஆனால் வாய் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு. வாய் இருக்கிறதே இந்த நாவு, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கே இழுத்து விடக்கூடிய தகுதி எதுக்கு தான் இருக்கு? வாய் இருக்கு. நீங்கள் நிறைய சண்டைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஷ முண்டாட்டி தகராறு ஆரம்பித்து எத்தனையோ சண்டைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. எதனால? இதனால தான். இதை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும். ஊர்லெல்லாம் சண்டே தான் விடுமுறை அப்படிதானே? இந்த சண்டேவெல்லாம் இன்னைக்கு சண்டையா மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த சண்டையினுடைய இறுதியில மண்டையே காலி ஆயிடும். என்னன்னு பார்த்தா இந்த வாய். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையாவது பேசி, எதையாவது குத்தி காட்டி பேசி, இப்படியே என்ன செய்கிற சகோதரர்களே, பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே இருப்பது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நாக்கில் அவன் ஒரு பிளேடை ஒட்டி கொண்டு போவதை போல்தான் நிறைய பேருடைய நாவு என்ன செய்யும், எதையாவது வெட்டி கொண்டே அறுத்து கொண்டே இருக்கும். நாலு பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடாட்டா அவனுக்கு தூக்கமே வராது. இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் நாவு விஷயத்தை குறித்து ஏராளமான எச்சரிக்கைகளை தந்திருக்கு. இங்கே நாவும் நரகமும் என்கிற தலைப்பு தரப்பட்டது அப்படின்னா, நாவை குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்ட நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது நாவை விபரீதங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிய நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கிற போது முடிவுக்கு நம்ம இப்படித்தான் வர முடியுது. இப்படி இந்த நாவு பெரும்பான்மையான மனிதர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனாலதான் நாவும் நரகமும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான ஒரு கட்டளையை இடுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. குல், நபியே சொல்லுங்கள், குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது மிக மிக நன்மையோ அதையே அவர்கள் பேசட்டும். எது நன்மையோ அதை மட்டும் அவர்கள் என்ன செய்யட்டும், பேசட்டும். ஏன், இன்ன ஷைத்தான யன்ஸஹு பைனஹும், நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் இந்த பேச்சின் மூலம் பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடியவனாகவே இருக்கிறான். பேச்சு மட்டும் அளவோடு இருந்து விட்டால் சகோதரர்களே, எத்தனை விவாகரத்துகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் தடுக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் உறவுகள் முறிக்கப்படுவது எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். பேச்சு மட்டும் அளவோடு இருந்திருந்தால் எத்தனை நட்புகள் பிரியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கும். நட்புகள் பிரிந்து யோசிச்சு பாருங்க, அப்படியே உங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாருடைய நட்பை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள், எந்த உறவுகளை உறவுக்காரர்களுடைய உறவுகளை எல்லாம் இழந்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் மனைவியினுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்கள் பெற்றோருடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள், எத்தனை முறை உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது எத்தனை முறை உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களுடைய ஆத்திரத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இல்ல, அப்படியே யோசிச்சு பார்த்து ஒரு லிஸ்ட் போடுங்க. காரணம் எதுவா தான் இருக்கும், இந்த வாயாகத்தான் இருக்கும். அதனால்தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, குல் இபாதி யகூலு அல்லதி ஹி அஹ்சன், எது நன்மையோ எது சிறந்ததோ அதை மட்டும் பேச வேண்டும் என்று நபியே எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்போ இந்த நாவின் மூலம் சகோதரர்களே நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பேச வேண்டும். இந்த நாவினால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசுவதோ, இந்த நாவினால் பிரச்சனைகளும் பின்விளைவுகளும் ஏற்படக்கூடிய அடிப்படையிலே இந்த நாவை பயன்படுத்துகிறது இருக்கிறதே பாரதூரமான பாரிய விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும். அதனால் தான் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறார்கள், இன்னல் அப்த லயத்கல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறார். இங்கே கலிமா என்றுதான் சொல்லப்படுகிறது, ஒரே ஒரு வார்த்தையை பேசுவார். மா யத்பையனு ஃபீஹா யஸில்லு பிஹா இலன்னார் அப்அத மிம்மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, ஒரே ஒரு வார்த்தையை தான் பேசுவான். அது ஏற்படுத்தக்கூடிய பாரிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ, தொலைதூரம் இருக்கிறதோ, அவ்வளவு தூரம் அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்பட்டு விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ நாவ அவனை எங்க கொண்டு போய் சேர்க்குது, நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. எத்தனை வார்த்தை பேசுவதனால், பின் விளைவுகளை புரியாமல், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல், இந்த வார்த்தையை அவன் பாவித்ததனால் பயன்படுத்தியதனால் இறைவன் படக்கூடிய ஆத்திரத்தை பற்றி பொருட்படுத்தாமல், இந்த நாவு அவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய விபரீத விளைவுகளை பற்றி அவன் யோசிக்காமல் அவன் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவு அவன் நரகத்தின் பக்கம் எடுத்துச் செல்லப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! ஒரு வார்த்தை கொண்டு போய் அவனுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்றால், வாழ்விலே நாம் பயன்படுத்தக்கூடிய அல்லது இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் நாம் பேசியிருக்கிறோம், எவ்வளவு அவதூறுகளை பேசியிருக்கிறோம். சில பேர் ஊசியை வைத்து குத்துவதை போல் பேசுவார்கள். ஒரு வார்த்தை பேசினாலும் திரு வார்த்தையா பேசிட்டேனான்னு பக்கத்துல ரெண்டு பேர் ஏத்தி வேற விடுவான். நறுக்குன்னு நாலு கேளுமா, எப்படி நறுக்குன்னு நாலு கேளு அப்படிம்பா. இப்படி சகோதரர்களே, சுற்றி இருப்பவர்கள் உசிப்பு விட்டு உசிப்பு விட்டே நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் சல்லாசருடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். அகிலத்தின் அருட்கொடை அண்ணனம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளந்து பேசியிருக்கிறார்கள், அளவோடு பேசியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற வார்த்தைகளை எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு மிக சொற்பமான, அதே நேரத்தில் அர்த்த புஷ்டியுடன் கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நபியினுடைய சிறப்பு என்று சொல்லுவார்கள். சரியான மொழியில் இதை மொழிபெயர்க்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வார்த்தை. ஓரளவிற்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வார்த்தைகளின் திரட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா. ஒரு வார்த்தை தான், அதை வச்சு பேரா பேராவாக விளக்கம் எழுதலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி இருப்பார்கள், அதை குறித்து பக்கம் பக்கமாக விளக்கங்கள் எழுதலாம். ஆனால் பக்கம் பக்கமாக இருக்கிற விளக்கங்களை எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மொழி ஞானம் வழங்கப்பட்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலத்தின் அற்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு தேவையில்லாமல் தான் நிறைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பேசக்கூடாத இடங்களில் நிறைய விஷயங்களை பேசியே நமக்கு பெற வேண்டிய நிறைய விஷயங்களை நாம் இழந்திருக்கிறோம். அப்படிதானா எல்லா விஷயமும் இன்றைக்கு பார்க்கப்படுகிறதா இல்லையா? ஒரு கம்பெனியில் ப்ரமோஷன் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? ஒரு இவன் மேலுக்கு மேல் இவன் வாழ்க்கையிலே முன்னேறி வருவதற்குரிய விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் போது நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் என்பதை கவனிக்கிறார்களா இல்லையா? இவனுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? அவனோடு பணிபுரிபவர்களோடு இவன் எப்படி பேசுகிறான்? மேனேஜ்மெண்ட்டோடு எப்படி இவன் பேசுகிறான்? இவனுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் வைத்துத்தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. பற்றி என்ன செய்யறது? நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வாய்க்கு வந்ததையெல்லாம் பயன்படுத்தி விடுகிறோம். சில பேர் பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது. அவனை பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஃபோன் அடிச்சுலாம் நிறைய பேர் பேசுவான். எப்படி சில பேருக்கு பேச நினைத்ததை பேசாவிட்டால் அவர்களுக்கு தூக்கமே வராது. அப்படியே வருவார் இவர், அவர் மாதிரியா இருக்க விட்ரா அப்படிம்பார். அந்த விட்ரா அப்படின்னு அவர் சொல்லும் போதே ஓகே, இவர் அந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாதுங்கிறதுனாலதான் விடுறாங்கிறார் அப்படின்னு. என்னப்பா விஷயம் அப்படின்ட்டு வாயிலிருந்து வார்த்தையை வாங்குறது வந்துக்கிட்டே இருந்தேன். என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டான், சும்மாவா அவனை விட்ட அப்படின்னு இவருங்க. இல்லை எதுக்கு பிரச்சனை வேண்டாம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்படி அவனு அவன் சொன்னா, இது நம்ம ஊருக்கே அவமான ஊரை எழுத்துருவான் டக்குன்னு. முதல்ல என்ன சொல்லுவான், இது நம்ம வீட்டு நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனைன்ட்டு குடும்பத்தை எழுப்பான். அப்படியே நம்ம ஊருக்கே அவமானம்டான்னு ஊரை எழுப்பான். பா தமிழ்நாட்டுக்கே அவமானம்டான்னு மாநிலத்தை எழுப்பான். நீ எல்லாம் ஒரு இந்திய நாடா, இந்தியாவுக்கே இது கேவலம்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிறதுக்கே கேவலம்பா. யாரு இவன் ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் வந்த பிரச்சனைய ஒரு இனப்பிரச்சனையை மொழி பிரச்சனையை தேச பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துருவான். என்ன செய்யணும்? உடனே அவனை ஃபோனில் புடி, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இவரு உடனே அவரை ஃபோனில் புடி, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நாலு வார்த்தை நெருக்குன்னு பேசாட்டா இவருக்கு தூக்கம் வர. ஆனால் ரசூலுல்லாவுடைய வழிமுறை என்ன? மனைவியோடு ரசூலுல்லா நிற்கிறாங்க. யூத பெருச்சாலிகள் பெருமானாருடைய குடும்பத்தை கடந்து செல்கிறது. எப்பவுமே சும்மா போகமாட்டான் அந்த யூதன். இந்த யூதன் இருக்கிறானே, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. போகும்போது அப்படியே போகிற போக்கில் ரசூலுல்லாவை கொஞ்சம் வெறுப்பேற்றலாம் அப்படின்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா நமக்கு தெரியும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு அர்த்தம். இவன் என்ன செஞ்சான், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும்ங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக அதுக்கு ஒரு அழகான ரிப்ளை பண்ணாங்க. ஆனால் கூட இருக்கிற ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உங்களுக்கு உண்டாகட்டும். பிரச்சனை ஆரம்பிச்சு யூதனை பத்தி ஒண்ணுமே சொல்லல. மனைவி பக்கத்தில் போற ஆயிஷா, ஏன் நான் உன்னை இப்படி வன்மமானவளாக பார்க்கிறேன்? இவங்க கோபப்பட்டது யாருக்கு? யாருக்காக கோபப்பட்டாங்க? நபிக்காக. இப்படிதானே இப்படி மட்டும் நம்ம ஒய்ஃபை பார்த்து நம்ம சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏயோ உனக்காக நான் பேசுறேன் நீ என்ன அப்படி. ஆனா அவங்க அன்னை அப்படிதானே உம்மஹாத்துல் மூமினின்ல ஒரு ஆளாச்சு. யார சுழல்லா அலம் தஸ்மா மா காலு, அவங்க சொன்னது நீங்க கேட்கலையா? யார சுழல்லா அலம் தஸ்மா இ மா குல்து, ஆயிஷா நான் சொன்னதை நீ கேட்கவில்லையா? இதுதாங்க அதப்பு. எப்படி அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா? யார சுழல்லா ஆயிஷா நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்பதை நீ கேட்கவில்லையா? அப்படியா, நீங்க என்ன சொன்னீங்க யார சொல்லலாம்? பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட கேட்காமல் இருந்தது பெருமானார் கொடுத்த ரிப்ளை. நானும் சொன்னேன் வாலைக், அவங்க ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கு பதில் ரசூல் எப்படி முடிச்சாங்க, ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. ஏன்? ரசூலுல்லாவுக்கு தெரியும் இந்த நாவு என்பது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று. எப்படி? இத்தனைக்கும் திருமறை குர்ஆனே அனுமதி கொடுத்திருக்கிறது. எப்படி? உங்களை யாராவது ஒருவர் உங்கள் மீது வரம்பு மீறினால் அவர்கள் வரம்பு மீறுகிற அதே அளவு நீங்களும் வரம்பு மீறுங்கள். அனுமதி இருக்கிறது திருமறை குர்ஆனில். ரெண்டு வார்த்தையை சொல்லி அவன் பேசுறான். அதுக்கு ரசூலுல்லா பதில் கொடுக்கும் போது ஒரே வார்த்தையில் முடிச்சாங்களே, வாலை உன்மீதும் உண்டாகட்டும்னு. இதுதாங்க அதபு. இந்த அதபு இல்லாட்டா நமக்கு வந்துடும் அதாபு. அதனாலதான் நாவும் இந்த நாவை சரியாக பயன்படுத்தாவிட்டால், இந்த நாவை முறைப்படி பாவிக்காவிட்டால் சகோதரர்களே, நிச்சயமாக அதனுடைய பின்விளைவு நரகம் தான். இதிலே மாற்றுக்கருத்தே கிடையாது. இவ்வளவு மோசமான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி தோழர் ஒருவர் உக்பா இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மன் நஜாத்? நஜாத்னா என்ன? இங்க உள்ள பழைய ஆட்களுக்கு தெரியும் நஜாத்னா. தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு முக்கியமா தெரியும் என்னதுங்க நஜாத்னா? நஜாத்னா என்னது? தௌஹீத். நம்ம ஊர்லலாம் நமக்கு பேரை தான் நஜாத்துக்காரங்க, நஜாத்துக்காரங்க. ஆரம்ப கால தௌஹீத் பிரச்சாரம் அன்னஜாத் என்கிற பேரில் அந்த பத்திரிகை துவங்கி பிரச்சாரம் செய்யப்பட்டதனால் நஜாத்து நஜாத்துப்பாங்க. நஜாத்துக்காரங்க உண்மையிலே நஜாத்தை அன்னைக்கே தேடி இருக்கிறாங்க. யாரு? சஹாபாக்களே தேடி இருக்கிறாங்க. யாரோ சொல்லலாம் மன் நஜாத், நஜாத் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம யார்ட்டையா வந்து நஜாத் என்றால் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எதையும் சொல்லுவோம். ஆனால் நஜாத் என்றால் வெற்றி என்று பொருள். நஜாத் என்றால் என்ன? வெற்றி என்று பொருள். யாரோ சொல்லலாம் வெற்றி என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பதிலை சொல்லுகிறார்கள். அதற்கு முதல்ல சொல்றாங்க, அம்சிக் அலைக லிசானக, உக்பா உனது நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதுலதான் வெற்றி இருக்குது. நம்ம கிட்ட வந்து யாராவது வெற்றி என்றால் என்னன்னா பிலாசபி பேசியிருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை பண்ணணும் எல்லாம். அப்புறம் முதல்ல நீ வாயை ஒழுங்கா வைக்கணும். அப்படித்தானே? முதல்ல எதை ஒழுங்கா வைக்கணும் சகோதரர்களே? நாவை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சின்சியாரிட்டி, உங்களுடைய டிசிப்ளின், உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஸ்கில் எல்லாம் அப்புறம். முதலில் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது, நீங்கள் பேண வேண்டியது நாவை. அதனைத்தான், அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி எது என்று நபி தோழர் கேட்டபோது, அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை உன் கட்டுப்பாட்டில் கொள்வை. இது எல்லாராலையும் முடியாது. பேசும்போது கேட்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும், ஆனால் எத்தனை பேரால் இதை கட்டுப்படுத்த முடிகிறது? எத்தனை பேரால் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்த முடிகிறது? ஆத்திரத்தில், கோபத்தில், வெறுப்பில் உமிழ்ந்த நெருப்பாய் கக்கப்பட்ட வார்த்தைகள் கக்கப்பட்டதற்கு பிறகு, அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்கு பிறகு, ஏண்டா அவனை பார்த்து அப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இவன் உண்மையிலேயே சொல்லுகிற வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லலை, அந்த கோபத்தில் எனக்கு வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனால் அவனுடைய நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார். கட்டுப்பாட்டிற்குள் வை என்றார்கள். இன்னைக்கு நிறைய பேரால வைக்க முடியறது இல்ல. இன்றைக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே அதுதான். நாவை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாவை கட்டுப்படுத்த முடியாதனால் எத்தனையோ பிரச்சனைகளிலே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் வழிகளில் முதல் வழியை சொல்லுகிற போது சொன்னார்கள், அம்சி காலை கிளிசானக், உனது நாவை நீ கட்டுப்படுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் உனக்கு தோல்விதான் மிஞ்சும் என்றார்கள். எத்தனை பேருடைய குடும்பங்கள் நடுத்தருவிலே வந்திருக்கிறது, எத்தனை பேருடைய வியாபாரம் பூஜ்ஜியத்திலே போய் முடிந்திருக்கிறது, எத்தனை பேருடைய முன்னேற்றங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய வளமான, நலமான, பலமான வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நட்புகள் முறிந்திருக்கிறது, எத்தனை உறவுகள் உடைந்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகம் கண்டு கொண்டிருக்கிறது நாவை அடக்க முடியாத காரணத்தினால். நீங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் எச் ராஜாவுடைய பெரிய பிரச்சனை என்னது? வாயை மட்டும் அந்த சும்மா வச்சுக்கிட்டு இருந்தானா? பிரச்சனையே கிடையாது. இப்படிதானே இன்னைக்கு அவனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே எதையாவது நடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு, கோயிலில் நடந்துச்சு, சிறுமி கற்பழிக்கப்பட்டுட்டான்னு ஊர் உலகமே குமுறிக்கிட்டு இருக்கு. மொழிக்கு அப்பாற்பட்டு, இனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கிறுக்க மாதிரி கோயிலில் எப்படி கதவு இருக்கும் அப்படிங்க? ஏன் தெரியவில்லை நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று? நீ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எட்டு வயது சிறுமியை எட்டு நாள் கோவிலுக்குள் போட்டு, இந்த காமுகர்கள், இந்த காவி கைவர்கள் அவ்வளவு மோசமான முறையில் அந்த குழந்தையை சின்னாபின்னப்படுத்தி சீரழித்து விட்டு, அந்த குழந்தையை எல்லாம் பண்ணி கடைசியில கொண்டும் போட்டு, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து ஊர் உலகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வ சாதாரணமாக இவர்களால் பதிலளிக்க முடிகிறது என்று சொன்னால், காரணம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டிய தர்பியத்தை இஸ்லாம் தவிர எந்த மதமும் எந்த மார்க்கமும் போதிக்கவில்லை சகோதரர்களே. அதனாலதான் வெற்றி என்ன என்று பெருமானார் சிலாசரிடத்திலே கேட்டபோது உன்னுடைய நாவை கட்டுப்படுத்து என்று சொன்னார்கள். பாருங்கள், சுஃபியான் இபின் அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்கள் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பயப்படுகிற விஷயம் எது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் விஷயத்தில் நீங்கள் மிக பெரும் அளவில் பயப்படுவது எது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹதீஸிலே வருகிறது, ஃஅஹத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி லிஸானி நஃப்ஸி ஸும்ம கால் ஹாதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை தம் கரத்தால் பிடித்து சொன்னார்கள், நான் அதிகம் பயப்படுவது இதற்குத்தான். பாருங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு பட்டியலிட்ட சில ஹதீஸுகள். வெற்றி நாவை கட்டுப்படுத்துவதிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பயப்படுவது இந்த நாவை கட்டுப்படுத்தாத விஷயத்திலே இருக்கிறது. இப்படி எதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் விபரீதங்களை குறித்தும் விளைவுகளை குறித்தும் எச்சரிக்கை செய்து சொன்னார்களோ, இவைகள் அனைத்துமே சகோதரர்களே, அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாவிட்டால் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று கவலையோடு சொல்லியிருக்கிறார்கள். இதை யாருக்கு மத்தியில் ரசூலுல்லா சொன்னாங்க? சாதாரணமாக பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்ட உபதேசங்களா இது? விளைவுகளை யோசிக்காமல், பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சகட்டு மணிக்கு வார்த்தைகளை இன்றைக்கு சில பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, அது அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே பேசப்பட்ட வாசகங்களா இது? பேணுதலாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எந்த சிரமங்களையும் மின்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள், பெருமானாரின் அன்பையும் பெருமானாரின் மதிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காக உயிரை கூட துச்சமென கருதி இவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாட்டையே தூர எறிந்துவிட்டு இன்னொரு நாட்டிற்கு குடிமக்களாய், இப்படி இன்னொரு நாட்டிற்கு அகதிகளை போய் குடியேறியவர்கள், அப்படிப்பட்ட சமூகம் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? உடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முழுவதும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரைக்கும் நான் இன்றைக்கு பொய்யே பேசவில்லை, நான் இன்றைக்கு புறமே பேசவில்லை, நான் இன்றைக்கு யாரை பற்றியும் அவதூறு சொல்லவில்லை, நான் யாரையும் ஏளனமாக பேசவில்லை, நான் யாரையும் எடுத்தெறிந்து பேசவில்லை, நான் யாருடைய மரியாதைக்கும் குறைவாக நடந்து கொள்ளவில்லை, நான் யாருடைய நன்மதிப்பையும் குறைத்து எடை போடவில்லை, நான் யாரை குறித்தும் கேவலமாக பேசவில்லை, நான் யாரையும் ஏமாற்றும் விதத்திலே பேசவில்லை, உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து நான் பேசியதில்லை என்று யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா சகோதரர்களே? போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு தயாராகிவிட்டோம், போலித்தனமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு நாம் தயாராகிவிட்டோம். விருந்திற்கு வா என்று இவர் சொல்கிறார், அதிலும் உண்மை இல்லை. வருகிறேன் என்று சொல்கிறார், அதிலும் அவருக்கு உரிமை உண்மை இல்லை. இன்றைக்கு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. போன் பண்ணி நான் நாளைக்கு வந்துருவீங்களா, எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு, சொல்லுவதிலும் இவருக்கு உண்மை இல்லை. நான் வந்துடுறேன் பாய், கவலைப்படாதீங்க என்று அவர் சொல்லுகிறாரே, அதிலும் உண்மை இல்லை. உண்மை இல்லாத பேச்சுகள் இன்றைக்கு எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், உணர்வு இல்லாத பேச்சுகள் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய பேச்சால் காயப்படுத்துகிறோம், எவ்வளவு பேரை ஏளனம் செய்கிறோம், எவ்வளவு பேரை எள்ளி நகையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய மானங்களோடு விளையாடுகிறோம், எவ்வளவு பேருடைய உணர்வுகளை துச்சமென மதிக்கிறோம் சகோதரர்களே. காசில்லை என்பதற்காக எத்தனை பேரை மோசமான முறையில் பேசிக்கிருக்கிறோம், நெருங்கிய உறவாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் பொருளாதாரம் இல்லையே என்பதற்காக அவர் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறோம், அவருடைய மானங்களோடு எவ்வளவு விளையாடி இருப்போம், அவரிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்லி எத்தனை முறை சுட்டிக்காட்டி இருப்போம், அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய பலகீனங்களை எத்தனை முறை சுட்டி காட்டி குத்தி காட்டி பேசியிருப்போம். இப்படியே எடை போட்டு பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டால், நாம் பிறரை காயப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன பொய்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், நாம் சொன்ன அவதூறுகள் எல்லாம் ஒரு இடத்திலே சேகரிக்கப்பட்டால், யாரையெல்லாம் ஏமாற்றினோமோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்தோமோ, யாரையெல்லாம் கேவலமாக பேசினோமோ, யாருடைய நன்மதிப்பெல்லாம் குறையும் விதத்தில் குழையும் விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தினோமோ, இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாளைக்கு இதற்குரிய பதிலை தா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? சாதாரணமானது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய முஃப்ளிஸ் என்கிற நிலையில் திவால் ஆகக்கூடியவனை பற்றி சொல்லும் போது, திவால் ஆனவன் என்றால் தெரியுமா சகோதரர்களே, என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று மஞ்சள் நோட்டீஸ் காட்டி சில பேர் இங்கிருந்து பறந்து போவார்களே, அப்படிப்பட்ட நிலைக்கு வருவதற்கு பேர் தான் திவால் ஆகக்கூடிய வாழ்ந்து கெட்டவன் என்று சொல்லுவோம். செல்வத்தோடும் செழிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்ந்தவன், காசும் பணமும் நிறைய வைத்திருந்தவன், பொருளாதாரம் அதிகம் சம்பாதித்தவன், நிறைய லட்சங்களை நிறைய கோடிகளை தன் கண்ணால் கண்டவன், ஆனால் திடீரென்று எல்லாமே இழந்து அவன் பஞ்சை பராரியாய் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை வருமே, அதற்கு பேர் தான் முஃப்லிஸ், திவாலானவன் என்ற அர்த்தம். அவனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், அவனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், அச்சதுரூனே மணி.

கர்வனுக்கு எதிராக அவதூறு சொல்லி இருப்பான். வந்தவன் என்னாவும் இவன் செய்த நன்மைகள் எல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு விடும். டேலி எல்லாம் செய்கிறான். எப்படி ஒருவரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் திருப்பி ஒப்படைக்கப்படுமோ, அது போன்று நம்மால் பேசப்பட்ட எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடனை போன்று வைத்திருக்கிறான். சும்மா கிடையாது, சர்ற மாதிரி அவனை பேசிட்டேன்டா, செம்ம பேச்சு பேசிட்டேன்டா. பெருமையாக இன்றைக்கு நிறைய பேர் ஒருத்தனை திட்டிட்டு, ஒருத்தனை பேசிட்டு, ஒருத்தனை கேவலப்படுத்திட்டு, ஒருத்தனை ஏளனப்படுத்திட்டு, அதிலும் குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அவனை செம்ம கலாய் கலாச்சிட்டேன். நம்ம சென்னை தமிழ்நாட்டு பசங்க ஸ்ரீலங்காவில் அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. இன்றைக்கு இது ஒரு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருவருடைய குறைகளை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை பற்றி பேசுவது, ஒருவரிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பற்றி பேசுவது இன்றைக்கு பெரிய திறமையாக பார்க்கப்படுகிறது. அவனை போட்டு பாடாப்படுத்துறது, கொஞ்சம் பேச தெரியாது எவனா சிக்கிட்டானா அவனை போட்டு பிரிச்சு மேயறது, இதை செய்து பெருமையாக இதை வெளியே வேற பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பழக்கம் வழக்கம் சில பேரிடத்தில் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுங்கள், திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும். திவாலாய் போகிற சூழ்நிலை வந்துவிடும். உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய தானம், உங்களுடைய தர்மம், உங்களுடைய ஹஜ்ஜு, உங்களுடைய உம்ரா, நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள், நீங்கள் செய்த திக்ரு, நீங்கள் செய்த திலாவத்து, நீங்கள் செய்த ஏனைய நன்மைகள் எல்லாம் சகோதரர்களே அங்கே விலை பேசப்படும். விலை பேசப்படுவதற்கு உரிமை உங்களுக்கு தரப்படாது. என்னுடைய விஷயத்தில் நான் பேசினால் நான் எனக்கு சாதகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மறுமையில் யாரால் யாரெல்லாம் என்னால் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் என்னுடைய நாவால் பாதிக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த பஞ்சாயத்து நடக்கும் போது என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. அல்லாஹ் அங்கே கூலியை மட்டும்தான் தருவான். நீ அவனை திட்டி இருக்கிறாயா, ஓகே, அந்த திட்டுதலுக்கு பகரமாக இந்தா உன்னுடைய தொழுகையை நீ வச்சுக்கோ, அவதூறு பேசினியா இந்தா அவனுடைய நோன்பு வச்சுக்கோ, ஏளனமாக பேசியா, எடுத்தறிந்து பேசினாயா, கேவலப்படுத்தினாயா, அவனை பரிகாசம் செய்தாயா, அவனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவனுடைய மனதை காயப்படுத்தினாயா, எல்லாத்தையும் கொடுப்பான். கடைசியில் செய்த நன்மைகளை எல்லாம் இழந்து நிராயுதவாணியாய் நிற்கதியாய் அவன் நிற்கும் போதும் சகோதரர்களே, அவன் கணக்கில் இருக்கிற பாவங்களின் நழுக்குகள் சுத்தப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அவன் கணக்கிலே இருக்கிற பாவங்களின் கரைகள் முழுமையாக அழிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது, இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரையெல்லாம் இவன் எடுத்தறிந்து பேசினானோ, யாரையெல்லாம் இவனுடைய நாவால் இவன் காயப்படுத்தினானோ, யாரையெல்லாம் ஏளனம் செய்து, யாரையெல்லாம் கேலி செய்து, யாரையெல்லாம் குறைபடுத்தி, யாரையெல்லாம் கலங்கப்படுத்தி, இவனுடைய நரம்பில்லாத நாக்கால் யாரையெல்லாம் அவன் அசிங்கப்படுத்தினானோ, அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் இவனிடத்திலே கொடுக்கப்படும். யோசித்து பாருங்கள் எவ்வளவு மோசமான விளைவை இந்த நாவு ஏற்படுத்தி விடுகிறது. அறுத்து போட்டா கால் கிலோ தேராது, அறுத்து போட்டா 100 கிராம் தேராது, ஆனால் இந்த நாவு 70 கிலோ 80 கிலோ உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றிவிடுகிறது. சகோதரர்கள் யோசித்து பாருங்க, அவன் தொழுக தொழுக அவன் வைத்த நோன்பு, அவன் ஓதிய திலாவத்து, அவன் செய்த திக்ரு, அவன் செஞ்ச ஹஜ்ஜு உம்ரா, இவைகளெல்லாம் இவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வேண்டியது. எல்லாத்தையும் கொண்டு வருவான், பத்திரமா கொண்டு வருவான். ஆனால் இந்த உலகத்திலே அவனுடைய நாவு ஆடிய சில ஆட்டங்களின் காரணத்தினால், அவனுடைய வாய் ஆடிய சில விளையாட்டுகளின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் கடைசியில் நரகத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது, அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அன் அக்ஸரி மா யுத்கிலு நாஸ்ன்னார், அதிகமாக மக்களை நரகத்திலே நுழைவிப்பது எது என்று கேள்வி கேட்டப்படும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபர்ஜு, இந்த நாவும் அவனுடைய மர்மஸ்தானமும் தான், இந்த நாவும் அவனுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறுப்பு தான், அவனை நரகத்திலே அதிகம் கொண்டு போய் சேர்க்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இந்த நாவை பயன்படுத்த வேண்டும் சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தர்பியத்தை நமக்கு சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கும் பிறருக்கும் இடையில் வித்தியாசமே இல்லை என்கிற அளவிற்கல்லவா நம்முடைய நாவுகள் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆத்திரம் வரும்போது, கோபம் வரும்போது என்ன பேசுகிறோமே என்று தெரியாமல் எவ்வளவு மோசமான முறையில் சில கட்டங்களிலே பேசிவிடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. பெற்ற தாய் என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு பல பேர் தாயை பேசுகிறார்கள், தந்தையை பேசுகிறார்கள், மனைவியை பேசுகிறார்கள், மக்களை பேசுகிறார்கள், எவ்வளவு பேர் ஒருவர் இருக்கும் போதும் இல்லாத போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பதிவு செய்யப்படும், எல்லாம் பதிவு செய்யப்படும். இன்றைக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்கமே நம்மில்லை, பெரும்பான்மையாளவர்களுக்கு இல்லை. வயதில் மூத்தவர்களை சர்வ சாதாரணமாக அவன் இவன் என்று பேசுகிறோம், அவன் வந்தானா அவன் போனானா என்று சொல்லுகிறோம். ஒவ்வொருவனுக்கும் ஒரு பட்டப்பேரை சொல்லி, ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பேரை வைத்து அவர்களை நாம் மிகவும் மோசமான முறையில் கேவல்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு ஒருவன் இருக்கும்போது

0: ஒருவன் இல்லாத போதும் அவனோடு நாம் எப்படி பழகி கொண்டிருக்கிறோம்? இருக்கும்போது அவர் பேசுறது அல்லாஹ் அக்பர். பதிவு செய்தால் கவிஞர்கள் தோத்து விடுவார்கள், அவ்வளவு அழகா பேசுறது. அந்த பாய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படியே பேசுறது, ஃபேஷனா பேசுறது, ரொம்ப அழகா பேசுறது. போன உடனே பா போயிட்டான்டா, அந்த கதவை கூட தாண்டி இருக்க மாட்டார், போன உடனே பா போயிடுச்சு போயிடுச்சுன்னு எதை சொல்லுவோம், ஆடையும் மாடையும் நாலு கால் பிராணியை தான் போயிடுச்சும்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த வந்துச்சு போணுச்சுங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மை போன்று சக மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாரையாவது சகோதரர்களை பட்டப்பேர் இல்லாமல் இன்றைக்கு சொன்னால் பிறரால் புரிஞ்சிக்க முடியுதா? எந்த அளவிற்கு இந்த பட்டப்பேர் சொல்லி பேசுவதன் மூலத்திலே சர்வசாதாரணமாக மாறிவிட்டது என்றால், அவருடைய இயற்கையான இயற்பெயரை சொன்னால் பல பேருக்கு தெரிவதே இல்லை. வா, நேத்து அகமது வந்தாரு, அகமது காக்கா வந்தாரு. எந்த அகமது அப்படிம்பார், தம்பா அந்த சொட்டத்தலை அப்படின்னா தான் அவனுக்கு புரியுது. அகமது வந்தார், இன்னாருடைய மகன் வந்தார், இந்த தெருக்காரர் வந்தார், இந்த ஊருக்காரர் வந்தார்னு ஆயிரம் அடையாளங்கள் அவருக்கு இருக்கு, அதெல்லாம் அவருக்கு சொல்ல மாட்டார். அகமதுன்னு ஒருத்தர் வந்தாரு, ரைட், ஓகே, மேபி அகமதுங்கிற பேர்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம். ஏன்பா, அவருக்கு ஒரு குடும்ப பேர் இல்லையா, அவருக்கென்று தெரு இல்லையா, அவருக்கென்று ஊர் இல்லையா, அவர் வேலை பார்ப்பதற்கு கம்பெனி இல்லையா, அவர் எந்த பொறுப்பிலே வேலை பார்க்கிறார் அந்த பொறுப்பு இல்லையா, கொஞ்சம் யோசிச்சா சொல்லலாம். ஆனா இவருக்கு இப்படி சொல்லி பழக்கம் இல்லையே, எவனை பார்த்தாலும் நெட்ட குட்ட இப்படியே சொல்லி சொல்லியே பழகிறது. இது எங்கத்தனமா இவங்க பழகிறார்கள் சகோதரர்களே. இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாணவர்கள் பருவத்திலே இருக்கும் போது யாராவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு என்ன பேரு, என்ன பேரு, ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம பேர் வச்சிருப்போம் நம்ம டீச்சர்களுக்கு. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆசிரியரா வந்து விட்டால் வந்துருச்சு கத்தி அப்படிங்கிறது, வந்துட்டாரு ரம்பம். நான் ஸ்கூலில் படிக்கும் போது, நீங்கள் அப்படி தானே கேட்டுறாதிங்க, பசங்க சொன்னதை சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு டீச்சர், ஒரு சார் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன், எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணுவார் இந்த பசங்களுக்கு. உபதேசம் பண்ணும்போது பசங்க மூஞ்செல்லாம் அப்படி ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ அவர் சொல்லுவார், தம்பி பாகக்காய் வந்து கசக்கும் ஆனால் உடம்புக்கு நல்லதுன்னார் ஒரு வாட்டி. உடனே அவருக்கு பாகக்கான்னு பேர் வச்சிட்டானுங்க. எவ்வளோ பெரிய ஒரே வாட்டி கிளாஸுக்கு ஒரு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவார், அவர் அட்வைஸ் பண்ண வாழ்க்கை போய்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ட பேரு. யாரையாவது விட்டு வைத்தோமா இன்றைக்கு? வயதில் மூத்தவர்கள் சிறியவர்கள் பேரே இல்லாம ஏங்க, ஒரு நேஷனாலிட்டியை கூட இன்னைக்கு சொல்றோம், மஞ்ச பச்சை சொல்லு, உங்களுக்கு யார நான் சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, அப்படிதானே, மஞ்ச பச்சை எல்லாத்தையும் கருப்புன்னு யாருக்கும் சொல்றது இல்லை இது வரைக்கும், கருப்பு வெள்ளன்னு சொல்றது கிடையாது, மஞ்ச பச்சை. இப்படி சகோதரர்களே சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நம்முடைய வழக்கத்திலே பழக்கத்திலே இது தவறு என்றே குற்றம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானங்க. இதெல்லாம் ஒரு குற்றம் என்றே தெரியாமல் உணராமல், உணரப்படாத தீமைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, படித்து பாருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் ஒரு குத்தமா, இதெல்லாம் ஒரு தப்பா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு பிறரை பற்றி பேசுவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஒருத்தர் எப்படி இங்க இருப்பான், அல்லாஹ்வுடைய படைப்புல ஒன்னு நெட்டையா இருப்பான் இல்லட்டா குட்டையா இருப்பான், அப்படிதானே, கொஞ்சம் குண்டா இருப்பான் இல்லட்டா கொஞ்சம் ஒல்லியா இருப்பான். எதையாவது சொல்லி யார் சகோதரர்களே நினைத்த மாதிரி சாப்ட்வேர் ப்ரோக்ராமா பண்றோம், நம்ம நினைச்ச மாதிரி மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியா சகோதரர்களே பிள்ளைகளை பத்தி வெளியே விட முடியும்? அல்லாஹ் நமக்கென்று என்ன வடிவத்தை என்ன நிறத்தை நாடி இருக்கிறானோ அந்த நிறத்திலும் வடிவத்திலும் தான் வருவார்கள். நிறைய பேர் ஒரு ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, திருமணம் ஆனதற்கு பிறகு வேற வேற ஷேப்ல ஆகத்தான் செய்வாங்க, அப்படிதானே, அப்படிதானே சகோதரர்களே. குண்டாக இருக்கிற ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு ஒல்லியாவதும், ஒல்லியாக இருக்கிற பெண்கள் திருமணமானதற்கு பிறகு குண்டாவதும் இயற்கை. சிரிப்பீங்களே எல்லாரும், இப்படி சொன்ன உடனே பொதுவாக தான் சொல்றேன் நான். இப்படி சகோதரர்களே கால சக்கரம் சுழலும் போது நிச்சயமாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக அதையெல்லாம் நம்ம வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், இப்படியே பட்ட பேர்களை நாம் சுட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விளைவுகள் அதை ஏற்படுத்தும் போது நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மேட்ரா, இபிகோ விட்டு விடலாம் சகோதரர்களே, இந்த உலகத்தின் சட்டங்கள் இதை விட்டு விடலாம், ஆனா பக்கத்திலே இருக்கிற மலக்குமார்கள் மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அல்லாஹ் மலக்குமார்கள் நம்முடைய அனைத்து காரியங்களையும் பதிவிடுகிறார்கள் என்கிற செய்தியை நமக்கு விளக்குகிற போது கௌல் என்கிற வார்த்தையைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா எல்ஃபுபு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீம். அவர்கள் பாவிக்கிற பயன்படுத்துகிற எந்த ஒரு கோவில் வார்த்தையாக இருந்தாலும் அதை உறுதியாக பதிவு செய்கிற பதிவாளர்கள் இல்லாமல் இல்லை. இப்ப நம்ம பேசுற எல்லாம் என்ன செய்யப்படுது? ரெக்கார்டு, எல்லாமே ரெக்கார்டு செய்யப்படுகிறது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாவிடத்திலே போயிட்டு யாழ்லா இதெல்லாம் ஒரு மேட்ராயாலாம் அல்லா கிட்ட கேட்க முடியாது. இங்க உள்ளவங்க கிட்ட கேட்கலாம், இங்க உள்ளவங்க கிட்ட கேட்கலாம். டக்குனு உங்க மேனேஜர் கூப்பிடுறாரு, உனக்கு இந்த மாசத்துல இருந்து 500 ரூபா கம்மி. ஒய் என்னாச்சு என்னாச்சு, நீ என்னை பார்த்து சொட்டேன்னு சொன்ன அப்படின்னு சொன்னார்னு வைங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்ரா சார், இதுக்கு போய் 500 ரூபா கம்மி பண்ணிட்டீங்கன்னா இங்க கேட்கலாம், அங்க போய் கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்பியே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான் விளைவு தெரியாமல், அது இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை பற்றி கேட்கிறார். அனில் அமல் அல்லதி யுத்கிலுஹுல் ஜன்னஹ் வ யுபஈதுஹு அனின் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் சமீபித்து வைக்கக்கூடிய, நரகத்தில் இருந்து தூரமாக்கக்கூடிய ஒன்றை கேளுங்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த முன்னோர்கள். எப்படி சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொன்னாலே அது எதுல இருந்து வளர்கிறதா? எதுல இருந்து வளர்கிறது? நரகத்திலிருந்து வளர்கிறது. அப்படித்தானே, நான் ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்போமா? நான் சவுதியிலிருந்து செல்ல வேண்டும், ஊரில் போய் செட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்போமா? ஊர்ல போய் செட்டில் ஆகிறனாலே என்னது, இங்க இருந்து போறேன்னு தான் அர்த்தம். ஆனா சொர்க்கம் நரகம் என்று வரும்போது சகோதரர்களே, அதில் எந்த விதத்திலும் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. ஏன்னா மார்க்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறது, அதாவது நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் கூட கொஞ்ச காலம் நரகத்தினுடைய வேதனை அனுபவித்து விட்டு எங்க போகலாம்? அவங்க சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ சொர்க்கவாசிகள் எல்லாருமே அல்லாஹ் நாடியவர்களை தவிர சிலர் அதில் எப்படியும் இருக்கலாம், நரகத்தின் வேதனை அனுபவித்து விட்டு கூட சொர்க்கத்திற்கு போக முடியும். அப்போ அந்த பயத்தினாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி கிட்ட கேள்வி கேட்கும் போது தெளிவாக கேட்பார்கள். ஆனா நம்மளும் கேட்போம், உலக விஷயம் என்று வரும்போது தெளிவாக கேட்போம். அப்படிதானே, கடன் கேட்கிற ஒரு ஆள்கிட்ட அவசரமா ஒரு 5000 ரியால் வேணும், சனிக்கிழமை வாப்பா என்ன சொல்லுவோம் நம்ம? முதல்ல சனிக்கிழமை வாப்பாங்கிறார், நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கேட்போம் திருப்பி? எந்த சனிக்கிழமை? ஏன் சனிக்கிழமை வந்துகிட்டே தான் இருக்கும், கடன் தரணும் போது நமக்கு அது தெளிவாக கேட்பணுமோ? வார்த்தை மாறிடக்கூடாது இல்ல அப்படின்னு. 20ஆம் தேதி வாங்க, எந்த 20ஆம் தேதி அப்படிம்போம். ஏன் அவருடைய ஃபாயிதா வரும்போது ரொம்ப தெளிவாக கேட்பார், மறுமை என்று வரும்போது சாதாரணமா போயிடுவோம். ஆனா சஹாபாக்கள் உலகம் என்று வரும்போது சாதாரணமாக இருந்தார்கள், மறுமை என்று வரும்போது திக்கா மிக தெளிவாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திற்கு நான் பக்கத்திலே போக வேண்டும், நரகத்திலிருந்து வெகு தொலைவில் நான் ஆக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு செயலை குறித்து எனக்கு சொல்லுங்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய முக்கியங்களை எல்லாம் பற்றி சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை பிடித்து விட்டு சொல்கிறார்கள், குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை மட்டும் நீ பாதுகாத்துக்கொள், இந்த நாவை நீ என்ன செய்ய பாதுகாத்துக்கொள். உடனே யா ரசூலல்லாஹ், வ இன்ன ல முஆஹதுன பிமா நஸ்கல்லமு பிஹி, நாம் பேசுகிற விஷயத்திற்கெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா அல்லாஹ்வின் தூதரே? ஆமா. மனிதர்கள் நரகத்திலே முகம் குப்புற போய் விடுவார்களே, அது அவர்களுடைய நாவுகளின் அறுவடைகள் அல்லாமல் வேறு என்ன என்று கேட்கிறார்கள். போய் ஒருத்தன் விழுவதற்குரிய காரணத்தை ஒரே வரியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நாவு என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், யார் தன்னுடைய 2 தாடைகளுக்கு இடையில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு இடையில் உள்ளதையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை என்ன செய்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 தாடைகளுக்கு இடையில் உள்ளதை ஒருவன் பொறுப்பேற்காவிட்டால் அவனுடைய சொர்க்கத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ரத்திர சுருக்கமாக ஒருவன் சொர்க்கம் போகுவதற்கும் நரகம் போவதற்கும் உரிய காரணத்தை விளக்குகிறார்கள். எவ்வளவு கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இதை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான், புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நிறைய நபிமொழிகளில் சொன்னார்கள். ஒரு பிரபலமான நபிமொழி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதி, யார் பிற முஸ்லிம்களுடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவனே உண்மையான முஸ்லிம் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மளால் நம்முடைய நாவால் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த நாவால் நான் யாரையும் எடுத்திருந்து பேசியதில்லை, யாரையும் மேலிடமாக பேசியதில்லை, யாரையும் கேவலமாக பேசியதில்லை, யாரையும் நான் மோசமான முறையில் விமர்சித்ததில்லை, யாரையும் பற்றி நான் புறம் பேசியதில்லை, அவதூறு சொல்லியதில்லை, கோல் சொல்லியதில்லை. சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொன்னால்தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு கூறுகளை அன்னை அவர்கள் பட்டியலிடுகிற போது மக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹாஷன் வலா முதஃபஹிஷன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட வார்த்தைகளை பேசவும் மாட்டார்கள், கெட்ட செயல்களை செய்யவும் மாட்டார்கள். இவ்வளவு ஏங்க, ரமதான் வரப்போகுது தானே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரமதானுடைய சீசன் இங்கே ஆரம்பிக்கும். இப்படிதானா, புதிதாக நிறைய பேர் பாஸ்போர்ட்டும் இக்காமாவும் எடுத்துக்கொண்டு சில பேர் முஸ்லீம்களாக மாறுவார்கள் இந்த ரமதான்லேயே. அதாவது தொழு வைக்க அப்போ தான் வருவாங்க அவங்களுக்கு. ஏன், அவங்களுடைய கான்செப்டை ரமதானில் தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் போல இருக்கு. நவூது பில்லா, இப்படி நினச்சிக்கிட்டே நம்ம சில பேர் பார்க்கத்தான் போகிறோமோ. இப்படிதானா, அந்த மொதல் நாள் நைட்டு அந்த புறையை பார்த்த உடனே இந்த வெள்ளையும் சொல்லையுமா அவர் வர்ற அழகை பார்த்தா ரெகுலராக தொழுகிறவனுக்கு பள்ளிவாசல் இடம் கிடைக்காது. இப்படி கூட்டம் ஜக ஜக ஜக ஜக நிற்கும். இப்படிதானே பார்க்கத்தான் போறோம். இங்க அப்படி இல்லை, பெரும்பாலும் நம்ம ஊர்களில் சொல்றோம். இப்படிதானே, இந்த புறை பார்த்த தகவல் வந்ததோட கண்ணில் ஒரு ஒரு சுருமாவை அடிச்சுக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை தான் வெள்ளை வேட்டி தான் அந்தந்த ஊருடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போன ரெகுலராக தொழுறவங்களுக்கு இடம் கிடைக்காது. அவங்களாம் வெளியே நிற்பான், நமக்கு டவுட்டா ஒரு கிடையாது, நான் முஸ்லீமா அவன் முஸ்லீமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சந்தேகம் வரும். இப்படிதானே, அந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உன் நோன்பே ஏத்துக்கொள்ளப்படாதுன்னாங்க. யார் ஒருவர் பொய்யான பேச்சையும் பொய்யான நடத்தையும் விட்டுவிடவில்லையோ அவர் தன்னுடைய உணவையும் தன்னுடைய தாகத்தையும் தியாகம் செய்வதனால் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னா, அப்போ உன் நோன்பே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சகோதரா உன் நாவுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது எனும்போது எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாவால் எத்தனையோ பேரை காயப்படுத்துகிறோம், எத்தனையோ பேரை பற்றி பேசுகிறோம், புறம் பேசியிருக்கிறோம், எத்தனையோ பேருடைய மானங்களோடு விளையாடி இருக்கிறோம். போகிற போக்கில் டக்குன்னு தட்டு போயிடுறது. ஒரு சபையிலே உட்கார்ந்து ஒருவரை பற்றி பேச்சு வரும்போது அவருக்கு இருக்கிற அதே கண்ணியம் தானே எனக்கும் இருக்கிறது, அவருக்கு இருக்கிற அதே உணர்வு தானே எனக்கும் இருக்கிறது என்று எந்த யோசனையும் இல்லாமல் அவனா ஐயோ அப்படி இப்படி என்று, இவர் என்னவோ பெரிய யோகியம் மாதிரி, இவர் என்னவோ வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்யாதவரை போல, இவர் என்னவோ வானத்திலிருந்து நேரடியாக இறங்கிவிட்டதை போல, இவருடைய வாழ்க்கையில் என்னவோ ஆசாபாசங்கள் சூதுவாதிகள் எதையுமே இவர் பார்க்காததை போல, புனித புத்திரனை போல் இந்த உலகத்தில் வாழ்வதை போல நினைச்சுக்கிட்டு பிறரை பற்றி சர்வசாதாரணமாக, அதிலும் சில பேர் கொடுமை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், உலமாக்களை கூட விட்டு வைப்பதில்லை சகோதரர்கள். சமூகத்தில் அந்தஸ்தோடு மதிப்போடு இருக்கிற ஆளும் பெருமக்களை பற்றி கூட விட்டு விடாமல், அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்று சர்வசாதாரணமாக போகிற போக்கில் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போறோமே, எவ்வளவு விளைவுகளை இது மறுமையில் ஏற்படுத்த போகிறது என்கிற எச்சரிக்கை இல்லாமல் போனால் சகோதரர்களே, பாதிப்பு நமக்குத்தான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதனால தான் ஒரே வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லையே மௌனமாக இருக்கட்டும். நான் யோசிச்சுப்பாருங்க, இவ்வளோ பெரிய வார்த்தை இது. அப்போ உன்னுடைய பேச்சு நன்றாக இல்லை என்றால் உன் ஈமானில் கோளாறு. நாங்களா 30 வருஷம் தௌஹீத்வாதி அப்படின்னு தாடியை பிடிப்பார், பேசுறது பூரா போறோம் நாங்க அந்த காலத்திலேயே தௌஹீது அப்படிங்கிறது, பேசுறது பூரா அவதூறு என்றால் எங்கே சகோதரா உன் தௌஹீது உன்னிடத்திலே தாக்கம் ஏற்படுத்தியது? முதல்ல தௌஹீது இங்க இருக்கணும். இங்கன்னா வெளியே அப்படி கவர்ச்சியா பேசுறதல்ல, அப்படி நாவை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும், நாவை நீ சரியாக பாவிக்க வேண்டும். இந்த நாவு எந்த விதத்திலும் உனக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். சில பேர் குடும்பத்திலே சில பேர் இருப்பாங்க, உங்களை பார்த்தாலே மற்ற எல்லாத்துக்கும் பயம், ஐயோ வந்துருச்சுரா இன்னைக்கு என்ன நடக்க போதோ என்று நினைக்கிற அளவிற்கு, ஏன் தேவையில்லாத கதைகள் எடுத்துட்டு வர்றது, சும்மா இருக்கிறவங்ககிட்ட ஊர்க்கதையை பேசுறது, இப்படியே சில பேர் ஃபோன் பண்ணி தன் சொந்த காசை செலவு பண்ணி ஊர்க்கதையை பேசுவதில் நிறைய பேருக்கு என்னது இன்ட்ரெஸ்ட், சொந்த காசை செலவு பண்ணியாவது பரவாயில்ல, அந்த மைண்டில் சேகரிக்கப்பட்டிருக்கிற குப்பைகளை கொண்டு போய் 4 பேர்கிட்ட கொட்டணும். யோசிச்சு பாருங்க சகோதரர், குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டுவோம், எங்கெங்கே கொட்டுவோம், குப்பை தொட்டில் கொட்டுவோம். அப்போ உங்ககிட்ட வந்து கொட்டுறாருன்னா உங்களை அவர் என்னவா நினைக்கிறாரு, இவரா என்னை எவ்வளோ மதிக்கிறாரோ வந்து என்கிட்ட சொல்கிறான், டே உன்னை அவன் குப்பை தொட்டி நினைக்கிறதுனால தான் கொண்டு வந்து குப்பையை கொட்டுறான். இதே ஒரு விருத்தை நினைக்காம எங்கூருக்காரப்பா என்கிட்ட தான் முதல்ல செய்தியை சொல்லுவார். எந்த செய்தி? சொர்க்கத்துக்கு போகிற செய்தியாப்பா சொல்லிட்டார் உங்ககிட்ட, இந்த ரமதான் வரப்போகுது இப்படி இப்படிலாம் நம்ம செய்யணும், இப்படி இப்படிலாம் இபாதத்து பண்ணணுங்கிற செய்தியாக சொல்ல போகிறாரு? அதை சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு மேலத்தருவில் என்ன நடந்துச்சு? இவர் பெரிய பலஸ்தீனத்தினுடைய வரலாறை கொண்டு வந்துட்டார், மஸ்ஜித் ரக்ஸாவுடைய வரலாறை சொல்ல போகிறார். இவர் உடனே பெருமையாக அது கேட்டு போன உடனே என்கிட்ட தாண்டா அந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறான், ஏ உன்னைய குப்பை தொட்டி நினச்சி குப்பையாக கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்கிறான், அதை பற்றி தெரியாமல் அதை பெருமையாக பேசி அந்த பேச்சை எடுத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் சகோதரர்களே, வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை தவறாக போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வியாழக்கிழமை எப்போண்டா வரும்னு வெயிட் பண்ணுறது, ஏன் அந்த நைட்டோட நைட்டாக நாலு பேச்சுலர் இருக்கிற ரூமில் போய் போற வேண்டியது, விடிய விடிய பேச வேண்டியது. என்னத்தை பேச போகிறாங்க? திருமறை குர்ஆனின் விளக்கங்களை பற்றியா பேச போகிறார்கள்? யோசிப்பாங்க, நாலு பேச்சுலர் ஒன்றாகி என்ன இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நாலு பேர் ஒன்றாக இருக்கிற இடத்துல பிறருடைய மாமிசங்கள் விலை பேசப்படாத சபைகள் ஏதாவது இருக்கிறதா சகோதரர்களே? அல்லாஹ் நாடிய சபைகளை தெரியுது. யாராவது வந்து மார்க்கத்தை பத்தி பேசினாலே இவனுக்கு அலர்ஜியா இருக்கு. ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் அவனை திட்ட அவன் இவனை திட்ட மோசமா போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஒருத்தர் வந்து, பாய் ஏன் பாய் இப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க, அல்லாஹ்வ பயப்படுங்க பாய் அப்படிம்பார். யோ கண்ட நேரத்துல கண்டதை பேசாதே அம்மா, இவன் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் குர்ஆனுடைய வசனம், இவன் பேசிக்கிட்டு இருக்கிறது குர்ஆனுடைய வசனம், அவர் அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு வந்து சொல்றது கண்ட நேரம் கண்டதை பேசுறது. இப்படி தானங்க நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை. குறிப்பாக மார்க்கம் பேசுபவர்களை கண்டாலே பல பேர் ஓடி விடுகிறார்கள். எல்லாம் ட்ரைப்பா, எல்லாம் எப்போ பார்த்தாலும் தொழுக தாடி தொப்பி இதேவா, ஜாலியாகவே இருக்க மாட்டீங்களா நீங்கள் என்று பேசக்கூடிய, அதை பேசுவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மைண்ட் செட் இன்றைக்கு நிறைய பேருக்கு தானாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையும் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஒரு தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா யஸ்தகீமு ஈமானு அபதின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு, யாருடைய கல்பு நேராக இல்லையோ அவனுடைய ஈமான் நேராக இல்லை, வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிஸானுஹு, யாருடைய நாவு சீராக இல்லையோ அவனுடைய கல்பு உள்ளமும் சீராக இல்லை என்றார்கள். இன்னொரு நபி மொழியில் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸரு கதாயா இப்னி ஆதம ஃபீ லிஸானிஹி, ஆதமின் மக்கள் செய்கிற பெரும்பான்மையான குற்றங்கள் நாவின் காரணம்தான். இன்னொரு திசை பாருங்கள், அன்னசினல் லிஸானி அன்னுதுக், தேவையற்ற விஷயங்களை பேசுவது ஆபாசமாக பேசுவது நாவு செய்கிற விபச்சாரம். இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஆபாசங்களை பற்றி பேசுவது அவ்வளவு ஆர்வமான ஒன்றாக இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. அருவறுப்பை குறித்தும் அசிங்கங்களை குறித்தும் பிறருடைய ரகசியங்களை குறித்தும் பிறருடைய அந்தரங்கங்களை குறித்தும் பேசுவது இன்றைக்கு மனிதர்களுடைய சிந்தனையில் விரும்பத்தக்க ஒன்றாக மாறிவிட்டது. நம்மளாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம், வார பத்திரிகைகளில் அன்புடன் அந்தரங்கம் அப்படின்னே ஒன்று வச்சிருப்போம், எல்லாம் கற்பனை. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா மக்களுடைய டேஸ்ட், யாரை பத்தியாவது மற்றவங்களுடைய வீட்டு ரகசியங்கள் மற்றவங்களுடைய படுக்கேறை விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு பெரிய ஆர்வம், அதை பேசுவதில் அவ்வளவு பெரிய ஆசை என்று அந்த பிறருக்கு ஒப்பாகவே நம்முடைய சிந்தனைகளில் போனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தவறான கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணிப்பதை தடுத்தார்கள். ஒரு பொம்பளை தான், அந்த பொம்பளை பேசுறது இன்னொரு பொம்பளை தான், ஆனா தான் கணவனாக இருந்தாலும் இன்னொரு பெண்ணை பற்றி பேசக்கூடாது, காரணம் அதுவும் தவறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், ஷிராருல் ஹல்க், படைப்பினங்களில் ஆக மோசமானவர்கள், என்னுடைய உம்மத்திலே மிக மிக கேடுகட்டவர்கள், மூன்று சாராரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்கிறவர்கள் யார் தெரியுமா? தேவையில்லாமல் பயனே இல்லாமல் வளவளவென்று வெட்டியாக பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தசத்யகூன் அவர்கள் யார் தெரியுமா? மக்களை ஏளனம் செய்கிற விதத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்கள், முத்தஃபைஹிகூன் அவர்கள் யார்? தன்னை பெருமையாக நினைத்து பேசிக் கொண்டிருப்பவர்கள். மூணுத்தையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. பயனில்லாமல் தேவையில்லாமல் பேசுவது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள், பிறரை ஏளனமாக பிறரை கேவலப்படுத்தி பேசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள், தன்னை பெருமையாக நினைத்து கொண்டு பேசுவது அதையும் தடுத்திருக்கிறார்கள். தடுத்ததோடு மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட இந்த மூவர் தான் என்னுடைய உம்மத்திலேயே கேடுகட்டவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படி சகோதரர்களே, நிறைய நபிமொழிகள் இந்த பாடத்திலே வந்திருக்கிறது. நபிமொழிகளை படித்து பார்க்கும்போது அது நமக்கு சொல்லுகிற ஒரு வரி செய்தி என்னவென்றால், இந்த நாவை கவனமாக பயன்படுத்துங்கள், இந்த நாவை பத்திரமாக உபயோகப்படுத்துங்கள். இந்த நாவு என்பது சகோதரர்களே ஒரு டிரைவிங்கை போல, நீங்கள் உங்களுடைய டிராக்கில் அது வாட்டுக்கு நீங்கள் கரெக்டாக போய்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த உங்களுடைய டிராக்கில் தேவையில்லாமல் நுழைந்தாலோ, எந்த இடத்தில் உங்களுக்கு சிக்னல் போடப்பட்டு அந்த இடத்திலே நீங்கள் வண்டியை நிறுத்தாமல் வேண்டுமென்றே எடுத்தாலோ, எப்படி அது உங்களுடைய உயிருக்கும் நீங்கள் ஓட்டுகிற கார் என்கிற உடைமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமோ, அதே போன்றுதான் இந்த நாவு உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். வளவளவென்று தேவையில்லாமல் பிறரை ஏவலப்படுத்தி மோசமாக பேசக்கூடிய ஒரு வழக்கம் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் பெண் எடுக்க பிறர் பயப்படுவார்கள். ஐயோ, அவன் முன்னா வேணவே வேணான்ற பொண்ணு என்னையா செஞ்சிச்சு. ஆனால் யோசித்துப்பார், உன்னிடத்திலே இருந்த தவறின் விளைவு யாரை பாதிக்குது? உன் பெண்ணை பாதிக்கிறது. அப்படிதானே? எத்தனை இடத்திலே சகோதரர்களே அந்த தந்தையின் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியில்லை என்பதனால், அல்லது அந்த பெண்ணுடைய யாரு அந்த பெண்மகளுடைய தாயார் தேவையில்லாமல் பேசுகிறார் என்பதனால் எத்தனையோ இடங்களில் பெண் பார்க்கும் படலும் கூட நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக உன்னுடைய நாவு சீரான பாதையில் போகவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு உனக்கும் தான், உன்னுடைய குடும்பத்திற்கும் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாவு தவறான கோணத்திலே போகிற போது அது நரகத்திலே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அதனால் நறுமை சகோதரர்கள், நாவை நயமாக பயன்படுத்துங்கள், நாவை மிக அழகான முறையிலே பயன்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய நினைவை கொண்டு எப்போதுமே நம்முடைய நாவுகள் நனைய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி நம்முடைய நாவை சிறந்த முறையிலே பயன்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள், பெருமையாக பேசாதீர்கள், ஆணவமாக பேசாதீர்கள், பிறரை ஏளனமாக பேசாதீர்கள், ஆத்திரத்தோடு பேசாதீர்கள், கோபத்திலே கொப்பளிக்காதீர்கள். யாருடைய குறைகளையும் சுட்டிக்காட்டி பேசுகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய மனங்களை காயப்படுத்தாதீர்கள். யாரிடத்திலாவது ஏதாவது தவறை நீங்கள் கண்டால் தனிமையான முறையில் அவரை அழைத்துக் கொண்டு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டுமே தவிர குத்தி காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. யாரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எல்லோரையும் அல்லாஹ் குறைகளோடு தான் படைத்திருக்கிறான். நம்முடைய குறைகளை சீர் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டுமே தவிர பிறருடைய குறைகளை மிகப்பெரிய அளவிலே அதை பெரிதுபடுத்தி ஜூம் செய்து பார்த்து அவர்களை கேவலப்படுத்தி பேசி அதில் இன்பம் காணக்கூடிய சைக்கோக்களாக சாடிஸ்டுகளாக நாம் மாறக்கூடாது. நமக்கு எப்படி மானங்களும் உணர்வுகளும் இருக்கிறதோ அதே மானமும் உணர்வும் தான் சக மனிதனுக்கும் இருக்கிறது என்கிற புரிந்துணர்வில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தும் போது நிச்சயமாக நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும். நம்முடைய நாவு சீரான முறையில் இருக்கும்போது நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் பேசுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். இஸ்லாம் நமது வழி, தமிழ் நமது மொழி, உங்கள் முஸ்லிம் வானொலி என்று ஒரே நோக்குடன்.
2: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
3: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நட்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 0778255341.
1: விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 2 சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46 அத்தியாயம், 29 ஆயத்திலிருந்து 31 ஆயத்து வரைக்கும். அதே போல சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்துக்கள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து, இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்கிற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால், இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும்போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன்சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது வருஷத்தில். ஜக்காத்துன்னா ஒரு தடவை தான். ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை. ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல், சடைவடையாமல், வெறுக்காமல், விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அபிதி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில் ஹத்தா உஹிப்பா. என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறது, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள். நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று எல்லாம் சொல்கிறான். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு, ஃபபி யுபுசிரு, ஃபபி எம்ஷி, ஃபபி எபுத்திஷு. என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க? ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இவர் கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. என்னால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சௌர சௌரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை, பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார். என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவரோட அவர் என்ன விசாரிப்பார்? ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லா, காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்ப அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், விளங்காமல் இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன், கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்தான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்த் அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்த் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் இவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர். இப்பவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு, அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், போதான ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 வீடு இருக்கு, கல்முனையில் வீடு இருக்கு, கொழும்பில் 10 வீடு இருக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மா லா அய்னுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில், நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மின துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை, நமக்கு தெரியும் சுபஹு தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத்து மிஸ் ஆன சுபகு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபகுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த ரெண்டு ரக்காத்து. அதுபோல மா பைன குல்லி அதானே நீ ரக்காத்தான் அந்த பன்னிரெண்டும் உங்களுக்கு தெரியும். சுபகுக்கு முன்னால் ரெண்டு, லுஹருக்கு முன்னால் இரண்டு இரண்டாக நான்கு, லுஹருக்கு பின்னால் ரெண்டு, மகரிபுக்கு பின்னால் ரெண்டு, இஷாக்கு பின்னால் ரெண்டு. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் ரெண்டு ரக்காத் இருக்கு சுபஹானல்லாஹ். அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூலாகும். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக ரெண்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றிய ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமா இருக்கு, நம்ம பள்ளிக்கு வரதே கஷ்டமா இருக்கு, எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரெண்டு ரக்காத். அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான் வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
1: யார் ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, ஒரு இல்மை படிப்பதற்காக வருகிறாரோ, ஒரு விடயத்தை விளங்கணும், நான் படிக்கணும் என்பதற்காக வாரார், வேற எந்த நோக்கமும் இல்லை. அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் லேசாக்குகிறார். இனிமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் இதே நன்மாராயமாகும். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஒன்று சேர்ந்திருப்பது குர்ஆனுடைய மார்க்கத்துடைய விடயங்களை படிப்பதற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் இந்த பிரயாணத்துக்காக அல்லாஹ் தரக்கூடிய கொடை சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் நேசாக்குவார். அபு தர்தா ரலியல்லாஹு அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தார். நன்மாராயவர்கள், கைர், கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றுள்ள உலக வாழ்க்கையில் உலகத்துடைய வாழ்க்கையுடைய கட்டங்கள் முஸ்லீம்களை பொதுவாக, முஸ்லீம் அல்லாத தமிழர்களோ பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இவர்களுடைய சிந்தனை வித்தியாசமான, இவர்களுடைய சிந்தனை குறுகியது. எதை எடுத்தாலும் அவர்கள் உலகத்தை மாத்திரம் யோசிப்பார்கள். உலகத்தில் எப்படி நல்லா இருக்கிறது அவ்வளவுதான், எத்தனை மதம் இருக்குதோ அனைவர்களோடையும் பேசிப்பார். ஆனால் முஸ்லீம்களாக எங்களுடைய சிந்தனை சகோதரர்களே, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அடுத்த இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சஹுடைய வாழ்க்கை. பர்சஹுடைய வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய சிந்தனை. உலகத்துடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை அதைவிட ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய மெத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து விடயங்களை பார்த்தாலும் சகோதரர்களை ஆச்சரியப்படுவோம், இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா இப்படி வாழ்க்கை, இவ்வளவு பெரிய ஒரு நபிக்கா. எங்கட தலைவாணி யாரையாவது ஒரு வீட்டுல எங்கட தலையணையை எடுத்து பார்த்தா அது பஞ்சுதான் இருக்கு. எங்கட யார வீட்டிலே உள்ள தலையணையிலுக்கு ஓலை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை ஹஷூ லீஃப், ஓலை, ஓலையை நிறைச்சுதான் தூங்கினார். இப்ப நாங்க ஓலையை நிறைச்சி ஒருத்தர் தூங்கினா என்ன சொல்லுவோம்? நாங்க எங்களை எல்லோருடைய வீட்டுடைய பெட்டும் எங்களுக்கு தெரியும், எல்லாரும் எவ்வளவு பஞ்சு எவ்வளவு தூக்கம் போகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பினா அப்படியே உடம்பு நிறைய அடையாளம் இருக்கும், பாயுடைய அடையாளம். இவ்வளவு பெரிய ஒரு நபி, எண்ணிமிக்க சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானது, எப்படியும் வாழலாம் என்பதுதான் உலகத்துடைய நியதி. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துவாவை படித்ததுதான் என்ன, முஸ்லீம்கள் இருக்கிறாங்களாம் அவங்க துவா கேட்பாங்களாம், என்ன துவா, எல்லாரும் பாடம் தானே சொல்லுங்க, ரப்பனா ஆதினா ஃபி துன்யா ஹஸனதன் வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அதாபன்னார். மூணு துவா ஒரு துவா உனக்கு இருக்கு. என்ன துவா? முஸ்லீம்களுடைய துவா இல்ல, யா அல்லாஹ் உலகத்திலையும் ஹசனாவ நல்லது தான். ரெண்டாவது வஃபில் ஆகிரதி ஹஸனா, ஆகிரத்திலையும் நல்லது தான். மூணாவது என்ன துவா? நரகத்தை விட்டு எங்களை பாதுகா. இந்த மூணும் சேர்ந்த துவா யார துவா? யார துவா? முஸ்லீம்களுடைய துவா, உண்மையான முஸ்லீம்களுடைய துவா. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்றார் இவங்களுக்கு இந்த பர்சக் ஆகிரம் எல்லாம் விளங்க, எந்த நேரமும் அவங்களுக்கு துனியா மட்டும்தான். அவங்களையும் அல்லாஹ் சொல்றேன்,

0: கொஞ்சம் பேர் இருக்காங்களா எப்பயும் கேட்கறது எல்லாம் துன்யாவத்தா துன்யாவத்தா துன்யாவத்தா துன்யாவத்தா. துன்யா நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். அல்லாஹ் கேட்க வரேன்டா சொல்றேன், கேளுங்க. இதோட சேர்த்து ஆகரத்தோட வெறும் துன்யா இல்ல, வெறும் துன்யாவை கேட்பாங்க. அல்லாஹ் சொல்ற அவங்களுக்கு ஆகரத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையில நாங்க அதிகமானவங்க 40 வயது அடைஞ்சிட்டோம், 40 வயது 30 வயது வயதானவங்க இருக்கிறோம் இந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் முடிஞ்சிடும், உலக வாழ்க்கை முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, 2வது வாழ்க்கை ஆரம்பிக்கும். அந்த வாழ்க்கைக்கு என்ன பேர் சொல்றது, என்ன சொல்றது? ஆலமுல் பர்சக். ஆலமுல் ஆலமுல் பர்சக்ல எங்கட வாப்பா வாப்பட வாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கட உம்மா உம்மாட உம்மாவெல்லாம் எங்க இப்ப? ஆலமுல் பர்சக். சகோதரர்களே, இன்று 8 மணிக்கு உங்களோட உயிர் பிரிஞ்சிட்டு வை. அல்லாஹ் ஆயுள தரணும், நீண்ட ஆயுள தரணும். 8 மணிக்கு உயிர் பிரிந்தால் 8:05 ஆலமுல் பர்சக். 8:05 எங்க? ஆலமுல் பர்சக். ஆலமுல் பர்சக் அண்டா என்ன? அநியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய சொகுசுகளை நாங்க தேடுறோம். மனிதன் அப்படித்தான். ஸ்ரீலங்கால வாழ்ந்து பார்த்தோம், சரி வரல, ஜெர்மனிக்கு வந்துட்டோம். அதோட கொஞ்சம் சொகுசா இருக்கும், நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லா சந்தோஷம். இங்கிலாந்துக்கு வந்துட்டோம், கனடாவுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாட்டையும் நல்ல எல்லாருக்கும் விருப்பம். நன்றிமிக்க சகோதரர்களே, இப்ப யோசிங்க, இந்த ஆலமுல் பர்சக்குக்கு நாங்க தயாரா இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இதுவரைக்கும் உலகத்துல உயிர்கள் பிரிந்ததை எங்கட அப்பா உதாரணமா, எங்கட உம்மாட உம்மா உதாரணமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, ஃபிரௌன், அபூ ஜஹல், எங்களுக்கு தெரிஞ்சாங்கல்ல இருக்காங்களா இல்லையா? எங்கட காலத்துல வாழ்ந்த எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு மோசமானவங்க இருக்காங்களா இல்லையா? சரி, இந்த பலஸ்தீன்ல ஷுஹதாக்கள் இல்ல எங்க? கண்ணியமிக்க சகோதரர்களே, இது கட்டாயம் படிக்க வேண்டிய அறிவு. என்னண்டா பர்சக நாங்க தயார் செய்வோம். இவங்கட ரூஹ் எல்லாம் எங்க இருக்குது? இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்குள்ள இருந்து ரூ வெளியாகும். ரூ வாயால வெளியாக எங்க போகுது சகோதரர்களே? இந்த ரூ 5 இடங்கள்ல போய் இருக்குது. எத்தனை இடங்கள்ல? இதுதான் பர்சக், இதுதான் பர்சக். எங்கட கட்டைய கொண்டு போய்த்தான் மண்ணுக்கு வைக்கிறது. எழுப்பாட்டுவோம் அல்லாஹ் சொல்ற இது நம்பிக்கை ஈமான். இந்த ரூஹுகள் எங்க இருக்குது? முதலாவது நபிமார்களுடைய ரூ. யார் ரூ? இந்த உலகத்தில் ஆக சிறந்தவருடைய ரூ. இந்த ரூஹ் இருக்குது சகோதரர்களே டெல்லியில் நடத்தல், அந்த இடத்துக்கு எந்த ரூபும் போக இல்ல. ஆக குவாலிட்டியா நடந்தான் அந்த இடம். ரெண்டாவது சுஹதாக்களுடைய ரூ. சுஹதாக்கள் என்ன? ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதா இல்லையா? ஹம்சா ரழியல்லாஹு
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: எவ்வளவு முக்கியமா பர்சக், ஆதம் அலி சலாம் உலகத்துல வாழ்ந்தது 1000 வருஷம். இன்றைக்கு பர்சகுடைய வாழ்க்கையில் ஆதம் அலி சலாம் 6000 வருஷமா இருக்கிறார். எத்தனை வருஷமா? எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது? எங்கட பர்சக் என்ன நடக்க போகுது சகோதரர்களே?
6: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
7: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
8: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த

0: அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்று முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: இந்த நாட்டுடைய பாச எல்லாமே வித்தியாசம், காசி வித்தியாசம், மனித முகம் வித்தியாசம். ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஒரு இரவு நினைச்சா நிம்மதி வருதில்லை, தூக்கம் வருதில்லை. கேட்டாங்க எந்த இரவு? சொன்னாங்க கபருடைய முதல் இரவு. கபருடைய முதல் இரவு நினைச்சா எனக்கு தூக்கம் வருதில்லை. இவ்வளோ பஞ்சர மெத்தையில தலவாணியில தூங்கின நான் என்னை கொண்டு போய் வச்சுட்டு வந்தா நான் என்ன செய்ய போறேன் கபருக்குள்ள? இதுதான் பர்சக், நீடிச்சுட்டே போகும் சகோதரர்களே, நீடிச்சுட்டே போகும் பர்சக். இந்த பர்சகுடைய வாழ்க்கை அதனுடைய முதல் தினம் தான் நாங்க மவுத் ஆகிற தினம். மவுத்த பத்தி கதைச்சதால மவுத் வரும் அப்படின்னு அது மூட நம்பிக்கை. மரணத்தை பத்தி கதைக்கணும் ஏன் தெரியுமா? தயாரா? ஆகிரத்தை பத்தி பேசல நான், பர்சக் நடுவுல உள்ள ஒரு வாழ்க்கையை சொல்றேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சாதுபுடு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தார். சாதுபுடு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஷஹீத். இவர் சுஹதாக்களுடைய, அதுவும் ஹந்தக்குடைய ஷஹீத். இவர் சாதுபுடு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தானதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, சாத் பின் முஆத்துடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ் அர்ஷ் நடுங்கியது யா ரசூலல்லாஹ். யார மௌத் செய்தி கேள்விப்பட்டு? எவ்வளவு பெரிய ஆள் அறிப்பார் அப்ப சாத் பின் முஆத், எவ்வளவு பெரிய அல்லாஹ் நேசரா இருந்திருப்பார். அர்ஷ் நடுங்குதுண்டா, ஜனாசா ரெடி ஆக்கியாச்சு. சாத் பின் முஆத் ரதி அல்லாஹ் கையில தான் காயம், அந்த ரத்தம் அப்படியே ஓடிட்டு வருது மதீனாவில், அவ்வளவு ரத்தம். ஷஹீதாகிட்டார், பக்கீல கபர் தோன்றார் அடக்கிறது. பக்கீல கபர தோன்றார் யாரு? அபு சயீது குதிரி ரழியல்லாஹு அன்ஹு. கபர தோண்டக்குள்ளே சொல்றார், கஸ்தூரி வாட வருது கபருக்கு இருந்து. என்ன வாட வருது? கஸ்தூரி வாட வருது, கபர் கஸ்தூரி ஆயிடுச்சு. ஜனாசாவை தூக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க சாத் பின் முஆத்துடைய ஜனாசாவை கொண்டு போ. எவ்வளவு சிறப்பறி, அரிஷ் நடுங்குது. 70,000 மலக்குகள் வந்திருக்கிறாங்க ஜனாசாவை கொண்டு போக, கபருக்கு இருந்து கஸ்தூரி வாட வருது. முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரழியல்லாஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஜனாசாவை கபருக்கு வச்சதோட கபர் பிடிச்சிட்டு, கபர் என்ன செஞ்சிட்டு? கபர் பிடிச்சிட்டு. கபர் பிடிச்சத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார். உடனே சொன்னாங்க சஹாபாக்கள், தக்பீர் சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். கபர் விட்டுட்டு, கபர் பிடிக்கிறவங்களுக்கு விளங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வேலை. இந்த ஹதீஸ அறிவிச்சிட்டு இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாரையாவது ஒருவரை கபர் பிடிக்க கூடாது என்றிருந்தால் அது சாத் பின் முஆத் பிடிச்சிருக்கப்படாது. சாத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு என்ன நிலைமண்டா, இவர் நிலைமை நாங்க சாபின் மாதிரி எல்லார போன எங்கட மவுத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அரசு நடுங்குமா? அவ்வளவு பெரிய ஆகல நாங்க. எங்கட மையத்துக்கு 70,000 மலக்குகள் வருவாங்களா? எங்கட கபரு கஸ்தூரியா வாடை ஆகுமா? எங்கட மையத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க இருக்கிறாங்களா? இல்லையே. என்ன நிலைமை என்ன? அதனாலதான் சகோதரர்கள் இது முக்கியம். இந்த பர்சஹுடைய வாழ்க்கை மிக முக்கியம். இந்த பர்சஹுடைய வாழ்க்கையை செய்து கொள்றதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யும்? எல்லாரும் ஒரு அமல செய்தா செய்வீங்களா? என்ன பர்சஹுக்கு தான் மஹ்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரத்தை பொறுமதியாகும். என்ன செய்யணும்? எப்பிருந்து எப்ப நேரத்தை? மஹ்ரிப் டு இஷா. இந்த மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையுள்ள நேரத்தில் விசேடமா என்ற பெண்கள் மஹ்ரிப தொழுத முசல்லாவிலே இஷாவை தொழும். இடைப்பட்ட நேரத்தில் சகோதரர்களே, குர்ஆன்ல உள்ள சூரா தான் சூரத்துல் முல்க். என்ன சூரா? சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்க மௌத்தாகிற நாள் வரைக்கும் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். தயாரா இன்ஷா அல்லாஹ்? நான் உங்களுடைய விளங்கப்படுத்த போற அந்த சூரா வேறொன்றும் இல்லை, 30 ஆயத்து தான், மிச்சம் இல்லை. ஏன் இதை ஓதணும்? என்ன பர்சா? ஒரு வாப்பா மகன் கேட்டாரா, மகன் நான் மௌத்தானன் என்ன செய்வாய்? மகன் மகன் தானே நமக்கு விசுவாசி, கூட்டாளிய விட அவனுக்கு தான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். மகன் சொன்னா வாப்பா கிட்ட, வாப்பா நீங்க அப்பாக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன். நீங்க அப்பாக்கு என்ன செஞ்சீங்க? அப்பாட மையத்தை அடக்கிட்டு கூட்டாளி மாட கோப்பி பிடிச்சிருந்தீங்க, அவ்வளவுதான். அவ்வளவு அவசரமா கோப்பி, அவ்வளவு அவசரமா டீ சாப்பாடு முடிச்சு, அவ்வளவு அதே தான் உங்களுக்கு செய்வோம் வாப்பாண்டனம். அவன் இதைத்தான் எங்களுக்கு செய்ய போறான் எங்கட பொண்ணு, இதைத்தான் செய்ய போறோம் எங்களுக்கு எங்கட பிள்ளை, அவ்வளவுதான். நாங்க எதை செஞ்சோமோ அதுதான் எங்கட மனைவி செய்ய போறோம். நாங்க எங்கட மனைவியே எங்கட பிள்ளைகளை மஹ்ரிப் டு இஷா முசல்லாவுல பழக்கம் இல்ல, மஹ்ரிப் டு இஷா தபாரக் அல்லதி ஓத இல்ல. எங்கட மௌத்தண்டைக்கும் எங்கட மகன் கரம் போட்டு அடிப்பாங்க, எங்கட மனைவி அதே டிவியில இருப்பாங்க ஸ்ரீதேவி, எங்கட மனைவி அதே படத்துல இருப்பாங்க. ஏன் பழக்கம் இல்லையே? நாங்க எங்கட பரிசாக நாங்க செய்யலையே. அதனாலதான் சகோதரர்களே, குடும்பம் குடும்பமா இருந்து தபாரக் அல்லதி ஓதும். என்ன வேலை இருந்தாலும் மஹ்ரிபுக்கு இஷாவுக்கு இடையில பிள்ளைகளை உட்கார வச்சு, ஒரு நோய் பிள்ளைக்கு வந்தா தடம் விட மாட்டோம் நாங்க, மனைவிக்கு ஒரு நோய் வந்தா கஷ்டப்படுறோம், பர்சஹ்ல மாட்டிக்கொண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் முல்க ஓதுவாரோ அல்லாஹ் கபருடைய ஃபித்னா விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எவ்வளவு பாக்கியம். சூரத்துல் முல்க் 30 ஆயத்துடைய சூரா குர்ஆன் இருக்குது, யார் ஓதுவாரோ கபருடைய ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுவார். அவ்வளவு பெரிய ஒரு ஆயத்தை அல்லாஹ் கையில தந்திருக்கார், 30 ஆயத்து தான். அல்லாஹ் இந்த சூரத்துல் முல்க்ல ஈமான படிச்சு தரானே, கருத்தை விளங்கி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ், கருத்தை விளங்கி ஓதுங்க. போன்கள் இருக்குதா? சூரத்துல் முல்க் எடுங்க பாபு, உட போன்கள் இருக்குமே எடுங்க. மாலைதீவுல எல்லாரும் போன் பார்த்துட்டு இருப்பாங்க, பக்கத்து போய் பார்த்தா போன் பார்க்கறதுல குர்ஆன் ஓதும், குர்ஆனை தான் பார்த்து ஓதணும். அவங்கள பழக்கம் பள்ளியில் சின்ன சின்ன பலகையில சுத்துரா ஒன்றிக்கும், என்னன்னு பார்த்தா போன் வைக்கிறது, என்னத்துக்கு போன் வைக்கிறது. 12 மணிக்கு ஜும்மா அதான், 12:30 வரைக்கும் ஓதிட்டு இருப்பாங்க குர்ஆன். மாலைதீவுல பழைய முஸ்லீம்கள் செஞ்ச நல்ல ஒரு பழக்கம், சொல்லுங்க.

الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز.

0: نسمع أو نعقل ما كنا في أصحاب السعيد.
1: بلو பத்து ஆயத்த முடிஞ்சு மத்த 10 ஆயத்து போ. அல்லாஹ் என்ன சொல்றார், ஏன் இது இந்த சூராவை ஓதினா கபருடைய ஃபித்னால இருந்து பாதுகாப்பே கிடைக்கும். அல்லாஹ் சொல்றார், எப்படி தொடங்குறார்,
0: تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير.
1: அல்லாஹ் சொல்றார், எவன் வசம் ஆட்சி இருக்குதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். முழு உலகத்துடைய ஆட்சி யார கையில இருக்குது? யகுதியின கையில இருக்குது இல்ல, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்லாஹ்வுடைய கையில தான் ஆட்சி இருக்குது.
0: تبارك الذي بيده
1: الايمان. ஒரு மகரிபுக்கு பிறகு கருத்த விளங்கி ஓவினோம், ஈமான் கூடுமா குறையுமா? கூடுது.
0: تبارك الذي بيده الملك.
1: பரக்கத் யார் தெரிக்குது? பரக்கத் அல்லாஹ்வுடையது. எங்களுக்கு வாழ்க்கையில சொத்துல செல்வத்தில பரக்க செய்யணும் யாரு? அல்லாஹ். அவன் தான் பரக்கத் பொருந்தியவன். அல்லாஹ் சொல்றார்,
0: وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ.
1: அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் சக்தியுடையவன். அல்லாஹ் தான் கதீர். அல்லாஹ் தான் நாங்க கேட்கிறதா, அல்லாஹ் இந்த பலஸ்தீனை பாதுகாக்கலாதா, இந்த கஸாவை பாதுகாக்கலாதா? ஏன் 1923 முந்தி பிறந்திருந்த அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டோம் நாங்க. யார் இந்த கேள்வி? யாரும் எப்ப பிறந்திருந்தா? 1923 கேட்டிருக்க மாட்டோம். நாங்க செஞ்ச எங்கட வாப்பா மார் செஞ்ச மடத்தனம் அவ்வளவு. அடிக்கடி நான் பயான்கள் சொல்றது, ஒரு ஹோட்டல் எழுதிருச்சா சாப்பிடுங்க, பேரன் பில் காட்டுவான். என்ன எழுதிருச்சா? நீங்க சாப்பிடுங்க, பில் காட்டுறாள் பேர், உனோட பேரும் பில்ல காட்டுவா, நீங்க சாப்பிடுங்க நிம்மதியா. நல்லா சாப்பிடுற பிரியாணி எல்லா கோழி மீன் சாப்பிட்டு முடிஞ்சதோட வெளியே வர போல வந்து பில்ல கொடுத்தாங்க. அவர் கண்ணாரம் எழுதிருக்குதே, நீங்க சாப்பிடுங்க பேரம் பில் கட்டுவாருன்னு. அதுக்கு அவன் கடைக்கார சொன்னாங்கன்னா, நீங்க தான் பேரு, நீங்க தான் யாரு? உன்னோட அப்பா சாப்பிட்டு போட்டு போயிட்டேன். உன்னோட அப்பா சாப்பிட்டு போடும், எங்கட அப்பா அம்மா திண்டுட்டு போனதுக்கு தான் நாங்க அடி வாங்கணும். அவ்வளவு அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அழுவீங்க, அதனால உங்களுக்கு கண்ணீர் வரும். சில ரத்த கண்ணீரும் வரும் சில நேரம். ரத்த கண்ணீரும் என்ன வரலாம் சில நேரம், அது அப்படித்தான் வரலாறு இருக்குது. அல்லாஹ் கதீர் தான். அல்லாஹ் எங்களை வச்சிருந்த இடம் வேறு, முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹ் வைத்திருந்த இடம் என்ன வேறு, ஆனா நாங்களே எங்களுக்கு அநியாயம் பண்ணி கொண்டோம் அவ்வளவு. அது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல அல்லாஹ் கதீர் என்பதை எங்களுக்கு காட்டுவான் இன்ஷா அல்லாஹ்.
0: تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير.
1: ان سولت مولا رندا ايه
0: الذي خلق الموت والحياه.
1: உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்தார். ஹயாத் தந்தது யாரு? அல்லாஹ். ஹயாத் தந்தது யாரு? மௌத்த தரப்போறது யாரு? அல்லாஹ். ஏன் தந்தான்? உங்களை சோதிப்பதற்கா, வாழ்றதுக்கு. இந்த ரெண்டு இந்த ஆயத்திலே எங்களுக்கு வாழ்க்கையுடைய அந்தரங்கம்
0: விளைக்கும்.
1: உங்களை சோதிப்பதற்காக என்ன சோதனை? உங்களை யார் அழகான அமல் செய்கிறார்? என்ன சோதனை? எப்படி அமல் செய்யும்? அஹ்சன் பேர் இருக்குதா, ஹஸ்னான் பேர் இருக்குதா? அஹ்சன், ஹுஸ்னா, ஹஸ்னா எல்லாம் அழகு, அழகு, அழகு. ஹஸ்ஸான், ஹசன், ஹுசைன் எல்லாம் அழகு. முஹ்ஸின், அஹ்சனு அமலா. அழகான அமல் என்ன? இக்லாஸ். அழகான அமல் என்ன? இக்லாஸ். வலது கையால கொடுத்தா இடது கைக்கு தெரியப்படாது. வலது கையால கொடுத்தா எந்த கைக்கு தெரியப்படாது? இப்ப மனைவிக்கு தெரியணுமா? இடது கைக்கே தெரியப்படாது. ஃபேஸ்புக்கு தெரியணுமா? சோசியல் மீடியாவுக்கு தெரியணுமா? அஹ்சனு அமலா. வலது கையால கொடுத்தீங்களா, அதோட மறந்துருங்க கொடுத்தது. அஹ்சனு அமலா. தொழுதீங்களா, பேணுதலா தொழுங்க. அஹ்சனு அமலா. ஹஜ் செஞ்சீங்களா, அது மாதிரி செய்ய. ஹஜ் அஹ்சனு அமலா. அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது. லியபிலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இஜ்திமா செய்யறீங்க மாதாந்தம், அசனு அமலி இக்லாஸோட செய்ய, அல்லாவுக்காக செய்ய, குரூப் சேர்க்கறதுக்கு வாடா, குரூப் சேர்க்கறதுக்கு வாடா, பார்ட்டி சேர்க்கறதுக்கு வாடா, குரான படிக்க செய்யறதுக்கு அவ்வளவு செலவழிங்க. ஏனண்டா தமிழ் ஜும்மாவும் இல்லை, இங்க தமிழ் ஜும்மாவும் இல்லை, நாங்க கரடால தமிழ் ஜும்மாவை சேர்த்து வச்சிருக்கோம், தொடங்கி வச்சுக்கோ தமிழ் ஜும்மா. ஏ தமிழ் ஜும்மா, ஜும்மாவாவது தமிழ்ல நடக்கணுமா இல்லையா, அவளுக்கு எவ்வளவு ஆசரிக்கும் விளங்கு கிடைக்கும். கனடாவில் உருவாக்கி வச்சிருக்கு தமிழ் ஜும்மா, எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அல்லாஹ்வால. தியாகம் எல்லாம் கஷ்டம் தான், உலகத்தில் ஒன்றும் லேசா உருவாக்கல. அப்ப உங்களுக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை தான் லேசி, உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு இச்சித்துமா சேருங்க, குர்ஆன் படிங்க, அல்லாஹ்வுக்காக சேருங்க, அல்லாஹ்வுக்காக பிரிங்க, அவ்வளவு அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்றான் ஏன் நீங்க இப்படி அமல் செய்யணும் தெரியுமா, இந்த முழு உலகம் ஏன் அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயத்துல அல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா, அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்றா ஏழு வானத்தை தட்டு தட்டாக படைத்தான். எத்தனை வானம் இருக்குது, இன்னும் உலகம் வானத்துக்கிட்ட போகல, ஏழு வானம் இருக்குது. சபஅ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத், அல்லாஹுடைய படைப்பிலே எந்த குறையும் நீ பார்க்கல, வானத்தில் ஏதாவது குறை இருக்குதா, எங்கேயாவது உடஞ்சி உழுது வாகனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இவ்வளவு பெரிய வானம், தூண் இல்லாத வானம். மா தரா ஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத், அல்லாஹ் சொல்றான் ஃபர்ஜிஇல் பஸர், திருப்பி திருப்பி பாரு, ஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது வெடிப்பு இருக்குதான்னு பாரு வானத்தில். எங்க அல்லாஹ் இவ்வளவு சக்தி மிக்க அல்லாஹ், இன்றைக்கு அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவன் தண்டை தண்ட சிலைய பின்பற்றி எவ்வளவு தைரியமா இருக்கிறான், எங்களுக்கு ஏன் தைரியமா இருக்கல, ஏன் தைரியமா எங்களுக்கு இருக்கலா தெரியுமா, நாங்க துண்டு துண்டா பிரிச்சிட்டோம், எங்களுக்குள்ள மன கசடு கூட ஒத்தனை ஒத்தனை காட்டல. நீங்க பார்த்திருப்பீங்களே ஒரு மாட்டை, ஒரு புலி, ஒரு சிங்கம் வந்து பிடிக்கும் பொழுதோ மத்த மாடு என்ன செய்யுது, பார்த்துட்டு சிரிக்குமா, கொம்பால் அவட்டை கொத்துமா, பார்த்திருப்பீங்க எல்லாரும். ஒரு மாட்டை புலி பிடிக்கும் பொழுதோ மத்த மாடு பார்த்துட்டு சிரிக்குமா என்ன செய்யும் சொல்லுங்களேன், கொஞ்சம் கொம்பால கொத்துதா இல்லையா, இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு மிஸ் இருக்கு, இந்த மாட்டுக்குள்ள உணர்வு இல்லாம போயிட்டு துருக்கி, இதுதான் எங்கட நோய். நீ லட்சத்தை கொள்ளு, பிள்ளைகளை கொள்ளு, எல்லாத்தையும் கொள்ளு, நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம், நாங்க சிரிச்சிட்டு இருக்கோம், நீ கொள்ளு முஸ்லீம்களை கொள்ளு, நாங்க சிரிப்போம், எங்க அல்லாட உதவி இறங்கு. இந்த மாட்டுக்குள்ள ஒரு உணர்வு, பக்கத்து சோட்டானுக்கு இல்லாம போயிட்டு, ஸ்ரீலங்கால இருக்கிற எங்களுக்குள்ள உணர்வு பக்கத்தை உள்ளவனுக்கு இல்லாம போயிட்டா இல்லையா. கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளவு பெரிய குதிரத்துள்ள அல்லாஹ நம்பின நாங்க, அல்லாட உதவி அதுதான் எங்களுக்கு இறங்குது இல்லை, அவ்வளவு அந்த உணர்வு இழந்துட்டோம். அல்லாஹ் சொல்றான் சும்மர்ஜிஇல் பஸர கர்ரதைன் யன்கலிபு இலைகல் பஸரு காசியன் வஹுவ ஹசீர், திரும்ப திரும்ப பாரு இந்த வானத்தை, பார்வைதான் கேவலமாக திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த விதமான குறையும் உன்னால் காணல, அவ்வளவு பெரிய கமாலியத்தை அடைந்தவன் அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்ற எவ்வளவு டிசைன் பண்றாள் தெரியுமா, நான் வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிமஸாபீஹ், துன்யாவோட வானத்தை பாருங்க, முதல் வானத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான் இந்த முதல் வானத்தை நான் லைட்டுகளை கொண்டு நட்சத்திரங்களை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறேன். இரவைக்கு பாருங்க யாரு இதெல்லாம் கொள்ளுறது, இவ்வளவு நட்சத்திரம் விழாம இருக்கிறே வானத்தில், அல்லாஹ் சொல்ற நான் செஞ்சேன். இந்த சூரத்துல் முழுக்க கருத்தை விளங்கி ஓதுங்க சகோதரர்களை, ஈமான் கூடிடும், உங்களோட ஈமான் பலம் அடையும் இன்ஷா அல்லாஹ். வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், எரி நட்சத்திரம் இருக்குது வானத்தில், சில நேரம் நீங்க வானத்துல பாரு நட்சத்திரம் உழுவுற மாதிரி, இந்த நட்சத்திரத்துக்கு அரபியில சொல்ற ஷிஹா என்ன சொல்றது, முந்தி பேர் வைப்பாங்க சாப்தீன் சாப்தீன் தெரியுமா, உங்களோட ஊர்ல இருப்பாங்க சாப்தி, சாப்தின் இல்ல ஷிஹாபுத்தீன். என்ன பேரு? ஷிஹாபுத்தீன் தான் சாப்தீன். சாப்தீன் ஷிஹாபுத்தீன் என்றால் மார்க்கத்துடைய எரி நட்சத்திரம். அல்லாஹ் இந்த நட்சத்திரத்தை வைத்து சைத்தானுக்கு எரியுது. சைத்தானுக்கு எரியதான் நட்சத்திரத்தை படைச்சிருக்கார். அவங்களுக்குள்ள தண்டனை தான் சயிரண்ட தண்டனை. இவ்வளவு அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்லிட்டு அப்படியே நேர் அல்லாஹ் வார நரகத்தை பத்தி சொல்ற. எதை பத்தி சொல்ற? இப்ப நாங்க முஸ்லீம்கள், அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களையும் பாதுகாக்கும். ஆண்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். யாரும் நரகம் போயிடப்படாது. சூரத்துல் முல்க் நீங்க கருத்து விளங்கி ஓதினீங்கன்னா நரகம் போக மாட்டேன். இந்த முயற்சியெல்லாம் அதுக்கு நல்லடைந்து நல்ல தேவையில்லை. இந்த இஜ்துமா, இந்த பயான் வைக்கிறதுக்கு சமூகத்தை பாதுகாக்க அவ்வளவுதான். அதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்தது செய்யணும். ஒரு ஆள், ரெண்டு பேர், மூணு பேர் செய்யலாம். இதெல்லாம் சமூகத்தை பாதுகாக்க. ஜும்மாவும் இல்லையே, தமிழ் ஜும்மாவும் இல்லையே, ஒரு பயானாவது ஒழுங்கா. போற போற இடங்கள்ல நீங்க பாருங்க, கன்னடாவில எல்லாம் குஜராத்திகள் வந்து பள்ளியை தொடங்கி உருதுல ஜும்மா. ஏன் இங்கிலீஷ்ல ஜும்மா ஓகலாம், பிரச்சனை இல்லை. சில பாசரிக்குது காது வரைக்கும் தான் போகும். சில பாசரிக்கு எது வரைக்கும் போகும்? சில பாசரிக்கு கல்பு வரைக்கும் போகும். கல்பு வரைக்கும் போற பாசை எது? தாய் பாச. என்ன பாசை? நீங்க மகனுக்கு இந்த தொச்ச படிச்சு கொடுத்துட்டீங்க, எல்லாம் படிச்சு கொடுத்துட்டீங்க, நல்லா பேசுறாரு மாஷா அல்லாஹ். ஆனா உங்களோட அன்பை தொச்சில விலகப்படுத்தேனா, உங்களோட கவலையை தொச்சில விலகப்படுத்தேனா, பேசுறதுக்கு ஏத தாய் பாசம் இல்லையே. இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ், ஆனா சரி, நோம்பு 27 மட்டும் எனக்கு துவாக்கு தமிழ், எனக்கு துவா தமிழ் துவா எனக்கு. கடைசி 10 மட்டும் தமிழ்ல பயா நடத்துக்கு. இங்கிலீஷ்ல துவா கேட்ட அழுக வருதில்லை. இங்கிலீஷ்ல துவா கேட்ட என்ன வருதில்லை? அழுக வருதில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். என்ன நரகம்? அல்லாஹ் இந்த சூரத்துல் முன்ன சொல்றார், வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர். உலகத்தை வாழ்றவங்களே காபீர்கள் எல்லாருக்கும் அதாபு ஜஹன்னம் தான். அல்லாஹ் இறக்கப்பட மாட்டாங்க. அல்லாஹ் தாயோட இறக்கம் எங்க? உலகத்துல சகராத்திலேயும் இல்லை அல்லாஹ் இறக்கம். முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்துல. முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேர் சகராத்திலையும் அடிதான், யாரும் மறுக்கல. இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை தந்தது, சுக்குர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுங்க, அவ்வளவுதான். கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் வேற மதத்துல சேர்த்து விட்டுறாதீங்க கல்யாணத்துக்காக. ஐரோப்பிய நாடுகள்ல, பத்து பத்த நாடுகள்ல உள்ள பிரச்சினா கல்யாணத்துக்காக மதம் மாறுற செஞ்சிடாதீங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். நரகம் எவ்வளவு கெஞ்சி மையத்து கிடைக்காது, கடைசியில் எவ்வளவு கெஞ்சி மையம் தர மாட்டான். கொண்டு போய் பத்த வச்சாட்டா பத்த வச்சது அடக்கின லெபனான் மையத்தை கொண்டு போனோம். பெரிய முஸ்லீம் பெரியாக்கள் பார்த்தா பிள்ளையில் போயிடுச்சு. அது யாரா இருந்தாலும் அல்லாஹ் தண்ட செல்லமாக அலைவ செல்லம வளர்த்த அபூ தாலிப், 8 முதல் 50 வரைக்கும் வளர்த்தவர் அபூ தாலிபா இல்லையா? ஆனா அபூ தாலிப் மௌத்தான காஃபிரா. நபி உங்களுக்கு அவ்வளவு கவல். அப்பாஸ் வந்து கேட்டார், ரதியல்லாஹு உங்களை வளர்த்தவரே அல்லாஹ் ஷபா செய்யலாம் தானே? நபியோங்க சொன்னாங்க, ஷபா செஞ்சேன். அல்லாஹ் நரகத்துடைய ஆக கடைசி தண்டனைய கொடுக்கிறதா சொல்லுங்க. அவ்வளவு நரகத்தோட்டு வெளியே வரையில அபூ தாலிப் என்ன கடைசி தண்டனை? அல்லாஹ் நரகத்துடைய 2 செருப்பு அணிவிப்பான். செருப்பை போட்டதோட அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க தொடங்கும். நரகத்தோட்டு வெளியே வரே. உலகத்துல எங்கட வாப்பா, எங்கட தம்பி, எங்கட மகள், எங்கட மகன் இஸ்லாத்தோட்டு போயிட்டார், அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்றான், வலில்லதீன கஃபரூ பிரப்பிஹிம் அதாபு ஜஹன்னம் வபிஸல் மஸீர். அடுத்த ஆயத், இதா உல்கூ ஃபீஹா
0: நரகத்துக்கு
1: போறையா நரகத்துல போடப்படுறதா? உடுப்பனா உடுத்து நரகத்துக்கு வாங்கிட்டு கூட்டிட்டு போவான்? இல்ல, நரகத்துக்கு போக விரும்ப மாட்டான் மனிதன். கால கைய கட்டி நரகத்தை கொண்டு போய் போடுறது அல்லாஹ் சொல்றான். சொல்றாங்க இதா உல்கூ ஃபீஹா, நரகத்துல போடப்பட்டால் சமிஊ லஹா ஷஹீகா, நரகம் சத்தம் போடுவா.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது வஅல ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. محمد رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு இந்த நாட்டில் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்தில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ரமதான் மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எமக்கு அமைந்திருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் வெற்றி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட மிகப்பெரிய போர்களில் முதல் போர் கஸ்வத்து பத்ர், பத்ருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாதுல் ஊலாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார்கள். மக்காவில் இருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார குழு ஷாமை நோக்கி பயணிக்கிறது என்று. இந்த வியாபார குழு எப்படிப்பட்டது என்றால், ஒட்டுமொத்த குறைஷிகளும் ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் இந்த வியாபார குழுவில் தான் முதலீடு செய்வார்கள். கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் முதலீடு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய வியாபார குழு ஷாமை நோக்கி செல்லக்கூடிய வியாபார குழு. ஒட்டுமொத்த மக்காவுடைய செல்வத்தையும் சுமந்து, பெரும்பான்மையான செல்வத்தை சுமந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஷாமை நோக்கி ஒரு வியாபார குழு செல்கிறது, மதீனாவை கடந்து என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 150 அல்லது 200 முஹாஜிர் தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வழியை அடைப்பதற்காக பயணிக்கிறார்கள். ஆனால் இந்த வியாபார குழு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வந்தடைவதற்கு முன்னதாகவே ஷாமை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நோக்கம் நிறைவேறாமல் மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். இந்த ஒரு வியாபார குழுவை தடுக்க செல்வதற்காக சென்ற இந்த பயணம் கஸ்வத்து உஷைரா என்று அழைக்கப்படும். கஸ்வத்து உஷைரா, உஷைரா போர். ரசூலுல்லாஹ் நேரடியாக சென்றதால் இது போர் என்று அழைக்கப்படுகிறது. உஷைரா என்ற இடம் வரை சென்றதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வந்தடைந்தவுடன் ஷாமை நோக்கி திரும்பி வரக்கூடிய வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணிப்பதற்காக தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர்கள். இந்த இருவரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நோக்கி வரக்கூடிய வழிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணியுங்கள் என்பதை தெரிவதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த இரண்டு நபித்தோழர்களும் சென்று இந்த வியாபார குழுவுடைய நிலைமையை அறிந்து ஷாமிலிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த வியாபார குழுவுடைய அளவை சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, அந்த வியாபார குழு 30 அல்லது 40 நபர்களை கொண்டது. அதற்கு அபு சுஃபியான் தலைவராக இருக்கிறார். அவர்களிடத்திலே 1500 தீனார் தங்கம் மதிப்புள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இன்றைய காலத்தில் 500,000 மேல் உள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்திலே 1000 ஒட்டகங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள், ஹாதிஹி ஐரு குரைஷ், இது குரைஷிகளுடைய வியாபார குழு. ஃபீஹா அம்வாலுஹும், அதில் அவர்களுடைய செல்வம் இருக்கிறது. ஃபஹ்ருஜு இலைஹா, அதை நோக்கி நீங்கள் கிளம்பி செல்லுங்கள், அல்லாஹ் அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். குரைஷிகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அத்துணை கொடுமைகளுக்கும் ஒரு நியாயம் கிடைப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார குழுவை தடுத்தால் மக்காவில் உள்ள பெரும் செல்வம், மக்காவாசிகளுடைய பெரும் செல்வம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டாலும் எல்லா சஹாபாக்களும் கிளம்ப வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹ்வுடைய தூதரால் இடப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய வாகனம் இன்னும் தயாராகாமல் இருக்கிறது, தயாரித்து வரவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது யாருக்கு என்னோடு வர முடியுமோ அவர்கள் வந்தால் போதும், தயாரிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது, இந்த வியாபார குழுவை நாம் தவறவிட்டுவிடக் கூடாது, உடனடியாக எல்லோரும் கிளம்பி செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கே இருந்த நபித்தோழர்களில் சில நபித்தோழர்களும் தங்களோடு தயாரிப்பை வைத்திருந்த சில நபித்தோழர்களும் கிளம்பி செல்கிறார்கள். 313 அல்லது 310 நபித்தோழர்கள், முஹாஜிர்களில் 83 நபித்தோழர்கள், அன்சாரிகளில் 62 ஔசுடைய கோத்திரத்திலிருந்தும் ஹஜரஜுடைய கோத்திரத்தில் 170 சஹாபாக்களும், கிட்டத்தட்ட 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 1 அல்லது 2 குதிரை, ஒன்று மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, இன்னொன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, 70 ஒட்டகங்கள், சில வாள், அவ்வளவுதான். இந்த படையுடைய ஒட்டுமொத்த நிலவரம் எப்படி? 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 2 குதிரைகள் தான், 70 ஒட்டகங்கள் தான், சில வாள்கள் தான். எந்த போருக்கான தயாரிப்போடும் இந்த படை கிளம்பவில்லை மதினாவை விட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி செல்லும் வரை 70 குதிரையில் ஒரு குதிரைக்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் 70 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன், அபு லுபாபா ரழியல்லாஹு அன், இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அந்த ஒட்டகத்தை நடத்தி ஒட்டகத்தின் மேல் பயணம் செய்கிறார்கள். அலி அவர்களுடைய தவணை வரும்பொழுது ரசூலுல்லா இறங்க முற்படுகிறார்கள். அலி அவர்களும் அபு லுபாப் அவர்களும் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லா, என்ன சொல்லுவோம், நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் மேலேயே பயணித்து வாருங்கள். ரசூலுல்லா ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் நடந்து ஒரு வாகனத்தின் மேலே ஏறுவதை யாராவது விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இடத்தில் கோரிக்கை வைத்த அந்த 2 நபித்தோழர்களிடத்திலும் சொன்னார்கள், உங்களை விட நான் பலசாலி, வயதில் உங்களை விட மூத்தவன் நான், உங்களுக்கு தேவையான கூலியிடம் இருந்தும் நான் விலகியவன் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், உங்களை விட வயதில் நான் மூத்தவன், சக்தியில் மூத்தவன், என்னால் முடியும் நடந்து வர, என்னால் முடியும் நடந்து வர, உங்களுக்கு நடந்து வருவதால் இருக்கிறதே கூலி, அந்த கூலியிலிருந்து தேவையற்றவனும் நான் அல்ல, எனக்கு அந்த கூலி வேண்டும், எனக்கு சக்தி இருக்கிறது நடந்து வருவதற்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் தன்னுடைய படையை பின்னால் அனுப்பி தாங்கள் முன்னால் நடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்ல. ஒரு தலைவர் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் பாடமாக கற்பித்தார்கள். ஒரே அணியில் சமூகத்தை பயணித்து அழைத்துச் சென்றார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால் தான் நபித்தோழர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுக்கு முன்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான், அவர்களோடு இருப்பவர்கள், எந்த ஒரு தராதரமும் இல்லாமல் எல்லோரையும் நேர்கோட்டில் நிறுத்தி வைத்து அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஈமானிய பயணமாக அந்த பயணம் அமைகிறது. ஹிஜ்ரி 2 ரமதான் மாதம் 12 பிறை அல்லாஹுடைய தூதர் மதீனாவில் இருந்து கிளம்பி பத்ரை நோக்கி செல்கிறார்கள். முஸ்லிம் படை, இந்த படைக்குழு மதீனாவிலிருந்து கிளம்பிய செய்தி அபு சுஃபியான், மதீனாவிலிருந்து கிளம்பிய இந்த செய்தியை அபு சுஃபியான் மிக கண்காணிப்போடு கவனித்து வருகிறார். அவருக்கு பல எச்சரிக்கைகள் மக்காவிலே விடப்பட்டது. இப்படி ஒரு படைக்குழு தன்னை தடுக்க வந்தது என்பதை ஹஸ்ரத் உஷைரா அவருக்கு உணர்த்தியது. திரும்ப செல்லக்கூடிய பாதை மிகவும் ஆபத்தான பாதை என்பதை அபு சுஃபியான் உணர்கிறார். அதனால் ஒவ்வொருவராக கேட்டு வருகிறார், யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா, யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா என்று. அப்போது அரபி கூறுகிறார், அபு சுஃபியானே, 2 மனிதர்கள் அங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து தங்களுடைய வாகனத்தை அமர்த்தி சென்றார்கள் என்று. அந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அந்த இருவர் யார்? தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், சயீத் இப்னு ஸைத். ரசூலுல்லாஹ் கண்காணிப்புக்காக அனுப்பிய அந்த இரண்டு நபி தோழர்கள். அபு சுஃபியான் சென்று அங்கு ஒட்டகம் உட்கார்ந்திருந்த தடங்களை பார்க்கிறார். அங்கே ஒட்டகத்துடைய கழிவு இருக்கிறது. அதை கொஞ்சம் கிளறி பார்க்கிறார். அங்கே பேரித்த மரத்துடைய கொட்டைகள், பேரித்த பழத்துடைய கொட்டைகள் இருக்கிறது. அந்த கொட்டைகளை வைத்து அடையாளம் காண்கிறார், இது மதீனாவுடைய பேரித்தம்பளம். மதீனாவாசிகள் எம்மை கண்காணிப்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை அபு சுஃபியான் அறிகிறார். இரண்டு முடிவை எடுக்கிறார். ஒன்று, வேறு வழியை நோக்கி பயணிப்பது. மதீனா வழியாக செல்லாமல், மதீனாவுடைய அந்த பக்கம் வழியாக செல்லாமல் மக்காவிற்கு வேறு வழியை கண்டுபிடித்து பயணிப்பது. இரண்டாவது, ஒருவேளை அந்த வழியை அவர்கள் கண்டுபிடித்து வந்தாலும் ஒரு போர் ஏற்பட்டால், ஒரு சண்டை ஏற்பட்டால், எமக்கு தற்காப்புக்கு மக்கள் தேவை, அதனால் குறைசிகளுக்கு ஆள் அனுப்பி அவர்களை அழைத்து வருவது. இரண்டு முடிவையும் செயல்படுத்துகிறார். வேறு வழியை நோக்கி பயணிக்கிறார். குறைசிகளை அழைத்து வருவதற்காக பந்தம் என்ற ஒரு படைக்குழுவின் தளபதியை அனுப்புகிறார். பந்தமே, நீ செல், குறைசிகளுக்கு அறிவி நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்பதை. பந்தம் மூன்று நாளுக்கும் குறைவான வேகத்தில் பயணம் செய்து மக்காவை வந்தடைகிறார். மிக வேகமான பயணம். பந்தம் மக்காவை வந்தவுடன் தன்னுடைய வாகனத்துடைய மூக்கை அறுக்கிறார், தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிறார். குரைஷ், யா மஹ்ஷர குரைஷ், குறைசிகளே, அத்தீமா, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது. உங்களோடு இருக்கக்கூடிய அபு சுஃபியானுடைய செல்வத்தை கைப்பற்றுவதற்காக முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அல் கௌஸ், அல் கௌஸ், உதவி தேவை, உதவி தேவை என்று மக்கா முழுக்க அறிவிப்பு செய்கிறார். இதை கேள்விப்பட்ட உடன் மக்காவில் உள்ள எல்லா காஃபிர்களும், மக்காவை சுற்றி இருந்த எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். இப்னு ஹதரமி என்ற ஒரு படைக்குழுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்ததை போன்று, அந்த வியாபார குழுவை தடுத்ததை போன்று எம்மையும் தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறாரா? ஒருபோதும் அப்படி நடக்காது என்று மக்கா குறைசிகள் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். குறைசிகளும் அங்கே சுற்றியிருந்த எல்லா மக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். நாம் புறப்பட வேண்டும். முஹம்மது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் அபு சுஃபியானை நெருங்க விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் தயாராகிறார்கள். யாரால் வர முடியவில்லையோ அவர் தனக்கு பதிலாக இன்னொருவரையாவது அனுப்புகிறார். அபூஜஹல் இந்த போரிலே, அபூலஹப் இந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. அபூலஹப் கலந்து கொள்ளாமல் அவருக்கு பதிலாக தனக்கு கடன் கொடுக்க இருந்த ஒருவரை அழைத்து சொன்னார், நீ எனக்கு கடன் தர வேண்டும், அந்த கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன், நீ செல் எனக்கு பதிலாக, அதுதான் உனக்கு பரிகாரம். அபூலஹப் இல்லை அந்த போர்க்களத்தில். என எல்லா மக்கா குறைசிகளும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட நபர்களோடு அபூஜஹலுடைய தலைமையில் மக்காவில் இருந்து பத்ரை நோக்கி படை கிளம்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்பி வருகிறார்கள். அபு சுஃபியான் வேறு வழியை அடைந்தவர், தாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவுடன் மீண்டும் குறைசிகளுக்கு தகவல் அனுப்புகிறார், நீங்கள் எங்களை நோக்கி வர வேண்டாம், நாங்கள் பாதுகாப்போடுதான் இருக்கிறோம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று. அவருக்கு போர் நோக்கம் அல்ல, அவருக்கு சண்டை நோக்கம் அல்ல. அபு சுஃபியானுக்கு அவருக்கு நோக்கம் என்ன? பாதுகாப்பு தான். அது கிடைத்து விட்டது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் குறைசிகளை. ஆனால் அபூஜகளுடைய தலைமையில் இருந்த அந்த குழு கொஞ்சம் முரண்பிடிக்கிறது. அபூஜகள் சொல்கிறார், முடியாது ஒருபோதும், எப்படியாவது முஹம்மதை நாம் பழி தீர்த்தே ஆக வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமக்கு எதிராக கிளம்பிய அவரை நாம் வேறறுக்காமல் விடக்கூடாது, நாம் வேண்டுமென்றே பயணம் செய்வோம், 3 அங்கே தங்குவோம், எம்முடைய நாம் கொண்டு சென்ற வாகனங்களை அறுத்து உண்போம், அங்கே இருக்கக்கூடிய மதுக்களை சாப்பிடுவோம், இசைகளை பாடுவோம், பெண்களை ஆட விடுவோம், நாம் வருவதை கொண்டாவது அவர்கள் பயந்து கொள்ளட்டும், நாம் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி, இனிமேல் பொறுத்து இருக்க மாட்டோம், நீங்கள் எதிர்த்தால் நாங்களும் எதிர்க்க வருவோம், உங்களை விட அதிகமான எண்ணிக்கையோடு என்பதை உணர்த்துவதற்காக அபூஜஹல் அந்த மக்களிடத்திலே பேசுகிறார். ஆனால் 1300 300 பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம். அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை பாதுகாப்பதற்காகத்தான் கிளம்பினோம், எங்களுடைய செல்வமும் அதில் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு எதற்கு போர் என்று அந்த 300 அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள். மீது எத்தனை பேர்? 1000. 1000 சொற்பமான மக்கள் மதீனாவை நோக்கி, யானி பத்ரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி வரக்கூடிய வழியில் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். நாம் அபூ சுஃபியானுடைய வியாபார குழுவை தடுப்பதற்காக செல்கிறோம். அபூ சுஃபியான் நம்மை விட்டு தப்பித்து விட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை எமக்கு காத்திருக்கிறது. 1000 பேர்களோடு மிகப்பெரிய ஒரு படையோடு குறைஷிகள் எம்மை அழிக்க தாக்க வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்வதற்கு முற்படுகிறார்கள். ஒரு தலைவர் தன்னுடைய குழுவிடத்திலே ஆலோசனையை கேட்காமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்னிறுத்தி கேட்கிறார்கள், என் தோழர்களே, இப்படி ஒரு நிலைமை, நாம் வந்தது படைக்குழுவை தடுப்பதற்காக, ஆனால் இது போராக மூழ்கிறது, என்ன செய்வோம்? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகள் சார்பாக முதல் முதலாக எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம். அடுத்து உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்கள் பின்னால். மிக்தாத் பின் அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளை சார்ந்தவர், முஹாஜிர்களை சார்ந்தவர், அந்த நபிச்சோழர் எழுந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்து செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் இருப்போம். ஒரு காலம் பனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்திலே சொன்னதை போல நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் போராடுங்கள், நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம் என்று சொன்னதை போல நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை அழைத்து செல்லுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் பயணியுங்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம். மிக்தாத் பின் அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பேச்சை முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஹாஜிர்களை பற்றி கவலை கிடையாது. தன்னுடைய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கிளம்பி இனம் தெரியாத ஒரு ஊரை நோக்கி பயணமானவர்கள். அவர்களை பற்றி கவலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒருபோதும் இல்லை. அவர்கள் குறித்த கவலை எல்லாம் அன்சாரிகளை குறித்துதான். நாம் அன்சாரிகளை அழைத்து வரவில்லை, எதை கூறி? போர் என்று கூறி. இந்த நேரத்தில் அன்சாரிகள் என்ன முடிவெடுப்பார்கள், மதீனாவாசிகள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி அன்சாரிகளை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். இதை அறிந்த அன்சாரிகளின் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்திக்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது, இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்திற்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது என்று எந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். தங்கத்தை விட மிக மிக உயர்ந்த உலோகத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அது. ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களிடமிருந்தா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் பதிலை? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஆம், அல்லாஹுடைய தூதரே, உங்களை ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்த அத்துணை செய்திகளையும் உண்மை என்று ஹக்கென்று ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை நீங்கள் எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்து செல்லுங்கள், நீங்கள் கடலில் நுழைந்து மூழ்கினாலும் நாங்கள் மூழ்க தயார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரோடு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்கிறோம், யாரோடு உறவை துண்டியுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை துண்டிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய செல்வத்தில் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எடுத்துக் கொண்டதை விட நீங்கள் விட்டதுதான் எங்களுக்கு கவலைக்குரியது. எங்களுக்கு கவலைக்குரியது எது? நீங்கள் எதை விட்டீர்களோ அதுதான் கவலைக்குரியது. நீங்கள் அனைத்தையும் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்கே அழைத்து சென்றாலும், எந்த எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்றாலும் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது போர் என்றாலும் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வாக்கில், அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற இந்த வாக்கில் நாங்கள் உண்மையாளராக இருப்போம். அல்லாஹ் எங்களை கொண்டு உங்களுடைய கண்களின் குளிர்ச்சியை ஏற்படுத்தட்டும். அல்லாஹுடைய பரக்கத்தோடு புறப்படுங்கள். அல்லாஹுடைய தூதரே, ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தை உருவாக்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வார்த்தையின் மகிழ்ச்சியில் சீரு அபுஷிரு, புறப்படுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இரண்டில் ஒன்றை எனக்கு வாக்களிக்கிறார். என்ன இரண்டில் ஒன்று? ஒன்று வெற்றி, இல்லது சொர்க்கம். ஒன்று வெற்றி அல்லது ஷஹீத். ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது போராடி ஷஹீதாவோம், இரண்டும் வெற்றி தான். இந்த இரண்டு வெற்றியில் அல்லாஹ் ஒரு வெற்றியை எனக்கு வாக்களிக்கிறான். இந்த இடத்தில் பார்க்கிறேன் இன்ன இன்ன மனிதர் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரின் வடிவமைப்பை அமைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய தலைமையில் பொதுவான கொடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தான் பொதுவான படையை வழிநடத்துபவர். முஹாஜிர் சார்பாக அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்சாரிகளின் தலைவராக ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 313 அல்லது 310 நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு பத்ரை நோக்கி புறப்படுகிறார்கள். வரக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி, செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷிகளுடைய நிலைமையை ஆராய்ந்து கொண்டே வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் தனியே பயணிக்கிறார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு வயதானவரை சந்திக்கிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறார்கள், இங்கே யாராவது வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? குறைஷிகள் இந்த இடத்தை அடைந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நீங்கள் யார் முதலில் அதை சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு பிறகு சொல்கிறேன் நான் யார் என்பதை, அங்கே படை வந்ததா இல்லையா என்பதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன். அவர் முதலாவதாக சொல்கிறார், ஆம் நாம் கேள்விப்பட்டேன், மதீனாவிலிருந்து முஹம்மது ரசூலும் அவர்களுடைய நபித்தோழர்களும் கிளம்பி விட்டார்கள் என்று அந்த செய்தி அந்த நாளில் உண்மை என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். படை வந்துவிட்டது. குரேஷிகள் அபூஜகருடைய தலைமையில் கிளம்பியதை நான் கேள்விப்பட்டேன். அந்த நாள் அந்த செய்தி உண்மை என்றால் அவர்களும் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்க வேண்டும். அந்த செய்தியும் உண்மையாகிவிட்டது. இப்ப குரேஷி படையும் முஸ்லீம் படையும் பத்ரை நோக்கி வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்தவுடன் கிளம்பி செல்கிறார்கள். அந்த வயதானவர் கேட்கிறார், நான் யார் என்பதை, நான் செய்தியை சொல்லிவிட்டேன், நீங்கள் யார் என்பதை சொல்லவே இல்லையே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், யார் படையை சார்ந்தவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்தோம். மனிதன் இதிலிருந்து வந்தால் தண்ணீரிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லுவார்கள் பொய்க்கு பதிலாக. ஏன்? போருடைய தந்திரம் அது. உண்மையை அந்த நேரத்தில் சொன்னால் இவர் அந்த படைக்கு செய்தி அறிவித்து விடலாம். தந்திரத்திற்காக உண்மையை சொன்னார்கள் அந்த பதிலுக்கு ஏற்றவாறு. இதை தௌரியா என்று சொல்லுவார்கள் அரபியில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை முற்படுத்துகிறார்கள். அலி பின் அபி தாலிப், ஜுபைர் பின் அவ்வாம், ஸஅத் பின் அபி வக்காஸ் மூன்று நபித்தோழர்களையும் அனுப்பி குரைஷிகளுடைய படை வலிமையை தெரிந்து வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். இந்த மூன்று பேரும் செல்லக்கூடிய வழியில் இரண்டு வாலிபர்கள் மக்காவாசிகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை சிறைபிடித்து அடிக்கிறார்கள். நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், நாங்கள் குரேஷிகளிடமிருந்து வந்தவர்கள், அதாவது அபு சுஃபியானுடைய படையில் இருந்து வந்தவர்கள் என்று. மீண்டும் அடிக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்கிறார்கள், நாங்கள் அபு ஜஹலுடைய படையில் இருந்து வந்தோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவரை அழைத்து வருகிறார்கள். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் யார், உங்களுடைய படையுடைய எண்ணிக்கை என்ன என்று. அந்த மனிதர் சொன்னால் சொல்ல முடியாது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை நீங்கள் அறுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், 9 அல்லது 10 ஒட்டகங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டார்கள், அப்படி என்றால் குரைஷி படையுடைய எண்ணிக்கை 900 இருந்து 1000 என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டவுடன் கேட்டார்கள், யார் உங்களுடைய குரைஷிகளின் தலைவர்கள், யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? அவர் எண்ணினார், உத்பா, ஷைபா, அபுல் பக்தரி, ஹக்கீம், நௌஃபல், ஹாரிஸ், துஐமா, நத்ர் இப்னு ஹாரிஸ், ஜம்அ இப்னு அஸ்வத், அபூ ஜஹல், உமையா இப்னு கலப். இந்த பெயர்களை எல்லாம் அடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ மக்கா தன்னுடைய ஈர குலைகளை ஒரு தட்டில் வைத்து இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது. மக்காவுடைய எல்லா தலைவர்களும் எமக்கு முன்னால் என்று சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துகிறார்கள். அந்த இரவு பத்ருடைய போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு அருள் செய்கிறான், மழையின் மூலமாகவும் தூக்கத்தின் மூலமாகவும். முஸ்லிம்கள் எல்லோரும் நிம்மதியோடு உறங்குகிறார்கள். ஒரு அழகிய மழை பெய்கிறது, அது முஸ்லிம்களுடைய பகுதியை செழிப்பாக்குகிறது. காஃபிர்களுக்கு அது சோதனையாக மாறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்பாலுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிடுகிறார். 17வது ரமதானுடைய நாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை கழிக்கிறார்கள். அன்றைய முந்தைய இரவை அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபித்தோழர்களும் நாங்கள் உறங்கினோம், ஒரே ஒரு உரை தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக அல்லாஹுவை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். இரவு முழுக்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள், யா அல்லாஹ் இந்த படைக்கு வெற்றி அளி என்று. மறுநாள் காலையில் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் முன்னின்று இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இந்த போரின் பின்புறம், இந்த பகுதிக்கு பின்புறம் ஒரு பரணை அமைத்து தருகிறோம், அதில் நீங்களும் உங்களுடைய தோழர் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள், நீங்களும் உங்களுடைய தோழர் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள், ஒருவேளை இந்த காஃபிர்கள் எங்களுடைய உயிர்களை கொன்று எங்கள் பிணங்களை தாண்டி உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இது போர் என்று அறியாமல் மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள், அவர்களை அழைத்து வந்து நீங்கள் மீண்டும் போர் செய்யுங்கள், நீங்கள் பின்னால் இந்த போர்க்களத்தில் பரணில் அமர்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனையை ஏற்கிறார்கள். மறுநாள் காலை போர் நடக்கக்கூடிய அந்த நாள், குறைஷிகள் தங்களுடைய படைகளை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், அல்லாஹுடைய தூதர்களால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதர்

0: விட்டு முன்னால் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருந்த அந்த கம்பை கொண்டு அவரை குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். இஸ்தௌயா சவாத், சவாதே வரிசையை சரிபடுத்து. சவாத் சவாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட்டீர்கள், நான் பழி தீர்த்தே ஆக வேண்டும். சவாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள், சவாதே பழி தீர்த்துக் கொள் என்று. சவாத் கையில் வைத்திருந்த அந்த குச்சியை தூக்கி எறிந்து அல்லாஹுடைய தூதரை கட்டி அணைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சவாதே ஏன் இப்படி செய்கிறாய்? அல்லாஹுடைய தூதரை இதோ பாருங்கள், போர்க்களம், இதற்கு பிறகு இந்த போர்க்களத்தை விட்டு நாங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு உங்களை பார்ப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய உயிர் திரும்பி வருமா இல்லையா என்று தெரியாது. என் உயிர் பிரிவதற்கு முன்னால் இந்த பூமியில் நான் தொட்ட கடைசி தோலாக உடம்பாக உங்களுடைய உடம்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சவாத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செயல் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், உறுதியாக இருங்கள், ஒன்றாக சேர்ந்து போராடுங்கள், அம்புகளை குறிபாத்தி எறியுங்கள், உங்களுடைய வாள்கள் திரும்ப வந்துவிடக் கூடாது. குறைசிகளுடைய தலையை பதம் பார்க்காமல் போரிலே ஒரு தலைவர் செய்யக்கூடிய இயற்கையான அறிவுரையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு பின்னால் அமைக்கப்பட்ட பரணில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதரும் அமர்ந்து கொள்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் சில தோழர்களோடு அந்த பரணை பாதுகாப்பதற்காக நிற்கிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. குறைசிகள் மூன்று பேர் முதலிலே வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலித், மிகப்பெரிய குறைசிகளின் தலைவர்கள். இந்த மூன்று பேரும் வந்து அழைக்கிறார்கள், வாருங்கள் முன்னே போரை ஆரம்பிப்போம் என்று. மூன்று அன்சாரி தோழர்கள் எழுந்து முன்னே செல்கிறார்கள். அந்த மூன்று பேரையும் பார்த்தவுடன் அந்த குறைசி தலைவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அன்சாரிகள், உங்களோடு எங்களுக்கு பகை கிடையாது, எங்களுடைய ஊரை விட்டு ஓடி வந்த அவர்களை திருப்பி அனுப்புங்கள் எங்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைசிகள் குறைசி குடும்பத்திலிருந்து மூன்று பேரை அனுப்புகிறார்கள். கும் யா ஹம்சா, கும் யா உபைதா, கும் யா அலி, மூன்று பேரை, மூன்று நபி தோழர்களை அனுப்புகிறார்கள். அலி ரழியல்லாஹு அன் ஹம்ஸா உபைதா ரழியல்லாஹு அன்ஹுமா, அலி இப்னு அபி தாலிப், வலீத் இப்னு உத்பா அவரை நேரடியாக மோதுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். ஹம்ஸா ஷைபாவோடு நேரடியாக மோதிடுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். உபைதா ரழியல்லாஹு அன் உத்பாவோடு மோதுகிறார்கள், இருவருக்கும் உத்பாவுகளுக்கும் உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காயம் ஏற்படுகிறது. அந்த சண்டையில் ஹம்ஸா அவர்களும் அலி அவர்களும் உத்பாவை கொலை செய்து உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வருகிறார்கள் காயத்தோடு. இது நடந்தவுடன் போர் ஆரம்பமாகிறது. 313 நபித்தோழர்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளும் ஒன்றோடு ஒன்றாக மோதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மீண்டும் கரத்தை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், வெற்றியை கொடு யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை நிறைவேற்று யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிந்து விட்டால், இந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய கூட்டம் அழிந்து விட்டால், இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு இதற்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். கரத்தை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய கரம் முழுவதும் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கரத்தை உயர்த்தியவுடன் அவர்களுடைய மேலே போட்டிருந்த ஆடை கொஞ்சம் கீழே சரிகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்தவர்களாக அந்த ஆடையை மீண்டும் தோளின் மேலே போட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை, போதும், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு நிச்சயம் செவி சாய்ப்பான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த கரத்தை கீழே போட்டவுடன் சொன்னார்கள், அபுஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே நற்செய்தியை பெற்றுக்கொள், இதோ ஜிப்ரீல் தன்னுடைய வாகனத்தில் புழுதிகளை கிளப்பிக் கொண்டு இந்த பதரை நோக்கி வருகிறார். சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்த அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மலக்குகளில் 1000 மலக்குமார்கள் இந்த பதருடைய போர்க்களத்தை நோக்கி கிளம்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸயுஹ்ஸமுல் ஜம்உ வயுவல்லூனத் துபுர், இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும், இவர்கள் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் கீழே இருந்த மண்ணை எடுத்து, ஷாஹத்தில் வுஜூஹ், இவர்களுடைய முகங்கள் எல்லாம் மண்படியட்டும் என்று தூக்கி எறிகிறார்கள். எல்லோருடைய முகங்களிலும் மண்படுகிறது காஃபிர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோடு ஒருவரோடு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அவர்கள் அந்த போரில் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் சார்பாக 14 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பத்ருடைய போர்க்களம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக, முதல் வெற்றியாக, ஒரு முதல் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய வெற்றியாக முடிகிறது. குறைஷிகளுக்கு காஃபிர்களுக்கு எழுந்திருக்க முடியாத மிகப்பெரிய தோல்வியாக முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிந்தவுடன் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்களின் மிக கெட்டவர்கள், நான் நபியாக இருந்து என்னை பொய்ப்பித்தீர்கள், ஆனால் இந்த மக்களோ என்னை உண்மை என்று சொன்னார்கள். நீங்கள் என்னுடைய குடும்பத்தாராக இருந்தும் என்னை கைவிட்டீர்கள், இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளுடைய அந்த காஃபிர்களுடைய உடம்புகள் ஒன்று சேர்ந்த இடத்தை நோக்கி வந்து சொன்னார்கள், யா ஃபுலான், யா ஃபுலான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்து அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்கு இருந்த நபிச்சூர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் இறந்து விட்டார்களே, அவர்கள் எப்படி செவிமடுப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் நான் சொன்னதை அவர்களுக்கு செவிமடுக்க வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உதவியாக அல்லாஹ் இந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், காஃபிர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், எல்லா நபித்தோழர்களுக்கும் பத்ருடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லையது ஹுலன்னார் ரஜுலுன் ஷஹித பத்ரன், யார் ஒருவர் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டாரோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார். இப்படி சுப செய்திகளோடு வெற்றியோடு மதினாவை நோக்கி சஹாபாக்கள் திரும்பிச் செல்கிறார்கள். மக்காவை நோக்கி குறைஷி படை திரும்பச் செல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக சுருக்கமாக பத்ருடைய போர்க்களத்துடைய வரலாறு எமக்கு நினைவு காட்டப்பட்டது. இந்த போர்க்களம் தரக்கூடிய பாடம், ஈமானில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய அச்சத்தில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எந்த நிலைமை வந்தாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்பதில் உறுதியாக இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் முஸ்லிம்களை மிகைக்க முடியாது. எண்ணிக்கை எல்லாம் அல்லாவிற்கு கணக்கே கிடையாது. உலகத்தில் முதல் தரமாக நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை. அல்லாஹ் அந்த எண்ணிக்கை சுமக்கக்கூடிய ஈமானைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். பத்ருடைய போர்க்களத்தில் சொற்பமானவர்கள் தான் முஸ்லிம்கள். உஹதுடைய போர்க்களத்தில் எண்ணிக்கை அதிகம், இன்னும் பல போர்க்களங்களில் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அந்த போர்க்களத்தில் நடந்த சில தவறுகள் அந்த போர்க்களத்தில் தோல்வியின் விளிம்பிற்கு முஸ்லிம்களை அழைத்துச் சென்றது. எண்ணிக்கை ஒருபோதும் அல்லாவிற்கு முக்கியம் அல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய குழு அல்லாவிற்காக முயற்சித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழுவில் அவனுடைய உதவியை அல்லாஹ் செலுத்தினால் உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பரவி இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால் இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எதிரிகள் உணவின் விரிப்பை நோக்கி, பசித்தவர்கள் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்களோ, மின் தில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக வாழ்வோமா? நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள், ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம்? அதன் எண்ணிக்கை அதிகம், கணக்கிட முடியாது, ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது, அந்த நுரைக்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமன் வஹனு யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ஹப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை. இதனால் அல்லாஹ் உங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட இன்று கண்ணியம் இல்லை, சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட கண்ணியம் கிடையாது. முஸ்லிம் சமூகமே அல்லாஹ் பாதுகாப்பானாக, கண்ணியத்தை இழந்து ஒரு அற்ப பொருளாக உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு மதிப்போடுதான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக நிலவரம் அது நமக்கு தெரியும். இந்த சமூகம் தன்னை தன் நிலைமையில் சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் உருவாகியே தீர வேண்டும். பத அல் இஸ்லாமு கரீபன் ஃபதூபாலில் ஹோரபா, இந்த இஸ்லாம் கரீபுடைய நிலைமையிலிருந்து தோன்றியது, ஒன்றுமே இல்லாமல் தோன்றியது, யாரும் இல்லை ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது. அது போலவே இந்த இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த ஹோரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், யார் அந்த உறவாக்கள், எப்படி இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தது போல மீண்டும் திரும்பும், ஏன் அந்த உறவாக்களுக்கு அப்படி திரும்பும் பொழுதும் நற்செய்தி, எப்படி இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் மேலே வளர்ந்ததோ அது போன்று ஒரு நாள் அது கீழே செல்லும். இந்த இறை நம்பிக்கையும் இந்த ஈமான முஸ்லிம்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே வரும் அந்த காலம் இது. அந்த நேரத்திலே உறவாக்கள் என்ற ஒரு கூட்டம் இந்த சமூகத்தை மேலே மீண்டும் அழைத்துச் செல்வார்கள். அதற்குத்தான் சொன்னார்கள், அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டு. அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது இவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தை விட்டு அகன்று விட்டால் அல்லாஹ் தன் உதவியை நிறுத்திக் கொள்வார். குன்தும் கைர உம்மத்தின் أخرجت الناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானை நோக்கி வருவோம். ஈமான் இருந்தால் ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். وكان حقا علينا نصر المؤمنين. அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீறமாட்டான். உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை, அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த கடமையில் ஒரு காலம் பின்வாங்க மாட்டான். அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் நாம் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும், முஃமின்களாக நாம் வாழவில்லை என்று. அதான் அதற்குரிய பதில். அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு ஒரு காலம் அல்ல அநீதமளிக்க மாட்டான் அவர்கள் அவர்களை மாற்றிக்கொண்ட காரணத்தாலே தவிர. அல்லாஹ் ஒரு சமூகத்தை மாற்றுவதில்லை, அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளாதவரை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. எமது சமூகத்தின் மத்தியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களின் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. பிரிவுகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையின் பாதையை இந்த சமூகத்தில் அழைத்து வருவானாக. அல்லாஹ் பதிலுடைய போர்க்களத்தில் எப்படி முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு இன்றைய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கரமேந்தி கேளுங்கள். நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் இல்லை. இந்த நாடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாப்போடு வைத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான். ஈமானி வெளிப்படுத்தி சுதந்திரத்தோடு இந்த மார்க்கத்தை பேசக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் அந்த சூழலில் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த நாட்டின் அரசர்களை அதனால் சீர்படுத்தட்டும். ஆனால் பெரும்பான்மையான உலக நாடுகளில் முஸ்லீம்களின் நிலைமை அது அல்ல. ரமதான் நேரத்தில் நினையுங்கள். இதை இந்த பதிலுடைய போர்க்களத்தின் பாடத்தில் அதை நினையுங்கள். உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்கிறார்கள். தங்களுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டை சென்று தெருக்களிலும் உணவிற்கும் வழி இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சில நாடுகளில் அகதிகளாக சென்ற முஸ்லிம் பெண்கள் விபச்சாரம் செய்து தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள். வழி இல்ல. சஹர் கிடையாது, இஃப்தார் கிடையாது. அவர்களுக்கு அன்றாட வழிக்கு என்ன தெரியாமல், நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழும் பொழுது நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ்மை வைத்திருப்பதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அந்த முஸ்லிம்களை உங்களுடைய பிரார்த்தனையில் நினைவு கூறுங்கள். இதோ உங்களுக்கு முன்னால் இறுதி 10 இரவுகள். அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது. ரமதானை அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. அதிலும் இந்த இறுதி 10 ரமதானில் அடைய அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் கொடுக்கின்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு. அறிந்து கொள்ளுங்கள், இது இறுதி வாய்ப்பாக கூட இருக்கலாம். அடுத்த ஆண்டு இந்த ரமதானில் இறுதி 10 அடைவதற்கு முன்னால் நான் இருப்பேனா நீங்கள் இருப்பீர்களா என்று யாரும் சொல்ல முடியாது. ரமதானில் ஒரு நொடியை அவன் மீனாக்கிவிட்டால் 1000 ஆண்டுகளை அவன் செலவழித்தாலும் இந்த ஒரு நொடியின் கூலியை அடைய முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரமதான் அவ்வளவு கண்ணியமிக்க மாதம். அதுவும் இந்த இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு கண்ணியமிக்க இரவுகள், அவ்வளவு போற்றப்பட வேண்டிய நாட்கள் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் முழுக்க இபாதத், வேற எந்த பணியும் கிடையாது. தன் மனைவியோடு சேர்வதற்கு இரவிலே ஹலாலாக இருந்தாலும் மனைவிமார்களை விட்டும் விலகி அல்லாஹ்வுடைய தூதரி இத்திகாஃபில் இருப்பார்கள். ஏன்? அதற்குரிய நாள். இந்த 10 இரவுகள் அல்லாஹ் எமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. இதை பயன்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் நன்மையிலிருந்து தூரமானவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அந்த நாளிலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த ஒரு இரவில் அந்த இரவுடைய கண்ணியம் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதன் நன்மையிலிருந்து தூரமாவவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். நெருக்கம் இந்த பூமி முழுக்க மலக்குகளுடைய வருகையால் நெருக்கமாக இருக்கும். அந்த இரவில் ஜிப்ரீல் வகை கொடுக்க வருவதற்காக வருகின்ற ஜிப்ரீல் அந்த இரவில் இறங்கி வருவார் பூமிக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவில் அவன் நாடியவர்களை மன்னிப்பான். அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அழைப்பவர்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இருப்பதோ 10 நாட்கள். இது வாழ்வின் இறுதி 10 நாளாக கூட இருக்கலாம். நாம் சந்திக்கக்கூடிய ரமதானில் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்கள். ஒட்டுமொத்த சமூகத்தின் நிலைமையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த சமூகத்தின் வெற்றிக்காக ஒற்றுமைக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை அடைவதற்கும் இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ரமதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹுடைய தூதர் ஆமீன் என்று ஜிப்ரீல் அவர்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரமதான் மாதத்தில் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரமதானில் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபி குல்லி லைல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இரவுகளை பயன்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஈமானை பலப்படுத்தட்டும். இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். ஒரு சிறிய அழைப்பை ஏற்று திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு இவ்வளவு மக்கள் வருகை தந்ததற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோர்களுக்கும் இந்த முயற்சியை அல்லாஹ் முழுமையாக்கி இதை அங்கீகரிப்பானாக. ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். பாரக் அல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹ்ரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
3: உலகமெங்கும்
7: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
8: www.muslimvanoli.com.
9: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
10: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
11: அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மத பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற ஏனைய சமுதாயங்களும் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இதில் கடுமையாக மும்மூரமாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள்.
8: நிம்மதியை தேடி வாங்கள். இயேசுநாதர் உங்களுக்கு நிம்மதியை தருவார். இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா? உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா? நீங்கள் நிம்மதியாக இல்லையா? உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? எங்களோட வந்து உறவு கொள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் என்று அவர்கள் நிம்மதி என்ற தலைப்பை வைத்துதான் உலகெங்கும் அவருடைய பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக ஏன் இந்த தலைப்பை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடியது இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்களிட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறார், யாருக்கு இந்த நிம்மதி, இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா? மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதான், சகலதையும் சம்பாதிச்சிட்டாங்களா, என்ன பிரச்சனை என்றா நிம்மதி இல்லையா? அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் அடிப்படை முதல் விஷயம் தான் இந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க, அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினதுதான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன? நிம்மதி இல்லை, இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க, டாக்டர் சொல்லுவார் அப்படி ஒரு மாத்திரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தா எனக்கு ஒரு நாலு வேணும், என் பொண்டாட்டி எட்டு கேட்பா, எல்லாருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வேணும். இந்த பெனடோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா? நிம்மதி மாத்திரை கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை கவலை மாத்திரை எடுத்துட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள் கவலைக்கு மருந்து தெரியல, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பதுன்னு தெரியல. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன, குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன்? அது இன்பமான மதுரமான பானம், அதற்காக இல்லை, நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் போனாலும், நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் வந்து கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறான்னு நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள், கவலைக்கு தான் குடிக்கிறான்னு நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பிறநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை. அதனால தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு, யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அழைகிறார்கள். போனும் பேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா? எங்கே இந்த நிம்மதி அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிக்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கு நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை.
10: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எங்க இறங்குறாங்க? இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ். இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் திருமறை குர்ஆன் அப்படி பேசவே இல்லை. அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை. குல் லஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னிஹுத, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும். சும்மா வாழ இயலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்துல சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரிதான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே அல்லாஹ் சொல்றான், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். ஃபமன் தபிய உதாய, யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதுல பயணிங்க, இதுல பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா குருவான்ல? இந்த நேரான பாதையில போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும். இதுதான் குர்ஆன் ஸ்டைல். நீங்க குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது, அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குர்ஆன் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்? இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும். நீங்கள் தொழுதவராக இருந்தால் கெட்ட காரியம் மானக்கேடான காரியம் அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கும். உலகத்தில் என்ன பெனிஃபிட், மறுமையில் என்ன பெனிஃபிட், ரெண்டையும் அல்லாஹ் பேசுவான். நேரான பாதை என்று ஒன்றை காட்டுவேன், அதுல பயணித்தால் இந்த மண்ணிலே ரெண்டு இருக்கிறது சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான். சைக்காலஜி படி நிம்மதி சந்தோஷத்தை அப்படியே பரட்டினான், நிம்மதி அப்படி பரட்டினால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பயம் என்றுவாங்க. பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும், நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிரும். இதான் அந்த ரெண்டும். அடுத்தது என்ன? கவலை சந்தோஷம். சந்தோஷத்துடைய ஆப்போசிட் கவலை. சந்தோஷம் கூடினால் கவலை குறைந்து விடும், கவலை கூடினால் சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி சந்தோஷம் என்ற அந்த ரெண்டு பதத்தை, ரெண்டு வார்த்தையை அப்படி பரட்டி பேசுறான். என்ன பேசுறான்? வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு பயமே இல்லையோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லாட்டி அவங்க நிம்மதியே இருக்கிறாங்க. எவ்வளவு பயம் இருக்குதோ அவ்வளவுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். எந்த பயம்? துன்யாவில் உள்ள பயம். இந்த மண்ணை தொட்டாலே அது வந்து விடும். ஆதம் நபிக்கு எல்லாருக்கும் வரும், ஆதம் நபியுடைய சந்ததிக்கே வரும். என்ன பயம் என்று கேட்கிறீர்களா? நல்ல வாழ்வீர்கள், உங்களுடைய பிள்ளையோடு அமர்கலமாக வாழ்வீர்கள். சாப்பிட்டு இப்ப முடிச்சு கடைக்கு போயிட்டு வாரன்னு வெளியே போவான், போனவர் திரும்பி வரமாட்டா. ஆக்சிடென்ட்ல மௌத்தானால் அந்த நேரத்தில் ஏற்படுமே, ஒரு சந்ததியை விட்டு என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குமா? ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போய் ஐசியூல போட்ட உடனே மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன ஆகும் என்று பதறுவீர்களே. இந்த பயம் சுவர்க்கத்தில் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துனியாவில் தான் இந்த பயம் வரும், இந்த கவலை இந்த மண்ணிலே வரும். இது ரெண்டையும் அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் இதுக்கு மருந்து தெரியாது. இதுக்கு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மனிதன் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டான், மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைக்கிறாங்க தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது என்ன, இன்றைக்கு எங்க போயிருக்கிறான் மனிதன். அல்லாஹு அக்பர், மனிதன் பறக்கிறான், எங்கெங்கயோ போறான் என்று நம்புகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு எது தெரியாது தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமாக நானும் நீங்களும் மனிதனாக வாழணும் என்றால் இந்த ரத்தம் தேவை. மனுஷன மனிதன் பெருமையாக பேசுறான் தெரியுமா? அங்கே அதை கண்டுபிடித்து விட்டான், அவனுக்கு மூளை இல்லை இருக்கிறது வேற உண்டு, இதை கண்டுபிடித்து விட்டான், அதை கண்டுபிடித்தான். எதை தெரியாது தெரியுமா? இந்த ரத்தம் அது எதால் செய்யப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா மூலப்பொருளையும் கொண்டு வந்து கலக்கி பார்த்தாலும் இது வராது. ஓ பாசிட்டிவும் வராது, ஏ பியும் வராது, பி நெகட்டிவும் வராது. உனக்கு ரத்தம் வேணுமா, குருதி வேணுமா, இன்னொருவன் எடுத்து நோ எக்ஸ்பயர் டேட், எக்ஸ்பயர் டேட்டே இல்லை. அதை போய் சேவ் பண்ணி தேவைப்படுற நேரம் அள்ளி போடுங்க. எது நீ ஓப்போசிட்டிவா என்ன வர்க்கம் என்று பார்த்து அந்த வர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், வெளியேற்றுவதற்கும் வழி வைத்திருக்கிறான், உள்ள இறக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிறான். வேண்டிய நேரம் கொடுக்கலாம், வேண்டிய நேரம் எடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த உலகத்தில் எந்த அறிவாளிக்கும் மேல. நீங்கள் மனிதனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? பிரம்மாண்டமாக அதை கண்டுபிடித்து ரொக்கட்டில் பறக்கிறார்கள், விமானங்கள் பறக்கிறது, கப்பல் எங்கேயோ போகிறது. உனக்குள்ள ஓடுற ரத்தம் தெரியாது. ஒபாமாவுக்கு முக்கிய ரத்தம் தான். ஏனண்டா அவன் கார்டு டயக்ரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நெட்ல உங்களுக்கு புரியும். எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான், பின்னாடி ஒரு பட்டன் அமுக்கினா பென்டகனுக்கு போயிடும், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இருக்கும். ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்குது பிளட். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அந்த டேங்க் அப்படியே அந்த வெஹிக்கல் இருக்கு. அவசரத்துக்கு முதலாவது ரத்தத்தை ஏத்தணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, பிளாஸ்ட் ஆயிட்டு, ரத்தத்துக்கு போடணும், குருதி ஏத்தணும், அது பேலன்ஸா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கெல்லாம் அறிவை கொடுத்தான், எதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்தான், நீ பலகீனமானவன், மனிதன் அவசரக்காரன், லைஃபா பலகீனமாக படைக்கப்பட்ட என்பது அல்லாஹ் நிரூபிப்பதற்கு அல்ல. எனக்கும் உங்களுக்கும் எது தேவையோ, எது அடிப்படையோ, அந்த அடிப்படையான குருதியை செய்வதற்கு யாருக்குமே தெரியாமல் ஆக்கிட்டான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இதுதான் துனியா, இதுதான் துனியா. இந்த துனியாவில் மனிதனுக்கு எல்லாம் தெரியும் என்று மனிதன் நினைக்கிறான். இல்லை, மனிதனுக்கு தெரியாதது அதிகமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி இது எங்கே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நேரான பாதையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். மற்ற எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் வேணுமா, இந்த உலகம் வேணும் என்று யார் யார் நாடுறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். நுஃபி இலையும் ஆமாலும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். துனியா வேணும் என்று ஒருத்தர் படிக்கிறார், அவர் வந்து அக்கவுண்டன் ஆயிட்டார், எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, அவருக்கு வேண்டிய பிராடம் வேணுமா அது வேணுமா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்லீமா காஃபிரான்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். மன்கான யுரீதுல் ஹயாத்து துனியா வஸீனத்தஹா, உலகம் வேண்டும், அதனுடைய அலங்காரம் வேண்டும் என்று ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து விஞ்ஞானி ஆனால், நீ முஸ்லீமா காஃபிரா என்று அல்லாஹ் பார்த்து அவனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நுஃபி இலையும் ஆமாலஹும் ஃபீஹா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறானோ அவ்வளவுக்கு இந்த துனியாவில் அவனுக்கு நான் கொடுப்பேன். வஹும் ஃபீஹா லா யுபஹஸூன், அவனுக்கு கொஞ்சமும் குறைவு செய்யப்பட மாட்டான். அவன் இந்து என்று நான் பார்த்து குறைக்க மாட்டேன். அவன் படுகிற கஷ்டத்துக்கு, அவன் சிந்திக்கிற சிந்தனைக்கு, அவன் எவ்வளவு படித்திருக்கிறானோ அதற்கேற்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். மறுமையில் வருவான், ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் உனக்கு ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். துனியாவுக்கு கஷ்டப்பட்டால் துனியா கிடைக்கும், ஆகிராவுக்கு கஷ்டப்பட்டால் ஆகிரா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதியை மட்டும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பானே. ஒரு டாக்டருக்கு எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்து விட்டான், ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பான், ஆனால் அவன் தேடி திரிகிற நிம்மதியை மட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது யாருக்கு என்று சொன்னால், யாரு நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நேர்வழி, அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிம்மதி என்று சொன்னால் அதை எப்படி அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதைத்தான் இந்த உரை மூலமாக உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துடைய முதல்ல இந்த உலகம், இதுக்கு முன்னாடி கூட அந்த ஆயத்தை ஓதிருக்கிறாங்க போல, வலை நபுல்வண்ணுக்கும் பிஷேகம் மினல் ஹவுஃப், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்னு சொன்னால் யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்ட்டு யாருமே இல்லை. பேசுகிற எனக்கு கேட்குற உங்களுக்கு அடுத்த நிமிஷம் பிரச்சனை எதிர்பார்க்குது. இந்த உலகத்தில் பிரச்சனை வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம். திடீரென்று ஒரு பயத்தை தந்துடுவோம், உங்களுக்கு கேன்சர் வந்துவிடும், திடீரென்று ஒரு அச்சம் வரும், என் குடும்பம் என்னாகும், இவ்வளவு நாள் கட்டி காத்து சொத்து என்னாகும், இவ்வளவு நாள் பாடுபட்டது என்னாகும், இந்த கேன்சர் சுகமாகுமா இல்லையா, திடீர் என்று ஒரு பிரச்சனை வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு கூட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹஜ் டிராவல்ஸ் நடத்தி இலங்கையிலிருந்து நிறைய ஹாஜ்மார் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் இலங்கையில் அவருக்குத்தான் மிக கெட்ட பேர். அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பதுவாக்களை சம்பாதித்திருக்கிறார், வருவார், ஏமாத்துவார். பல வருடங்கள், அதாவது பல மாசங்கள் சல்லியை ரோல் அடிச்சு இலங்கையில நிறைய பப்ளிசிட்டி பண்ணி மக்களை கொண்டு வந்து சேர்த்தவருக்கு என்னாச்சாம்? பெரிய கோடீஸ்வரர், அவர் தான் டவல்ஸ்ல முன்னாடி நிற்கிறவர். அவருடைய உள்ரங்கங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், பேசின விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒருவர் சொல்லுகிறார், கண்ணு முன்னாடி கண்டேன். பதுவாக்கள் என்றால் அப்படி பதுவா, 6 மாதமாக சல்லி எடுத்து அனுப்புறேன் அனுப்பாமல் மோசடி செய்ததெல்லாம் கண்ணால் பார்த்தோம் என்றார். அப்படி சொன்னவர் சொன்னார், நான் அவருக்கு 50 லட்சம் கடன் கொடுத்திருந்தேன். அந்த 50 லட்சம் கடனை நான் எப்படியோ திருப்பி எடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு கவலையாக இருக்கிறது, உண்மையாக என் கடனை எடுத்துட்டு எனக்கு தரத்துக்கு அவ்வளவு பாடுபட்டார், அவ்வளவு இதாயினார். பெரிய கோடீஸ்வரர், கோடிக்கணக்கில் 4 கோடிக்கு வீடை விட்டார், எல்லாத்தையும் விட்டு விட்டு இப்ப என்ன நிலைமை தெரியுமா? பிச்சைக்கார நிலைமையில் நிற்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய மகன் விளையாட போன நேரம் கைப்பட்டு இந்த சந்து உடைந்து வீங்க ஆரம்பித்தது. எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார். என்ன வீங்கிருக்கிறது, அது போலமா, இது வேண்டுமா, எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு கடைசியில் தான் சொன்னார்களாம் டாக்டர்ஸ் மார்கள், கேன்சர் என்று. அதற்காக இன்றைக்கு எல்லா சொத்தையும் செலவழித்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. பதுவா டேஞ்சரானது, இந்த உலகத்திலே நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி பயணிக்க கூடியவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. நானும் நீங்களும் விரும்பிய மாறி வாழ்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. அப்படி என்று சொன்னால், நிம்மதியை தேடுபவர்கள் ஏராளமானவர்கள். எல்லாரும் ஏழைகள் நினைப்பார்கள், பணக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே அப்பா பிரச்சனை, நீங்க நினைப்பீங்க இந்த சவுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த அரபிகளுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு தானே தலைக்கு மேல பிரச்சனை நினைப்பீர்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை, அவர்களுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, மன்னர் சல்மானுக்கு இன்னொரு விதத்தில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அவர்கள் வேற ஒரு, அவர்கள் இந்த துனியாவிலே இல்லை, அவர்கள் ஜன்னாவில் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. அப்படி இல்லை, அப்படி என்றால் என்ன பிரச்சனை? பெரிய கோடீஸ்வரர் அவர் என்ன நினைப்பார்? நம்ம நாட்டில் பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கு இப்பொழுது அவர் ஜெயிலில் இருந்து கடுமையாக பிரச்சனையில் இருக்கிறார். தேசமானி லலித் கொத்தலாவில் 2004, 2005, 2002, 2003 இவர் தான் இலங்கையிலே நம்பர் 1 பணக்காரர். அந்த அளவுக்கு 460-460 மேற்பட்ட கன்சாலிடேட்டட் கம்பெனி டைரக்டர் அவர். அவ்வளவு பெரிய சொத்துக்காரர், அந்த அளவுக்கு சொத்து உள்ளவர். அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கிட்ட போய் கேட்டால், என்னப்பா உனக்கு என்ன, எல்லாமே இருக்கிறேப்பா உனக்கு, இலங்கையிலே நம்பர் 1 பணக்காரர் நீ தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, புள்ளை இல்லை என்றுவார். அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்கல தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்தான். குழந்தை பாக்கியம் பிள்ளையோட அந்த டைல்ஸ் அரண்மனையில கொஞ்சிற இந்த செல்லமாக பிள்ளையோட பேசுறது, அதோட விளையாடுறது, அது ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்காமல் விட்டான். அவருடைய மனைவி வைத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிருப்பார். இலங்கையிலே நம்பர் 1 பணக்காரர் என்றால் அவர் போவாத இடம் இருக்குமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? எல்லா ட்ரீட்மெண்ட் முடிவு என்ன தெரியுமா? இப்பொழுதும் அவர் இருக்கிறார், கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னமும் பிள்ளை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இப்பொழுது அவர் 2வதுக்கு பின்னாடி போய்விட்டார். ஹரி ஜெயவர்தன் என்ற ஒரு ஆள் முன்னாடி வந்து விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஒரு வீட்டில் அப்படி ஒரு பிரச்சனை, இன்னொரு வீட்டில் எட்டி பார்த்தால் அவருக்கு புள்ள பிரச்சனை. 10 பிள்ளையை பெத்து போட்டிருப்பார். அந்த 10 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும். திரும்பி பார்த்தால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும். இங்கால பார்த்தால் அவருக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டி வரும். இதிலே தலையை பிப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு புள்ளையை கொடுக்கிறான், கொடுத்து போட்டு அவனுக்கு பால் மாவாங்க சல்லி இல்லை. இன்னொரு ஆள்கிட்ட போனீங்கன்னா, கம்பெனியே நடத்துற எனக்கு ஒரே ஒரு புள்ள கிடைக்குமா, என் ரத்தத்தில் எனக்கு ஒரு புள்ள வேணும், என் மனைவியோட என் புள்ள வேணும், இந்த புள்ளைக்காக நான் எதையும் கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பிரச்சனை, இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை. இன்னொரு வீட்டுக்கு போய் பாருங்க, அவர் பெரிய ஆள், என்ன பிரச்சனை அவருக்கு? எல்லாம் இருக்கிறது. என்னோட நெருக்கமான உறவு வைத்த ஒருவர், பெரிய ஒரு ஆஜியார், திடீரென்று பேசுற நேரம் ஒரு நாள் அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு பஞ்சம். நான் சொன்னேன், இல்லை அப்படி பேசாதீங்க, பஞ்சம் என்று பேசாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் கொடுத்த சொத்து சாதாரண சொத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், உட்கார்ந்து கொண்டிருப்பார், நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. அப்படி பெரிய கார்மெண்ட்ஸ் ஒரு பெரிய கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு வீட்டு முன்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிற்கும். எல்லா நாலு வெஹிக்கிளுக்கு மேல எல்லாம் வைத்து எல்லாம் கொடுத்துட்டு அவரை உட்கார வைத்து ஒரு சேர்ல உட்கார வைத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு சொத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அப்படி கொடுத்த ஒருவர் பேசுற நேரம் என்னோடு பஞ்சம் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அல்லாஹ் இவ்வளவு தந்து பஞ்சம் என்று பேசுவது சரியான்னு கேட்டேன். அவர் உண்மையை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய மூத்த மகன் அவருக்கு டவுன்ஸ், எட்வர்ட் டவுன் சிண்ட்ரோம் என்றால் பிறக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று என்ன ஆயிரும், சில நேரம் பிறப்பிலேயே எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ்டிஎச் என்ற ஹோமோன் இருக்கிறது, அது சுரப்பாது. சுரப்பாமல் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் எந்த முக்குக்கு போனாலும் மருந்து இல்லை, எங்க போனாலும் மருந்து இல்லை, அறிவு வளராது. அந்த பிள்ளைகள் 10 வயசு புள்ள ஒரு 4 வயசு மாறி நிற்கும். அப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்கள் நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம், நிறைய பணக்கார வீடுகளில் பார்க்கலாம். எட்டி பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளைய தடாவிட்டு கண்ணால் ஓடும். இந்த பிள்ளைக்கு மருந்து இல்லையா, என் மற்ற புள்ள ஸ்கூல் போச்சு, இந்த புள்ள சாப்பிட முடியலையே, இப்படி தேம்பி தேம்பி அழுகிற பணக்காரர்கள் உண்டு தெரியுமா? இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிடைக்கிற புள்ள எப்படி கிடைக்கும் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய யார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்தை கொடுத்தான், வீடை கொடுத்தான், பிள்ளையை கொடுத்தான், ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொடுத்துட்டான். உலகத்தில் மருந்து இதுவரைக்கும் அதுக்கு தெரப்பி மட்டும்தான் கொடுப்பார்கள், தெரப்பிஸ் மருந்து இல்லை. அந்த ஹோமோன் சுரப்பாட்டி வேற ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவார்கள் எல்லா டாக்டர்மார்கள். இவர் எல்லா இடத்துக்கும் போய் வந்து நின்று விட்டு சொன்னார், எனக்கு மருந்து பஞ்சமா இல்லையா, இவருடைய எல்லா சொத்தையும் கொடுத்து என் பிள்ளையை காப்பாத்த முடியுமா? அவருடைய பஞ்சத்தை அல்லாஹ் இன்னொரு விதத்தில் ஒரு பஞ்சத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடையார்களே. சில நேரம் நினைப்பீர்கள், இன்னும் சிலர்களை பார்த்தீர்கள் என்றால், ஓஹோ அவருக்கு வீடு இருக்கிறது, புள்ளை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, இவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். அப்படி எங்க ஊர்ல மாஷா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பல லட்சம் செலவழித்து ஒருவர் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வீட்டுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வருகிற நேரம் அவருடைய கவலை எனக்கு புரிந்தது. என்ன, அல்லாஹ் அப்படி கொடுத்து வைத்திருந்தான். அவருடைய வாப்பா பென்ஸ் பிரியர், 4 பென்ஸ் வீட்டில் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். ஒரு பச்சை கலர் பென்ஸ், 2 பிளாக், 1 பிரவுன். பென்ஸே வாங்கி அலங்கரித்து வீட்டிலே பிள்ளைகளை செல்லமாக வளர்த்தவர். அந்த அவருடைய மகன் தான் என்னோட தோழமை வைத்தவர். அவரும் பெரிய ஆள், பெரியவர், கல்யாணம் முடித்து விட்டார், பிள்ளைகள் கிடைத்து விட்டது, எல்லா சொத்தோடும் இருக்கிற நேரம் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற நேரம் அந்த குழந்தைகளுடைய உம்மாவை அல்லாஹ் அந்த தாயை தன்னிடத்தில் எடுத்து விட்டார். பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும். அவருடைய எல்லா சொத்தையும் கொட்டி இந்த தாயை விலக்கி வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் தாய் தாய் உம்மி உம்மி என்று அழுகிற நேரம், என் உம்மா வேணும் என்று அழுகிற நேரம், எங்க இருந்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் அலையுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புது கடையிலே பெரிய செல்வந்தர், அவருடைய மகன், அவரும் பெரிய செல்வந்தர், அவர்களுக்கு நல்ல அமர்களமாக வாழுகிற நேரம் சின்ன சின்ன குழந்தைகள் திடீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணை, அந்த வீட்டிலே உள்ள அவருடைய மனைவி அல்லாஹ் எடுத்து விட்டார். எடுத்தால் 1 மாசம்தான் கணவர் இருந்தார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைகள்லாம் அன்பாக ரொம்ப அமர்கலமாக அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் அமர்கலமாகவும் இருந்தது. நினைத்து பார்க்காத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிரை எடுத்து விட்டார். எடுத்த உடனே அந்த பிள்ளைகள் அழுகிறது. இவர் சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிறார். இவருக்கு வீட்டுக்குள் போனால் டைனிங் டேபிள் பொண்டாட்டி உட்கார்ற மாதிரி ஃபீலிங், பெட்ரூம்ல உட்கார்ந்து தலை சீவுற மாதிரி இவருக்கு தெரிகிறது, அடுப்பங்கரைக்கு போனால் அங்கே சமைப்பது மாதிரி தெரிகிறது, பிள்ளைகள் கூட்டி விடுவது மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் அழுகிறது, கவலை தாங்க முடியவில்லை, அவரும் மௌத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக இந்த பூமியிலே மிகப்பெரும் பணக்காரருக்கு பிறந்து அனாதைகளாக உலா வருகிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், யாருக்கு எழுதி சைன் வைத்து தந்திருக்கிறார்களே, யார் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் எந்த உறுப்புக்கும் உத்தரவாதம் இல்லை. எப்பொழுது யாருக்கு கிட்னி போகும், எப்பொழுது யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கும் தெரியாத அல்லாஹ்வுடைய ஊழியர்களே. அப்படி என்று சொன்னால் இந்த துனியாவில் இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கிறிஸ்தவர்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக புரியும். வீட்டுக்கு வீடு அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள், இந்த நிம்மதி வேண்டும் என்று அழுகிறார்கள், சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள். இந்த சந்தோஷம் எங்கே, இந்த நிம்மதி எங்கே, இவர்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்க முடியும்? அதற்காக இந்த வேலைகளை இந்த மாதிரியாக ஒருவர் மௌத்தாகுவதை நிப்பாட்ட முடியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரதை நிப்பாட்ட முடியுமா? ஹார்ட் அட்டாக் வரதை நிப்பாட்ட முடியுமா? சொத்து செல்வங்கள் அழிவதை நிப்பாட்ட முடியுமா? இல்லை, அல்லாஹ்வுடையார்களே, எதையும் நிப்பாட்ட இயலாது. அப்படி என்றால் அவைகள் நடக்கிற நேரத்திலேயே நானும் நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். என்னுடைய வீட்டிலும் நடக்கலாம், அத்தனையும் கண்ணு முன்னாடி நடக்கலாம். அந்த நேரத்தில் நானும் நீங்களும் இந்த கல்வை உறுதியாக, மிகவும் உறுதியாக இந்த கல்வை வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம்? உண்மையாக சஹாபாக்கள் ஆச்சரியமான வாழ்க்கை, பசிக்கிறது, அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தவர்கள், அவர்கள் சிரித்தார்கள். அஹ்லு சுஃபாக்களை பார்த்தால் அய்ஹஸபுல் ஜாஹில், தெரியாதவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் முற்ற வெளியில் 70 மேற்பட்ட தோழர்கள், அவர்கள் கூரை முகடி இல்லாமல் அங்கே இருப்பார்கள். 2 ஈச்சப்பழத்தோடு வயிறை நிரப்பார்கள். அவர்களை யாராவது தெரியாதவர்கள் பார்த்தால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, பெரிய பணக்காரர்கள் போல இவங்கெல்லாம் முகத்தை பார்த்தால் பெரிய பணக்காரர்கள் நினைப்பாங்களா? அந்த அளவுக்கு பிரகாசம் வீசுகிறது அல்லாஹ்வுடையார்களே முகத்தில். உண்மையாக சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக, நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, நீங்கள் தேடுகிற சந்தோஷம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கல்புகளை அமைதியாக்கி கொண்டு இந்த நிம்மதிக்கான பயணம். என்னுடைய வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வருகிற நேரம் நாம் எப்படி முகம் கொடுப்பது? சில வீடுகள் இருக்கும் அல்லாஹ்வுடைய ஊழியர்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தகப்பன் ஒரே ஒரு நோக்கம், வீட்டிலே என்னுடைய பிள்ளை நல்ல இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளை நல்ல வாழ வைக்கணும். நீங்கள் கூட சில நேரம் இந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அர்ப்பணிப்புகளை நீங்கள் நிறைய சிரமப்பட்டிருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. பெரிய ஹாஜியார் எல்லாத்தையும் செய்திருவார், அல்லாஹ் பிள்ளைகளை கூட அள்ளி கொடுத்திருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை, சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான், செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒரே ஒரு பிள்ளை, பாப்பா முகத்தில் கரிய பூசுற மாறி ஹெரோயின்ல இருந்து எல்லா போதைப் பொருளும் யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் நினைத்து பார்க்காத நேரத்தில் உங்கள் கையை விட்டும் உங்கள் பிள்ளை பெயரும். அந்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிற எத்தனை பேரை நான் கண்டிருக்கிறேன் நல்லா கூட இல்லையார்களே. நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அழுவார், நான் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தேன் என் மகனுக்கு, இவன் இப்படி என் கண்ணு முன்னாடி நாசமாகுவான்னு நான் நினைக்கவில்லையே. அவன் போதையை அடித்து விட்டு குடிச்சிட்டு வருவான் வீட்டுக்கு, கண் கலங்கி வாப்பாவுக்கு ஓடும், கண்ணு முன்னாடி சிகரெட் அடிப்பான், பாப்பாவுக்கு கண்ணு முன்னாடி பிரச்சனையா இருக்கும், போன்ல தப்பான விஷயங்களை எல்லாம் பார்ப்பான், மனசு பதறும். நான் செல்லவா கொஞ்சி தலைய தடாவி நிறைய கனவு கண்டு மடியில போட்டு சுத்தி சுத்தி விளையாடி எத்தனை கனவு கண்டு இந்த இடத்தில் இருக்கணும் என்பதற்காக என் இரத்தத்தை எல்லாம் இந்த அளவுக்கு என் வேர்வையை வடித்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய பிறகு ஒவ்வொரு நாளும் நெஞ்சை பிடிப்பார், ஒவ்வொரு நேரமும் நெஞ்சை பிடிப்பார், அவருக்கு வேதனையாகவே இருக்கும். இவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இலங்கையிலே ஒரு 4 முன்னாடி இலங்கையிலே ஒரு மிக சோகமான ஒரு சம்பவம் என்ன, வீட்டில் அதாவது 20 ஒரு பெண்ணுக்கு அதாவது ரிமாண்ட் பண்ணினார்கள், ஜெயிலில் போய் அடைத்தார்கள். என்ன பிரச்சனை? 20 தண்டனையா? என்ன பிரச்சனை தெரியுமா? தாயை கொடுமை செய்த பிரச்சனை. இது எல்லா பேப்பர்களில் நாளிதழ்களும் தலைப்பு செய்தியாக வந்தது. என்ன செய்தார்கள்? வீட்டிலே 3 நாய்கள் உலா வருகிறது, நாய்க்கூடை வீட்டில் உள்ள நாய்க்கூட்டில் பெத்தெடுத்த தகப்பன், தாயல்ல தகப்பன், 73 73 தகப்பனை கொண்டு போய் அடைச்சி, ஒரு நாள் அல்ல 2 அல்ல, போலீஸுக்கு புகார் கிடைக்கிறது 6 பிறகு, 6 தகப்பனாரை கொண்டு போய் அடைத்து வீட்டிலே வெளிநாட்டு 3 நாய்களை உலாவிட்டிருக்கிறார். பிடித்து போலீசார் விசாரிக்கிற நேரம், அந்த விசாரணை நடந்து அண்மையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்திலே, 20 தண்டனை என்று. என்ன விசாரிக்கிற நேரம் அவள் சொல்லுகிறாள், ஏனப்பா போய் உன் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி நாய்க்கூட்டில் அடைச்சான்னு கேட்டா, அந்த பெண் சொல்றாள், என்ன சொல்றாள் தெரியுமா? இவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிப்பாரா, வீட்டுல அங்கிட்டு சிறுநீர் கழிப்பாரா, இங்க சிறுநீர் கழிப்பாரா, அதனால கொண்டு போய் ஆறும் அடிச்சு வைத்திருக்கிறேன். இந்த நாய்கள் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நாய்களை உலாவிட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வேறெங்கும் நடக்கவில்லை, நம்முடைய நாட்டு இலங்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால் இந்த துன்யா எங்கே போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துன்யா அதிபயங்கரமான ஒரு நிலைமை. பெற்றெடுத்த தாயின் தகப்படையும் எத்தனை தாய்மார்கள் வேதனையோடு அழுகிறார்கள் தெரியுமா? அந்த தாய்மார்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? 50 வயது மகன் வெளிநாட்டிலே உமாவோடு பேசினால் சிரித்து பேசுவார்கள். எங்கப்பா, என் மகன் ஆஸ்திரேலியால, என் மகன் யூகேல, என் மகன் சவுதியில, அரை மணித்தியாலம் உட்கார்ந்து பேசினால் மலை மலை என்று கண்ணீர் வடியும். ஏம்மா அழுகிறீங்க என்று கேட்டால், போன் எடுத்து பேசி சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டானா, என்னுடைய மகன் என்னோட பேசவில்லை என்று தாய் அழுகிறாள், என்னுடைய மகன் என்னை பார்க்கவில்லை என்று அழுகிறாள், பேசாட்டியும் பார்க்கலையே, என்னை எனக்கு மாதாந்தம் ஒரு கணக்கை தந்து என்னை பார்க்கவில்லை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்படி அழுகிற தாய்மார் உண்டு. அவர்களுக்கு கொண்டு போய் நிம்மதியை சேர்ப்பது யார்? இந்த உலகத்தில் எந்த மாத்திரை அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கும்? ஒரு தாயும் தகப்படும் அற்புதமாக குழந்தைகளை பெத்தெடுத்து வளர்த்ததுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனையில் நீங்கெல்லாம் ஒரு உமா சி என்று துப்பினால், ஒரு தாய்க்கு ஒரு அடிபட்டால் அந்த காயம் காய்ந்ததுக்கு பிறகு அந்த வேதனை குறைந்து விடும். தாய் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் மனசில் ஏற்பட்ட காயம் சாப்பிடுவதற்கு கையை எடுத்து வாய்க்கிட்டு போகிற நேரம் அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய மகன், நீங்கெல்லாம் ஒரு உமா சி, நீங்கெல்லாம் ஒரு வாப்பா சி என்று துப்பினது ஒரு வருடம் அல்ல பல வருடத்துக்கு அவனை போட்டு ஆட்டி படைக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நிம்மதி கொடுப்பது யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த துனியா எனக்கும் உங்களுக்கும் எதிர்பாராத நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று மனிதர்கள் எல்லா இடத்தையும் தேடுகிறார்கள். அல்லாஹ்

0: போகிற நேரம் சில நேரத்தில் என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி புலனர்வு பகுதி அல்லது அன்றாதபுரம், எனக்கு ஞாபகம் இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு இளமை, இளமையில் அவன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொத்துக்களை சேகரித்து கொண்டு திடீர் என்று வந்து எங்களுடைய ஒரு கவுன்சிலரை அழைப்பு தொடர்பு கொண்டார். என்ன பொண்டாட்டியை கொஞ்சம் பார்க்கணும், என்ன பிரச்சனை? மாப்பிள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருந்து வந்தால், சொத்துக்களை சேகரித்து கொண்டு வந்தால், வந்தால் மனைவி மனைவியாக இல்லை, போகிற நேரம் அழுது, எப்படி ஏர்போர்ட் வரைக்கும் வந்து அனுப்பினாரோ அந்த மனைவிக்கு இப்பொழுது கள்ள உறவு வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி அங்கே காத்து கொண்டிருப்பாள், கணவனுக்கு கள்ள உறவு வந்துவிடும், அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வடிக்கிறது. அனாதையாக நிற்பது அந்த பிள்ளை, அவருக்கு உண்மையான தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. தகப்பன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தகப்பன் கேவலமாக இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பிரச்சனைகள் வரும். இப்படி பல திசைகளும் சிந்தித்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை திடீரென்று சம்பவித்தால் நானும் நீங்களும் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், எப்படி சொல்கிறான் தெரியுமா? துன்யாவுடைய மண்ணை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த மண் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வல நபுலுவன்னக்கும் பிஷயம் மினல் கௌஃபி வல் ஜு வனக்ஸ் மின் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு பயத்தால் உங்களை சோதிப்போம், பசியால் உங்களை சோதிப்போம். காலி கோட்டையிலே சுனாமி நேரத்தில் நான் போயிருக்கிறேன். சுனாமி நேரத்திலே அந்த இடத்திலே சுனாமி அடித்ததுக்கு பிறகு அங்கே நான் தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதுக்கு முன்னாடியும் காலி கோட்டைக்கு போயிருக்கிறேன், இலங்கையிலே காலி கோட்டை, பெரிய அந்த கோட்டையில் உள்ளவர்கள் பலர்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-843.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: தாங்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: நினைக்க மாட்டாங்களா? லன்னோடு வரல, அவங்க நினைப்பாங்க, நினைக்கலையா? போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்களா? போச்சு தானே, ஒளிய மாட்டான், எல்லாம் போயிடும். காரில் போனவன் நடந்து போவான், ஒண்ணு இருக்காது, ஒளிய மாட்டான். அல்லா தந்தா, அல்லாட, அல்லா எடுத்துட்டான், அது நல்ல

0: வச்சிருப்பான் போல, ஏதோ நடக்குது நல்லவே இருக்குது போல, இப்படி என்று சொல்லுவானாம். காலு இன்னால் இல்லாயி, நாங்கள் அல்லாவுக்கு சொந்தம், நாங்கள் அல்லாவின் பால் திரும்ப இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால் இல்லாஹி என்று சொன்னால் இதுதான் மெயின் சைக்காலஜியில தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு மனுஷனுக்கு கவலை எப்படி உண்டாகுது? இந்த மைக் இல்லை ஏதாவது என் ஃபோன் உடஞ்சா எனக்கு கவலை வரும். ஏன் கவலை வருகுது? என் ஃபோன் உடஞ்சதுனால எனக்கு கவலை வருகுது அப்படின்னு நினைப்போம். இல்லை, ஏண்டை என்பதுனால கவலை வருகுது. ஃபோன் உடஞ்சதுனால கவலை வரல, இன்னொரு நாள் ஃபோன் உடையுது கவலை வருமா? வராது. ஏன் ஃபோன் உடைந்தால் கவலை வரும்? இந்த லைட் உடையுது எனக்கு கவலை வரல, இதில் யார் உரிப்பு சொந்தக்காரரோ அவருக்கு கவலை வரும். ஏனென்றால் என்னுடையது இந்த துனியாவில் ஏண்டை என்று கொண்டு வந்தால் அப்பதான் அந்த கவலை ஆரம்பிக்குது. இதுக்கு புத்த மதம் என்ன சொல்வது தெரியுமா? ஏ அவ புத்தர் யோசிக்கிறார் போல, சிரிச்சு பார்க்கிறார். ஓஹோ, அது சாதாரண விஷயம் தானே, ஏண்டை என்ற கவலை வருகுது. அப்ப புத்தர் என்ன நினைக்கிறாரு? ஏண்டை என்ன கவலை வருகுது? வேணாம், அது வேணாம், அது தள்ளிடு, இது வேணாம், அது வேணாம். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். துறவரம் காட்டுக்கு போனா இதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்தில், துஷ்ணாவை நத்திக்கிறீம, ஆசைகளை இல்லாமலாக்குறது. ஆசை இல்லாமலாக்கின புத்த மதத்தில் அடிப்படை தெரியுமா? கவலை இல்லாமல் இருக்கணுமா? கல்யாணம் முடிச்சிடாரு, கல்யாணம் முடிச்சா புள்ள குட்டின்னு வரும், கொண்டே பிப்பான், தாடியை பிப்பான், பிரச்சனையா போயிடும், நாளைக்கு தலையை பிக்க வேண்டி வரும். வேண்டாம், அதை விட்டு. எப்பெல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் வருகுதோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டு நீ ஒதுக்கு புறமா ஒதுங்கி, இப்போ உனக்கு ஒன்னும் இல்லை தானே, நீ ஒன்று உன் உடம்பு ஒன்று தானே, அதை நினைச்சிட அவ்வளோ பெருசா? இப்போ உனக்கு கவலை இல்லாமல் போயிடும். கவலை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதுதான் சித்தாந்தமாக சொன்னார்கள். இது புத்தர்கிட்ட இருந்து, அதாவது உலகம் எங்கு இந்த சித்தாந்தம் ஏன் பரவி சென்றா, அசோகா மன்னர் இந்தியாவில் அவர் பெரிய ராஜா, அவருக்கு நிம்மதி இல்லை, இப்படியே நிற்கிறார். அப்போ ஒரு நீக்குரோதன் ஒரு சாமி போறார் ரோட்டில், போறனர் இங்க வாப்பா, நான் பெரிய மன்னர், இவ்வளவு பண்ணிட்டு நிற்கிறேன், நீ இப்படி அமைதியா நடக்கிறீ, எனக்கு அமைதி இருக்க முடியல, நீ பெருசு அமைதியா இருக்கிறேன்னு கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்கிறார். அவ என்ன பண்றாரு? புத்தர் இப்படிதான் சொன்னாரு, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் புத்தர், அவர் சொன்ன தத்துவத்தை சொன்ன உடனே அசோகா மன்னர் தான் இதை பரத்துறார். புத்தர் பரத்தல, அசோகா மன்னர் என்ன பண்றாருன்னா, எனக்கு நிம்மதி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு போனா சரிதானே, ஏன்னா நீங்க நினைப்பீங்க, நீங்களே நினைப்பீங்க, ஓஹோ சின்ன பொசிஷன்ல இருக்க போல நல்லா இருந்துச்சு போல, வாட்டாம் போல வந்து பெரிய சம்பளத்தை தந்து மேல உட்கார வச்சு நிம்மதியை கடத்துட்டானே, இதை விட இல்லாம தான் நல்லமே நினைப்பாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு பொசிஷன் ஏற நேரம் கிடைச்சா நல்லமான்டுப்பான், அங்க போன புறம் இறங்கினா நல்லமண்ணுவான். இது மன்னருக்கு அப்படி நடக்கும், அங்க மேல போன பிறகு இதை விட அமைச்சராக இருக்கலாம் சிலர் நினைப்பான். அங்கிருந்த தலைவலியே இல்லையே, எல்லாம் ஏன் தலைப்பிக்க வரான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவர் மகன் பேர் தான் மகிந்த, மிகிந்து நம்ம நாட்டு இலங்கைக்கு வந்தது அசோகா மன்னன் மகன், அவர் இருந்த 6 பேர் அனுப்பி நிம்மதியை பரப்பு. இப்ப நிம்மதி கிடைச்சிட்டா ஒரு நிம்மதி இல்லை, அதான் குடிக்கிறான் அவ்வளவு. நம்ம நாட்டில் குடி ஏன் கூடு இருக்குது? ஜனாதிபதி இதுக்கு முன்னாடி வந்து மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து மத்தட்ட தித்தேண்டார், இதுக்கு பிறகு வந்தா குடிச்சதுக்கு நானும் முற்றுப்புலி, குட்டியை நிப்பாட்ட போறேன், அவர் கண்டுதான் செவந்து கொண்டிருக்கேன். அவர் தான் குடிப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்க வழங்கும், அவர் ஜனாதிபதி மேடைக்கு ஏற முன்னாடி விட கண் செவந்திருக்கு. ஏன் கண் செவக்குது? தூக்கம் இல்லையா? எது பிரச்சனை? இலங்கை வரலாறு சொல்லுது, அண்மையில வந்து மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்களே, அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நேரம் காலத்தோடு முடிஞ்சிடும், 10 மணிக்கு போயிட்டாங்க, அமைச்சரவை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நேரத்தோட போயிட்டாங்க. ஏண்டா அன்றைக்குதான் குடிக்க கொடுக்கலையா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து இவன் குடிக்க தான் வந்திருக்கிறான், அவ்வளவு பேரும் கவலையில தான் வந்திருக்கிறான், கொடுத்துட்டு பெரிய ஆட்கள் பார்த்தா இங்க வந்து அவன் கள்ளச்சாரத்தை இப்படி காற்றுக்குள்ள பூந்து கசப்பா கஷ்டப்பட்டு எங்க கவலை மறக்கிறான்னு குடிக்கிறானோ, இவன் ஹில்டன் ஹோட்டல்ல போய் குடிக்கிறான், இவன் இங்க வந்து குடிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அப்ப புத்த மதம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எல்லாத்தையும் உற்றண்டா இதை கண்டுபிடிச்சிருப்பானா மனுஷன்? எங்களுக்கு ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, தேடுது ஒவ்வொரு கொள்கையும் தேடுது, நிம்மதி என்ன, எப்படிப்பா இது நிம்மதி? ஜப்பான்ல எப்படி நிம்மதி? எல்லாம் டென்ஷனா? நீங்க பெரிய ஹால்ல லைட் மியூசிக்க போட்டு தூங்க வைக்கிறது நிம்மதி தூக்கம். அட தூங்குறதுக்கு நிம்மதியா ஏழைய பார்த்துருப்பீங்க, பேமெண்ட்ல பிறண்டு பிறண்டு தூங்குவான். இவன் ஏர் கண்டிஷன் போட்டு டபுள் கிங் சைஸ் பெட் போட்டிருப்பான். கிங் சைஸ் பெட்லயே அவன் தூக்கம் போவாது. எல்லாம் தூக்கத்தை எடுத்திருப்பான், பெட்டை கொடுத்திருப்பான், எல்லாம் போத்தி படுக்கிறதுக்கு அதிக எல்லா ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தூக்கம் இல்லை அவனுக்கு. இவனுக்கு பெரிய நிம் பிரச்சனை அதான். அவனை போய் பார்த்தீங்கன்னா வாகனம் போ, அது போ, தூசி போ, எல்லாம் அதுலயே பிறண்டு பிறண்டு தூங்குவார். நல்லா தூக்கம் போயிருக்கும் அவருக்கு, நிம்மதி எல்லாம் அங்கே கொடுத்துருப்பான். அவனுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கிங் சைஸ் பெட் கிடைச்சிட்டா தூக்கம் கிடைக்கணுமே, தூக்கம் கிடைக்காட்டி எல்லாம் பிரச்சனை ஆகும். அப்ப இதனால ஒவ்வொரு கொள்கையில விசாரிச்சு பார்க்குது. அப்ப புத்த மதத்தில் அவங்க எடுத்த கொள்கை என்ன, மனுஷனை முன்னேற்ற இயலாது. என்ன முன்னேற்ற இயலாது, எல்லாரும் கல்யாணம் முடிக்காம இருந்தா யாரு பிள்ளை பெறுவா? அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? ஒன்னும் இல்லாம போயிடும். அவங்க வாப்ப அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப உள்ள தேரர்கள தகப்பன்மார்கள் நினைச்சிருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் பண்ண இல்லாம போயிருக்கும். அப்படி என்று சொன்னால் அதை வந்து என்ன பண்ண இயலாது, அந்த சித்தாந்தம் வந்து நம்ம அறிவுக்கு படுகுது இல்லை. இதுக்கு மக்கள் சாரசாரையாக போனவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அறத்துல பாத்தீங்கன்னா கூடுதலா இந்தோனேஷியாக்கள் இருப்பாங்க. உலகத்திலேயே பெரிய புத்த மத நாடு அப்படி இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்றைக்கு பெரிய முஸ்லீம் நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மலேசியா பக்கம் அது இது எல்லாமே அப்படியே மாறுகிறது என்று சொன்னால் நிம்மதியை தேடி திரிந்தார்கள். இந்த சித்தாந்தம் பிழை என்பது சாதாரணமாக புரிஞ்சிடும். கல்யாணம் முடிக்காம எப்படி இருக்கலாம் அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பான். இந்த சித்தாந்தம் ஒத்து வராது. அப்ப மனசு ஏர் கண்டிஷனை கண்டுபிடிக்க மாட்டான், பிளைட்டை கண்டுபிடிக்க மாட்டான், என்ன ஒண்ணுமே இல்லாட்டி இலக்குலையே சாப்பிட்டா எங்களுக்கு சிங்கத்துக்கு என்ன டிஃபரன்ட், எங்களுக்கு ஆடுக்கு என்ன டிஃபரன்ட்? பசி வரும், இலைய சாப்பிடும், தூங்கிரும். நாங்களும் பசி வரும், சாப்பிடுவோம், புடுக்க போடுவோம், முடிச்சாச்சா? அப்படி இல்லை. இந்த அறிவாளை உண்டா கண்டுபிடிக்கலாம். பத்து தட்டு நூறு தட்டாவும் உலகத்திலே பெரிய மாளிகை, பெரிய டவர் ஜித்தால வரப்போகுது. உலகத்திலே வந்து எல்லாம் இங்க வருது. ஏன் வருகுது? அறிவு சிந்திக்கிறான் மனுஷன். இந்த அறிவு வேலை செய்யவும் வேண்டும், நிம்மதியாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுக்கும் இந்த ஒரு தத்துவம் பொருந்தணும். ரெண்டுக்குமே மனுஷனை கொண்டு போய் மொட்டமாக்கி கையை காலெல்லாம் கட்டி போட்டு நிம்மதி ஏறிப்பா, நீ ஏதோ கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படி நினைப்பான். யார் நினைப்பான்? மூளை இல்லாதவன் நினைப்பான். ஓ சிம்பிள் தானே, ஒன்னும் இல்லை, பொண்டாட்டி வேணாம், புள்ள குட்டி வேணாம், பத்து நாள் ஓடி வந்துடும். பத்து நாள்ல அப்படி நினைப்பீங்க. உங்களுக்கு வீட்டு போயிட்டுறீங்கன்னு வைங்களேன், நீங்க இங்க இருந்து ஏதோ ரூம்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் ஒரு மாசம் சிரிச்சிட்டு இருப்பீங்களா, அதுக்கப்புறம் சல்லி கொஞ்சம் கை கெடுக்குதா, பிரச்சனை வருதா, இதை விட சவுதிக்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. வந்து மறுபடி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. ஒரு ரெண்டு கிழமைக்கு பிறகு புள்ளட சவுண்டு கேட்கலாது, பொண்டாட்டி ஞாபகம் வரும். மனுஷன் அப்படிதான். அந்த நேரத்தில் நிம்மதி என்ற ஒரு ஒரு தலைப்பை தான் புத்தர் பார்த்தாரே தவிர அவங்க வரலாறு தெளிவா எழுதுது. அவ பொண்டாட்டி பேர் யசோதரா, மகன் பேர் ராகுல. ஒரு நாள் புத்தர் பிண்ட பார்த்துவார்கள், சட்டியை இப்படி வச்சுட்டு பசிக்குதண்டா யாராவது போடணும், ஏன்னா ஒண்ணு இல்லையே, பசிக்கிறதுக்கு எவனாவது ஒன்று போடணும், அவன் சமைப்பான். அப்ப அவனுக்கு இவர் சமைக்க மாட்டார், என்ன சமைச்சா நிம்மதி கெட்டு போயிரும், அதனால வரணுமே. வந்துட்டு இப்படி வர்ற டைம்ல யாராவது அள்ளி போடணும், அள்ளி போடுற டைம்ல காட்டிலிருந்து வருவாராம். அவன் எழுதி வச்சிருக்கிறான், இது நான் படித்தது. அப்ப மகன் நிற்கிறார், பொண்டாட்டி நிற்கிறா, இவர் வர்றார், இப்படியே பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றார். வந்தவர் சிரிச்சு ஒரு முத்தம் கொடுத்து, நான் போயிட்டு வர மகன், நல்லா இருக்கணும் சொல்லல, திரும்பிட்டார். அதை பெருசாக பேசுவார், பார்த்தீர்களா, பிள்ளைய கூட போய் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரத்தில் உச்சகட்டம். அடே இது இது மனிதாபிமானமா? யானைக்கு அன்பு காட்டினார், பூனைக்கு அன்பு காட்டினார், புள்ளைக்கு அன்பு காட்டலண்டா? உன் புள்ள ஏங்கி தவிக்குதே, உன் புள்ள சின்னது நிக்குதே, நீங்க சொன்ன வரலாறுகள். அப்ப நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பெரிய ஓட்டை இருக்கிறது. அவர்கள் ஒழுங்கான கொள்கை எடுக்கல, இந்த நிம்மதிக்கு தான் ஆசிரமத்தை அமைக்கிறார்கள். இந்தியாவிலே சாய்பாபாவுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு பேர் போனார்கள்? போஸ்டன்ல இருந்து ஒரு பெரிய டாக்டர் சாய்பாபா பின்னாடி போனது யாரு இல்ல, சாதாரண ஆள் இல்ல, போஸ்டன் அமெரிக்காவில் போஸ்டன்ல பெரிய டாக்டர்ஸ் வந்து உட்கார்ந்து சாய்பாபாவை கும்பிடுறார், நம்புறார். இந்தியாவுடைய பிரதமர் காலில் விழுகிறார். சாய்பாபா அந்த டைம்ல சாய்பாபா மாலை கொடுக்கிறார். மாலை கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இது கொடுக்கணுமா? அந்த ஆசிரமத்தை சாய்பாபாவை தேடி போனது அழகுக்கா, சாய்பாபா பார்க்கறதுக்கா? நிம்மதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், நிம்மதியை தேடி போகிறார்கள். நிம்மதி கிடைக்கிறதா? கோடி கோடி கணக்கான ஊழல். நிம்மதி நிம்மதி என்று மனிதன் சம்பாதித்த எல்லாம் கொட்ட ஆரம்பிப்பான். கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்க கிடைக்குமா? போவான். ஆனால் ஏமாந்ததுதான் கூட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒவ்வொரு கொள்கைகளும் தலை தூக்கி வருவதற்கு, பெரிய பெரிய மகான்களாக ஒருவர்களை பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றா, மனிதன்ட உள்ள பலகீனம் தான் காரணம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிம்மதி இந்த சந்தோஷம் உலகத்தில் எடுத்த எல்லா கொள்கையும் பிழை என்றால், இஸ்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் தியரியை எப்படி சொல்லுகிறது, எவ்வளவு அழகாக நிரூபிக்கிறது. நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுகை தொடர்ந்து நடக்கும். இந்த உரையை முடிந்து போகிற நேரம் அந்த சித்தாந்தங்களை படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி நிம்மதியோடு இந்த சபையை விட்டும் பிரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பிக்கினியவர்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்புடைய இரண்டாவது அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது உலக வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் அல்லது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாளை இன்னொரு விதமாக வரும். எப்படி அலைகள் ஓயாமல் அடிக்கிறதோ அதே போன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனைகள் நேரம் நாம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்ற பாடத்தை இந்த அமர்வில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லி தருகிறான். என்ன தத்துவம் என்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற நேரம், துன்பம் வருகிற நேரம், நாம் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லணும் என்றா, இப்போ ஒருவருடைய காரில் ஒரு ப்ராப்ளம், டேமேஜ் ஆகிட்டு, கார் என்னுடையது, நான் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் இந்த காரும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அர்த்தம். எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் மனசில் ஏற்படுற நிலைமை, உளவியல் அடிப்படையில் ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால், என்னுடைய பர்ஸ் காணல, என்னுடைய போன் உடைஞ்சிட்டு ஏண்டே என்று வருகிற நேரத்தில் தான் கவலை உதிக்கிறது, அது உண்மை. நான் உங்களுக்கு சொன்ன புத்த மதத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை இல்லாமலாக்க ஏண்ட எதுவுமே இல்லைன்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லலை. என்னுடையதுன்னு நினைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அத்தனைக்கும் உரித்தானவன் அல்லாஹ், இந்த எல்லா பொருட்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதை நீ நம்பி, நம்பினது மட்டும் இல்லாமல் நீ நடைமுறைப்படுத்தணுமா? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்ற நேரம், அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹுவை நினைத்தால் நன்மை கிடைக்கும் என்றா பிரச்சனை இல்லை. அல்லாஹுவை நினைத்தால் உங்களுக்கு சுவர்க்கங்களை தருவேன் என்று அல்லாஹு சொல்லவில்லை. அல்லாஹுவை நினைத்தால் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற நேரம் மனசுல உள்ள சஞ்சலங்கள் பெயருமா, மனசுல உள்ள கவலைகள் பெயருமா, மனசு அமைதி பெறுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தத்மயின் எப்படி வருது, அல்லாஹ் சொல்றான் அலா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சூரா பக்ரால் அல்லாஹ் சொல்றான், அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃப துஹயில் மௌதா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன், அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டானா, கால அவலம் துமீன், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளவு சொல்றேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், உயிர்ப்பிக்கிறேன், கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம்? காலபலா நம்புறையா அல்லாஹ், நான் நம்புறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய். வலா கிள் எத்துமை என்ன கல்வி, என்றாலும் என் மனசுல என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ள ஒரு மாறு இருக்குது, மனசை இது பண்ணுவதுக்கு தான் அல்லாவே உன்ட்ட கேட்கிறேன். அப்ப மனசுல ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால சொல்லாத ஒரு பிரச்சனை, நான் நம்புற நீ தான் உயிர்ப்பிக்கிறான் தெரியுது, எல்லாம் கரெக்டா இருக்குது யாழ்லா, ஆனா கொஞ்சம் காட்டினா நல்லமே, செத்ததை உண்ட உசுதாக்கு மறுபடி காட்டினா நல்லமே, ஏன்னா கொஞ்சம் காட்டின யாழ்லா. இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சு விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏத்துக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏத்துக்கொள்கிற நேரம், அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறானோ அதே வார்த்தை எல்லாம் சொல்றான். சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு, மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணுமா? அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே. அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்ல, நாம தொழுகிறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்ல, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிருக்கு ஏழு குடல் அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல. அப்போ இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் தாங்கன்னு கேட்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க பால் கொடுங்க. கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பாலை இவ்வளவு குறவுது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறாரு, மறுபடி தாங்க. இவர் பார்த்தாரு என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல பரவாயில்ல கூட, மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்ல ஏழு வாட்டி குடிச்சிட்டார். ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இருந்தா கேக்க கேக்க கொடுப்பாங்க, இருந்ததுக்கு போற நமக்கு எல்லாம் கோவம் வரும். ஒரு தடவை தந்தா தான் இப்ப ஒரு ரெண்டு ரியால் தந்தா அதுக்கு மேல கோவம் வரும். அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பாங்க, அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை. பெருமானார் கொடுக்க சொல்லிட்டாங்களா, அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு, இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாரு. அல்லாஹ்வுடைய தூர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா. அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றாரு. இவர் நினைச்சாரா, ஓ இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்போ நேற்று ஏழு தானே, சரி பரவாயில்ல இந்த கேளை ரெடி பண்ணுவோண்டு. ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு, கொடுத்தா மறுபடி கோப்பியை நீட்டு வரணும்னு பார்த்தா, இல்லை தாங்க ரெண்டாவது தர்றேன் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நேற்று அவர் காஃபிர் ஏழு குடல், இன்றைக்கு அவர் முஸ்லீம் ஒரு குடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்கீனத், அல்லாஹ்வுடைய அமைதி இந்த கல்புகளுக்கு அது இறங்கினால் உண்மையாக அது நிதர்சனமாக அந்த சமூகம் கண்டது, அது நேரடியாக அவர்கள் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றார்கள், பாப்பா எங்கன்னு கேட்குறாங்க. பாப்பா இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. வந்த உடனே பாப்பாட்ட சொல்லிடுறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் மகள் வந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஒரு துணை வேணுமா, வந்து சொல்லிட்டு போகிறாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னார்கள், அவர்கள் வந்து அமரவில்லை, வந்தபடியே திரும்பினார்கள். என் மகள் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது, அன்றைக்கு நானும் என்னுடைய கணவர் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் ஒரே விருப்பில் அமர்ந்திருக்கிறோம். ஒரே விருப்பில் அப்படி அமர்ந்திருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள், வந்து என்னையும் அலி பின் அபி தாலிபினுடைய கணவரையும் பிரித்து நடுவில் உட்கார்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் குளிர் என்னுடைய காலுக்கு தெரிகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இப்படி முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய தகப்பன் நினைத்தார், எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை என்று. பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தான் என்னுடைய வாப்பா ஓடி வந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு பல இடங்களில் ரசூலுல்லாஹ் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வருவார்கள், என்னப்பான்னு பார்ப்பார்கள், மகள் பிரச்சனை, கணவர் இல்லை, அலி பின் அபி தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு காணல, போனார்கள் ஒரு தடவை பள்ளிக்கு, மண்ணிலே பரண்டு பரண்டு தூங்குறார். அலிரதியல்லாஹு தட்டி சொன்னார், அபூ துராப், மண்ணின் தந்தையே, ஜோக்காக நாலு வார்த்தையை சொல்லி போங்கப்பா வீட்டுக்கு, மகளோட மருமகனை சேர்த்து வைப்பதில் ரசூலுல்லாஹ் மாதிரி நீங்கள் படிக்கவே மாட்டீர்கள். அவ்வளவு அற்புதமாக எந்த வேலை இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனை பேரனை பேரன்மார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். அந்த மாதிரி வீட்டுக்கு போனவர் அல்லாஹ்வுடைய தூதர் மகள் மேல் அவ்வளவு அக்கறை வைத்திருந்தார்கள். அக்கறை வைத்ததனால் ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள், மறுபடி திரும்பினார்கள். ஃபாத்திமா ரலன் கேட்டால் என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹிடம் சொன்னார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய கஷ்டம், எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும், எனக்கு யாராவது துணைக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள், ஃபாத்திமா நான் சொல்லித் தருகிறேன், சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் ஃபாத்திமா, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படி சொன்ன என்ன ஆகும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் இதை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன், வருத்தங்கள் நீங்கிவிட்டது, எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்கள், இது உண்மை, உளவியல் அடிப்படையில் தேடி பார்த்தால் உங்களுக்கு மனசில் கஷ்டம், உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசில் பாரம் என்றால் படுக்கையிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கும், மனசுல கவலை, மனசு இப்பொழுது நீங்கள் நினைத்தது உங்க பிரச்சனை முடிந்தால் அரை ஒரு கிலோமீட்டர் வேகமாக நடப்பீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நேரமாக காய்ச்சல் மாறி இருக்கும், உடம்புல வருத்தம் மாறி இருக்கும், நீங்கள் நினைத்த அந்த பிரச்சனை ஏதோ ஒன்று நீங்கிட்டா அந்த ஏற்பட்ட சந்தோஷத்தில் காய்ச்சல் பறந்துடும், எல்லாம் பறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புக்கு கிடைக்குது இல்லையா ஒரு பலம், ரஹ்மான் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறான். இந்த ஆறுதல் கிடைத்த உடனே, ரஹ்மானை நினைத்த உடனே, அந்த ஆறுதல் கிடைத்த உடனே அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். நான் பேசக்கூடிய இந்த தலைப்பு ரசூலுல்லாஹுடைய வாயிலிருந்து எப்படி வந்தது தெரியுமா? அஜபன், ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து சொன்னார்கள்? மூமின்களுடைய விஷயங்களை பார்த்து சொன்னார்கள். மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏனப்பா ஆச்சரியம்? காஃபிர்களை பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியம் கண்டார்கள். ஏன் ஆச்சரியம் கண்டார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது சோகம் நிகழ்ந்தால் அப்படியே பொறுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பாராட்டுகிறார்கள், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனடியாக சபர், ஃபஸ்ஸபர. இந்த சபர் எப்படி பொறுமையாக இருப்பது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாததனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமா? தொழுது விட்டு மட்டும் உதவி தேட இயலாது. ஸ்தைனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். என்ன பொறுமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அப்படியான பொறுமை என்ன? என்ன பொறுமை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது? எதை இஸ்லாம் பொறுமை என்று சொல்கிறது? அப்படி என்று சொன்னால் பொறுமை என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய இந்த பொறுமை வருவதற்கு முதலாவது அடிப்படை, ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை நேசிக்கணும், தன்னுடைய எல்லா சொத்துகளும் தான் அல்லாஹ்வுக்குரியவன் என்பதை அவன் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நினைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்ப தருகிறான் என்று சொன்னால் தொழுகை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறான். நன்றாக பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். பதில் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்னக்கலம் துசல்லி ஃபர்ஜிய ஃபஸல்லி, நீ தொழவில்லையப்பா, திரும்பி போய் தொழுது விட்டு வா. மறுபடி தொழுது விட்டு வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லம் துசல்லி, தொழவில்லை, தொழுது விட்டு வா என்றார்கள். மறுபடி போய் வந்தார். மூன்று முறைகள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ தொழவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் எனக்கு தொழ தெரியாது யா ரசூலுல்லாஹ், எனக்கு சொல்லி தாருங்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து, நீ தக்பீர் கட்டியது பிழை, நீ கைகளை கட்டியது பிழை, அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? நிதானமாக ருக்குவில் இரு என்றார்கள் ரசூலுல்லாஹ், நிதானமாக சஜதாவில் இரு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இந்த நெருக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த நெருக்கம் எவ்வளவு கல்வியில் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் இந்த நிம்மதி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள், சூரத்து தௌபாவை பரட்டி பாருங்கள். சவுர் குகையில இருக்கிறார்கள். அல்லாஹ் நேரடியாக வகை ஏறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரழியல்லாஹு சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், கால்கள் தெரிகிறது என்று சொன்னார்கள். அதான் முன்னாடி வருகிறார்கள் என்றார்கள். ஏன்றால் சவுர்களை இறங்கினால் அந்த ஓட்டையால் பார்த்தால் கால்கள் தெரிகிறது, வரக்கூடியவர் யார் என்று விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகஃபியா அபூபக்கர், அபூபக்கரே பயப்படாதீங்க, வல்லாஹு மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா குர்ஆனிலே? அந்த நபி டென்ஷனாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே. ஏன் டென்ஷனாக இருக்கணும்? நானும் அபூபக்கர் அவர்களும் மதீனாவுக்கு போக வேண்டிய வழி, யமனுக்கு போக வேண்டிய வழிப்பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆப்போசிட் சைட்ல சவுர் குகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் சவுர் குகையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், எந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசம் என்று சொன்னால், மக்காவிலே ரசூலுல்லாஹை கண்டால் கொலை செய்து விடுங்கள், தலையை கொண்டு வாருங்கள், இவ்வளவு தருகிறேன் என்று அவர்கள் வந்து மக்காவிலே அறிவித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக மதீனாவுக்கு போக முடியாத நிலைமை. ரசூலுல்லாஹ் யமன் பக்கம் போகிறார்கள். சவுர் குகையிலே 3 நாள் இருக்கிறார்கள். 3 நாள் தங்குறார்கள் என்று சொன்னால் மதீனாவுக்கு வேற ரூட் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள் என்றால் எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அபூபக்கர் ரழியல்லாஹு பக்கத்தில் இருந்து, யா ரசூலல்லாஹ், வந்து விட்டான், யா ரசூலல்லாஹ், கண்ணு முன்னாடி வந்து விட்டான் என்றால் எவ்வளவு பதறி இருக்கணும், எவ்வளவு டென்ஷன் ஆகணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு சகீனா, அல்லாஹ் சகீனாவை நபிக்கு இறக்கினான். நபி டென்ஷன் ஆகவே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த மூன்று வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்தகாசர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா மூன்றாவதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த மூன்றாவது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹுவினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூன்றாவது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தஆலா நேரடியாக உலாவ விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சை எல்லாம் பார்த்து, அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தி நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்து ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது ஐந்து அறிவுள்ள ஒரு ஆடு ஆறு அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த மூன்றாவது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1-5 வரை உள்ள வசனம், இதா ஜுல்ஜிலத்தில் ஆரலு ஜில்ஜாலஹா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். இன்சானுமாலகா, அந்த நாளில் மனிதன் இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படுவார்கள், இந்த பூமிக்கு என்னானது என்று மனிதன் கேட்பான். பூமி பேசுகிறது, துஹத்திசு அக்பாரஹா, அது தன்னுடைய செய்தியை அறிவிக்கும் இறைவனுடைய கட்டளையின்படி பூமி பேசும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் கொண்டு போய் புதைக்கின்ற வாழ்வுதான் கபருடைய வாழ்வு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதுதான் ஃபர்சக்குடைய வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் விடை பெற்று மரணித்து விட்டான் என்றால் அவனுக்கு அல்லாவின் புறத்திலே ஒரு வாழ் உண்டு. மறுமை நாளுக்கு முன்னதாக இயற்கையாக மரணித்து பூமிக்கடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே. தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம். சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தாலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய இரண்டு கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தாலா தெல்ல தெளிவாகவே கூறிவிட்டான். இஸ்லாத்தை, இபாதத்துகளை, அல்லாஹுனுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹுனுடைய ஹராம் ஹலால்களை விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப்போகிறது. நண்பர்களே, பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்விலும் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிற வரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிற வரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்தி அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள். நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது நம்ம நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு, அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கிச் செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உங்களோடு வரும், ரெண்டு திரும்பிவிடும், ஒன்று உங்களோடு நின்றுவிடும். மூன்று எது? ஒன்று உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டு இருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னலாம் காரியம் நடைபெறுகிறது, அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தஆலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தஆலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை உங்களுக்கு அழகான தோற்றத்தையுடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்தில் செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்வி கணக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே, மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதனுக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள். என்ன விஷயத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்பச் செல்லாதீர்கள். அடக்கிய என்மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மனசமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த மூன்றாவது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, அதிசயங்களை பாருங்கள், சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹுனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடி போய் அந்த கபருக்கு பக்கத்திலே போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம் நரகம் மறுமை விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது, கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள், இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளி ஆகிவிடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான பயங்கரமான மோசமான உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்குடைய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி 505வது நபிமொழி

இருக்கிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய, நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து, கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்தமர்ந்து என்ன கேட்பார்கள்? வந்தமர்ந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார். மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505 நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம், உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில், எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம், என்ன வருமாம், அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன், ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள், அவன் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள், அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள், நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம், நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70x70, இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும், இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70x70 அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான், மாணவர்கள் இந்த பதிலையெல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு அவர் இனி கியாம நாள் வரை வசிக்கப் போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய், உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார், மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை, கியாம நாள் வரை. நமக்கு இனி என்ன பிரச்சனை? அன்பர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வீட்டில்

0: உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ அதை விட மூணு மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது. மூன்றாவது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தாலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992 நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்துக் கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மன்னரையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கபருடைய வாழ்வில் பரிசக்கூடிய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது, அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி, ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமா தான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் உலாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தாலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தாலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தாலா திருக்குறானில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து ஹராம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால் பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால், அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய, அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை, தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்போ தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவே தான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டு கொன்ற பிறகு, இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காட்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமல் ஆகியிருப்பான். அல்லாஹு தாலா, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில் நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லை தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உஹது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உஹது போரில் இறந்து போய்விட்டார். உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் இப்படியெல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹனுகோ, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர், 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உஹது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை, அந்த இடத்தை, பரிசுக்குரிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025-1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய் அது யூத பெண்மணிகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் ரெண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம், 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மன்னரையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என்று நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாவிடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள் குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள், மன்னரை வேதனையிலே இருந்து துவா செய்யுங்கள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்து துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5503 நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் அந்த மன்னரையில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை பற்றி, வேதனைகளை பற்றி, கொடுமைகளை பற்றி, சித்திரவதைகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியில் சொல்லிவிட்டார்கள். வஹி வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிதுல் நபவி குலுங்குகிற அளவுக்கு சஹாபாக்கள் கதறி கதறி அழுதார்களாம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வெளியே வந்து நான் பார்த்தேன், சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேச்சை முடித்த நிலையில் இருந்தார். எல்லோரும் எழுந்து போகும் பொழுது ஒரு தோழரை அழைத்து, என்ன நிலக்கிறது இங்கே, ஏன் எல்லோரும் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன்னரையினுடைய வேதனைகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும், தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அன்பர்களே, ஆகவேதான் அல்லாஹும இன்னை அவுது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே, அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்தியாலா, கபரை விசாலமாக்கி கொடுத்தாலா, சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கியாலா, அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை நல்லமல் செய்த அந்த மனிதனை, அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கொடுத்தாலா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தாலா என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
1: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு,
3: கேட்க தவறாதீர்கள்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
4: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹி காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 சச்சத்துக்கு மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கே இதில் சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை சமர்ப்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு, சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலிதுபின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலிபின் ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலிதுபின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வாராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழி அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின்னு கேட்டிருந்தால் அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாள் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலிதுபின் அப்துல்லா அறிவிக்கிறார், அலிபின் ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணை வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம் என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னடா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யக்குன் லஹும் ஃபிதாஉன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது, அதுதான் பரிகாரமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 பேருக்கு படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 பேருக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தாலாஃப் 4000 வந்திருக்கு அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம் மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்ல அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலுல்லாஹ் எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுனா எதை வச்சேன்னா எத்தனை மாடு படித்தாங்க இல்லை எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்ல பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்கோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தாங்க இருக்கிறாங்கன்ற அர்த்தம் இல்லை, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம்னா எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு 3 விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார்ற பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறாரு அடிச்சிட்டார். அப்போது ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி தரவணி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்துலுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஹி அபதன் பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான் வாய்ப்பு இருக்கு தானே. பதிரில் கைதியாக வந்து பதிரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி. கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிட்டா. அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறார்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார். அதனால் நீ திருப்பி போக வேண்டாம்னு அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்னத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம்.
1: அதெல்லாம் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا زدنا علما وفهما وأنت خير الحاكمين அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. அப்படிதானா, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம் ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணு விஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவர் எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனாரு அவ்வளவுதான். ஆனா அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏற்றி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது, அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமா, வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும், பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்க, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம் அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு, ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகுமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ தொழுகிறாங்களோ அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேகுமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமினா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா, சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாப் வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதுனுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்று ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா, நம்ம ஊர்களில் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குல் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீடைலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிகிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு. அதுக்கு அவங்க ஷேக் ரெண்டரே சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான். இது ஹதரா யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வையே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு, ஒரு நபி. அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு, டெக்னிக்கலா டவுட் வருது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனார் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாம் இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது, ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது, வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சூரியன், சந்திரன், இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ, அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது, வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும், சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா, அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்சம் நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ ஐ மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபுனி வ பனீ அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதில் இருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது, ஒட்டு மொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளையும் சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்கிகள் யாரு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டுமொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஷ்ரிக்க பிக்க ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக்க ஃபீமா லா அஅலம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஷ்ரிக்க பிக்க ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக்க ஃபீமா லா அஅலம். இறைவா, நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க? நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க. இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஷ்ரிக்க பிக்க ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக்க ஃபீமா லா அஅலமு. ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன? இறைவா, நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும். அகுலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில், தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளிவாசலில் தரிசெடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷாலா அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான். இப்படிதானே, இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகிலு சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்துவாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னையும் சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்கள்லையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி இப்படி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அகலு சுண்ணாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியாயிசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியாயிசம் தவறு, ஷியாயிசத்தினுடைய கொள்கை தவறு. இஸ்னாஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியாயிசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷாஅல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை, சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்க் தவ்ஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல விழும். அப்போ சுப்ஹானல்லாஹி அலீம் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான் பெரும்பாலும். நம்முடைய அறிஞர்கள் மாஷாஅல்லாஹ் தாவா சென்டரிலே பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்திலே இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷாஅல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு, தௌஹீத பத்தியும் ஷிர்க பத்தியும் தான் இருக்கு. எந்த மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க, யாருக்கு எழுதிருக்கிறாங்க? இவங்க தான் ஷிர்கே இல்லையா, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிழஹுல்லா தர்ஜுமா பண்ணியிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிழஹுல்லா உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷாஅல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு சலாசா மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும் பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்புக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பார்ந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்க. இல்லை, யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்போ என் நண்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ முனையவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின் தங்களுடைய இளஞ்சமுதாயத்தின் இளம் பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 2 வாரங்களுக்கு முன்பு 4 நாள் விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில அதிகாலையில 3 மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்கு தான் அப்படி இருக்கா? என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயான் நடக்கும், இங்க ஒரு பயான் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும்மா, 10-15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்ற நினைக்காதீங்க, தலைப்புக்கு உட்பட்டது தான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், 3-3.5 இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மள எப்படி வரவேற்குது, எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதா? ஓரமானில் ஓரமானில்லும்மா, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை விடுங்க. அப்படிதானே எல்லாரையும் ஒரு வாட்டி செக் பண்றவன் நம்மள என்ன செய்வான்? அப்பவுமே 2-3 வாட்டி செக் பண்ணுவான். அது பொதுவா நடக்கிறது. அது இல்லாம வேற என்ன அனுபவம்? சிலைகள், வெரி குட். சிலை அப்படி போகும்போதே கலை அப்படிங்கிற பேர்ல சிலைகளை உருவாக்கி கொலை பண்ணி வச்சிருப்பான். அது ஒரு அனுபவம். வேற என்னத்தா? ஆட்டோக்காரனா? அது ஒரு பக்கம். வேற எனக்கு ஒரு முக்கியமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்னன்னா, இறங்கின உடனேயே காலங்காத்தால பக்தி பாடல்கள் நம்மளை வரவேற்கு. கேட்டிருக்கீங்களா? போய் இறங்கி அப்படி இந்த ஏர்போர்ட்ல செக் இன்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம அந்த பேகேஜோட வெளியே வரும்போதே அதிகாலையில் என்ன ஆகும்? சுத்தி கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள், அதிலே 1000-கணக்கான கோயில்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. இங்க சப்ஜெக்ட் என்னன்னா, அதிகாலையில இறங்குறோம், அல்லாஹு அக்பர் இணை வைப்பு பாடல்கள் இசையோடு செவிகளில் வந்து விடுகிறது. எங்க விடுது? மீனம்பாக்கம் பகுதியில் மட்டுமல்ல, மீனம்பாக்கத்தில் நம்ம டாக்ஸி ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், சைதாப்பேட்டை தாண்டி திரும்ப அங்க வேற ஒரு பாட்டு காதல உழுது, அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஜெமினி பிரிட்ஜ்ல ஏறோம், அங்க இருந்து ஒரு பாட்டு உழுது, நேரா நம்ம ட்ரிபிளிகேட்ல போய் இறங்குறோம், அங்கேயும் பாட்டு. அல்லாஹ் அக்பர் எல்லாமே பக்தி பாடல்கள் என்கிற பேரில் இணை வைப்பு பாடல்கள். நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது. ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் தா? எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள், எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா, அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு, பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு. அப்ப அந்த நிர்வாகிகிட்ட நான் கேட்டேன், என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே, இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே, பண்ணும் போது பாட்டு ஓடுமா? இல்ல இல்ல, நீங்க மேடையில இறங்கினவன அவங்க ஆப் பண்ணிடுவாங்க, நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்னு. நீங்க மேடையில ஏறி இன்னல் ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டவனா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மைக் ஆப் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம தொழுந்துட்டு போனோம்னா அவங்க போடுவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அங்க போய் ஆட்டோல இறங்குறோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்து நம்ம ஏறி இன்னல் ஹம்தல் இல்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆப் பண்ணி போட்டாங்க. திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுக முடிச்சுட்டு அப்படி இறங்குற திரும்ப பாட்டை போட்டாங்க. இப்படியே நண்பார்ந்தவர்களே, காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன உழுந்துகிட்டு இருக்கு, இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி, எந்த மதத்தை, எல்லா மதமும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு கூட்டத்தில் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றது அது சரியா முறையா என்று தெரியவில்லை. இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன். நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும், எந்த ஊர்ல படித்தோம், நாங்க நாகர்கோவில் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுதான். அல்ல முதல்ல நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல் எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம், நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆகி போச்சு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்க. அப்படியே நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையிலிருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்டை போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு, இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான், எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ, எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான்ட்டு. அங்கே என்ன நடக்குது, தமிழ்நாடு அரசு தான் போட்டிருப்பாங்க, இந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க, தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு உத்தரவு போடும்போது அதுவும் எதை தான் குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்குது. சரி, ஏறி போறோம். இங்க காலையில டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான். ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்ட கிண்ண குத்திர கூடாது, வண்டிக்கு பாதிப்பு கிதிப்பு ஏற்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நெஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹ் அக்பர், ஒரு மதங்கிறீங்க இந்து மதங்கிறீங்க எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில், ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், இப்படி சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், இப்படி வருடத்தின்

0: இங்க உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்க ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தர்சுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும், மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, பெரிய ஷிர்க் என்றால் என்ன, ஷிர்கினுடைய அபுவாபு ஷிர்க் ஷிர்கினுடைய.
1: நீங்கள் தொடர்ந்து உங்களில் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitch.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitch.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitch.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: தாத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: தனக்கான உரிமைகளாக இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன். அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன். அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா, நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா, உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம். அப்படிங்கிறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான். நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா, உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம். இறைவா, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது. அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல.

0: கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொள்கை சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்திக்கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திடுவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திடுவோம், இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிற்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியா அல்லாஹ், மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதே யா அல்லாஹ் என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது, யா அல்லாஹ் நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா, கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும்ன்ற இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகை பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய, மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே, இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையில இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம பாயித் பைனி وَبَيْنَ خَتَايَايَ كَمَا بَاعَتَ بَيْنَ الْمَشْرِقِ وَالْمَغْرِبِ கேக்குறோம். யா அல்லாஹ், எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்திய அல்லாஹ்ன்னு கேக்குறோம். கேக்குறோமா இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள், ஷைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் சைத்தான் வந்து, இல்ல குடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது. ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம், அதெல்லாம் நமக்கு கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது அருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே, யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தா அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறத தெரிஞ்சாதான், யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாத்தா யாரெல்லாம் இந்த பிரச்சனை இருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை. அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது. அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ள கூடாது. அது பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது, பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்படியே என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க, அப்படி தூக்கி வச்சு ஊட்டி விட்டு அப்படியே என்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்ல. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு தூங்குவான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதைப் போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதைப் போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீத் எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்து விட கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுபிள்ளைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வைஸ் பர்சன், ஒரு ஹிக்மத்துள்ள ஒரு ஒரு ஞானி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குரான் வர்ணிக்கும் போது அவரை ஞானி என்கிறது. அந்த லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார். இது கால லுக்மானு லி இப்னிஹி வ ஹுவ யஇதுஹு யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்மன் அதீம். லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இபினிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். ஆனா நம்ம 15 வயசு பையனை வச்சிருக்கிறோம், 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம். என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்க், ஷிர்கினுடைய விபரீதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுக்கு 10 வயசுக்குள்ளதான். அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லி கொடுக்கிறார்கள். இதஸ்தஇன் தஃபஸ்தஇன் பில்லாஹ், நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த 4 நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரோஸ் இருக்கார்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லா அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரதோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில் முடிச்சிட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு 5-6 மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி 5 மணிக்குள்ள போயிட்டோம், 5-5 காலுக்கு போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்குக்கு ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரி பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு 6, 7, 8, 9 இப்படிதான் இருக்கும். 10-12 வயசு உள்ளதா இருக்கும். எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீதை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தௌஹீதை பத்தி சுபானல்லா ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுளை தரணும். அவ்வளவு எளிதாக அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும் போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு பார்த்திருப்பீங்க, நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவுல உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் ஸ்கூலு, இந்தியன் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ணுது, நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லயே எம்பசி பேஸ்டு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்ப நம்மளது பிரைவேட் இந்தியன் ஸ்கூல், அப்போ வந்து இந்தியன் சிலபஸ் தான் சிபிஎஸ்இ. அப்ப நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ பா, இந்தியன் கரிக்குலம், இதுல சவுதி பிள்ளைல சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்போ கொஞ்சம்னா கிட்ட வந்தா நேரம், நீ இந்தியா தானே? ஆமா நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான். இந்தியாவில் உள்ள முகந்தி, இதெல்லாம் தகவலுக்காக, இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவன் பிள்ளைய போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நீங்க குரான தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா, இது சிபிஎஸ்இ ஸ்கூல், அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீத் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீதானையாக, நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சீர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படிலாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம், எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும், இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லா வ உக்குக்குல் வாலிதெயின், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. அப்போ பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பது எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான செயல், அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான்? இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா, என்னதா? ரியா. ரியான என்னது? முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்கள் செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹ் அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறீர்களே. தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பாட்டு பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள், ஓய்வின்றி, உணவின்றி, உறக்கமின்றி, குடிநீரின்றி, கழிவறையின்றி படும் துயரம், துன்பம், இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நமது உறவுகளுக்காக. ஒன்று திரளுபோம், திரளுபோம், திரளுபோம. அமைதி போராட்டம், போராட்டம், போராட்டம். அமைதி போராட்டம. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
2: 10 தினங்கள்ல துவா விசேஷமான துவாவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைரு மா குல்து அன வ நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்ருக்கு பின்னால 10 தடவலா இல்லாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல, நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. குர்ஆன்ல அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தனிமையில் உட்கார்ந்து அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹலீல் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்றைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பழவீக்கிற என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டுதான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப், ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour 2 hour பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீயத்து வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நீயத்து வச்சு கொண்டாது போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி 7.5 மணி 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாக இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள், 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. 2வது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. 3வது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குடைய 3 நாள் பிறை 13, 14, 15 வேற ரிவாயத்துகள வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15 உண்டு வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல 3 நோன்பு பிறை 13, 14, 15 இது 3வது. 4வது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கு ரமதான் அல்ல மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க, அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சுக்கிராவை விரித்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க. அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்ப திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
1: அதனால் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்க

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள். நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்மிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா ஸஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹுடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பார். அல்லாஹுடைய விருந்தாளிகள், அல்லாஹுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள், அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில், ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ்ஜு செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் இரண்டு மூன்று உம்ராக்களை செய்துவிட்டேன் அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார் என்னுடைய பெற்றோர்கள் வரச் சொன்னார்கள் இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதினாவில் எஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதினாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம், தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதினாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். ஐந்தாவது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. நான்கு எல்லைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும். அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே எஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நியத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதினாவிலே நாம் இருக்கிறோம், நம் மதினாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி, அபியார் அலி கான யுஸம்மா தில் ஹுலைஃபா, தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதினாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் நான்கு மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று எஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும் அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி, உடலில் நறுமணம் பூசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உது செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான் மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்காத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல் ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் எஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நியத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னா தான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்க இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும்,
1: தனியாக இந்த தொழுகையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னா. இஹ்ராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து இப்படி நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து முழிந்தவுடன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்வோம். எஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில துப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக் கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை முழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். இந்த நீயத்தை மொழிந்து விட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, மதீனாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாயுக்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில், அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜிது ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் நம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து நம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ இரண்டு மூலையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது. அதற்கு குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாதானால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமை நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறும் சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர, அல்லது கிதாப் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும், அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆபுக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக காபாவை நோக்கி செல்வோம். தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு, தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாஃபை ஆரம்பம் செய்வோம். தவாஃபை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், பெண்கள் 3 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 2 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள் தங்களுடைய உடல் முழுக்க மூடி, சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது, உடல் தெரிகிற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க, தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் எஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்கக்கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். எஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போர்த்தி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால், தவாஃபுல் குதுமை முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால், ஆண்கள் தங்களுடைய காபா இடதுபுறம் இருக்கும், தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும் சொல்லி. சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா, தவாஃபுல் குதூம் ஏழு சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? ஏழு சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று ஏழு சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது ஏழு சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப ஏழு சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும், பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, இஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும், உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும். முடிந்தால், அதுவும் முடியவில்லை என்றால் வலதுகரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜ்ரத்துடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த மூன்று முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா. இந்த மூன்று முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர் இன்ன கரஜுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே, உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு, ஆண்களை உரசிக் கொண்டு, ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாஃப் செய்ய போகிறேன், மூன்று நான்கு முறை ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லை தொட போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உமக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான், ஆண்களை முந்தப் போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவர்களுடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜ்ரத் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அந்த துஆவை, அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது, ஒரு முதல் தவாஃபை முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? எத்தனை முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது, வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா, ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா, முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜ்ரத் அஸ்வதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானி, ஹஜ்ரத் அஸ்வதுக்கு முன்னால வரக்கூடிய இருக்கும் யமானி, அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை. அந்த மூளைக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அதாபன் நார் இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னா. தவாஃபில் நான்கு சுன்னாக்கள், இரண்டு சுன்னா ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா இந்த நான்கு சுன்னாக்களும், நான்கு சுன்னாக்களும் ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா பெண்களுக்கு. சரியா, முதல் தவாஃப் முதல் சுற்று முடியும். பலர் சொல்வதைப் போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை, துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன், அந்த துஆ புக்கில், அந்த துஆ புத்தகத்தில் முதல் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல, சொன்னால் கிடைப்பதற்கு அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும், எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரியா, அதனால் இன்னொரு ஆள் துஆ செய்கிறார், அதனால் ஆமீன் சொல்ற, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை, தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா, தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜலசுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜல் அஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சரியா, ஆறு முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், ஏழாவது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா, இப்ப தவாஃபுடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃபில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும், திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அசருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன, எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் இஹ்ராமுடைய நிலை மாறாது. தவாஃபில் தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிந்திருக்கணும். தவாஃபை முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தெரிந்தால் தொழுகை கூடாது. சரியா, அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள், அந்த சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக ஏழு சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோய் உள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, உது. உது பிரியலாம், உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். லா கிலாஃப ஃபீ, அதில் கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையின் அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்து விட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம், அல்லது சிரமம் இருக்கும், வெளியே சென்று உது செய்து உள்ளே சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மகரி தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, ஹனஃபி மதுஹபி சார்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி, அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம், அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உது செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. இப்ப தவாஃப் முடியும், இஹ்ராம் அணிந்தோம், மீக்காத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மக்காம் இப்ராஹிம், வத்தஹிது மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம். அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால், அல்லது பள்ளியில் எங்கிருந்தோ, எங்கிருந்துமோ, மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ இரண்டு ரக்அத் தொழ வேண்டும். முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அஊது, எந்த புத்தகத்தில் படிச்சீங்க, எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், அதான் சுன்னா, சூரத்துல் இக்லாஸ். சரியா? அது தெரியாத பட்சத்தில் நீங்க குல் ஊது பிறப்பின் தெரியும் ஊதிக்கொள்ளுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவது. என்ன சந்தேகம் இருக்கா? படிச்சது தப்பு, இதுதான் சரியானது. சரியா? இரண்டு ரக்அத் சுன்னா தொழ வேண்டும். மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் இடமில்லை என்றால் பள்ளியில் எங்குமோ அங்கதான் தொழணும் சொல்லி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும். சரியா? எங்கேயாவது தொழுது கொள்ளலாம். தொழுது முடிச்ச உடனே இடத்துல இருந்து எழுந்துடணும். துவா கேட்கறவங்க பேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. தவாஃப் செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்கும். பின்னால் மக்காம் இப்ராஹிம் முன்னாடி தொழ முடியாது, கூட்டம் அங்க தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னால் தான் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் அல்லது பள்ளியில் எங்குமோ. மக்காம் இப்ராஹிமில் இரண்டு ரக்அத் தொழுததற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை ஜம்ஜம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்ஜம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஜம்ஜம் பரக்கத்தான நீர், அதற்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்ஜம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈ செல்ல வேண்டும். சஈ எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும் போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாகிரன் அலீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாகவோ அல்லது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ் என்ற ஒரு பகுதியை மட்டுமே ஓதிக்கொள்ளலாம். உங்க புத்தகத்தை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள், அது அங்க இருக்கும்போது உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். சரியா? அதை ஓதன உடனே அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? ஸஃபா, ஸஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப ஸஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். சஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், لا اله الا الله وحده لا شريك له، لا اله الا الله وله الحمد وهو لا اله لا اله الا الله له الملك وله الحمد وهو على كل شيء قدير، لا اله الا الله وحده انجز وعده ونصر عبده وهزم الاحزاب وحده وهزم الاحزاب وحده ذكري ودي كله بين لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده صدق وعده انجز وعده وهزم الاحزاب وحده ذكري وذكر هزم الاحزاب وحده ذكري وذكر

ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும், ஓட்ட பந்தயம் வைக்க கூடாது, கொஞ்சம் நிதானமா ஓடணும். பெண்களாக இருந்தால் நடந்துதான் போகணும், ஓடக்கூடாது. ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் ஓடக்கூடாது, நிதானமா நடந்துதான் போகணும். பச்சை லைட் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நிலைக்கு வந்துடணும். சஃபாவிலிருந்து மருவாவிற்கு செல்லக்கூடிய வழியில் தனிப்பட்ட துவா எதுவும் கிடையாது. விரும்பிய துவாக்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். மருவாவில் ஏறியதற்கு பிறகு மீண்டும் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மீண்டும் லா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத நஸர نصر عبدا انجز لا اله الا الله وحده انجز وعدا ونصر عبدا وهزم الاحزاب وحده ذكري ودي كل வேண்டும் மீண்டும் দোয়া செய்ய வேண்டும் மீண்டும் இந்த ذكரை ஓத வேண்டும் மீண்டும் দোয়া செய்ய வேண்டும் மீண்டும் ذكரை ஓதி அங்கிருந்து கிளம்பி சஃபாவுக்கு வரணும். சஃபாவுக்கு வரக்கூடிய வழியில் மீண்டும் அந்த பச்சலைட்டு வரும், அங்க மறுபடியும் மான்கள் தொங்கோட்டம் ஓடணும். இங்கேயும் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. இப்ப சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, கடைசி எங்க முடியும் ஏழாவது ஓட்டம், ஏழாவது தொங்க ஓட்டம் முடியும். சஃபாவில் ஆரம்பித்தது மர்வாவில், மர்வாவில் முடித்தால் உம்ரா கடைசி நிலைக்கு செல்லும். கடைசி நிலை முடியை கத்தரிப்பது அல்லது மழிப்பது ஆண்களாக இருந்தால். பெண்கள் முடியை கத்தரிக்க வேண்டும், விரல் அளவு உள்ள முடியை, சரியா? கத்தரிக்கோல் எடுத்துட்டு போங்க, எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க நின்று வெட்டுங்க முடிய. பள்ளிவாசல் நின்று முடிய வெட்டி கீழே போடாதீங்க, சுண்ணா கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. எங்க ஒதுங்க முடியுமோ அங்க ஒதுங்கி, ஆண்கள் இல்லாத இடத்தில் ஓரமாக ஒதுங்கி முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள், விரல் நுனி விரல் அளவு. இல்லை என்றால் அறைக்கு வந்து கூட முடியை வெட்டி கொள்ளலாம், சரியா? அங்க இருந்துதான் வெட்டணும் அவசியம் கிடையாது, அறைக்கு வந்து கூட வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் குறிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் இஹ்லாஸ் விளையாடும், சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முட்டை அடிக்கலாம் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்ளலாம். உம்ராக்கு வந்துட்டோம், முட்டடிக்காம போனா ஊர்ல உம்ரா செஞ்சீங்களா இல்லையானு கேட்பாங்கிறதுக்காக முட்டடி கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டடிங்க, சொல்ற முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டையடிங்க. உங்களுக்கு விருப்பம் இல்ல, முடி அதிகமா இருக்கிறது, அடிக்கடி உம்ரா செய்ய போறீங்க, ரமதான்ல உம்ரா வர போறீங்க, அப்போயும் முட்டடிக்கணும், இப்படி அடிக்கடி முட்டடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல முடிய கத்தரித்துக் கொள்ளுங்க. முழுவதுமான பகுதியில், சும்மா ஒரு முடி எடுத்தா பெண் பொம்பளை புள்ள மாதிரி கத்தரிக்க கூடாது. எங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சொன்னா. சிறந்தது முடியை மழிப்பது. ரசூலுல்லாஹ் இரண்டு முறை அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வே முடியை மழிப்பவர்களுக்கு இரக்கம் காட்டு. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் வெட்டுபவர்களுக்கு, ரசூலுல்லாஹ் இரண்டாவது முறையும் சொல்றது, இரண்டாவது முறையும் சொன்னார்கள், மழிப்பவர்களுக்கு யா அல்லாஹ் இரக்கம் காட்டு. யா ரசூலுல்லாஹ் முடியை வெட்டுபவர்களுக்கு மூன்றாவது முறை சொன்னார்கள், யா அல்லாஹ் வெட்டுபவர்களுக்கும் இரக்கம் காட்டு, சரியா? அல் இஹ்லாஸ் அதுல பேணி கொள்ளுங்க. மத்தவங்களுக்காக முட்டடிக்காது, மத்தவங்களுக்காக முட்டடிக்கிறத விட முடி வெட்டுறது சிறந்தது, புரியுதா இல்லையா? ஊர்ல போனா கேட்பாங்களே, அல்லது யாராவது முட்டடிக்கலாம் உம்ரா நிறைவேறலாம் சொல்லுவாங்களுங்கிறதுக்காக கடைசியில வந்து இஹ்லாஸ் அழிச்சு போடாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ இதுதான் செய்யணும், இதான் செய்யக்கூடாது, ரெண்டே வருஷம் சாய்ஸா கொடுத்துட்டா. உங்களுக்கு நன்மை வேணும்னா முடி வெட்டி, நல்லா நன்மை அதிகமா வேணும் சொன்னா முடிய மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லனா முடிய வெட்டி கொள்ளுங்க. இஹ்லாஸ் உங்களுக்கு எதுல பேர முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய விருப்பம். இதுதான் உம்ரா, இதோடு உம்ராவுடைய காரியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் உம்ராவுக்கு கண்டு தனிப்பட்ட காரியமோ துஆவோ உம்ரா செஞ்சதுக்கு பிறகு தொழுகையோ எதுவும் கிடையாது, சரியா? இப்ப நம்ம எல்லாம் ஜமாஅத்தா தான் உம்ரா போறோம். யாருக்காவது உம்ரா செய்ய தனிப்பட்ட முறையில தெரியும்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில செய்யுங்க, ஜமாஅத்த செய்ய வேணாம், அதான் சிறந்தது. அப்பதான் இஹ்லாஸ் அதிகமா அதிகமா அமல் செய்வீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அமல் செய்வீங்க, சரியா? ஆனால் ஜமாஅத்தா வரும்போது சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்காதீங்க, சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தா போகும்போது அதிகமான துஆக்கள் செய்யப்படும், கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஆகும். உம்ரா செய்யணும்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். உம்ராவை நிறுத்தி நிதானமா துஆவோட ஒரு பலனுள்ள உம்ராவை செய்யணும்னா நீண்ட நேரம் எடுக்கணும். அதுக்கான முழு தயாரிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துருங்க, சரியா? அப்படி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் உம்ரா போக போறோம். அதனால சொல்றேன், அதிகமான நேரம் தவாஃபிலும் சஹிலும் துஆவிலும் அதிகமா இருப்போம், அதனால தயாரா வந்துருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து இந்த உம்ராவை செய்யுங்க. இனிமேல் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது மக்காவுக்கு போய் உம்ரா செய்வோங்கிற உறுதியும் நமக்கு கிடையாது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மூத்து வந்துடலாம். அல்லாஹ் நாடுனாதான் இந்த உம்ராவை கூட நம்மளால செய்ய முடியும். உம்ராவுக்கு வந்துட்டு செஞ்சுதான் போகணும்லாம் கிடையாது. அசுல்லாவே
சஹாபாக்கள்

0: அழைச்சிட்டு போய் அல்லா காஃபிர்களை வச்சு தடுத்துட்டான், காஃபிர்களை தடுத்துட்டாங்க. ஹுதைபியா ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யல, புரியுதா இல்லையா? ஆனா நம்ம செய்வோம்ங்கிறதெல்லாம் அல்லாவுக்கு தான் தெரியும். அல்லா எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இதுதான் இறுதியாக உம்ராவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு உம்ரா செய்யுங்க. நம்ம பத்து உம்ரா செய்ய போறோம், முதல் உம்ரா தானே சாதாரணமா செஞ்சு போடலாம், இருந்துடாதீங்க. அது உங்களுடைய விருப்பம், மற்ற உம்ராக்களை அதிகப்படுத்துவது. ஆனா சிறந்தது ஒரு உம்ராவில், ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் சிறந்தது. இரண்டாவது உம்ரா, மூன்றாவது உம்ரா செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல உங்க குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யும், அது உங்களுடைய விருப்பம். அது இஃத்திலாஃபான விஷயம், ஹராம் ஹலாலுடைய விஷயம் அல்ல. மார்க்க கருத்து வேறுபாடு, அது சிறந்தது எது சிறந்தது இல்லை எது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஹலால் இது ஹராம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஒரு உம்ரா, ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா சிறந்தது. இரண்டாவது உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மீக்காத்திலிருந்து மறுபடியும் வந்து செய்யுங்க. ஆயிஷா பள்ளியிலிருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிறந்ததல்ல, அது உங்களுக்கு ஏற்றமாதாக நீங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள், அதுல நம்ம தடை செய்ய மாட்டோம். சரியா? சில அறிஞர்கள் அதற்கும் அனுமதி கொடுப்பதால் ஹைர். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ராவுடைய பயணத்துல? ஆமா, தவாஃப்ங்கிற நம்ம மக்கால செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அதிகமானது எது? தவாஃப் தான். நஃபிலான வணக்கங்களை விட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நஃபில் அதிகமா தொழுறதை விட அதிகமா செய்ய வேண்டிய தவாஃப். ஏன்னா நஃபில் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், தவாஃப மக்கால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நஃபிலான வணக்கங்களை விட அதிகமாக தவாஃபில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தவாஃப் ஒரு தவாஃப் தான், ஏழு சுற்றுகளை சுற்றணும். ஒரு தவாஃப் செய்யும் போது ஏழு சுற்றுகளை முடிச்சாதான் ஒரு தவாஃப் முழுமையாகும். சரியா? ரெண்டு ரக்கா ரெண்டு சுற்று சுட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மூணாவது சுத்து வரணும் வரக்கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும், எத்தனை தவாஃப் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் சொன்னா கிளம்பும் போது தவாஃபில் விதா, இறுதியான தவாஃபை செய்வது, அது போகும்போது சொல்லித்தர. இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமான நேரத்தை தவாஃபில் கழிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மக்காவுடைய பயணத்தை பொறுத்தவரை எட்டு நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஓதி முடிக்கணும். டெய்லி கேட்பேன், ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஓதி முடிச்சிருக்க வேண்டும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை, காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தால் அல்லது மாலை மகரிபுடைய தொழுகை முடிந்தால் துஆ புக்கு அதுக்கு தான் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து ஓதுங்க. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை அரபியில ஓதிட்டு தமிழ ஓதுங்க. சரியா? காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதணும், ஒரு ஜுசு குர்ஆன் ஓதணும். ஃபரதான தொழுகைகளை ஹரம்ல தான் நிறைவேற்றணும், ஹரம்ல தான் நிறைவேற்றணும். சில ஹோட்டல்ல கீழே பள்ளி இருக்கும், முசல்லா இருக்கும், அங்க தொழக்கூடாது. தொழுதா கூலி கிடைக்காதுன்னு சொல்லல, அங்க தொழுறது சிறந்தது இல்ல, ஹரம் இருக்கு. நம்ம தொழுற வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தது எட்டு நாள் நமக்கு, அதுலயும் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழாம ரூம்ல உட்காந்து தொழுதுட்டு இருந்தா அது சிறந்தது இல்ல. மஸ்ஜிதுல் ஹராம்ல பள்ளிக்குள்ள போய் துழுவ முயற்சி பண்ணுங்க. இக்காம சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே ரூம்ல இருந்து கிளம்பி எங்க வருஷம் கிடைக்குது அங்க நின்று தொழுதுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரணும்னு சொல்லி இந்த முயற்சியை வச்சு கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய அறைகள் பக்கத்துல தான் இருக்கும் சில ஹோட்டல்ல தவிர, அவங்க சீக்கிரமே கிளம்பி ஹரமுக்குள்ள போயிருங்க. எல்லா வக்துகளையும் ஹரம்ல தொழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரும் ஃபரத விட்டுறாதீங்க. ஃபரதான தொழுகையை ஹரமில் விட்டவன் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஃபரதான தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். புரியுதா? ஹரம்ல ஃபரதான நிறத்துடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுங்க. நான்காவது, எல்லா சுன்னா கழிவு போயிடுங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னா, துஹருடைய முன் சுன்னா, பின் சுன்னா, மகரிபுடைய பின் சுன்னா, இஷாவுடைய பின் சுன்னா, இந்த 12 ரக்அத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒவ்வொரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறான். பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. சரியா? ஒரு வீடு கட்டுறதுக்கு துபாயில வாழ்க்கை அளிக்க வேண்டியதா இருக்கு, அல்லது ஊர்களில் சொத்து அளிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 12 ரக்அத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கட்டுறான், ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சரியா? அதனால 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை பேணி நிதானமா நிறுத்தி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வாய்ப்பு ஜனாசா தொழுகை. 5 வக்துக்கு ஜனாசா தொழுகை நடக்கும் அல்லாஹ் நாடினால், சில வக்து தவிர ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ளுங்க. ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதுடைய கூலி மழையளவு, இவ்வளவு பெரிய மழை பார்த்தமா இல்லை, அவ்வளவு பெரிய மழையளவு நன்மையை அல்லாஹ் அந்த 2-3 நிமிடத்தில் தொழக்கூடிய ஜனாசா தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதை பேணி தொழுதுட்டு வாங்க. சரியா? ஒரு ஜுசு குர்ஆன் முடிக்கணும், ஃபரதான தொழுகைகளை ஜமாஅத்தோட பள்ளியில சென்று ஹரம்ல சென்று பேணிதான் தொழணும். சுன்னாவான தொழுகைகளை தொழுது கொள்ளணும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளணும். ஜனாசா தொழுகையை தொழணும். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணணும். சரியா? ஃபஜ்ர் அதானுக்காக தூங்கிட்டு இருக்காது. எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருங்க, எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிருங்க. சரியா, இந்த வழக்கத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம யாருமே இன்னும் யார் யார் யாருமே நம்ம பழகல. இன்னும் 100 பேர் இருக்குமா இங்க? 100 பேருடைய பேராது நமக்கு தெரியுமா? எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறீங்க. கொஞ்ச நாள் 8 நாளைக்கு இந்த கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒரு ஒய்ஃப் மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இபாதத்தில் ஆர்வம் செய்யறதுக்கு பெண்கள் பெண்களா போகட்டும், ஆண்கள் ஆண்களா வரட்டும், சரி அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனாதான் இபாதத் செய்யறதுக்கு நேரத்துக்கு ஹரமுக்கு போறதுக்கு, இல்ல பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும், வாப்பாக்காக வெயிட் பண்ணணும், மனைவிக்காக வெயிட் பண்ணணும், இதுல நம்மளுடைய நேரம் போயிடும். சரியா, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க எல்லாரையும். ஒதுக்கி வச்சு அவங்க உங்களை ஹரமுக்கு அவங்க அவங்களே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுடைய பழகிக்கோங்க, பேரை தெரிஞ்சுக்கோங்க, ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாம கொடுத்த ஒரு வாய்ப்பு அது, நமக்குள்ள அன்ப பாசத்தில் கஷ்டங்களை பரிமாறதுக்கு அந்த செயல்பாடுகள் அமைச்சு கொள்ளும். சரியா, ஹரமை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியா தான் தொழணும், ஆண்கள் தனியா தான் தொழணும். அதனால குடும்பத்தோட போய் தொழணும் ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பெண்கள் பெண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க, ஆண்கள் ஆண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவர் எங்க போனாரு? தவாப் செய்யும் போது உது கடமை, வாஜிப். தவாப் செஞ்சிட்டு இருக்கும் போது உது முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் போய் உது செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்ல, தவாப் தொடரலாம். தவாஃபுக்கு தான் உது கிடையாது, ஃபர்தான தொழுகைக்கு உழு இதையா இல்லையா? குழந்தை கோட்டா கூட தெரியும். இந்த கடையில் இருக்காரு தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு உழுவு செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமையை நிறைவேற்றாம இருக்க முடியாது, உதவி செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். நீங்க தவாஃப்ல ஆசைப்படுறீங்க, தொழுகை நடக்கும் போது உதவு முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போய் உதவி செஞ்சுட்டுதான் உள்ள வரணும். உங்களுக்கு உம்ரா செஞ்சிட்டீங்கன்னா மர்ணித்தவர்களுக்கு உம்ரா செய்யலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும், 5 நிமிஷம் பட்சத்தை முடிச்சிடலாம். இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷாஇரில்லாஹ், உங்க துஆ புக்ல இருக்கு, உங்க துஆ புக்ல இருக்கு, அதை நான் சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: சுக்ரான் யா ரப்பி சுக்ரான்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்
4: முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி,
4: முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
5: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி
6: அவர்கள். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا وقال النبي صلى الله عليه وسلم لا ينفع حذر من قدر ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل او كما قال عليه الصلاه والسلام கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், அந்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். அல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமையானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்துவிட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லாஹ், இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியம் உள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, துஆ. வானத்து அருட்கொடைகளை பெற்றுத் தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துஆ ஒன்றுதான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள் அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துஆ தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா சொல்லுவாங்க, நீங்க உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. இல்லை என்ஃபாஹதரும் மின் கதர், நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வலாக்கின் துவா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துவா மட்டும்தான் என்ஃபாஹு மிம்மா நஸல் வ மிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை, வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய, பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னார். அருமையானவர்களே, அப்படியானால் துவா செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வேணும். நாம் என்ன துவா செய்யாமலா இருக்கிறோம், நம்ம துவாவே செய்கிறதே கிடையாது. நாம் துவாங்கிறது பள்ளிக்கு வந்தா, தொழுகைக்கு வந்தா, ஏதோ கொஞ்ச நேரம் கையை தூக்கிறது போகிறது, அதான் நம்ம துவாங்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில், 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமே இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கள் அதை பற்றி தனி கிதாபே எழுதியிருக்கிறாங்க, அல் அத்கார் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுவாங்க. எங்கெங்கே என்னென்ன சொல்லணும், அமலுல் யவம் வல் லைலா அப்படின்னு கிதாப் எழுதுவாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரை எந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், நீங்கள் அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு நிமிடத்திலும் ஏதேனும் ஓத வேண்டிய ஒரு துவா இல்லாத நிமிடமே கிடையாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு நிமிடத்திலும் நம்ம ஓத வேண்டிய துவா இல்லாத நிமிடமே இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் துவா, காத்தடிச்சா துவா, மழை பெஞ்சா துவா இல்லையா, மேகத்தை கண்டா துவா, ஒரு இடத்துக்குள்ள போனா துவா, ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தா துவா, இயற்கை தேவைக்காக டாய்லெட்டு போனா துவா, வெளியே வந்தா துவா, பள்ளிக்குள் வரும்போது, வெளியே போகும்போது, இங்கேயாவது ஒரு துவா இல்லாத ஒரு இடம் இருக்குதான்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த துவாலாம் நம்மில் யாராவது கடைபிடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்றை செய்யலாம், ஏதாவது சிலதை செய்யலாம், எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னால் நம்ம துவாலாம் செய்கிறது இல்லை. நாம் துவான்னு நினச்சிக்கிறது நமக்கு இன்னைக்கு ஏதாவது தேவை, ஏதாவது கஷ்டம், தேவையை கேட்கறது, கஷ்டத்தை நீக்கிறது, இதுக்கு தான் துவாங்கிறதே தவிர வேற எந்த நம்ம துவா செஞ்சுட்டுருக்குற அருமையான துவாங்கிறது அப்படி இல்லை. துவா என்பது எப்போதும் நாவில் சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது துவா என்பது இருந்து கொண்டே தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா சஹாபாக்கள் சொல்லுவாங்க அவங்க வாய் அசைந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரே மஜ்லிஸில் ரப்பி கஃபிர்லி ரப்பி கஃபிர்லி 100 தடவை சொல்லுவாங்க. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு சபையில் பெருமானார் இப்படி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தர்றாங்க. யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு, வாகனத்தில் போனால், காரில் போனால், சும்மா உட்கார்ந்தா, துவா தான் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிற அடியான் என் ரப்பின் பக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவையில்லவன், எந்த ஒரு நொடியும் அவனை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறான் என்பதுதான் இந்த துவாவுடைய மகத்துவம். எனவேதான் அருமையானவர்களே, நாம் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் கம்மி, எல்லா விஷயத்துக்கும் எதிரியால் ஆபத்தான் துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உதைபா இப்னு அபி ஜஹல் வந்து பெருமானார மோசமான கேவலமான வார்த்தைகளில் திட்டி விட்டு போனான். போயிட்டு வந்து தன்னுடைய தந்தை அபூஜஹலிடத்தில் சொன்ன, அபு லஹப், அபு லஹபுடைய மகன் உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப கேவலமாக போய் திட்டி விட்டு வந்து தந்தையிடத்தில் பெருமையோடு சொன்னான், இன்றைக்கு நான் முஹம்மது அவர்களை ரொம்ப கேவலமாக திட்டி விட்டேன் என்று. அப்போ அபு லஹபு கேட்டான் அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று. அப்போ அவன் சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி, யல்லா உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவன் மீது ஏவி விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. என்னப்பா இதை நீ சாதாரணமாக சொல்கிற, அவர் அப்படியா துவா செஞ்சார் அப்படின்னு சொல்லி அபு லஹபுக்கு புரிந்துவிட்டது தன் மகன் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கி கொண்டான் என்று. ஒரு சிரியாவுடைய ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க. இரவில் ஒரு சிங்கம் வருது, எல்லாருக்கும் அருகிலையும் போகுது, அவருடைய தலையை முகர்ந்து பார்க்குது, முகத்தை முகர்ந்து பார்க்குது, காலை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது, அவரையும் முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அபு லஹபுடைய மகன் ஒரு போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அபு ஜஹலுடைய அபு லஹபுடைய மகனுக்கு அருகில் போயும் முகரும் போது தான் இவன் பெருமானாரை திட்டியவன் என்று அல்லாஹ் அந்த சிங்கத்துக்கு அறிவு கொடுக்கிறான். அவனை கதறி சின்னாபின்னமாக்கி தூக்கி எறிஞ்சிருது. அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாப். இன்றைக்கு இந்த துவாவின் பக்கம் எவ்வளவு தேவையுடையவர்கள் நாம் இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், நாம் அந்த எதிரிகளுக்காக இந்த துவாவை நாம் எவ்வளவு கேட்கணும். யாரெல்லாம் இந்த படுபாவிகள் மீது உன்னுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை ஏவி விடு. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் உறங்கி கொண்டிருக்கிறது, எல்லா மக்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. யாரெல்லாம் நீதான் அந்த மக்களுடைய பாதுகாவலன். அப்போ எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துவா தான். பெருமானார் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டா தொழுகையில விசேஷமா துவா தான் செய்வாங்க, யாரெல்லாம் இவர்களை தண்டிப்பாயாக என்று. நாமும் இந்த நாட்டில் எவ்வளவு ஆபத்துகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். நம்மை பற்றி, நம்முடைய நபியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுறாங்க. நம்முடைய துவா தான், யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக உன் நாய்களில் ஒன்றை ஏவிவிடு. துவா தான் எல்லாம், ஒவ்வொரு நொடியும் துவாவின் பக்கம் தேவையுள்ள ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம துவா செய்வது ரொம்ப ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதை விட கண்ணியமான ஒரு செயலே கிடையாதுன்னு சொன்னாங்க. லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ. நபி ஸல்லம் சொல்லுவாங்க, துவா செய்வதை விட கண்ணியமான ஒன்று இல்லை. நீங்கள் அல்லாட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டதை கொடுப்பான், ஒரு துன்பத்தை விட்டும் பாதுகாப்பான், அல்லது ஆகரத்தில் நன்மையாக கொடுப்பான். இந்த மூணில் ஒன்று நிச்சயம்னு சொன்ன போது சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிர் அப்படின்னா, நாங்கள் நிறைய துவா கேட்குறோம், நிறைய கேட்குறோம்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்சர், நீங்கள் கேட்குறத விட அதிகமாக தரக்கூடியவன் அல்லாஹ். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய தேவைகளை விட ஆகிரத்துடைய தேவைகளை கேட்குமாறு ரொம்ப வலியுறுத்துவாங்க. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, ஏ அல்லாஹ் என் கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என் தந்தை அபூ சுஃபியானுக்கும், என் சகோதரர் முஆவியா, இந்த மூவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து எனக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. நல்ல துவா தான், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கணவருடைய ஆயுளுக்கு துவா கேட்குறாங்க, தந்தையினுடைய ஆயுளுக்காக கேட்குறாங்க, சகோதரருடைய ஆயுள், இவங்கெல்லாம் நீண்ட காலம் இருந்தால் எனக்கு கண்குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சீர் செய்து கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் கவனிப்பாங்க. ஒருத்தர் தொழுதா தொழுக கரெக்டாக தொழுகிறாரான்னு கவனிப்பாங்க. ஒரு சஹாபி மாத்தமாக கையை கட்டியிருந்தார், இடது கையை வலது கையின் மீது வச்சுருந்தார், பெருமானார் அதையெல்லாம் கவனிப்பாங்க. மாற்றி வச்சாங்க, வலது கையை தூக்கி இடது கையின் மீது வை இல்லையா, எல்லா விஷயத்தையும் பெருமானார் கவனிப்பாங்க. ஒரு இமாம் ஒரு ஆலிமுடைய பொறுப்பும் அதுதான். நான் பல தடவை உங்களுக்கே சொல்லுவேன், கையை தூக்குறப்போ நிறைய பேர் தப்பாக தான் கையை தூக்குறீங்க. கையை தூக்கும்போது உள்ளங்கை கிபிலாவை நோக்கி இருக்கணும். நம்ம எல்லாம் இப்படி தூக்குறோம், இப்படி கையை இப்படி வளைச்சி வச்சுக்கிறோம். வளைச்சி வச்சிங்கன்னா இந்த முன் கை கிபிலாவை நோக்கி இருக்காது, இப்படி தான் தூக்கணும். கிபிலாவை நோக்கி உள்ளங்கை எல்லா தொழுகையில் அத்தனை உறுப்பும் கிபிலாவை நோக்கி இருக்கணும். இப்போ நாம் எல்லாம் மாத்தமாக இப்படி தூக்குறோம், நீங்களா முன் கையை காதம் பார்த்து வச்சுக்கிறோம். இது தவறான முறை, இது சுன்னத்துகளில் கோளாறு வந்தால் நன்மையிலும் பிரச்சனை வரும். இப்போ உம்மு ஹபீபா அவர்கள் இப்படி துவா செய்கிறத பெருமானார் கேட்டாங்க, சொன்னாங்க, உம்மு ஹபீபா நீ கேட்ட இந்த துவாவை விட சிறந்த துவா அல்லாஹ்ட்ட கபருடைய வேதனையிலிருந்து நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உம்மு ஹபீபா கேட்ட துவா ஒன்றும் தப்பில்லை, அத்தகைய துவாக்களும் கேட்கலாம். மறுமையின் நற்பலன்களை அதிகமாக கேளுங்க, துனியாவுடைய விஷயங்களை கம்மியாக கேளுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா அவர்களுக்கு உணர்த்தினாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நாம் வந்து துவா தான் செய்யணும், எல்லா நபர்களுக்கும் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கும் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கேட்பாங்க. நபிமார்களுடைய பழக்கம் அதுதான், யாராவது சிறிய பெரிய உதவி செஞ்சாலும் துவா செய்வாங்க. சொல்லப்படுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்தார் இல்லையா, ஏன்னா அந்த சட்டை கிடைச்சதும் அவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு. அந்த சட்டையை கொண்டு வந்தவர் அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் பார்வை கிடைச்சிருச்சு. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு உபகாரம் செஞ்சவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னிடத்தில் எதுவுமே இல்லையப்பா உனக்கு கொடுப்பதற்கு, சரி நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹும் ஹவ்வன் அல்லாஹு அலைக்க சக்கராத்தில் மவுத், அல்லாஹ் உனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கட்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறான். இதை விட பெரிய அன்பளிப்பு என்ன இருக்குது, மரண நேர கஷ்டத்தை லேசாக்குமாறு துவா செய்வதை விட ஒரு சிறந்த துவா இருக்கிறதா என்ன? அருமையானவர்களே, இப்படித்தான் நபிமார்கள் எல்லா இடங்கள்லையும் துவா செய்வாங்க. இப்போ நம்மில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாவம் செஞ்சால் துவா கபூல் ஆகாதுன்னு இருக்குது, இப்போ நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி. இப்போ ஹராமான தொழில் செய்கிறவங்க, ஹராமான தொழில் செஞ்சால் துவா கபூல் ஆகாது, வேறு எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு துவா கபூல் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் துவா செய்கிறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம், ஆனால் அப்படி அல்ல, எல்லாரும் துவா செஞ்சுதான் ஆகணும், துவா செய்யணும். துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னால், அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே அதிகமாக துவா தான் நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவு துவா செய்கிறோமோ அவ்வளவு நன்மை. நாம் வந்து யாசகர்கள், பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்கள, அவங்க ஒரு நாளைக்கு 100 வீட்டுக்கு போகிறாங்கன்னா 100 வீட்லேயும் அவனுக்கு காசு கிடைக்கிறதில்ல, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தட்டுறான். அதே மாதிரி தான் நாம் அல்லாட்ட யாசிக்கிற மக்கள், நாம் ஒரு நாளைக்கு அல்லாட்ட 50 விஷயத்தை கேட்டால் 25 விஷயமாவது கிடைக்கும். அப்போ நம்ம துவாவில் வந்து என்றைக்குமே அழுத்தமும் உறுதியும் இருந்தால் நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுது. துவாவில் நமக்கு தெரிஞ்ச யாமன்னான், யா பதி அஸ்ஸமாவாதி வல் அர்த், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம், ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். ஏதேனும் ஒரு ஆலிம்களிடத்தில் சென்று நான் ஏதாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை எப்போதுமே வாயில் லேசாக வர்ற மாதிரி அதை சொல்லி சொல்லி அல்லாட்ட கேட்கணும். இந்த மாதிரி திருநாமங்களை எவ்வளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு துவாக்கள் கபூல் ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அப்படியே பார்ப்பாங்க, யாராவது துவாவில் அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா சொல்லுவாங்க, உன் துவா கபூல் ஆயிடுச்சு, அல்லாஹ் உனக்கு நீ கேட்டதை கொடுக்க போகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அருமையானவர்களே, பெருமானார் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் துவாதான். மதீனாவில் பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம் வந்துச்சுன்னு சொன்னான். அந்த அறுவடை காலம் வந்து முதல்ல பேரிச்சம்பழங்களை இறக்குனதுமே சாப்பிட மாட்டான், யாருக்கும் வித்தர மாட்டான். அந்த பேரிச்சம்பழங்களில் கொஞ்சத்தை எடுத்து பெருமானாரிடம் கொண்டு வந்து தான் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சிமாரினா, யல்லா எங்களுடைய இந்த பழங்களில் பரக்க செய்வாயாக, உபாரிக் லனா ஃபீ முத்தினா வஸாயினா, மதீனாவுடைய அளவுகளில் பரக்க செய்வாயாக. அப்போ ஒரு அறுவடையில் முதல்ல கிடைக்கிறத அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்ட்ட வந்து கொடுத்து துவா செய்கிறது ஒரு சுண்ணத்து. ஒரு குழந்தை பிறந்தா நேராக பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பரக்கத்துக்கு துவா செய்வாங்க. வாயில் பொருள் ஏதாவது போட்டு பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த துவாக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நடைமுறைகள் சுண்ணத்துகள் இல்லை. குழந்தை பிறந்தா நல்லோர்கள்ட்ட கொண்டு வந்து துவா செய்யுமாறு சொல்லணும், நல்லோர்கள்ட்ட வாழ்த்துமாறு சொல்லணும். நல்லோர்கள் வாயில பேரிச்சம்பழம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை மென்று குழந்தையினுடைய வாயில வைக்க சொல்லணும். அப்ப எல்லா இடத்துலையும் துவா, ஒரு முதல் அறுவடையா அப்பையும் துவா தான். அல்லாஹ் அதுல பறக்கத்தை வச்சிருக்கிறான், குழந்தை பிறக்குதா, குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனைகள்ல தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்குது. வீட்டுக்கு வந்ததும் முத வேலையாக உலமாக்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் ஆண்களோ பெண்களோ யாரிடமாவது கொடுத்து இந்த குழந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தான் செஞ்சாங்க. எனவே அருமையானவர்களே, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட தான் முறையிடணும். யாக்கூப் அலைஹி இஸ்லாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ துவா என்கிற நல்ல பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும், எல்லா நிலைகளிலும் துவா. ரெண்டாவது விஷயம் என்ன, ஆலோசிக்கிற பழக்கம் இருக்கணும். சிறியதோ பெரியதோ மனிதன் வந்து எல்லா விஷயங்களுடைய ஞானமும் மனிதனுக்கு கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் ஆலோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல நேரங்களில் ஆலோசனை செய்வாங்க எல்லா முஸ்லீம்கள்ட்டையும். சில போர்க்களங்களில் முஸ்லீம்களுடைய ஆலோசனை கேட்பாங்க. இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இந்த இருவரிடமும் ஆலோசிப்பாங்க. இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் முஸ்லீம்களுடைய விவகாரத்தில் முஸ்லீம்களுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வாங்க. ஆலோசிக்காமல் ஒரு நாளும் பெருமானார் இருந்ததில்லை. இப்போ எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து முடிவெடுப்பது ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செஞ்சாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவங்க மதீனாவிலிருந்து 1500 தொலைவில் இருக்குது சிரியா, ஷாம் இருக்குது. ஷாமுக்கு வர்றாங்க, ஷாமுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஷாம் தேசத்து எல்லையை நெருங்கும் போது தான் தெரியுது, அங்கே அம்வாஸ்ங்கிற ஊரில் காலரா நோய் பயங்கரமாக தொற்றி பரவி கொண்டிருக்கிறது, நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலரா நோய் உள்ள இந்த பகுதிக்குள்ளே உள்ளே வர்றதா இல்லையா? ஹலீஃபா இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உள்ளே போகிறதா இல்லையா? மஷூரா தான் செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் கருத்து கேட்குறாங்க. அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க, முஹாஜிர்கள்கிட்ட கேட்குறாங்க, வயதில் மூத்தவர்கள்கிட்ட கேட்குறாங்க. எல்லாரிடமும் கேட்ட பிறகு முடிவெடுத்தாங்க, வேண்டாம், இவ்வளோ பெரிய மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு தொற்று நோய் பரவுகிற ஊருக்குள் போக வேண்டாம். நபிசுலாசலங்க அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அந்த முதல்ல அவங்களுக்கு தெரியல, அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது. சரி, இவ்வளோ பெரிய படையோடு இந்த நகரத்துக்குள் செல்ல வேண்டாம், திரும்பிடலான்னு முடிவெடுத்தாங்க. அப்போ அபு உபைதாங்கிற சஹாபி அவங்க கேட்டாங்க, என்ன உமர் அவர்களே, நீங்கள் அல்லாவுடைய விதியிலிருந்து விரண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாவுடைய விதியை கண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. உமர் பதில் சொன்னாங்க, இல்லை, நஃபிர்ரு மின் கதர் இல்லாஹ் இலா கதர் இல்லா, அல்லாவுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி செல்கிறோம். ஒரு ஊருக்குள் நுழைவதா இல்லையா என்பதற்கு கூட ஹதரத் உமர் ரதியல்லான் அவர்கள் ஆலோசனை செய்து விட்டுத்தான் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. உமர்லானுடைய காலத்தில் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை, மார்க்க விஷயங்களாகட்டும் சில வணக்க வழிபாடுகளாகட்டும் எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செஞ்சு தான் முடிவெடுப்பாங்க. ஆலோசனை செய்வது தான் பணிவின் அடையாளம். சில பேர் யாருடைய கருத்தையும் மதிக்காமல் நான் சொல்கிறதா எல்லாமே, அவர்கள் வாழ்க்கையில் நஷ்டங்களை தான் சந்திப்பாங்க, அவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது. ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செய்யுமாறு குர்ஆனும் பெருமானாருக்கு ஏவுகிறது. அல்லாஹ் தன் நல்லடியார்களை பற்றி சொல்வான், அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்க எல்லா விஷயத்தையும் கலந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி. மூன்றாவது விஷயம், ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கிற மூணாவது விஷயம் இஸ்திஹாரா. சிறிய பெரிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாட்ட நல்லதை நாடுமாறு கேட்கறது. யாரெல்லாம் இந்த விஷயம், ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு பெண் மாப்பிள்ளை விஷயமோ, இது நல்லதா இல்லையான்னு தெரியல, நீ தான் முடிவெடுக்கணும். அபூ அய்யூபுல் அன்சாரி ரதியல்லான் அவர்கள் பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க, ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று. அப்போ அந்த பெண் பேசுவதற்கு அரபியில் ஹித்பான்னு சொல்லுவாங்க. அது அபூ அய்யூபுல் அன்சாரிக்கு பெருமானார் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று, அந்த பெண்ணை பேசி இருக்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதே, அதை மறைவாக வைத்துக்கொள்னு சொன்னாங்க. சில நியமத்துகளை மறைக்கணும், எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல நபிஸ்லாம் சொன்னாங்க, அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய நியமத்துகளை வழங்குகிறானோ அவர்கள் மீது பொறாமைப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, அந்த பொறாமைக்காரர்களால் அந்த நியமத்துகள் போயிடும், நீங்க அவங்கள்ட்ட இருந்து எச்சரிக்கையாக இருங்க. அப்ப நியமத்துகளை எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது, நியமத்துகளை மறைக்கணும். நியமத்துகளை மறைச்சி தான் அல்லாஹ்வுடைய உதவி தேடணும், இந்த பொறாமைக்காரர்களால் நியமத்து போயிடும். இப்போ அபூ அய்யூப் அன்சாரி ஒரு நல்ல பெண்ணை பேசியிருக்கிறாங்க போல் தெரியுது, சொன்னாங்க அந்த பெண் பேசிய விஷயத்தை யார்த்தையும் சொல்லாத, மறைச்சி வச்சுக்க. பிறகு அவருக்கு துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய், அல்லாஹும்ம இன்னக்க தக்தீர், எல்லாம் உனக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது, ஒலா அக்தீர், எனக்கு சக்தி இல்லை, ஒத்தாலம் நீ தான் அறிவாய், ஒலா ஆலம் எனக்கு எதுவும் தெரியாது, இன்னக்கு அந்த அல்லாமல் உயூ, மறைவான விஷயங்களை நீ தான் அறிவாய் என்று சொல்லிவிட்டு இப்படி கேட்குமாறு சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி, யாரெல்லாம் இந்த பெண் பெயரை சொல்லி, இந்த பெண்ணுடைய விஷயத்தில் எனக்கு நன்மை இருந்தால் என்னுடைய தீனுக்கு, என்னுடைய உலக விஷயங்களுக்கு, என்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த பெண் நன்மையானவளாக இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்கிற வழியை எனக்கு லேசாக்கு, இல்லையா அந்த பெண்ணை என்ன விட்டும் தூரமாக்கிடு. ஒரு சாதாரண பெண் மாப்பிள்ளை விஷயத்துக்கு கூட இஸ்திஹாரா. மனிதர்கள்ட்ட கேட்கலாம், நாலு பேர்த்த கருத்து கேட்கலாம், தப்பு இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாட்ட கேளு, யாரெல்லாம் இந்த பெண் எனக்கு பொருத்துமா இல்லையா உனக்கு தான் தெரியும். மனிதர்களுக்கு தெரியாத நலவுகள் குறைகள் உனக்கு தெரியும். எனக்கு இவ சரியான பொருத்தமான ஜோடியா இருந்தா அவளை திருமணம் செய்யறத லேசாக்கு, இல்லையா தூரமாக்கிரு. வியாபாரத்துக்கு மட்டுமல்ல, உலக விஷயங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்கும் இஸ்திஹாரா செய்யுங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் எந்த காரியத்தை செய்வதா இருந்தாலும் இந்த துவா செஞ்சுக்குவாங்க. ஏன்னா பெருமானார் அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஹிர்லி வஹ்தர்லி, யாரெல்லாம் எனக்கு நன்மையை தேர்வு செஞ்சு அதை நன்மையாகவே ஆக்கு எப்போதுமே. ஹிர்லி வஹ்தர்லி ரெண்டே வாக்கியம்தான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த துவாவை செஞ்சுக்குவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திஹாரா முறையை கடுத்து கற்றுக் கொடுத்தாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை சொல்லித்தர்ற மாதிரி, குர்ஆனை எப்படி சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு இஸ்திஹாராவுடைய முறையை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லா காரியத்துக்கும் இஸ்திஹாரா செய்கிறவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, எப்போதும் நிம்மதி தான். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்துகிற பழக்கம். நன்றி செலுத்தினால் எந்த நியமத்தும் கைவிட்டு போகாது. நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு படுத்துருச்சு வியாபாரம், நாம் உடனே பழியை அடுத்தவன் மேலே தூக்கி போட்டுட்டு யாரோ எனக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிற ஒரே வார்த்தை சூனியம்தான். எல்லாருமே சொந்த காசில் தனக்குத்தானே சூனியம் செய்கிறவன் தான் அதிகம், அடுத்தவங்களாம் யாரும் சூனியம் செய்கிறதில்லை. சொந்த காசில் தனக்குத்தானே சூனியம் வைக்கிறது, நம்ம செய்கிற பாவம் அது நமக்கு நாமே செய்கிற சூனியம், நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு நாமே செய்கிற சூனியம், நாம் நன்றி மறந்து நடந்தது நமக்கு நாமே செய்கிற சூனியம். அதனால் நம்ம செய்கிற தப்பு தான் நம்முடைய வியாபாரத்தை பாதிக்குது. நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை, அல்லாஹ்வுடைய நியமத்தை நினச்சி பார்க்கல, அதனால் இந்த வியாபாரம் நஷ்டமடைந்ததை தவிர அடுத்தவர்களுடைய சூனியம் அது இதன் பிறர் மீது பழி போடுவது பலவீனத்தினுடைய உச்சக்கட்ட அடையாளம். ஆக அருமையானவர்களே, நிம்மதியான வாழ்க்கை இந்த நாலு விஷயங்களில் எல்லா நிலைகளுக்கும் அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. நடந்து கொண்டு, படுத்துக்கொண்டு, ஓடிக்கொண்டு, அத்தனை நிலைகளிலும் துவா என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுது கூட நிற்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அமல். நாம் வாழுகிற இந்த காலம் அல்லாஹ்வின் பக்கம் மிக மிக தேவையுள்ள காலம். யாரையும் நாம் சார்ந்து நம்பி இருக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய அத்தனை நிலைகளும் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இருக்குது. சாதகமா யாரும் எதுவுமே கிடையாது, யார் மீதும் நீங்க பாரத்தை போட முடியாது, அப்படியான ஒரு காலகட்டம். எனவே துவாவில் எல்லா பிரச்சனைகளுக்குமான நிம்மதியும் அல்லாஹ் மனதுக்கு அமைதியும் கொடுக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நாலு நற்பேறுகளை நல்ல விஷயங்களை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீகை தந்தருவானாக. வாஹுர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
5: நேர்கள் இதுவரை வெள்ளிக்கிழமை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவரும் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை முஸ்லீம் வானொலிக்காக அனுப்பியிருந்தார் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஃபாரூக் அவர்கள். சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது இறங்கு தளங்களில் முஸ்லீம் வானொலி என சர்ச் செய்தும் டவுன்லோட் செய்தும் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய பொலிவுடனும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு 24 மணி நேரமும் ஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا الا بهلم எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள், தாபியின்கள், தபஈ தாபியின்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமைச் சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல் லதீன யுஃமினூன பி ஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால், நீங்கள் யுஃமினூன பி ஆயாதினா, எங்களுடைய வசனங்களை, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இரட்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹுமன் அமில மின்கும் சூ பி ஜஹாலத்தின், உங்களில் ஒருவர் யார் பாவமான காரியத்தை அறியாமையால் ஒரு தீமையை செய்து, சும்மத்தாப மின்பாதிகி, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து தௌபா செய்து, வாஸ்லஹ, தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்தி கொள்வாராக இருந்தால், ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கதல்லாஹுல் ஹல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அரிஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக, கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறான். நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள்கிட்ட நம்ம அல்லாட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாவை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம். தண்டிப்பான் தான், அப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய கருணையை பேச மறந்துட்டேன் நம்ம. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான். இப்படி அல்லாஹை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாஹோட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாஹோட கருணை தான், இரக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாஹை நெருங்கிறது, இபாதத் செய்கிறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹோட இரக்கத்தை, அல்லாஹோட மன்னிப்பை, அல்லாஹோட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு பேய்த்துருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பேய்த்துருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினப்பு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? அல்லாஹுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹுக்கிட்ட நாம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில் லீவு, பொண்டாட்டி பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட, பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்ல ஷையின், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கிவிட்டேன். மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கிவிட்டேன். நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார் மிஸ்லதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படி என்கிறான். அப்ப அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதுல இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்துல அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவன்ங்கிறத சொல்றதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாஹ்வோட கருணையை அதுக்குள்ள உள்ளடக்குது. ஏன்னா இன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்களோட கிழக்கு மாகாணம், எங்களோட வடக்கு மாகாணம் அப்படி என்ன நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆள் என்று சொல்லிடுவோம். நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம்னா அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாரன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த பாப்பாவே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்டே சொல்லுவோம், உண்ட புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுவோம், உண்ட புருஷன்ருவோம். உலகிட்ட சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் பாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படி என்று சொல்லி நம்ம நினைஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன வாப்பா வந்து என்ன செய்ய சொல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றுவோம். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா வாக்குவான், அவனுக்கு வாப்பா வாக்க மாட்டான், கோபம் வந்தோடனே. அப்ப சொந்த பிள்ளைய கூட கொண்டாட்டிக்கிட்டே செல்வோம், உன்னை புள்ள படுத்துகிற பாடப்பாடு, உன்னை பிள்ளை என்ன வேலை செய்ய நான் பறன்றுவோம். அப்போ மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சால் தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்றான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிட்றான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிட்றான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹு தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் பாவிகளேன்னு கூப்பிடுறான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்றான்னு சொன்னால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இப்போ யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றதை தனித்தனியாக சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அம்புசியும் பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாட கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு அல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கமுள்ளவன். அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பாக சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாட கருணையை செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படி அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ், நம்ம மேலே அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்கிறான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமுன் சக்கத் ஹாஜபாஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் என்று சொன்னால், ரொம்ப நரை விழுந்த, கூனுண்ட, தன்னுடைய புருவ முடிகளெல்லாம் கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர், ஒவ்வொரு முதிர்வுன் அலாசா, ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார்ண்டு, யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஐத ரஜுல நஅமல ஸுனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜ்ஜதன் வலா ஹாஜ்ஜதன் இல்லா தஹா. அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சிக்கிறார். அதாவது தாஜ்ஜதனா சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாதவன். அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். லவ் குசிமத் ஹத்தியத்துஹு அலா அஹ்லில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால், லஹுலக்கத்துகும், எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளவு பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அன்னஹு மின் தௌபா, அவருக்கு வந்து, அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து என்ன இருக்குது, மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படர்க்கையில் தான் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தன் பாறான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பேனான் அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்துக்கு போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் கேட்கும்போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபுரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டா நம்மளை எங்கே அல்லாஹ் மன்னிக்க போகிறான்? அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தனை போகிறோங்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர். அப்போ அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னாரு, அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்னுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபஅலுல் கைராத் வ தத்ருக்கு ஸய்யாத் ஃபயஜ்அலுஹுன்ன லக குல்லஹுன்ன கைராத் என்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளோ பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு விட்டு வந்தீங்க. அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ களிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய். இன்னொன்று, இதுக்கு முன்னே நீ செஞ்ச பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிடுவான் அல்லாஹ், சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்ன, நாம் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னதான் தாமரம். அப்படியே திரும்பினார் பொல்ல ஊன்றினார், எங்களை கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹுக்கு சுபஹானத்தால மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, ஃபஉலாயிக்க யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்தீஹிம் ஹஸனா, ஃபஉலாயிக்க யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்தீஹிம் ஹஸனா.

இறக்கம் காட்டுறவன் அப்படிங்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத்தல்ல என்ன செய்யறான் இருக்கிறான்ங்கிறத நாங்க என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் வேற வேற வசனங்கள புகாரியிலும் வருது, முஸ்லீமில் வருது, முஸ்னத் அஹமதில் வருது, நிறைய ஹதீஸ்கள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்ன லில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாவுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒண்டத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதுல ஒண்ட மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சுக்கு தான் நீங்க எல்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும். ஹத்தா தர்ஃபா தாபா ஹாஃபிரஹா அலா வலதிய ஹஷியத்தன் அன் துஸிபா, ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும்போது எடுத்த காலை வச்சா தன்னுடைய கன்று நொந்து விடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்றுதான் காரணம். ஃபைதா கான யௌமில் கியாமா அக்மலஹா அல்லாஹு பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து 100 ஆக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா, நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், அல்லாட கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இறக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கருணைய இந்த இந்த ஹதீஸில் நாங்கள் புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் காணக்கூடியதாக இருக்கு. அப்போ அல்லாஹ் இறக்கமுள்ளவன் அப்படிங்கிறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டிருக்கிறது. இன்னொரு வயதில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சு கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்துன் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா, ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க, அந்த பிள்ளையை கொடுக்குறாங்க. ஃபஹதத்துஹு ஃபல்சகத் பி பத்னிஹா வார்பஅத்துஹு, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு விவாதத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் வராது, உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய், அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஆனால் தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க, ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க, அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுனா ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படி என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படி என்று சொல்லி அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா, சொன்னாங்க அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில் காட்டுற பாசத்தை விட ரொம்ப இறக்கமுள்ளவன், அர்ஹமண்டா மிக மிக இறக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆளை சும்மா அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான், ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு, இப்படிப்பட்ட ஒரு இறக்கம் உள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்து போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம் இந்த

0: அந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இரக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருக்கான், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் நின்று செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டுமென்ட்டு திட்டமாட்டான், எனக்கு அடித்து போட்டு போனாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆபத்தையும் கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்ட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்பயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பாளாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, மகனே என்னமா இருக்காய், நீ எங்கடா இவ்வளோ நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லாஹ் அந்த தாயை விட இரக்கம் உள்ளவன் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் சேர்த்தெடுத்து கொள்வார். இதைத்தான் அந்த ஹதீஸ் விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க. வழங்கிட்ட ஒரு தாயை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்ட விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் அந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து, என்னவாப்பா செஞ்சு எவ்வளோ நாளா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறான். பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிணறு இருக்கும், கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு, இப்போ நம்ம நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கங்களாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா, இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி எங்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் மிஞ்சும், முடியாது, ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே பெய்த்துரும். இதுதான் பாலைவன பயணம் என்கிறோம். ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துடுவார். அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லைத்தான் பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த பாலைவன பயணங்கள் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. பாலைவனத்தில் ஒரு சில இடங்களை நீங்கள் அரபியா அரபு நாடுகளுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம், இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலக்கி முளைச்சிருக்கு, மரம் அப்படியே போகும். இவர் போகிறாரு, ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தில் நிழலை பாலைவனத்தில் பார்க்குறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல அப்படியே இறங்கி அந்த நிழலை கொஞ்சம் தூங்கிட்டார், கண்ணை விழிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. அவ்வளோதான், ஒட்டகத்தை காணலைன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இனி பொய்த்து, எந்த திசையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி வந்து மவுத்து கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. அப்படியே அவர் தாடி தவிச்சு தாகித்து அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுட்டார். மயக்கம் போட்டு திரும்ப கண்ணை விழித்து பார்க்குறாரு, பக்கத்திலே ஒட்டகம் நிற்கிது, தண்ணியெல்லாம் அதோடையே இருக்குது. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அந்த சந்தோஷ மிகைப்பினால் அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, சந்தோஷம் மிகைப்பால் அவர் சொன்னார், யா ரப் அந்த அபிதி அன ரப்பு கண்டுட்டார், மாற்றி சொல்லிட்டார், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரட்சகன் என்று தவறுதலை சொல்லிட்டார். சந்தோஷம் கூடினா என்ன செய்வோம், சில நேரம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசி விட்டுருவோம், அந்த அளவு சந்தோஷங்கிறத வழங்கப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹி. அல்லாஹ்வையும் அடியான்னு சொல்லிட்டு அவரும் ரப்புன்னு சொல்றாரு. அந்த அது என்ன சொல்றேன்னு அவருக்கு விளங்கலை, இப்படி சந்தோஷப்படுறாரா இல்லையா, இதை விட அல்லாஹ் இந்த அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளும் போது சந்தோஷப்படுகிறான். என்று நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய பிள்ளைய அந்த பாசம் காட்டுற சந்தர்ப்பத்திலே கேட்குறாங்க, நெருப்பில் போடுவாளா? போட மாட்டாள் இல்லை. அப்போ ஒரு தாயை விட்டு விரண்டு போனவன் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் திரும்பி வந்தால் சேர்த்தெடுப்பாளா இல்லையா ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளைய? அதை விட இறக்கமுள்ளவன் அல்லாஹ். இந்த ஹதீஸை பாருங்க, தௌபா செஞ்சுட்டு திரும்பி வர்ற போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை நமக்கு? அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான், கையை நிட்டுறான், என்னுடைய பாவம் செஞ்சு அடியானே என்று கூப்பிட்றான். நம்ம தௌபா செய்ய வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கத்தானே வேண்டும். அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஹதீதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அனசர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை சந்திக்க போறாங்க, துக்கம் விசாரிக்க போறாங்க. போனோன்னு அவருக்கு சக்கராத்துடைய நிலைதான். அவர்கிட்ட கேட்கிறாங்க, கைஃப தஜுதுக்க, நிலைமை எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்குறாங்க, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கிற, உன் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ் வ இன்னி அகாபு துனூபி, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதரே, அல்லாவை நான் நல்ல ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு சொர்க்கம் தருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் என்னுடைய பாவங்களை நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது யார் ரசூலல்லாஹ் என்றார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல யஜ்தமியான ஃபி கல்பி அப்துன் ஃபி மித்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜு வ அமனஹு மிம்மா யகஃப். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அடியானிடத்தில் இந்த இரண்டு எண்ணமும் வருதோ, அல்லாஹ் மன்னிப்பாங்கிற நம்பிக்கையும் பாவத்தை நினைத்த ஒரு பயமும் இந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கு வருதோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு அவர் ஆதரவு வைத்த மாதிரி கருணையும் காட்டுவான், அவர் பயப்பட்ட மாதிரி மன்னிப்பும் கொடுப்பான். அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவன் அல்லாஹ், அவன் மன்னிக்கக்கூடியவன், ஆனால் பாவத்தை நினச்சி பயமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹு தாலா நேரான் இருக்கிறான். பாருங்க, அல்லாஹு தாலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி தந்திருக்கிறான் என்றால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அது நமக்கு எப்படி என்று தெரியலை. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுசு, ஒருத்தருக்கு குறைந்த ஆயுசு, ஆனால் நமக்கு தரப்பட்ட காலம் நமக்கு மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய காலம்தான். அதை அல்லாஹ் தஆலா போட்டு அந்த இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அல்லாஹ் சொல்லலை. இப்போ ஒரு போட்டி பரீட்சை நடக்குது, இல்லாட்டி ஒரு போட்டி நடக்குது, உங்களுக்கு 1 month டைம் இல்லாட்டி ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும்டா, தூக்கம் இல்லை அது இல்லை இதில் அப்படி ரெடி ஆகும், என்ன கஷ்டப்படுவோம், சாப்பாடு இல்லாமல் இருப்போம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு மறுமைக்கு தயாராக தந்தாலும் என்ன கஷ்டப்பட சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணுங்கிறான், பொண்டாட்டிக்கு ஒரு வாய் சோறு தீட்டி விடுது, அதுக்கு நன்மை தாரங்கிறான், பிள்ளை குட்டியோட இறக்கமாக இருங்கிறான், நல்ல சம்பாதி குடும்பத்துக்கு கொடு, நல்ல செலவு செய் அப்படிங்கிறான், அழகாக தூங்கு, இரவு விடிய விடிய நின்று தொலை எழும்பினவர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, தூங்குப்பா, உன்னை கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கிரிக்கு செய் அப்படிங்கிறேன், நான் பகலைக்கெல்லாம் நோன்பு பிடிக்க போனேங்கிறேன், வா உடம்பை வருத்திக்காத, நோன்பை எல்லா நாளும் பிடிக்கக்கூடாது, நானும் உங்களை விட அல்லாஹ் பயந்தவன், நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், அப்படியெல்லாம் எல்லா நாளும் நோன்பு பிடிச்சி உடம்பை வாட்டிக்காத, நோன்பையும் பிடி நோன்பு இல்லாமலும் இரியன்றாங்க. ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் எப்படி என்ன செய்ய போகிறேன், பிரம்மச்சாரியாவை இருந்துட போகிறான்ன்றாங்க. ரசூல்லா கூப்பிட்டு நான் அல்லாஹ் பயந்தவன், நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணுங்கன்றான், உங்களோட உடல் தேவையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு சுகமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தாரான், என்ன செய்ய சொல்கிறான், 5 நேரம் தொழுப்பா, 5 நேரம் தொழு, 5 நேரம் தொழு, வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை, வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை, உன்னுடைய பணத்துக்கு 2.5% சக்காத்தை கொடு, அவன் தந்தது தான் எல்லாமே. அப்போ நம்ம 2.5% சக்காத்து கொடுக்குறோன்னா மிச்சம் எல்லாம் நமக்கு தானே, மற்ற 7.5 நமக்கு தானே, அப்போ நமக்கு எல்லாம் தாரான், உனக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போ. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க, குதிரையில் ஒருத்தர் வாரார், அந்த குதிரையை விட்டு இறங்கலை, வந்த நேரர் வந்து நான் சொர்க்கம் போகணுமெண்டா என்ன செய்யணும், களிமா சொல்லணும், களிமா சொன்னாங்க, களிமா சொன்னால் என்ன கடமாண்டாங்க, அஞ்சு நேரம் தொழணும், ரமலா மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் அஞ்சு நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழமாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழமாட்டேன், ரமலா மாதம் மட்டும்தான் நோன்பு வைப்பேன், வேறு ஒரு நாளும் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜி மட்டும் செய்வேன், சும்மா இல்லை நாங்கள் நான் இங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரை எடுத்தார், வைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கும் சிந்திச்சு பாருங்கள், அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கம் உள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வோட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டோம், நினைச்சதுக்கு நீங்க செய்யுங்க செய்யாம விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு, முடிஞ்சு கதை முடிஞ்சு. நீங்க நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டு நல்ல வசதி வந்தா நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்கிறீங்க, வசதி வந்தால் நல்லா கொடுப்பேன் தர்மம் செய்வேன் நினைக்கிறீங்க, வசதி இல்லை, நீங்கள் செஞ்சதாகவே நன்மை எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்து விட்டால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டோம். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு 50 வக்து தொழுக தான் கடமையாக்கப்பட்டுச்சு மிஹ்ராஜில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பலவீனமானவர்கள் என்று மூசா நபி சொல்ல கேட்டு திரும்ப திரும்ப போய் போய் போய் 5 ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, 5 தான் ஆனால் 50க்கு நன்மை இருக்குங்கிறாங்க, 5 தான் இந்த மக்களுக்கு தொழுக கடமை, நன்மை மட்டும் 50 வக்து தொழுக, அதாவது 1க்கு 10 மடங்கு தான் நன்மையே ஆரம்பிக்குது, இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கே 10 மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சா 10லேருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை, பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான் அல்லாஹ், பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான், இவன் திருந்துவான்ற மலக்குமார்களை காத்துக்கிரிக்க வைக்கிறான் அல்லாஹ். அப்படியே அந்த பாவத்தை செய்ய நினைச்சத ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாம விட்டால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுறான். ஏண்டா ஒரு வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் நன்மை இருக்குது, ஏண்டா ரசூலுல்லா சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியான்ட்டாங்க. அப்ப வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குது, வழங்கிட்டா. அப்ப ஒரு பாவம் செய்யற நினைச்சிட்டான் செய்யல, நன்மை எழுதப்படும், பாவமே செஞ்சிட்டான்டா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டவன், நன்மை செஞ்சாலே 10லேருந்து 700, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு பாவம், நினைச்சதுக்கு இப்போ நன்மை, பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ளே அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. உளு செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உளு செய்யும் போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, முகத்தை கழுவுறோம் கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, காலை கழுவுறீங்க காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. உளு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உளு செஞ்சுட்டு போகிறீங்க அல்லது பள்ளியில் உளு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8க்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம், அந்த பாவமும் ஒரு நன்மை செய்ய அழுதிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, கடல் நுறையளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறேங்கிறான், கடல் நுறையளவுக்கு. அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான் பாருங்க, எவ்வளோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த வகுத்து தொழுகையாக காத்திருக்கிறோம், மாதிரிய தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம், இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை, அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது, மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க. உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான், அவங்க என்ன கண்டிக்கிறாங்களா? இல்லை, கண்டிருந்தா எப்படி செய்வாங்க? காணாமலே இப்படி இருந்தால் கண்டிருந்தா எப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் பெருமையாக பேசுவான் அந்த மனுஷனை பற்றி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தாலா கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்குறாங்க? சொர்க்கத்தை கேட்குறாங்க. யா அல்லாஹ், சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா? இல்லை. கண்டா எப்படி கேட்பாங்க? அப்போ எதை பயப்படுறாங்க? நரகத்தை பயப்படுறாங்க. கண்டிருக்காங்களா? இல்லையே. அப்போ கண்டா எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு ஒத்து தொழுக தொழுதுட்டு அடுத்த ஒத்துக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் திக்ர செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்துக்கிருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தாலா நியமிச்சிட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ். மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ், இவருக்கு அருள் செஞ்சிடியா அல்லாஹ்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது? இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்தாலும், ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை பாருங்கள். இந்த சில சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்கு என்னென்னா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் பேத்துருவாங்க. அதிலே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனையை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசி என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லை இல்லை தீனாமனு வாமிலு சாலிஹாத் அப்படிம்பான். தர நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதே சொல்லுவேன். அப்போ ஒரு ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தழுவுறியா, அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான். ஏன் அல்லாவும் சொல்லக்கூட ரசூலுல்லாவும் சொல்லக்கூட நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ளே பயன்படுத்துறது? நம்ம என்ன செய்யணும்? அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் சொர்க்கம் வாங்க தெரியாத உனக்குன்னு கேட்கணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் பாருங்கள், என்ன ரமலானை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம், இது எவ்வளோ பெரிய அல்லாவுடைய ஒரு கருணை. என்ன நம்ம இப்படி இருக்கிறோம், என்ன அடுத்த வருஷம் நான் வந்துட்டு ரமலான் வந்துட்டு, ரமலானை பற்றி இவ்வளோ ஹதீதுகள். இதை வந்து ரமலான் மாதம் வந்துவிட்டால் உல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும், ஒஃபுத்திஹத் அபுவாபுல் ஜென்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் இல்லையா. அதே மாதிரி ஒகுல்லிகத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் ஒ சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கில் இடப்படுவார்கள் அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். மா தக்கத்தம மின் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாதத்தில் கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்போ நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாவை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹ்வுத்தால அப்படியே கையை நீட்டி தாரான். அதில் வந்து ஒரு இரவு சொல்கிறான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்ஆன் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும், 83 வருஷம் உசுரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுவிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்து கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும். கடைசியில் 83 வருஷம் உசுரோடு இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழித்து பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும் ஃபுல்லாக, இரவு பகலாக வேலை தூக்கம் ஒன்றும் இல்லாமல். இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கையிடுவோம், தவற விடுவோம், அல்லா கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா சிந்திச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன, நம்மளே பார்க்குறோம், ஒரு நல்லொரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தர் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன் சம்பளம் என்ன, உனக்கு அந்த ஆள் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு உழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லா கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லா என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்து சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய்த்திடலாமே அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருணை அல்லாஹ்வுத்தாலா வச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த கருணையை வாங்க தெரியாதவன். இன்னல் இன்சான ரப்பி இலக்கணும், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறதானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருளை செஞ்சிருக்கிறான். ஆகப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம கலிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினம்மா, யுத்தம் செஞ்சம்மா, ஓடினம்மா, தேடி படித்தம்மா, ஆய்வு செஞ்சம்மா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாவை நம்புகிற அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. இல்லாட்டி நம்மளோட நிலைமை என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது, உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது களிமா. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசின் ஒரு தட்டிலேயும், 7 வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த களிமா கதிக்கும் என்றால் அந்த களிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன்மாஸ்கோ களிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன்மாஸ்க மாதிரி 1000 பேரை உண்டு சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்ட முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் களிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அப்ப அல்லாஹ்வை தொழுறதுக்கு நம்மளால முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போற? அப்ப தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்க வேண்டாம், துளாட்டி நரகமா? அல்லாஹ் கொடுமைக்காரனா? அப்பா இவ்வளவு தந்த அல்லாஹ், இவ்வளவு செஞ்ச அல்லாஹ், இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம் அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கடைசிய சொர்க்கம் போகிறானே அவனுக்கு கொடுக்குற சொர்க்கம் எனக்கு தெரியும் என்றாங்க. ஆக கடைசிய சொர்க்கம் போகிறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும். அதை சொல்லும்போது சொன்னாங்க, மூசா அலைஹி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுத்தால சொல்லுவாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வான். அது புகாரியிலேயும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான். என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹ்வுத்தால அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார், உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான். நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான். அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க, இன்னொரு தடவைப்பா இன்னொரு தடவை எடுத்துக்கிடுவாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது. அதுதான் நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துண்டா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத். அது இணை வைக்காதவர்கள் கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்முடைய ஆக்கள் துவா கேட்குற யா அல்லாஹ், நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்ட. அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்டா என்ன அர்த்தம்? எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்டா தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷஃபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லான்னு தான் கேட்கணும். நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லான்னு இப்படி எல்லாம் எடுப்பான். எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ்வுத்தாலா உங்களோட பங்குக்கு எடுத்துகிட்டு இல்லை என்ன பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன், அல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார், அவருக்கு பிறகு ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேறு நன்மை செய்யலையாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலேருந்து வர நாம நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின்ட்டு, எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்கமே நரகத்தில் இருந்துடலாமா? நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமாக இருந்தவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்க. நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒரு 3 செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு 1 செகண்ட் பிடித்தவருக்கு வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது. ஒரு நாள் அது நினச்சும் பாத்திரப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை, அதிலேயே ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சால், அபுஅத அல்லாஹ் வஜ்ஹஹு 70 ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானா? அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னன்னு, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடு. அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமென்று ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்லான்டா, அந்த நரகத்துக்கு போகிறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவன்? அவன் கடைசியால் அவன் தான் வருவான், நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான், ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து அல்லாஹ் இறங்க சொல்லுவான். அதில் இறங்கி குளித்தோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே போது ஹூலில் சென்னா, அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் நுள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படி அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையேன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே பொது குளிச்சுன்னா இருக்கே போ அப்படின்றான். திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படி தான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ் கிட்ட சொல்லி மூன்று தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்போ சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் தேவை? சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கி நிரம்பிருக்கிறிய, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான். அல்லாஹ் நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசியாக நம்ம என்னப்பா ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்னு தான் கேட்போம், நம்ம வசதிக்கு அதான் பெரிய காட்சி, இல்லாட்டி நாம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா என்ன நீ கடுமையாக தான் கேட்டுக்கினிக்காய், அவன் பசிக்கு காய்ச்சி இல்லைங்காய், ஒரு 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். திக்கிட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்பா அப்படி ஒரு சின்ன ரூம் தான் இறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நாம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ்வுத்தால கேட்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா? உலகம் என்ன நம்ம ஊரையே நம்ம இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே ஒத்துன நாடுகள் நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது, எத்தனையோ இடங்கள் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவு உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படி எனக்கு ஒன்றும் போகுங்கிறப்பேன்றான். அல்லாஹ் தஆலா சொல்வான், லக்க மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக ஆஷரத்து அன்சாலியா, இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இங்கே அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான், 10 மடங்கு இடம் இருக்கு எடுத்துக்கொண்டுருவான். அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சுக்குவோம் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான்டு, இவன் நினைச்சுக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான்டு. அவன் சொல்லுவானா, யாரா நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லாஹ் என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளவர், இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாவை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார், இவ்வளவு இரக்கமுள்ளவன் இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் வாங்க ஏலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன் அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொட்டுமக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யற எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ சொல்லியிருக்கிறாங்க, நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பான், அதில் ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவானா, என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்விட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, அதனப்த கதா அதனப்த கதா அதனப்த கதா, இப்படி செஞ்ச இதை செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்சோன்னு, ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் எல்லாம் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீஸில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானாம், அல்லாஹ் கேட்பான், என்ன பார்க்குறேன்ட்டு, நீ கேட்காத சில பாவம் இருக்கு, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோண்டு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டோம் போன்றுவான். அல்லாஹ் ஏ இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறையை மறைச்சா நான் உன்னுடைய குறை எந்த உலகத்திலையும் மறைச்சி மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாம மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற மனசை தருவான். நாம தௌபா செய்வோம். அல்லாஹ் மறுமையிலேயும் மறைப்பான். அவ்வளவு பெரிய கிருபையுள்ள ரஹ்மான் அல்லாஹ், மன்னிச்சு மறைச்சி சொர்க்கம் தாரவன். அவ்வளவு பெரிய கிருபையுள்ள ரஹ்மானுடைய கருணை இறக்கம் விசாலித்திருக்கிறது. அதை அடையக்கூடிய மாதம் நேரே நான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரமலான் மாதம் வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய கருணையை நமக்காக்கி முடியுமான அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதி தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் நின்று வணங்குவோம். அதில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய கருணையை தருவான். ஏண்டா இன்னொரு வருஷம் நம்ம இருப்போமா இல்லையாண்டு தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ரமலானில் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணைகளை எடுக்கக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
0: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: உங்கள் முஸ்லீம் வானொலி சிந்தனை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
3: முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள், இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஸாதி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم

عذاب واقع. للكافرين ليس له دافع، من الله ذي المعارج. تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة. فاصبر صبرا جميلا، إنهم يرونه بعيدا ونراه قريبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من ابتلي من هذه البنات. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வது? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த துவா தான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா. உலகத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும், ஆகிரத்திலையும் நல்ல முறையில் வாழ வேண்டும். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகா. ஒரு முஸ்லீம் தாயிடம், ஒரு முஸ்லீம் தகப்பனிடம், எனது இந்த பிள்ளையை வைத்து நான் உலகத்திலும் லாபம் அடைய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடைய வேண்டும். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளையை வைத்து நான், ஏன் இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல், நேரம் செலவழித்து வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனா எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி
இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான சொத்து தான் குர்ஆன். ஆக பெருமதியான சொத்து குர்ஆன். ஒண்ட விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆன ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தனம். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தனம். இந்த ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு 5 பேரை கூட்டிட்டு வர இருந்தேன் லீவில், எல்லாரும் அதாவது யூனிவர்சிட்டியில். எங்களோட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்கள் பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்குதோ சம்மாந்தூரம் என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆன கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓ லெவலுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளையே ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஷா அல்லா ரபியுல் அவ்வல் போகிற 12 ஃபாத்திமாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து அதை கண்ணால் பார்க்கும். என்ன ஃபங்க்ஷனுண்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓலவல்ல 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆன் முடிச்சிட்டு இப்போ அந்த பிள்ளை சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்ப நாங்க முடிவெடுத்திருக்கோம் போர்டால ரபியுல் அவல் 12 லீவு நாள். என்னோட பில்டிங் ஃபாத்திமாவோட பில்டிங்ல, அதாவது இப்ப புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று அடித்து முழு நிந்த ஒரு பெண்களுக்கும் அறிவிக்க போகிறோம் வாங்க ஸ்கூல்களில். என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லா ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போகிற ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூரில் இருக்குது. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் போட்டு எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓ லெவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ். கடைசியில் 5 பேர்ல 4 பேர் டாக்டர் மாரா இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆள், 3 பேர் யூனானில் இருக்கிறாங்க ராஜகிரியில், ஒரு ஆள் ரஜரட்டையில் ருக்கையாண்டு ரஜரட்டையில் அவ ஹாஃபிஸா. எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன் என்னைட்டு. இன்னொரு ஆள் தாளங்கூடால இருக்கிற அவன் டாக்டர், 2 அங்க 3 பேர் இருக்கிறாங்க, 5 டாக்டர்ஸ் மார் ஹாஃபிஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்க இப்ப என்ன செய்யறோம், சேரோட பேசி நிந்த ஊர்ல 500 பிள்ளைகள் இருக்கு ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில தான் இது நடக்குது, இதுதான் முதல் ப்ரோக்ராம். பெண்டைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியா முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா, இது பெருமை ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பிள்ளைகள் அடை, படிப்பும் ஒழுங்காகுது ஓதலும் ஒழுங்கா. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசுண்டா சாதாரணமானதா, 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள்.
30 ஜுசுவ பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓல வல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்ப நீங்க கேட்கலாம், ஓலவல் ஏ லெவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும்? 30 ஜுசுவ தண்ணி மாதிரி எந்த பக்கம் என்ன ஆயத்து இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 கொப்பிய பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா சொல்லுங்க? அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 ஜுசுவ பாடமாக்கின பிள்ளைக்கு 10 கொப்பி பாடமாக்குற கஷ்டமா? அதனாலதான் அந்த பிள்ளை சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்ல சரத், 30 ஜுசுவ பாடமாக்கின எங்களுக்கு எல்லா சாராம்சத்தை எடுத்தா 10 கொப்பி தான் வரும். இதை பாடமாக்குறவங்க லேசிதார். எந்த மூளையில குர்ஆன் இருக்குமோ தாய்மார்களே, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் முழுதையும் லேசாக்குவோம். இன்றைக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஓதல் கஷ்டம், ஓதினா படிக்கல, அது போய் ஓதின பிள்ளைதான் படிப்புல முன்னுக்கு போகும். அதனால சுருக்கமாக உங்களோட பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கான ஒரு காலம் இது, முன்னேற்றுவதற்கான காலம். ஏன்னா ஒரு பக்கத்தை பாடமாக்குறதுன்றது லேசி இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சா இந்த பிள்ளைகளுடைய கையில ஒரு பக்கத்தை கொடுத்து பாடமாக்குங்கண்டா, இருக்கிற 100 பிள்ளையில 10 பிள்ளை என்ன செய்யும்? 15 நிமிஷத்துள்ள பாடமாக்கும். இன்னும் ஒரு 20 பிள்ளைக்கு அரவணுத்தியாலும் போகும். மற்ற 70 பிள்ளைக்கும் எப்படியும் இந்த ஒரு நாள் போயிடும். ஏன்? அந்த புள்ள பாடமாக்கி பாடமாக்கி பழகி பழகி கடைசி என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு ஒரு வளமை ஒன்று வரும், கடைசியாக 10 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கத்தை பாடமாகும். இது ஆகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கு. இதெல்லாம் உலகத்தில இந்த பிள்ளைகளை முன்னேற்றுறதுக்கு. தாய்மார்களே சகோதரிகளே, இவ்வளோ பெரிய குர்ஆன சுமந்த பிள்ளைகள் அல்லாஹ் ஒரு நாளில் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடுவானா என்ன? உங்களோட பிள்ளை குர்ஆன பாடமாகிட்டு என்னடா என்ன பிள்ளை அல்லாஹ் விட்டுருவான், இந்த ஓதல்ல இறங்கி படிப்பு இல்லை அப்படி ஒன்றும் யோசிச்சிடாது. என்ற பிள்ளை ரெண்டு இடத்திலையும் முன்னுக்கு வரணும். ஏனண்டா உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷம், 60 வருஷம். இது முஹர்ரம் தொடங்கியிருக்குது, ஹிஜிரி 1440. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1429 வருஷம். உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் 63 வருஷமும் 4 இந்த. ஆனா மௌத்தாகி இன்றைக்கு 1400 வருடம். இன்னும் கபர் முடியல. உலகம் கொஞ்சம், ஆகரம் நீளமானது. உலகத்துக்கு தேவை படிப்பு, ஆகரத்துக்கு தேவை குர்ஆன். ஆகரம் முடிஞ்சிட்டா இல்ல, ஹம்சீன அல்ஃபசனா, ஆகரம் 50,000 வருடம். 50,000 வருடம், 50 இடம். எப்படி உம்மட வயிற்றுல ஒரு இடம், கபர் ஒரு இடம், இது மாதிரி 50 இடம் இருக்குது ஆகரத்தில். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் தங்கும். மிக்தாரு ஹம்சீன அல்ஃபஸனா, 50,000 ஆண்டுக்கு தேவையான பெருமதியான சொத்து எதுக்குள்ள இருக்கு? எதுக்குள்ள இருக்கு சொல்லுங்க? குர்ஆன். 60 வருஷத்துக்கு தேவையான சொத்து எதுக்குள்ள இருக்குது? எதுக்குள்ள இருக்குது? படிப்புள்ள. ரெண்டும் தேவை எங்களுக்கு. ஒன்று தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. உலகத்தில் உங்களோட பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு படிப்பை கொடுங்க, ஆகரத்தில் நீங்களும் உங்களோட பிள்ளையும் நல்லா இருக்கிறதுக்கு ஓதலை கொடுங்க. எந்த பிள்ளையும் விலக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலை நான். எங்களோட நோக்கம் என்னண்டா, நிந்த ஊர்ல இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஹாபிஸாகவே வந்துடும். இல்லாட எங்களுக்கு இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருடைய நேரமும் பொறுமை. டே ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், சாப்பாட்டுக்கு போற நாள், எல்லாரும் ஏன் பெருமதியாக கருதி செய்யறோம் என்னண்டா, எதிர்காலத்துல இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊர்ல எங்க போனாலும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஹாபிஸாக்கள் இருக்கும்.
நீங்கள் சொல்லலாம் ஆம்பளையில் ஆஃபீஸ் ஆக்குங்க, பொம்பளையில் ஏன், அதுக்கும் நான் சொல்கிறேன், ஏன் பொம்பளையில் ஆஃபீஸ் ஆக்கும், ஆம்பளையில் ஆஃபீஸ் ஆக்குறது வேற, லேஸ் பொம்பளையில் ஹாஃபிதாக ஆக்கினாதான் பரம்பரை ஹாஃபிதாக மாறும். ஏன், அந்த பிள்ளையுடைய மடியில தான் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது, அந்த பிள்ளை தான் வளர்க்கப்போகுது, மடியிலிருந்து வளரப்போகுது. அஞ்சு பிள்ளைய பெத்திச்சா, மூணு பிள்ளையா, ரெண்டு பிள்ளையா, எல்லாரும் ஆபீஸ். அதுக்குத்தான் பெண்களை ஆபீஸ் ஆக்குறது. ஜெனரேஷனே மாத்தி விட்டுரு தாய்மார்களே, சகோதரிகளே. ஆகவே இந்த தூர நோக்கத்தோட உங்களுக்கு தெரியும், பாத்திமால பயான் இருக்குது, ஒவ்வொரு மாசமும் பயான் அஞ்சு வருஷமா செய்யறோம். உபயிபுனு அதாவது ரப்பானியாண்டு மினாஸ் குழு பக்கத்துல தொடங்கி இருக்கிறோம் புதுசா, அதுலேயும் பயான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும். எங்கட தஃப்சீர் நடக்குது ஜும்மா பள்ளியில, லேடிஸ் வாராங்க, பெண்கள் வாராங்க தஃப்சீர். இப்ப என்ன செய்ய போறோம்டா, உம்மாமாறு கல்யாணம் முடிச்சவங்களுக்கு மூணு வருஷத்துக்குள்ள முழு குரானையும் ஓதி கொடுக்க போறோம். முழு குரானை, அது நாலு பாடத்தை போட்டு நாங்க என்ன செய்ய போறோம், முழு குரானை உம்மாமாருக்கு ஒரு ஆளாவது மீயப்படாது, குர்ஆன் தெரியாது, இதுதான் எங்கட நோக்கம். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. தாய்மார்கள் தேவையாக இருந்தா நீங்க படிக்கணும்டா, ஒரு கஷ்டம் பட தேவை, எழுத தேவையில்ல, டியூட் வரும் கைக்கு. நாங்க ஃபாத்திமா மதரசால ஃபோம் இருக்குது, உம்மாமார் போய் அந்த ஃபோம் எடுங்க. நாங்க என்ன 100 பேர் தான் எடுக்கிறது, இப்பவே நிறைஞ்சிட்டேங்கள்ட்ட, டீச்சர் மாரெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைஞ்சிட்டாங்க அவசரமா. உங்களை யாருக்காவது ஓதணும்னு விருப்பம் இருந்தா நீங்க மதரசால போய், அதாவது வளர்ந்தவர்களுக்கான குர்ஆன் பயிற்சி ஃபோம் தாங்கன்னு கேட்டெடுத்து நிறைஞ்சு. இப்போ பிள்ளைகள் என்ன செய்யலாம், இவர்களை இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஊரில் போன மாதத்துக்கு முந்தின மாதம் மூணு தற்கொலை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, மூணு. இப்போ தற்கொலை நடந்த உடனே பயான், ரெண்டு மூணு பயானை வச்சு அப்படியே மறந்தாச்சு. இத்தற்கொலையை நித்தாட்டேலுமா, இப்போதான் நேற்று நாங்கள் என்ன செஞ்சோம்டா, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போன எல்லாரையும் மதரசா கூப்பிட்டோம், அவங்கள வரவேற்று அவங்களோட பேசுறதுக்கு. இந்த வருஷம் ஹஜ்ஜி போனாங்களே அவங்க ஒரு 40 பேர் சார், 40 பேர் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், எதிர்காலத்தை நாங்கள் நிந்தூரில் 15 வகையான சேவைகளை செய்தோம், எதிர்கால சேவைகளை செய்தோம், எதிர்கால

அமல்களை பாப்பாவாம். அமல் எல்லாம் கூட, செஞ்ச அமல் இல்லை, செய்த அமல் குறைய, ஆனா பார்த்தா கூட செய்யாத அமல் எல்லாம் இருக்குது. மலக்குகள்கிட்ட கேட்பாவாம் என்ன இது, அப்பதான் சொல்லுவாங்களாம் உனக்கு செஞ்ச இஸ்திஃபார். யார் செஞ்ச இஸ்திஃபார்? உன்ட புள்ள உனக்கு ஓதின குரான், உன்ட புள்ள உனக்கு செய்த துவா, அதுதான் உனக்கு வந்திருக்குது. அல்லாஹ் பிள்ளைகளை வச்சு ஆகரத்துல உம்மா மாற கௌரவப்படுத்துவார், வாப்பா மாற கௌரவப்படுத்துவார். நீங்க முழு முயற்சி செய்யும். இது வீணல்ல. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து பேசுறேன்டா, இந்த பிள்ளைகள் ஓத வந்துச்சேன்டா, எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? ஜமால் திசை நன்மை கிடைக்குமா இல்லையா? கூட்டிட்டு விடுற உங்களோட வாப்பா மாருக்கு மோட்டார் பைக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? எல்லாருக்கும் நன்மை. சாதாரணமானதல்ல இந்த குர்ஆன். உங்களோட குடும்பத்தை முன்னேற்றணுமா, பிள்ளைகளை ஓதுவீங்க. ஏன் குர்ஆனை விட சங்கையான ஒன்று அல்லாஹ் இறக்கல்ல. இறக்கிறீங்க அல்லாஹ் இறக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றார், சத்தியம் பண்ணி சொல்றாங்க. இந்த குர்ஆன் சங்கையானது, கௌரவமானது. உங்களோட பிள்ளைகளை சங்கைப்படுத்தும். இதை நான் லேசானாக்கள்ற கையில கொடுக்க இல்லை. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, பெற்றோர்களே, அல்லாஹ்வுக்காக நீயத்தை வைங்க. ஏண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இன்ஷா அல்லாஹ் நான் ஹாபிஸாக்குவேன். வைக்கணுமா இன்ஷா அல்லாஹ்? என்ன சத்தம் வருது இல்லை? கல்பால நீயத்தை வைங்க. பெற்றோர் துவா செய்யுங்க. துவா செஞ்சு படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை நல்லா படிக்கட்டும். அந்த பிள்ளைகள் துவா செஞ்சு செஞ்சு படிக்கட்டும். அதே நேரம் இந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதட்டும், குர்ஆனுடையவர்களாக மாறட்டும். உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பத்துக்கு நன்மை, உலகத்தில் நன்மை, கியாமத்தில் நன்மை. ஒரு நாளும் உங்களால் இந்த பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பிள்ளை ஓதினத்துக்கு ஒரே ஒரு தடவை ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா கேட்டால் போதும். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் எனக்கும் என்ன சின்ன வயசுல இரக்கத்தோட வளர்த்த என் உம்மா வாப்பாக்கு இரக்கம் காட்டி யாழ்லான்னு கேட்டாலே எங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சு. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் ஆக்கும். இன்றைய காலத்துடைய சூழல் உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத ஒரு சூழல், ஆண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத சூழல். உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல ஒன்று. ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமெண்டா, பிள்ளைக்கு மார்க்கத்தை மட்டும்தான் கொடுக்கும், அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கும். ஏன் இந்த சின்ன வயசுல பிள்ளை எடுக்க பார்க்கிறோம் என்றா, ஓலவல் பிள்ளைகள் எங்கள்கிட்ட வருது, 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் வருது, வாப்பா கொண்டு வந்து மதரசாக்கு சேர்க்கிறார். எதற்கு சேர்க்கிறார் என்று பார்த்தா, ஓ ஓதுரத்துக்கல்ல, நிர்வாகங்கள் இருக்கிறாங்க, ஓதுரத்துக்கு சேர்க்கிறாங்க இல்ல. எதற்கு சேர்க்கிறாங்க தெரியுமா? பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு. ஏன் பிள்ளைய யாரோ கெடுத்துட்டாங்க, சிந்தனைய மாத்திட்டாங்க, இப்ப கொண்டு வந்து மதரசால ஜெயில போடுற மாதிரி போட பாக்குறாங்க. இல்ல, அப்படி ஓதாது, அப்படி ஓதாது பிள்ளைகள். ஒரு பிள்ளை கெட்டதற்கு பிறகு திருத்த முடியாது. பிள்ளையுடைய கல் ஸ்பஞ்ச போலதான், ஸ்பஞ்சில பாலை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும், சிறுநீரை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏன் இப்ப ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையோட கல்வில, முதல் முதலாக ஊத்துறது பாலாக இருக்கணும். பாலை ஊத்தினோம் குர்ஆன் சேர்ந்துட்டு அல்ஹம்துலில்லா. சிறுநீர் ஊத்தப்பட்டா இந்த கல்வில ஸ்பஞ்சில, அதுக்கு பிறகு நீங்க டோன் கணக்கு பாலை ஊத்தினாலும் சிறுநீர் அதை விட்டு நீர். அதனாலதான் இந்த முறை கன்னி முயற்சியாக நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பிரயாணம் செய்யறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், 100 பிள்ளைகளா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு. ஃபாத்திமால போய் பாரு, எல்லா பிள்ளைகளையும் எடுத்து 2 மணித்தியால் அசருக்கு பிறகு அனுப்பலாம். அசர்லிருந்து 8 மணி வரை குர்ஆனுக்கு, குர்ஆனுக்கு அதுக்கு பிறவா படிப்போம். காலையில கிளாஸ், நாங்க முழு கிளாஸ் டியூட்டருடன் பேசியிருக்கோம் எல்லாம். அவங்க அசரு பிறகு டியூட்டரி வைக்கவே மாட்டாங்க. ஏன் ஓதல், அதுக்கு பிறகு சனி ஞாயிறு காலையில வைங்க.

0: எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நீங்களும் முயற்சி செய்து இந்த பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, உங்களுக்கு தெரியும் ஊர்ல சின்ன ஒரு ஃபங்க்ஷன் என்றா எத்தனை லட்சம் செலவழிப்பாங்க. வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் பார்த்தேன், போன்லாம் பார்த்தேன், கபடியில வேண்டன்னு முழு ஊருக்கும் என்ன சுத்தி பயிற்சி, நல்ல விஷயம், சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் தான் குர்ஆன் ஒரு புள்ள ஓதினா, ஒரு புள்ள ஹாஃபிஸானா, ஒரு புள்ள குர்ஆன மரணம் செய்து முடிச்சு ஊரே கொண்டாடும், சந்தோஷப்படணும். எங்களோட ஊருக்கு ஒரு ஹாஃபிதான். ஏனென்றா நிந்த ஊரை பொறுத்த வரையில நான் நினைக்கிறேன் அஞ்சு ஹாஃபிதாக்கு மேல இல்லை. எத்தனை பேருக்கு மேல இல்லை? அஞ்சு பேருக்கு மேல இல்லை. எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் மாறும். அப்படி நீங்க முழு தாய்மார்களும் ஒரு கவனம் எடுத்து எந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்கணும். சும்மா இருந்த தமிழ் குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். கிறிஸ்தவ குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை குர்ஆனை கொடுத்துட்டார். நாங்க பரம்பரை முஸ்லீம் பெண்கள். எப்படியாவது எந்த பரம்பரையில எந்த மடியில வளர்ந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன், குர்ஆன கொடுப்பேன், அல்லாட பயத்தை கொடுப்பேன், தக்குவாவை கொடுப்பேன் என்று முயற்சி செய்தா இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். கியாமத்துடைய நாள் இந்த ஹதீஸ் நான் முடித்துக் கொள்றேன். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களோட பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு உலக மக்களுக்கு முன்னால, நிந்த ஒரு மக்களுக்கு முன்னால அல்ல, ஒரு மெஸ்ல வெண்டா, ஒரு கோல் அடிச்சா, ஒரு சிக்ஸ் அடிச்சா அம்மாக்கு சந்தோஷம். மெச்ச பார்த்துட்டு இருக்கியா? ஃபுட்பால் மெச்ச மகண்ட, ஏ ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டான் கிரிக்கெட்ல, அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? போட்டோ எடுக்கிறா. எங்க? நிந்த ஊர்ல, அது மதீனா ஸ்கூலுக்குள்ள, அல் அஷ்ரக் ஸ்கூலுக்குள்ள பார்த்துட்டு இருந்த குடும்பம் சந்தோஷம் வருதா இல்லையா? அம்மாக்கு சந்தோஷம், பாப்பாக்கு சந்தோஷம். நபியோங்க சொன்னாங்க ஊரல்ல முழு உலகத்தையும் அல்லாஹ் சேர்த்து வச்சு என்ன செய்வானாம், உன்னோட மகனை எழுப்பாட்டி மகளை எழுப்பாட்டி இதால் உனக்கு கௌரவம் என்று அல்லாஹ் ஒரு கவசம், ஒரு கிரீடம் அணிவிப்பார். அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் சூரியனை விட வெளிச்சமா. முழு உலக மக்களும் பேசுவாங்களாம், எவ்வளோ பாக்கியமான அம்மா இவ, எவ்வளோ சிறந்த வாப்பா இவரு. யாரால கிடைக்கும் இது? யாரால கிடைக்கும்? எங்களோட பிள்ளைகளால, எங்களோட பிள்ளைகளால. இதற்கு கஷ்டப்படும் எழுப்பாட்டி ஓதுவிச்சு இந்த பிள்ளைகளை உருவாக்கி அனுப்பி கஷ்டம்தான் கொஞ்சம். உலகத்துல உம்மாமார் செய்யற தியாகம், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி சுபோக்கு எழுப்பி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த ஊராக இந்த நிந்த ஊரை நாங்க பார்க்கலாம். இதற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் தகப்பன்மாரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைவர் வந்திருக்கிறாங்க, செயலாளர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளோட ஃபோம் இருக்குது, எங்களோட ஃபாத்திமா மதரசாட ஃபோம் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே வந்து ஃபோம் எடுக்காம நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலாக, ஏன்னா எங்களுக்கு தேவை, எங்களோட கபருக்கு தேவை, எங்களோட கபருக்கு தேவை, எங்களோட மகிஷருக்கு தேவை. இந்த நூறு பிள்ளைகளையும் உருவாக்கி எடுத்தால் நாங்கள் சும்மா சொர்க்கம் பேத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி உங்களுக்கு பங்கோ எங்களுக்கும் பங்கு இருக்குது. அதால் ஃபோம் இருக்குது, நீங்கள் எவ்வளத்தே நிறைச்சியும் தரலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபோன் நம்பரையும் பேரையும் எழுதி தந்தால் அவங்கள கால் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் எடுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறோம். எங்களோட நோக்கம் என்ன? எங்களோட நோக்கம் நிந்த ஊரில் இருக்கிற முழு பிள்ளைகளும் ஹாஃபிஸ் ஆகும். இதுதான் எங்களோட நோக்கம். 2030 நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். 2030 நிந்த ஊருக்குள்ள 1000 பேர் எப்படியாவது ஹாஃபிஸ் ஆக்குறது, 1000 ஹாஃபிஸ் மாதிரி நாங்கள் காண்றது கண்ணால என்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உதவியாறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். ஃபோம் எடுத்து நிறைச்சி இப்போவே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கால் பண்ணுவோம். அந்த நேரம் உங்களோட பிள்ளையை கூட்டி நீங்கள் வாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு காசி கட்ட வருமே பிரச்சனை இல்லை, காசி கட்டையில அதுவும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை பிள்ளை ஓதுறது தான், உழைக்கிறதுக்கல்ல நாங்கள் செய்கிறோம். அதால் எல்லா முறையிலையும் செய்யலாம் உங்களுக்கு. அல்லது பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஓதி கொடுங்க, அப்படி ஓதி கொடுக்குறோம், இப்படி மாத்துங்க, காலையில மாத்துங்க, அப்படி செய்கிறோம், எப்படி எப்படி வேணுமோ அப்படி செய்கிறோம். ஆகவே எங்களோட நோக்கம் பிள்ளைகளை ஓதுவிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முயற்சியை செய்து என்னோட பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக அல்லாஹுவ பயந்தவர்களாக ஆக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அம்மாமாரடுத்து விருப்பம் உள்ளவங்க பெயரையும் போன் நம்பரையும் எழுதி கொடுத்துருக்கோம்.
1: நேர்கள் இதுவரை பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
3: சிந்தனை.
4: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீது ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லதாலி சொல்லுகிறார்கள் அவுரத்தை தொடர்றது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காராக்கள் இருக்கக்கூடிய இந்த ஹதீதை இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மற்ற ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று, இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டையும் ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறதல்ல, அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிறது, இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டென்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டு விட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பார்படாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியமாட்டாதா எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தற்செயலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நீ நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒரு முடியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள். அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதைப்பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்கும் என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறுப்பு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறையும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறையும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். பாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
3: முஸ்லிம் வானொலி வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
5: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்கச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டு கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையைப் போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதை கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது. அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும். அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கிறார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான், மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு, ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள், இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர் அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்து கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியரிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பதை போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன், அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி, அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா, இல்லை ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை மூன்று நாளில் விடுதலை செய்யப் போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய்க்கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு.
6: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
7: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

أنفسهم وتبين لكم كيف فعلنا بهم وضربنا لكم الأمثال وقد مكروا

0: جهنم صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளை. 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையெடுக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: تذكر يوسف حتى تكون.
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: وتصدق علينا إن الله يجزي المتقين.

أو من حيث لا يشعرون أو يأخذهم في تقلبهم فما هم بمعجزين أو يأخذ